சரிங்க, வணக்கம். இனல் கேட்டுட்டு இருக்கோம். அக்டோபர் மாதமும் வந்திருக்கு. அக்டோபர் 4ஆம் தேதியில நம்ம இணைந்திருக்கோம். தீபாவளிக்கு ஏறக்குறைய ஒரு 5 வாரம் இருக்கு, 35 நாட்கள் இருக்கின்றன. சுருக்கமா சொல்றதா இருந்தா 8 நவம்பர் ஞாயிற்றுக்கிழமை தான் தீபாவளி வருது. இதே ஞாயிற்றுக்கிழமை ஒரு 5 வாரம் முடிஞ்சிச்சுன்னா தீபாவளி வந்துருங்க. சொல்லுவாங்களே, கண்ணு மூடி திறந்தாலே தீபாவளி வந்துடும் அப்படின்னு. அதே போல தான் நடக்க போகுது. உங்க வீட்டுல எப்படிங்க ஏற்பாடுகள்லாம் ஆரம்பிச்சாச்சா? இப்ப வெளியில பார்த்தோம்னா கடைகள்லாம் இருக்கட்டும், நிறைய இடங்கள்ல சிறப்பு விற்பனைகள், பஜார்லாம் தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப டிக்டாக் எல்லாம் பார்த்தா தீபாவளிக்கான சிறப்பு விற்பனைகள்லாம் நிறைய பேர் ஈடுபட்டு இருக்காங்க. பாருங்க, இந்த சிறப்பு விற்பனைன்னு சொல்லும் போதுதான் எனக்கு இன்னொரு ஞாபகம் வந்திருக்கு. நேற்று வந்து இந்த குஸ்கோப் வந்து ஒரு தகவல் சொல்லியிருந்தாங்க. அதாவது தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சு இப்ப தீபாவளி முன்னிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்ப வியாபாரம் செய்யறாங்களே இந்திய வணிகர்கள், இவங்களுக்கு 3 கோடி ரிங்கிட் வரைக்கும் பர்கா தீபாவளி அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்துல ஒரு கடனுதவியை கொடுக்கறாங்க. 3 விழுக்காடு லாப விகிதத்துல 13 மாதங்கள் வரைக்குமான இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கடனுதவி கொடுக்கறாங்க. இப்ப பெரும்பாலும் இந்த தீபாவளி காலகட்டங்கள்ல நிறைய ஏற்பாடுகள் செய்வோம், நமக்கு வந்து பணம் பத்தாத ஒரு சூழல்லாம் இருக்கும்ல, அதை கருத்தில் கொண்டுதான் தீபாவளிக்கு வணிகத்தில் ஈடுபடும் இந்திய தொழில் முனைவோருக்கு இந்த ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. மேல் விவரங்களுக்கு குஸ்காப்பின் அகப்பக்கத்துக்கு நீங்க போங்க, விவரங்களை பெற்றுக்குங்க. எப்படி நம்ம விண்ணப்பம் செய்யலாம், எப்படி நம்ம தகுதி பெறுறது, அந்த நிதி உதவி எப்ப நமக்கு கிடைக்கும், எப்ப தொடங்கி நம்ம கட்டம் கட்டமா பணம் செலுத்தலாம் அப்படின்ற விவரங்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா?

சரிங்க, நம்ம வாழ்க்கையில ஒரு பெரும் பகுதி பார்த்தோம்னா அலுவலகத்துல தான் செலவு பண்றோம். ஒரு நாளைக்கு சுமார் 8 மணி நேரம், 9 மணி நேரம் குறைந்தபட்சம். சிலர் பார்த்தோம்னா 10-12 மணி நேரம் எல்லாம் தாக்கு பிடிப்பாங்க அலுவலகத்துல, அதாவது வேலை செய்யறது அப்படின்னு சொல்ல வரேன். இன்றைக்கு வந்து ஒரு நாள் வந்து அனுசரிக்கிறாங்க அலுவலகத்தை மேம்படுத்தும் நாள்னு சொல்லி. ஒரு கேள்வி இருக்கு, உங்க அலுவலகம் ரொம்ப சுத்தமா இருக்குமா? சில அலுவலகத்துக்குள்ள போகவே முடியாதுங்க. ஒரு பொருளை வைத்தா அந்த பொருளை தேடுறதுக்கே நமக்கு போதும் ஆயிரும். ஏன்னா அவ்வளவு பொருட்கள் இருக்கும், அதுல வீச வேண்டிய பொருட்கள்லாம் வீசலாம், ஆனா வீசாம அப்படி வைத்து அதை அப்படி தேங்கி அந்த அலுவலகத்துக்குள்ளுக்கு போறதுக்கே நம்ம மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும். இந்த அலுவலகம் அப்படின்றது அழகா இருக்கிறதை காட்டிலும் அங்க வேலை செய்யறவங்க நிம்மதியா திறமையா நல்ல ஒரு மனநிலையோடு வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அலுவலகத்தை மேம்படுத்தும் நாள்னு சொல்லி இன்றைக்கு வந்து இந்த நாளை வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. 2022 to 2025 வரைக்கும் 808 அலுவலகங்கள்ல சுமார் 3.77 லட்சம் ஊழியர்கள் கிட்ட ஒரு கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டிருக்கு. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வேலையோட சூழல் வந்து சரியா இருக்கணும், நல்லா அழகா இருந்தாதான் இந்த உற்பத்தி திறனா நல்லா இருக்கும், எங்களால நல்லா நிம்மதியா வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் அலுவலகத்தை ஏதாவது ஒரு விதத்துல மேம்படுத்துறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு புதிய மேசையை நீங்க மாத்தலாம், புதிய நாற்காலி நீங்க வாங்கலாம். அதையும் தாண்டி காலையில நீங்க போறீங்க, உங்களுக்கு பசியார வாங்குறீங்க, கொஞ்சம் கூடுதலா அலுவலகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்க ஒரு பசியார வாங்கிட்டு போனா அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். நாளைக்கு நீங்க அலுவலகத்துக்கு போகும்போது வேற ஒருத்தவங்க வாங்கிட்டு வருவாங்க. அதுதானே ஒரு நல்ல ஒரு தொடர்பை, நல்ல ஒரு நெருக்கத்தை அலுவலகத்துல உருவாக்குது. சில சமயம் அலுவலகத்துல நம்ம புதுப்பிக்க வேண்டியது இந்த பொருட்கள் இல்ல, நம்ம மனச. அதுதான் இன்றைய நாள் அலுவலகத்தை மேம்படுத்தும் நாள்னு சொல்லி இந்த நாள் கொண்டுட்டு வருது. நல்ல ஒரு நாளா இருக்குல்ல. சரி, நாளைக்கு நீங்க வேலைக்கு போகும்போது ஒண்ணு பண்றீங்களா, உங்க கூட வேலை செய்யறவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலா பசியார வாங்கிட்டு போங்க. இந்நேரம் நீங்க காலையிலேயே எப்படி சொல்றீங்க, பசியார ஒரு நாள் வாங்க போய் மறுநாள் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, ஏன் இன்றைக்கு வாங்கிட்டு வரல அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு சூழல்லாம் சில அலுவலகங்கள்ல இருக்கும். சரி விடுங்க, ஒரு நாள் வாங்கிட்டு போறதுல நமக்கு என்ன வந்துருப்போகுது, அது ஒரு சின்ன ஒரு முயற்சி தான், மேற்கொண்டு பாருங்க எப்படி வருது அப்படின்னு சொல்லி.

நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேட்கிற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் ஃபேம்.

0: பிள்ளைங்க ரொம்ப குறும்பு ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. இப்பவே ரசிச்சுக்கோங்க நம்மை இணைப்பது மின்னல் எஃப்எம்.
1: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜன் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
2: மலேசியால நடக்கிற இந்த புகை மூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நுண் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்குல நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்கள். எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ்னு கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்கள். ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த கேஸ் கூடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர், ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிட தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.
3: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
4: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் 5 நிமிஷம்.
3: 1 மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
4: வடக்கமா சொல்றது தானே. நான் வர வர
3: கிஷன். கிஷன், எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
4: இன்னொரு 5 நிமிஷத்துல எழுந்திருவேன். என்ன,
3: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
4: இன்னொரு 5 நிமிஷம். அஸ்வினி,
3: என்னாச்சு என்னாச்சு?
4: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
3: கூப்பிட்டேன், இன்னொரு 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
4: என்னது 5 நிமிஷமா?
3: 5 நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க? நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
1: இப்படிக்கு
3: மின்னல் எஃப்எம்.
0: கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற, நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய 6 பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com கேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களே, இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் கைக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.
5: வெளிய போறோம் வெளிய போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்க. இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

வணக்கம். இந்நிலை கேட்டுட்டு இருக்கோம். சரிங்க, நம்ம நாட்டுல மறக்க முடியாத தலைவர்களில் ஒருவர் தான் ஸ்ரீ வி மாணிக்க வாசகம். 4 அக்டோபர் இன்று அவர் பிறந்த தினம். அன்னாரின் பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு சிறிய தொகுப்பு இன்றைக்கு மின்னல்ல இடம்பெறவிருக்கின்றது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க கொண்டுட்டு வரோம், கேட்க மறந்துடாதீங்க. என்ன சரிங்க, இன்றைக்கான காலை நிலவரம் உங்க ஊர்ல எப்படி இருக்கு? ஒரு காலகட்டம் வந்து ரொம்ப வெப்பமா இருந்தது, அப்புறம் வந்து காற்றின் தரம் வந்து கொஞ்சம் சரியில்லாம இருந்தது. இப்ப சில பகுதிகளில் பார்த்தோம்னா கடுமையான மழையா இருக்குல்ல. மேட் மலேசியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்றைக்கு காலையில சில பகுதிகளில் கடுமையான மழையா இருக்கும், கொஞ்சம் பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா பெர்லிஸ் கடா, பினாங், பேரா, நெகிரி சம்பிலான், மலாக்கா, ஜோஹோர், சபா, பிறகு வந்து லபுவான், இந்த மாநிலங்கள்லாம் கொஞ்சம் மழையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரும்பாலும் இந்த வார இறுதி நாட்கள் சனி ஞாயிறுல தான் கொஞ்சம் அதிகமா நம்ம வெளியாகும். வீட்டில் பொருட்கள் வாங்கணும், அப்புறம் சிலர் வந்து உடற்பயிற்சி செய்ய போவாங்க, சில மற்ற இதர வேலைகள்லாம் இருக்கும். அதனால நீங்க வெளியில போகும்போது உங்க ஊர்ல நிலவரம்லாம் எப்படி இருக்கும், அதாவது உங்க இடத்துல வானிலை நிலவரம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு போறது ரொம்ப நல்லது. சரிங்களா, வாங்க அடுத்த பாடலை நம்ம கேட்கலாம்.

0: மின்னல் FM இளமை புதுமை இனிமை மின்னல் FM.
1: தான்ஸ்ரீ வே மாணிக்க வாசகம் நூற்றாண்டு. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 26 அக்டோபர் 4 நாள் இன்றைய நாளில் கோலஸ்லேங்கூர் ராஜமூசா தோட்டத்தில் வெங்கடாசலம் சுப்பம்மாள் தம்பதியருக்கு 3வது பிள்ளையாக பிறந்தவர் மாணிக்க வாசகம். அவரது கல்வி பயணம் தோட்ட தமிழ் பள்ளியில் தொடங்கியது. பின்னர் சிரம்பான் செயின்ட் பால் கல்லூரியிலும் கிள்ளான் உயர்நிலை பள்ளியிலும் பயின்றார். ஆனால் 2 உலகப் போரின் தாக்கத்தினால் கல்வி பயணத்தை தொடர முடியவில்லை. ஆனாலும் கல்விதான் சமூக உயர்வுக்கு திறவுகோல் என்பதை உணர்ந்தார். தோட்டப்புறங்களில் இருந்த இந்திய பிள்ளைகள் முடங்கிவிடக்கூடாது, அவங்கள பட்டதாரிகளாக உருவாக்க வேண்டும் என்பதே மாணிக்க வாசகம் வலி.

0: 1945 கிள்ளானில் இந்தியர் ஒற்றுமை சங்கத்தை உருவாக்கினார். பிறகு 1946 மலாயா இந்தியர் காங்கிரஸ் உருவான காலத்தில் அதன் நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்த மாணிக்க வாசகம் கிள்ளான் மா இ கா கிள்ளையின் செயலாளராகவும் செயல்பட்டார். 1959 சுதந்திரத்திற்கு பின்னர் முதல் நாடாளுமன்ற தேர்தலில் கிள்ளான் தொகுதியில் வெற்றி பெற்ற அவர் தொழிலாளர் துணை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். 64 தொழிலாளர் அமைச்சராக உயர்ந்தார். 70 ஜெனீவாவில் நடைபெற்ற 54 அனைத்துலக தொழிலாளர் மாநாட்டிற்கு தலைமையேற்றதன் மூலம் அந்த பொறுப்பை ஏற்ற முதல் மலேசியர் என்ற பெருமையும் பெற்றார். 1969 போக்குவரத்து தொடர்பு அமைச்சராகவும் பின்னர் மீண்டும் தொழிலாளர் அமைச்சராகவும் பணியாற்றினார். 1973 ஜூன் 30 மாணிக்க வாசகம் மா இ கா தேசிய தலைவராக அங்கீகரிக்கப்பட்டார். தலைமை பொறுப்பை ஏற்ற பின்னர் அவர் முன்வைத்த முக்கியமான முயற்சிகளில் ஒன்றுதான் இந்தியர் பொருளாதார கருத்தரங்கம், அதாவது நீல புத்தக திட்டம். மாணிக்க வாசகத்தின் காலத்தில் இந்தியர்களின் நிலம், வீடு, சிறு வணிக வாய்ப்புகளை மேம்படுத்தும் கூட்டுறவு முயற்சிகளுடன் உயர்கல்விக்கான உதவித்தொகை நிதியும் முன்னெடுக்கப்பட்டது. இளைஞர்களை பட்டதாரிகளாகவும் தொழில் திறன் பெற்றவர்களாகவும் உருவாக்குவது ஒரு குடும்பத்தை மட்டும் மேம்படுத்தாது, அது வரும் தலைமுறையின் சமூக தரத்தையும் மாற்றும் என்ற எண்ணம் அவர் சேவைகளில் தென்பட்டது. 1978 மீண்டும் கிள்ளான் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று துன் உசேன் ஓன் அமைச்சரவையில் போக்குவரத்து அமைச்சராக நியமிக்கப்பட்டார். 79 மா இ காவின் தேசிய தலைவராக தொடர்ந்தார். அதே ஆண்டு அக்டோபர் 4 தமது 53 பிறந்தநாளை கொண்டாடினார் மாணிக்க வாசகம். அக்டோபர் 12 வழக்கம் போல தனது அமைச்சு பணிகளை முடித்துவிட்டு இல்லம் திரும்பிய அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது. மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் அவரை காப்பாற்ற இயலவில்லை. தான்ஸ்ரீ வே மாணிக்க வாசகத்தை அரசியல்வாதி என்ற ஒரு சொல்லுக்குள் மட்டும் அடக்கிவிட முடியாது. ஒரு நல்ல தலைவர் தமது காலத்தில் எத்தனை பதவிகளை வகித்தார் என்பதனால் மட்டும் அளக்கப்படுவதில்லை. தான் இல்லாத காலத்திலும் எத்தனை மனிதர்களின் வாழ்க்கையில் தனது சிந்தனையை விட்டு செல்கிறார் என்பதில் தான் அளக்கப்படுகிறார். இன்று அன்னாரது 100 பிறந்த நாளில் அவரது சேவையை போற்றுவோம். அவசர நிலை காலகட்டத்தில் மலேசிய வானொலியில் அவர் ஆற்றிய உரையின் ஒரு பகுதியில் காற்றில் ஏற்றி அவரை நினைவு கூர்வதிலும் அன்னாரை அடுத்த தலைமுறைக்கு அறிமுகப்படுத்துவதிலும் பெருமை கொள்கிறது மின்னல் FM.
1: கடந்த 6 இருந்து வந்த கடுமையான சூழ்நிலை பாதுகாப்பு படைகளின் சேவையாலும் மக்களின் ஒத்துழைப்பாலும் சற்று நலம் பெற்று வருகிறது. இருப்பினும் சில இரகசிய சங்க உறுப்பினர்கள் இப்போதைய சூழ்நிலையை தங்களது சுயநல காரியங்களுக்காக பயன்படுத்திக் கொள்வதை போலீசார் நன்கு அறிவர். அவர்கள் உள்ளூர் மக்களை மிரட்டி வருகின்றார்கள். மேலும் மக்களை அதிகாரிகள் பாதுகாக்க மாட்டார்கள் என்றும் சொல்லி தெரிகிறார்கள். இரகசிய சங்க உறுப்பினர்கள் மட்டுமே அத்தகைய பாதுகாப்பை வழங்க முடியும் என்றும் அதிக பணம் கொடுப்பதன் மூலம் அத்தகைய பாதுகாப்பை பெற முடியும் என்றும் கூறி தெரிகிறார்கள்.

0: எதையாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
1: அண்ணா ஒரு தோசை எடுத்துருவா.
2: ஹலோ, ஹாய், எப்படி இருக்க? இவ்ளோ நாளாச்சு.
1: மெதுவா சுத்தி, இவ்ளோ பேர் இருக்காங்க.
2: மெதுவா பேசுனா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. ஆ சொல்லடி.
1: திருத்த முடியாது.
2: இப்படி ஆச்சு.
1: ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறை வச்சு கேளுங்க.
2: என்னங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
1: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
2: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
1: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
2: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டா.
1: இப்படிக்கு
2: மின்னல் FM.
3: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒன்னு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.
4: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
5: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

இளைஞர்கள் தலைமைத்துவ பங்காளிகளாக திகழ வேண்டும். பர்கா தீபாவளி இந்திய வணிகர்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்திக் கொள்ள உதவும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். இளைஞர்கள் வருங்கால தலைவர்களாக மட்டும் கருதப்படக்கூடாது, மாறாக அவர்கள் நாட்டின் தொலைநோக்கி வடிவமைக்கும் ஆற்றல் கொண்ட தலைமைத்துவ பங்காளிகளாக திகழ வேண்டும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் மாண்பை தற்காப்பதிலும் நடப்பு வட்டார் அரசியல் சவால்களை எதிர்கொள்வதிலும் இளைய தலைமுறையினரின் பங்களிப்பு அவசியமானது என்றார் அவர். நாட்டை வழிநடத்துவதில் இளையோரும் ஒன்றிணைந்து செயலாற்ற வேண்டுமென அவர் அறிவுறுத்தினார். வெறுப்பு உட்பட இனவெறி சார்ந்த உணர்வுகள் அதிகரிப்பதை அனுமதிப்பதன் மூலம் நாட்டின் நிலைத்தன்மையும் பாதுகாப்பையும் இளைய தலைமுறை மெத்தனமாக கருதக்கூடாது என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். இவ்வேளை வரும் 9ஆம் நாள் தாக்கல் செய்யப்படும் 2027 வரவு செலவு திட்டத்தில் இளையோருக்கு சிறப்பு ஒதுக்கீடு அறிவிக்கப்படும் என்ற ஆருடத்தை நிதியமைச்சருமான டாக்டர் ஸ்ரீ அன்வார் வெளிப்படுத்தியுள்ளார். குறைந்த வருமானத்தை பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவரின் தேவை, கல்வி செலவினம் உட்பட அவர்களின் கோரிக்கைகளை தொடர்ந்து இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நிதிச்சுமை உட்பட கல்வி கற்க கடன்களை பெறுவோருக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வழங்கப்படும் பர்காட் தீபாவளி கடனுதவியை உணவு பானங்கள், ஆடை, உபகரண விற்பனை துறைகளில் உள்ள சிறு வணிகர்களும் அங்காடி வியாபாரிகளும் கூடுதல் செயல்பாட்டு மூலதனமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என தொழில்முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்தார். 30 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டை உட்படுத்திய இந்த திட்டத்திற்கான விண்ணப்பம் நேற்று தொடங்கிய நிலையில் நவம்பர் 8ஆம் நாள் வரை செயல்பாட்டில் இருக்கும் என அவர் கூறினார். டெக்கோ நேஷனல் அலுவலகங்களில் நேரடியாக அல்லது தெக்கோனின் இயங்கலை அமைப்பு வாயிலாக வணிகர்கள் பர்கா தீபாவளிக்கு விண்ணப்பிக்கலாம். இத்திட்டம் 18 முதல் 65 வயதுக்குட்பட்ட இந்திய சமூகத்தினருக்கு திறக்கப்பட்டுள்ளது. கடந்த செப்டம்பர் 30ஆம் நாள் வரை பொது உயர்கல்விக் கழகங்களில் இணைய அணுகலை மேம்படுத்தும் வைஃபை திட்ட செயலாக்கம் 76 விழுக்காடு நிறைவடைந்து விட்டதாக தொடர்பு துணை அமைச்சர் தெரிவித்தார். அடையாளம் காணப்பட்ட 538 பகுதிகளில் 408 அப்பணிகள் நிறைவடைந்து விட்டதாக அவர் கூறினார். மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையத்தின் கீழ் 634.1 மில்லியன் ரிங்கிட் செலவில் மீதமுள்ள பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன என்றார் அவர். முதலாம் கட்டத்தில் IPTAவின் 14 பகுதிகள் உட்பட இரண்டாம் கட்டத்தில் 177 தள பணிகள் நிறைவடைந்ததை சுட்டிக்காட்டினார். ஏரார்த் 26 சித்ராவர்ணா ஸ்பீட் விழாவை முன்னிட்டு நேற்றிரவு நடத்தப்பட்ட கலர்ஸ் ஆஃப் பரேட் நிகழ்ச்சியில் அரசாங்க தலைமைச் செயலாளர் தான் ஸ்ரீ சம்சோல் அசிரி அபுபக்கர் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இதில் நாட்டின் பல்வேறு மாநிலங்கள் உட்பட முதன்மை சமூகங்களின் கலை, இசை, நடனம், பாரம்பரியத்தை ஒன்றிணைக்கும் நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. தேசிய பண்ணுடன் தொடங்கப்பட்ட நிகழ்ச்சி மலேசிய சமூகத்தின் வளமான பாரம்பரியம், மரபுகள், கலாச்சார பன்முகத்தன்மை எடுத்துரைக்கும் வகையில் நாடு முழுவதும் இருந்து 1500 நடன கலைஞர்கள் தங்களின் படைப்புகளை படைத்தனர். தான் ஸ்ரீ சம்சோல் அஸ்ரி சுமார் 2 மணி நேரத்தை இந்நிகழ்ச்சியில் செலவிட்டார். இந்தோனேசியாவிற்கு போதைப் பொருளை கடத்திச் சென்ற வழக்கில் ஜகார்த்தாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மலேசிய விமானியின் தடுப்பு ஆணையை நீதிமன்றம் மேலும் 30 நாள்களுக்கு நீட்டித்துள்ளது. இதற்கு முன் அவ்விமானி 60 நாள்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். இந்த வழக்கு தொடர்பான அண்மைய நிலவரத்தை இந்தோனேசிய போலீஸ் உட்பட போதைப் பொருள் குற்ற புலனாய்வு தரப்பிடமிருந்து பெறப்பட்டதாக புக்கின் அமான் போதைப் பொருள் குற்ற புலனாய்வு துறை இயக்குநர் டாக்டர் உசேன் ஒமார் கான் குறிப்பிட்டார். இந்த வழக்கின் விசாரணையும் மதிப்பீடும் இன்னமும் ஜகார்த்தா செயலாக்கத்தின் அதிகாரத்திற்கு உட்பட்டுள்ளது. குற்றம் சாட்டப்படுவதற்கு முன் அபிமானியை அதிகபட்சம் 120 நாள்கள் வரை காவலில் வைத்திருக்கலாம். இம்மாதம் தொடங்கி டிசம்பர் வரை பாகிஸ்தான் கூடுதலாக
70,000 டன் அரிசியை மலேசியாவிற்கு ஏற்றுமதி செய்யும். பிரதமர் ஷபாப் ஷரீப் அறிவுறுத்தல்.

0: அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் அரசு தந்திர வர்த்தக முனைப்பு இதுவாகும். அரிசிக்கான புதிய ஏற்றுமதி ஆணை பாகிஸ்தானின் வேளாண் துறைக்கு முக்கியமானது என பிரதமரின் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. அந்நாட்டின் வேளாண் பொருட்களுக்கான உலகளாவிய சந்தை வாய்ப்புகளை அதிகரிப்பதே தமது அரசாங்கத்தின் முன்னுரிமை என ஷெவாஸ் கூறினார். உயர்தரமிக்க பஸ்மாத்தி அரிசியை பெருமளவில் உற்பத்தி செய்யும் நாடாக பாகிஸ்தான் விளங்குகிறது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இது உண்மையா பொய்யா? இதனை சமூக வலைதளங்களில் பரப்பலாமா? எதற்கும் ஓரிரு முறை சரிபார்த்துக் கொள்வோம்.
2: ஆம், இதுவே விவேகமான பயணிட்டாளர்களுக்கான அடையாளம். இளம் மதம் அரசர் 3-6 தொடர்பான அவதூறுகளை தவிர்ப்பேர். பகிரப்படும் தகவலின் நம்பகத்தன்மையை ஆராய மறவாதீர். நாம் பகிரும் ஒவ்வொரு பொய் தகவலும் பிறர் வாழ்வை சிதைக்கும் என்பதை நினைவில் கொள்வோம்.
0: ஃபிளை துபாய் விமான சம்பவத்தில் தாக்கப்பட்ட போது பயணிகளின் உயிரை காப்பாற்றிய இந்திய விமானி ஸ்மித் மச்சாரை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு இஸ்ரேலுக்கு சிறப்பு விருந்தினராக அழைத்துள்ளார். அந்நாட்டில் அடுத்த ஆண்டு மே மாதம் நடைபெறவிருக்கும் சுதந்திர நாள் கொண்டாட்டத்தில் ஸ்மித்தும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் இணைந்து தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று அவர் விருப்பம் தெரிவித்துள்ளார். அது வழக்கமாக இஸ்ரேலிய குடிமக்களுக்கு ஒதுக்கப்படும் பணியாகும். ஆனால் இஸ்ரேலின் முக்கிய சகாவான பிரதமர் நரேந்திர மோடி இதனை மேற்கொள்ள வேண்டும் என்று நேத்தன்யாகு கூறியுள்ளார். இந்நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள விமானியுடன் அவர் தொலைபேசி வாயிலாக உரையாடினார். ஸ்பெயினில் சனிக்கிழமை பல மணி நேரங்களுக்கு பெய்த அடைமழையினால் அந்நாட்டின் பல இடங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் பெட்ரோ சான்செஸ் தெரிவித்துள்ளார். இந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள அரசாங்கம் தீவிர கண்காணிப்பை மேற்கொண்டு வருவதால் அதிகாரப்படியான அவசர அறிவிப்புகளை பின்பற்றி விழிப்புடன் இருக்குமாறு அந்நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அடுத்த சில நாள்களில் கிழக்கு ஸ்பெயினில் கனமழையும் சேதத்தை விளைவிக்கும் வெள்ளம் ஏற்படும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கும் நிலையில் அரசாங்கம் இந்த அறிவுறுத்தலை வெளியிட்டுள்ளது. பெருவில் இன்கா கோட்டை நகரான மச்சு பிச்சுவிற்கான முக்கிய சாலை அருகே ஏற்பட்ட தீயில் ஒருவர் உயிரிழந்தார். இருவர் காயமடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆண்டஸ் மலைத்தொடரின் உயரத்தில் அமைந்துள்ள மச்சு பிச்சுவை சென்றடைய பயன்படுத்தப்படும் ரயில் நிலையம் உள்ள காஸ்கோ வட்டாரத்தின் செக்கட் பள்ளத்தாக்கு பகுதியில் வெள்ளிக்கிழமையன்று தீ ஏற்பட்டது. வெப்பமான வானிலை மற்றும் பலத்த காற்றால் தீ வேகமாக பரவியதாக வட்டார பேரிடர் மேலாண்மை நிறுவன தலைவர் மிகுவல் ஒஸ்கோ தெரிவித்தார். விளையாட்டு 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி. ஆடவர் செப்பாத்தக்ரோ கோட்ரான் பிரிவில் ஜப்பான் இந்தோனேசியாவை 2-1 என தோற்கடித்தது. அவ்விளையாட்டில் அந்த சூரிய உதய நாடு வெல்லும் முதல் தங்கப்பதக்கம் இதுவாகும். அந்நாட்டிற்கான 73rd தங்கப்பதக்கமாகவும் இது அமைந்தது. 1994 ஆண்டு இரோஷிமா போட்டிக்கு பின் அந்நாடு இதுவரை வென்றதிலேயே அதிக எண்ணிக்கையிலான பதக்கங்கள் என்ற சாதனையை ஐச்சி நகோய் ஆசிய போட்டி வாயிலாக படைத்துள்ளது. நிறைவாக யோஃபா நாடுகள் லீக் கார்பந்து. குரேஷியா சூழியத்திற்கு 7 என இங்கிலாந்திடம் அதிர்ச்சி தோல்வியடைந்தது. ஸ்பெயின் 3-1 என செக் குடியரசை வென்றது. ஸ்பெயினின் கோல்களை முறையே யமால் 6வது, ரோட்ரி 35வது, மெரினோ 89வது நிமிடத்தில் புகுத்தினர். ஸ்காட்லாந்து 2-0 சூழியமென மெசடோனியாவை வீழ்த்தியது. சுவிட்சர்லாந்து 2-1 என சுலோவேனியாவை தோற்கடித்தது. பின்லாந்து 2-1 என அல்பேனியாவை வென்றது. இளைஞர்கள் தலைமைத்துவ பங்காளிகளாக திகழ வேண்டும். பர்கா தீபாவளி இந்திய வணிகர்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்திக் கொள்ள உதவும். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: நேரம் காலை மணி 9:10.
1: பாபாஸ் படிக்கும் மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ.
0: பாபாஸ் வழங்குற இந்த நிகழ்ச்சியில மீண்டும் இன்றைக்கு நம்ம சந்திக்கிறோம். 8 பாடல்கள் எப்போதும் போலதான் கேட்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்குங்க. கடந்த வார நிகழ்ச்சியில இந்த பாடலை கொண்டாடிக்கிட்டு இருந்தோம்ல. இந்த வார நிகழ்ச்சியில் இந்த பாடல் எந்த நிலைக்கு வருது அப்படின்றத பாக்கலாம். முதல் நிலைக்கு வருதா இல்ல மற்ற 7 நிலைகள்ல ஏதாவது ஒரு நிலைக்கு தள்ளப்படுதா அப்படின்றதான் நம்ம பொறுத்திருந்து காத்திருந்து கேட்க போறோம் நம்ம நிகழ்ச்சியில. அக்டோபர் மாதமும் வந்திருக்கு, தீபாவளி நெருங்கிட்டு இருக்கிறதுனால இந்த வாரம் தொடங்கி நம்ம பாபாஸ் வழங்கும் இந்த நிகழ்ச்சியில கொஞ்சம் தீபாவளி ஏற்பாடுகள் பற்றி தான் நம்ம பேச போறோம். தீபாவளி நாளை முதல்ல ஞாபகத்துக்கு வருது வீட்டுல இந்த ஆண்டு என்ன பலகாரம் செய்ய போறோம். சரி, அது ஒன்று. அந்த தேவையான பலகாரம் செய்யறதுக்கு என்னென்ன பாபாஸ் பொருட்களை வாங்க போறோம் அப்படின்றத பட்டியல் போடணுங்க. இப்ப அந்த பட்டியலை எடுத்தாதான் சரியா இருக்கும் நம்ம வாங்கி பலகாரம் செய்யறதுக்கும் தீபாவளி வர்றதுக்கும் என்ன. இன்னும் நிறையவே நம்ம பேசலாம். தொடக்க பாடலுக்கு போக போறோம் இந்த வார நிகழ்ச்சி தொடக்கி வைக்க. 8 நிலையில் இருக்கும் பாடல் வருது, கேளுங்க என்ன பாடல்னு.
2: 8 நிலையில்

இடம்பெற்ற பாடலுங்க இந்த பாடல். இந்த வார நிகழ்ச்சியை தொடக்கி வைத்திருக்கு. பாபா செஞ்ச நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் உன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாசின் பொருட்கள். நவராத்திரி தொடங்குகின்றது. நவராத்திரி காலகட்டங்கள்ல வீட்லயும் சரி ஆலயங்களிலும் சரி சிறப்பு வழிபாடுகள் பிரார்த்தனைகள்லாம் நடைபெறும். இந்த காலகட்டங்கள்ல பலகாரம் செய்வதற்கு பாபாசின் பலகார மாவு பொருட்கள் நிறையவே இருக்கின்றன. உதாரணத்திற்கு பாபாசின் கேழ்வரகு மாவு, பாபாசின் கேசரி மிக்ஸ், பாபாசின் பாயாசு மிக்ஸ் நிறையவே இருக்கின்றன. உங்களின் தேவைக்கேற்ப வாங்கி பயன்படுத்துங்கள். ஒன்று, பாபாசின் பொருட்கள் மிக எளிதாக சந்தைகளில் கிடைக்கின்றன. இரண்டாவது, பாபாசின் பொருட்கள் கடைகளுக்கு சென்று வாங்கும் போது அண்மையில் தயாரிக்கப்பட்ட பொருட்களாகவே இருக்கும், அதாவது புத்தம் புதிய பொருட்களாகவே இருக்கும். அதனால ஒவ்வொரு முறையும் பாபாசின் ஏதாவது ஒரு பொருள் வாங்கி பயன்படுத்தும் போது அது ஒரு புத்தம் புதிய பொருளா இருக்கிறதுனால வாடிக்கையாளர் என்ற ஒரு முறையில நமக்கே ஒரு பெரிய மன திருப்தி இருக்குல்ல. பாபாசின் பலகார மாவு பொருட்கள், மசாலி பொருட்கள் எல்லாம் தயாரிக்கப்பட்டதுக்கு அப்புறமா உடனடியாக மளிகை கடைகள், கேஷ் அண்ட் கேரி, அப்புறம் வந்து சூப்பர் மார்க்கெட், ஹைப்பர் மார்க்கெட், இந்த மாதிரி கடைகளுக்கு விரைவாக கொண்டு சேர்க்கப்படுகின்றன. நமக்கும் வாங்கி பயன்படுத்துறதுக்கு எளிதா இருக்கு. அடிப்படையில நம்ம நிகழ்ச்சியில இந்த வாரம் ஏழாம் நிலையில் என்ன பாடல் இருக்குன்னு கேட்கலாமா? வாங்க இப்ப கேட்கலாம். ஏழாம்

கல்யாண விருந்து. இந்த பாடல் இந்த வார பட்டியலுக்கு புது வரவங்க. இடம்பெற்ற முதல் வாரத்தில் இந்த பாடல் ஏழாம் நிலைக்கு வந்திருக்கு. யுகேந்திரன், வாசுதேவன், ஆண்டனி தாசன் மற்றும் பிரியா அந்த பாடலை பாடியிருந்தாங்க. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் முன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். பாபாஸ் பொருட்கள் பார்த்தோம்னா தீபகற்ப மலேசியா, சபா சரோவா, பிறகு சிங்கப்பூர், புரூனைல இருக்கக்கூடிய கடைகள்ல அதிகமாக கிடைக்கின்றது. இஷாப் லசாடா வழியாக பாபாஸ் பொருட்களை நீங்க ஆன்லைன்ல வாங்கலாம். ஆன்லைன்ல வாங்கும் போது உங்கள் வீடு தேடியே பாபாஸ் பொருட்கள் வரும். இதற்கிடையில இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, கனடால கூட பாபாஸ் பொருட்கள் கிடைக்கின்றன. மேல் விவரங்களுக்கு 1-800-88-15-14 இந்த எண்களுக்கு நீங்கள் பாபாஸ் நிறுவனத்திற்கு தொடர்பு கொண்டு சில விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். இப்ப பாபாஸ் பொருட்களை இணையம் வழியா ஆன்லைன்ல கூட நீங்க வாங்கலாம். மேல் விவரங்களுக்கு www.babas.com.my இந்த அகப்பக்கத்துக்கு வாங்க. உங்களுக்கு பிடிச்சமான பாபாஸ் பொருட்களை வாங்குங்க. சரிங்க, முன்னதாக இந்த இரண்டு பாடல்களை நம்ம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம் தானே.

0: இந்த மாதிரியான பாடல்கள் புது புதிய பாடல்கள் நம்ம நிகழ்ச்சியில காத்துக்கிட்டு இருக்கு. அதனால எந்தெந்த பாடல் எந்தெந்த நிலையில இருக்கு அப்படின்றத நம்ம நிகழ்ச்சியில 10 மணி வரைக்கும் இணைந்திருந்து கேளுங்க. ஆறாம் நிலையில இருக்கும் பாடல் வருது, இப்ப நம்ம நிகழ்ச்சியில கேட்கலாம்.
1: ஆறாம் நிலையம்

0: அனிருத் பாடியிருந்த ரசகுல்லா பாடலை இந்த வார நிகழ்ச்சியில ஆறாம் நிலைக்கு வந்திருக்குங்க. ECR தீபாவளி பஜார் தற்போது நடைபெற்றுகிட்டு இருக்கு. இபோ சென்ட்ரல் பேங்க்வெட் ஹால் மற்றும் சிரம்பான் டெர்மினல் ஒன்ல பாபாஸ் நிறுவனத்தின் விற்பனையாளர்களை சந்திக்கலாம். பாபாஸ் உடைய ப்ரோமோ பேக் இருக்குங்க, இது வரும் 10 மற்றும் 20 ரிங்கிட் இருக்கு மட்டுமே. மறக்காம வாங்க, இன்றைக்குதான் கடைசி நாள், ஞாயிற்றுக்கிழமை 4 அக்டோபர். பாபாஸ் உடைய பூத்க்கு வாங்க, பாபாஸ் உடன் தீபாவளியை மகிழ்ச்சியா கொண்டாடுங்க. சரிங்க, நம்ம நிகழ்ச்சி கேட்கிற நேர்களை அழைக்கிறீங்களா? உங்க வீட்டுல தீபாவளி ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்கு? ஆரம்பிச்சிட்டீங்களா, இன்னும் ஆரம்பிக்கலையா? இந்த ஆண்டு தீபாவளிக்கு என்ன பலகாரம், கொஞ்சம் அழைத்து பேசுறீங்களா? எங்களை எடுத்துக்கங்க, 2282 5733 அல்லது 4768. ஏன்னா தீபாவளி வந்தாலே முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது பலகாரம் தான். பலகாரம்னு என்ன ஞாபகம் வரும்? பாபாஸ் நிறுவனம் தாங்க. தலைமுறையை தாண்டி தீபாவளி என்றாலே வீட்டுல எந்த ஒரு பெருநாள் கொண்டாட்டமா இருந்தா பாபாஸ் உடைய பலகாரமாவு பொருட்கள் தான். அதனால கொஞ்சம் அழைத்து பேசுங்க. 5ஆம் நிலையில் இருக்கும் பாடல் வருது, நம்ம நிகழ்ச்சியில கேட்கலாம்.
1: 5ஆம் நிலை.

ராயோபியன் கிரு பாடி இருந்து இந்த பாடல் இது வர நிகழ்ச்சியில ஐந்தாம் நிலைக்கு வந்திருக்குங்க. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் முன்னது சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். தீபாவளி நாளை முதல்ல நம்மளுடைய ஞாபகத்துக்கு வருவது முறுக்கு தாங்க. பாபாஸின் முறுக்கு மிக்ஸ் பார்த்தோம்னா 500 கிராம் அளவில் சந்தைகள்ல விற்கப்படுகின்றது. இந்த ஆண்டு தீபாவளிக்கு பாபாஸ் பொருட்கள்ல பலகாரமாவு பொருட்கள்ல கொஞ்சம் அதிகமாக விற்பனையாகும் பொருட்களில் ஒன்றாக பாபாஸின் முறுக்கு மிக்ஸ் இருக்கு. நீங்க கூடுதலாகவே பாபாசுடைய முறுக்கு மிக்ஸ் கொண்டு வீட்டுல முறுக்கு செய்யலாம். ஏன்னா நம்ம அலுவலகங்கள்ல சீன நண்பர்கள் இருப்பாங்க, மலாய்க்கார நண்பர்கள் இருப்பாங்க, எல்லோருக்குமே முறுக்கு பிடிக்குங்க. அதனால கூடுதலா நீங்க செய்து அவங்களுக்கும் கொஞ்சம் பகிர்ந்து கொடுக்கும் போது இந்த தீப திருநாள்ல நம்ம மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டாடின ஒரு மன திருப்தி நமக்கு இருக்கும் இல்லையா. ஒரு உபரி தகவல் சொல்லவா, பாபாசின் முறுக்கு மிக்ஸ் பார்த்தோம்னா முறுக்கு செய்வதற்கு மட்டும் நம்ம பயன்படுத்த கூடாது, வீட்டுல பொரியல் செய்யறோம்ல அந்த பொரியலுக்கும் பாபாசின் முறுக்கு மிக்ஸ் நீங்க பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு இன்றைக்கு நீங்க வீட்டுல கோழி பொரிக்க போறீங்க, மீன் பொரிக்க போறீங்க, அல்லது ஏதாவது ஒரு காய்கறி பொரியல் நீங்க செய்ய போறீங்கன்னா கொஞ்சமா பாபாசின் முறுக்கு மிக்ஸ் சேர்த்துக்குங்க. அந்த பொரியல் அவ்வளவு சுவையா இருக்கும் நம்புங்க. 4வது நிலையில் இருக்கும் பாடல் வருது, வாங்க இப்ப கேட்கலாம். 4

பட்டாம் பூச்சி சுப்ராஷினி பாடி இருந்தாங்க. இந்த பாடலை கேட்டிருந்தோம், நான்காம் வேலைக்கு வந்திருக்குங்க. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாங்க இந்த காரம் பக்கமே போக மாட்டோங்க, எங்களுக்கும் காரத்திற்கும் ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு சமையல் இருக்கின்றது. அந்த சமையல் செய்தா காரம் பக்கமே நீங்க போக வேண்டாங்க, அது சாப்பிட்டாலே அவ்வளவு சுவையா இருக்கும். இதற்காக பார்த்தோம்னா பாபாஸ் நிறுவனம் குருமா மிக்ஸ் தயாரித்து இதற்கு முன்பு கொடுத்திருந்தாங்க. பல்வேறு அளவுகளில் இந்த பாபாஸின் குருமா மிக்ஸ் விற்கப்படுகின்றது. 25 கிராம், 125 கிராம், 250 கிராம், 1 கிலோ, 3 கிலோ, பெரிய அளவுகள் எல்லாம் இருக்குங்க. அதிகமான காய்கறிகள் மட்டும் சேர்த்து குருமா வைத்தாலே அவ்வளவு சுவையா இருக்கும். இல்லங்க, கொஞ்சோண்டு கோழி சேர்த்துக்கலாம், அசைவமா கொஞ்சமா கோழி சேர்த்து சமைத்தாலும் அதுனும் ஒரு கூடுதல் சுவை உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. சரி, என்ன நம்ம சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது வீட்டுல குருமா வைங்க, காய்கறிகள் வைத்து ஒரு குருமா செய்து கொடுங்க, அப்படி இல்லைனா அசைவமா கொஞ்சோண்டு கோழி சேர்த்துக்குங்க, அவ்வளவு நல்லா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமைகள்லாம் எல்லாரும் வீட்டுல இருக்கும் போது சுவைத்து சாப்பிடுவாங்க. அடுத்த நிலையில் 3ம் நிலையில் இருக்கும் பாடல் வருது, இப்ப கேட்கலாம். 3ம் நிலையில்

0: டிசி அப்படின்ற படத்துக்காக ஹேங் ஓவர் பாடல் அனிருத் பாடி இருந்தாரு. மூன்றாம் நிலைக்கு வந்திருக்குங்க. பாபாஸ் வாடிக்கையாளர்களே, நீங்க பாபாஸ் பொருட்களை அதிகமா வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு நபரா? வாரத்திற்கு ஒரு முறையாவது வீட்டுல பாபாஸ் பொருட்களை நாங்க வாங்கி வைத்துக்குவோம் அப்படின்றீங்களா? இப்போ உங்களுக்கு பிடிச்சமான அனைத்து பாபாஸ் தயாரிப்புகளையும் ஒரே இடத்துல வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பாபாஸின் மசாலைத்தூள் வகைகள், கறி பவுடர்ஸ், இந்த ஸ்பைசஸ், பாபாஸின் மாவு வகையான பொருட்கள், இப்படியாக பாபாஸின் எல்லா தயாரிப்புகளையும் இப்ப நீங்க ஆன்லைன்ல வாங்கலாம். இப்போதே www.babas.com.my www.babas.com.my இந்த அகப்பக்கத்துக்கு போங்க. உங்களுக்கு பிடிச்சமான பாபாஸ் பொருட்களை அங்க தேர்வு பண்ணுங்க, ஆர்டர் பண்ணுங்க, வாங்குங்க. அப்புறம் என்ன, உங்களுக்கு பிடிச்சமான பாபாஸ் பொருட்கள் உங்கள் வீடு தேடியே வரும். பாபாஸ், உங்கள் வீட்டு சமையலின் நம்பிக்கையான சுவை. சரி வாங்க, அடுத்த நிலையில் இரண்டாம் நிலையில் இருக்கும் பாடலை கேட்கலாமா?
1: இரண்டாம் நிலையில்

0: அனிருத் பாடியிருந்த இந்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில் இந்த வாரம் இரண்டாம் நிலைக்கு வந்திருக்குங்க. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. உங்க வீட்டுல தீபாவளிக்கான ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்குங்க? பலகாரம் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களா இல்ல இப்பதான் செய்ய போறோம் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் அழைத்து பேசுங்க. வித்யா வந்திருக்காங்க, வாங்க வித்யா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும். எந்த ஊர் வித்யா நீங்க?
1: நான் பிறந்ததெல்லாம் பஹாங், இப்ப இருக்கிறது பூச்சோங்.
0: பஹாங்ல இருந்து பூச்சோங் பக்கமா வந்துட்டீங்க?
1: ஆமா,
0: சரி.
1: படிக்க வந்து இங்கேயும் செட்டில் ஆயாச்சு.
0: தீபாவளி வந்துகிட்டு இருக்கு, எப்படி ஓடிட்டு இருக்கு வீட்டுல தீபாவளி ஏற்பாடுகள்?
1: எல்லாம் கொஞ்சம் பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. ஆனா ஷாப்பிங் ஆரம்பிக்கல, பலகாரங்கள் எல்லாம் செய்யணும், அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு.
0: முதல்ல எதுல தொடங்குவீங்க நீங்க?
1: எப்போதுமே என்ன பலகாரம், முதல்ல முறுக்குலதான் தொடங்குவோம். என்னைக்குமே எவ்ரி இயர் வந்து பாபாஸ் முறுக்கு மாவு தான் முத முத வாங்குவோம். அதுக்கப்புறம் மத்தது எல்லாம் பலகார மாவுங்கள் எல்லாமே பாபாஸோட பொருட்கள் தான் வாங்கி பாய்க்கிறது.
0: இப்ப தீபாவளிக்கு பொதுவா உங்க வீட்டுல எத்தனை பேக்கெட் வரும் இந்த பாபாஸ் உடைய முறுக்கு மாவு எடுத்துக்கிட்டா?
1: என்ன
0: செய்ய போறீங்க? முறுக்கு தவிர்த்து
1: அச்சு முறுக்கு, அப்புறம் கல்லூரிண்டே எங்க மாமனார் நல்லா செய்வாரு, அவருக்கு நாங்க உதவி செய்வோம்.
0: சரி,
1: அதுலயேதான் இங்க செஞ்சது. அதுக்கப்புறம்

0: அங்பாவு எல்லாம் நிறைய இருக்கு, பலகாரங்கள் இதுதான்.
1: இங்க கொஞ்சம் அனுப்பி வைங்க எல்லாத்தையும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, மின்னல சிமுக்கு இல்லாததான்.
1: நன்றி நன்றி நன்றி, நல்லா பார்த்து பத்திரமா ஏற்பாடுகள் அங்க செய்யுங்க, சரியா?
0: ஓகே, ரொம்ப நன்றி. அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள்.
1: உங்களுக்கும் தீபாவளி வாழ்த்து. வணக்கம்.
0: நன்றி.
1: இவரை போல நம்ம நிகழ்ச்சிக்கு நீங்க அழைத்து பேசுறதா இருந்தா அழைத்து பேசுங்க. அடுத்த நிலையில் இந்த வார்த்தை சிறந்த பாடலையும் நம்ம கேட்க போறோங்க. வருது, இப்ப நம்ம நிகழ்ச்சியில கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் எடுத்துக்கங்க. 2282573 அல்லது 4768.
2: முதல் நிலையம்.

பாபாஸ் பொருட்களின் பேக்கெட்டின் பின்புறம் பார்த்தோம்னா QR கோட் இருக்குங்க. அந்த QR கோட் கொண்டு சமையலுக்கான செய்முறையும் விளக்கப்பட்டிருக்கு, பார்த்து தெரிந்துக்குங்க. இப்ப பாபாஸின் பொருட்கள் எடுத்துக்கிட்டா எந்த நேரத்துல வேண்டுமானாலும் சாப்பிடலாம். இப்ப காலையில பசியால் செய்வதற்கு பாபாஸின் நிறைய பொருட்கள் இருக்கின்றன. பாபாஸின் உப்புமா மிக்ஸ் இருக்கு, பாபாஸின் ரவா தோசை மிக்ஸ் இருக்கு, பாபாஸின் இடியப்ப மாவு இருக்கு. இந்த மாதிரி காலையில பசியார் செய்யறதுக்கு நிறைய யோசனைகள்லாம் இருக்கும். வார இறுதி நாட்கள், சனி ஞாயிறுல வீட்டுல எல்லோருமே இருக்கும் போது என்ன பசியார் நம்ம வீட்டுல செய்ய போறோம் அப்படின்னு யோசிக்கும் போது பாபாஸின் பொருட்கள் இருக்கும் போது என்ன கவலை நமக்கு? பிடிச்சமான ஆரோக்கியமான பசியாரிய பாபாஸின் பொருட்களை கொண்டு நம்ம வீட்டுல செய்யலாம். அதனால இந்த பாபாஸின் ரவா தோசை மிக்ஸா இருக்கட்டும், உப்புமா மிக்ஸாக இருக்கட்டும், இடியப்ப மாவாக இருக்கட்டும், இப்ப பாபாஸின் கேழ்வரகு மாவுலாம் இருக்கு, கொஞ்சம் கூடுதலா நீங்க வாங்கி வைத்துக்கலாம். காலையில பசியார டான்னு சீக்கிரமா செய்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தேநீர் காஃபி இருந்தாலே போதும், அன்றைய நாள் பூர்த்தி அடைந்தது போல இருக்கும் நமக்கு, இல்லையா? நமக்கு நேரம் கொஞ்சம் கூடுதலா இருக்கு பாருங்க, ஒரு போனஸ் பாடலை கேட்டுட்டு வரலாமா? எப்போதும் போலதான் அந்த பாடலை கேட்போம் வாங்க.

0: பலகாரம் தயாரிக்கின்றது. ஒரு உபரி தகவல் சொல்லவா, இந்த ஆண்டு தீபாவளிக்கு கொஞ்சம் கூடுதலாகவே சந்தைகளில் பாபாசின் பொருட்கள் விற்கப்படுகின்றன. அதாவது பாபாசின் பலகார மாவு பொருட்கள் விற்கப்படுகின்றன. அதனால கடைகளுக்கு போகும்போது ஐயையோ பாபாசுடைய பொருட்கள் முடிஞ்சிருமேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கவலையே இருக்கக்கூடாது. ஏன்னா முடிய முடிய நீங்க வாங்கி பயன்படுத்தும் அளவில் கூடுதலாகவே சந்தைகளில் கையிருப்பில் இருக்கின்றன பாபாசின் பொருட்கள். சரி, மறந்துடாதீங்க, ECR தீபாவளி பஜார் தற்போது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சென்ட்ரல் பேங்க்வெட் ஹால் மற்றும் சிரம்பான் டெர்மினல் 1 பாபாஸ் நிறுவனத்தின் விற்பனையாளர்களை நீங்க சந்திக்கலாம். பாபாஸ் உடைய ப்ரோமோ பேக் பார்த்தோம்னா இப்ப 10 மற்றும் 20 ரிங்கிட் மட்டுமே. மறக்காம வாங்க, இன்றைக்கு தான் கடைசி நாள். பாபாஸ் பூத்க்கு வாங்க, பாபாஸுடன் தீபாவளிய மகிழ்ச்சியா கொண்டாடுங்க. கூடவே நவராத்திரி நெருங்கிட்டு இருக்கு. இந்த காலகட்டங்களில் பாபாசுடைய பொருட்களின் பயன்பாடு அதிகமா இருக்கும். சமையல் தொடங்கி வழிபாடு வரைக்கும் எல்லாவற்றிற்கும் பாபாஸ் பொருட்களை தாராளமா வாங்கி நீங்க பயன்படுத்தலாம். பாபாஸ் பொருட்கள் 100 விழுக்காடு சைவமான முறையிலும் சுத்தமான முறையிலும் தயாரிக்கப்படுகின்றன. அதனால பாபாஸ் பொருட்களை வழிபாட்டிற்கும் உங்களின் தேவைக்கேற்ப நீங்க வாங்கி பயன்படுத்தலாம். இப்ப உதாரணத்திற்கு சொல்றதா இருந்தா பாபாசின் மஞ்சள் தூள் எடுத்துக்கங்க. உங்க வீட்டுல இந்த நவராத்திரி காலகட்டங்களை வழிபாடெல்லாம் செய்யும் போது பாபாசின் மஞ்சள் தூளையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆரம்பத்தில் சொல்லியிருந்தது போலதான், சமையல் தாண்டி வழிபாட்டிற்கும் பாபாஸ் பொருட்கள் உகந்த பொருட்களாகவே இருக்கின்றன. தீபாவளி ஏற்பாடுகள் எல்லாம் செய்யும் போது கொஞ்சம் பாத்துக்குங்க, உங்களுடைய பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்புறம் பலகாரத்திற்கு என்ன பலகாரம் செய்ய போறோம் அப்படின்றத யோசிக்கிறதுக்கு முன்பாக என்னென்ன பொருள் தேவைப்படுதோ அது முதல்ல கணக்கா வாங்கி அப்புறம் மொது மெதுவா உங்களுடைய பலகாரம் எல்லாம் செய்ய தொடங்குங்க. வரக்கூடிய வாரங்கள்ல இந்த தீபாவளி ஏற்பாடுகள் பற்றி நம்ம பேசலாம். என்ன, இந்த வார நிகழ்ச்சிக்கு ஒரு முழுக்கு போடலாமா? நாம் சுவைக்கும் முன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாசின் பொருட்கள்.
1: மின்னல் FM-இல் பாபாஸ் படித்த பாபாஸ் அண்ட் யூ.

0: வணக்கம். இன்னும் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். அடுத்து 10 மணி தொடங்கி இளமை உல்லாசம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. த்ரேசா லாசர் வந்திருக்காங்க, அவங்களோட நிகழ்ச்சியை கேட்க மறந்துடாதீங்க சரிங்களா. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் உங்களை சந்திக்கும் வரை இப்பொழுது விடைபெறுகிறேன், உங்கள் ரவீன்.
1: மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை வலுப்படுத்த உதவும் செயற்கை நுண்ணறிவு AI, குவாண்டம் கணினி தொழில்நுட்பம் போன்ற புதிய தொழில்நுட்பங்களை இளையோர் திறம்பட கையாளும் திறனை கொண்டிருக்க வேண்டுமென பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவுறுத்தியுள்ளார். அண்மையில் ஷாங்காயில் சீன பிரதமர் லீ சாங்கை சந்தித்த போது செயற்கை நுண்ணறிவு உட்பட புதிய தொழில்நுட்ப ஆளுமையை நாம் கொண்டிருக்க வேண்டும், இல்லையில் அது நம்மை ஆள தொடங்கிவிடும் என குறிப்பிட்டதாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் விவரித்தார். பினாங்கு நிபுங் தபால் தொகுதியில் உள்ள இடைநிலை பள்ளிகளின் 12 பெற்றோர் ஆசிரியர் சங்கம் PIBG 60,000 ரிங்கிட் ஒதுக்கப்பட்டதாக கல்வி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஃபர்லினா சீடே தெரிவித்தார். SPM தேர்வுக்கு தயாராகும் திட்டங்களுக்காக ஒவ்வொரு பள்ளியின் PIBG 5,000 ரிங்கிட்டை பெறும். அந்தந்த பள்ளிகளின் மாணவரை தயார் செய்வதற்கு அந்நிதி உதவும். மலேசியாவிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட மியான்மர் அகதிகள் 1,500 பேர் அந்நாட்டை சென்றடைந்துள்ளனர். அகதிகளை ஏற்றியிருந்த கப்பல் உள்ளூர் நேரப்படி காலை 7:30 அந்நாட்டை சென்றடைந்ததாக மியான்மர் கடற்படை அதிகாரி கூறினார். முன்னதாக தங்களின் குடும்ப உறுப்பினர்களை வரவேற்பதற்காக தன்லியானில் உள்ள கடற்படை தளத்தில் அதிகாலை தொடங்கி 100 மேற்பட்ட குடும்பங்கள் காத்திருந்தன. அண்மையில் நடைபெற்ற ஐநா பொதுப்பேரவையில் பங்கேற்ற ஈரான் குழுவின் 2 உறுப்பினர்கள் நாட்டை விட்டு வெளியேறுமாறு பிறக்கப்பட்ட புத்தரவை புறக்கணித்ததை தொடர்ந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. கூட்டம் முடிவடைந்த பின்னரும் அவ்விரு உறுப்பினர்கள் நியூயார்க்கில் தங்கியிருந்தது அடையாளம் காணப்பட்டதை தொடர்ந்து இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அமைச்சு கூறியது. விளையாட்டு. நேற்றிரவு ஐச்சி நகோயா ஆசிய போட்டியின் ஆடவர் ஹாக்கி இறுதி ஆட்டத்தில் தேசிய ஆடவர் அணி இந்தியாவிடம் தோல்வியடைந்த போதிலும் 2028 லாஸ் ஏஞ்சலஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெறும் ஆற்றலை தேசிய அணி கொண்டுள்ளது. இந்த தோல்வி தங்களின் நம்பிக்கையை சீர்குலைக்கவில்லை என அணித்தலைவர் முகமது மர்ஹான் முகமது ஜலீல் குறிப்பிட்டார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: அன்பு வணக்கம் நேயர்களே, மின்னலின் இளமை உல்லாசத்தில் ஞாயிற்றுக்கிழமை நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாம சந்திக்கின்றோம். ஆமாங்க, இனி ஞாயிறு காலை வணக்கம் தான் உங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை என்றாலே மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அலாரம் அடித்தாலுமே எழுந்திருக்க மனசு வராது. ஏன் சொல்லுங்க, கொஞ்ச நாள் தூங்குறாமே கொஞ்ச நேரம் அப்படின்னு நமக்கு தோன்றும். அதோடு சேர்ந்து நம்ம இளமை உல்லாசத்துல உற்சாகத்திலும் மகிழ்ச்சிக்கும் பஞ்சமே இருக்காது. பாடல் இருக்கு, வாராந்திர இலக்கிய நிகழ்ச்சி அமுதி தமிழையும் இருக்கு. அப்புறம் என்னங்க பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாடல், என்ன பாடல்னு கேளுங்க. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு முக்கியமான ஒரு நாளும் கூட. என்ன நாள் அப்படின்றத இன்னும் சிறிது நேரத்தில் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம். இணைந்திருங்கள், இது இளமை உல்லாசம்.

0: புகைமூட்டம் குறித்து விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: மலேசியா நடக்கிற புகைமூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நூல் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கில் நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்குரிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்க. எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த கேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிட தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.
2: SPM தமிழ் மொழி தமிழ் இலக்கிய பாடங்களுக்கான வழிகாட்டல் தொடங்குகிறது.
3: ஓசை நயம், அணிநயம், பொருள் நயம், சுழ்நயம் என்ற நான்கு வகையான நயங்கள் அங்கே உண்டு.
4: முறையாக விடை எழுதும் வழிமுறைகளை கூறுவதோடு தேர்வின் போதே மாணவர்கள் செய்யும் குறைகளையும் நான் சுட்டிக்காட்ட உள்ளேன்.
2: ஞாயிற்றுக்கிழமை காலை 11:15
5: வணக்கம், நான் தேவேந்திரன்.
6: வணக்கம், நான் சூரிய சங்கர் ஹரிசங்கர்.
5: நாங்க ரெண்டு பேரும் வந்து கராத்தில ஏசியன் கேம்ல வெண்கலம் பதக்கம் ஜெயிச்சோம்.
6: எங்க வெற்றிக்கு நாங்க மட்டும் காரணம் இல்ல, நீங்களும் காரணம். எப்போதுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்.

இளமை உல்லாசத்தில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, 2027 பள்ளி தவணை ஆரம்பமாகிறது. இது குறித்து கல்வி அமைச்சு வந்து அறிவிப்பு செய்திருந்தாங்க. அதாவது ஜனவரி 2027 திங்கட்கிழமை தொடங்குகின்றது அல்லவா, அதனால குழு ஏ பி பிரிவுகள் இருக்கின்றன, அதன் அடிப்படையில் பள்ளிகள் வந்து ஜனவரியில் தொடங்குகின்றது. ஜனவரி அப்படின்னு சொல்லும்போது இப்போ அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஏறக்குறைய எஞ்சியிருக்கும் இந்த மாதங்களில் இறுதி தேர்வு, அதற்கு பிறகு மீள் பார்வை, இது போன்ற ஒரு சூழலை தான் மாணவர்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கலாம். இதற்கிடையில் வந்து நிச்சயமா அந்த பள்ளி மாணவியோட மரணம் எல்லாருமே நம்ம படித்திருப்போம் அல்லவா. அடிப்படையில் குழந்தைகளுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு வீட்டில் நம்ம சொல்லிக் கொடுக்கறது இதுதான். பள்ளிக்கூடத்தில் அவங்களுக்கு ஏதாவது மனக்கசப்பு ஏற்படுகின்றதா, அல்லது நண்பர்கள் மத்தியில் ஏதாவது இது போன்ற பகடிவதையோ அல்லது அவங்க காயப்படுத்துகிறாங்கன்னு தெரிந்தால் முதல்ல அங்கே இருக்கிற கட்டுழுங்க ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட வந்து மனம் விட்டு பேசலாம், தாராளமாக பேசலாம். வகுப்பு ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட போய் பேசலாம். அல்லது பள்ளி தலைமை ஆசிரியர் இருக்கிறாங்க, பெற்றோர் ஆசிரியர் சங்கம் இருக்கின்றது, இது போன்ற பள்ளியில் உதவி செய்வதற்காக நிறைய பேர் இருக்காங்க. அப்படி ஒருவேளை அங்கே சொல்ல உங்களுக்கு பயமாக இருந்தது அப்படின்னா கட்டாயம் பிள்ளைகள் வீட்டிற்கு வரும்போது அவங்கக்கிட்ட நீங்கள் விசாரிங்க. அதுக்காக தான் சொல்லுவாங்க ஒவ்வொரு நாளுமே இந்த பள்ளிக்கூட மாணவர்கள் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இரவு உறங்க செல்வதற்கு முன்னதாக மனம் விட்டு, அதாவது அப்பா அம்மா அப்படின்லாம் இல்லாம ஒரு நல்ல தோழன் தோழிகளாக அவங்க கிட்ட பேசலாம். பேசும் போது ஒரு சில விஷயங்களை நம்ம கண்டுபிடிக்க கூட வாய்ப்பு இருக்கின்றது. இது வரைக்கும் நீங்க இல்லைங்க, எங்களுக்கு கொஞ்சம் வேலை அப்படின்னாலும் நாங்க மறந்துட்டோம் அப்படின்னா பரவாயில்ல. இதற்கு பிறக்காவது மாணவர்கள் பெற்றோர்கள் இவங்களுடைய உறவு வந்துட்டு அப்பா அம்மா அப்படின்னு ஒரு இடைவெளி விட்டு இருக்கக்கூடாது. நல்ல ஒரு தோழன் தோழிகளாக இருக்கும் போது அவங்க பள்ளிக்கூடத்திலையும் சரி, இல்லை பள்ளிக்கு வெளியே எதிர்நோக்கும் இது போன்ற சூழல்களை, எதிர்நோக்கும் சவால்களை நம்ம கண்டுபிடித்து அவங்களுக்கு உதவ முடியும். இதையெல்லாம் தாண்டி நம்முடைய கல்வி அமைச்சருக்கு அரசாங்கம் நிறைய திட்டங்களை வகுத்து கொண்டிருக்காங்க, நிறைய அரசு சார்பற்ற இயக்கங்களும் இயங்கி கொண்டு இருக்கின்றன. இது எல்லாமே இறுதியில் ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கணும் அப்படின்னா மாணவர்கள் முன் வந்து அவங்க எதிர்நோக்கும் சவால்களை பேசணும். அவங்க பேசணும்னா முதல்ல அவங்க சொல்றத நாம கேட்கணும், அவங்கள பேச வைக்கணும், அவ்வளவுதான். நல்ல மனசு மகிழ்ச்சியா இருந்தா தானே பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரதுக்கு அவங்களுக்கும் மகிழ்ச்சியா இருக்கும், நல்ல ஒரு சுபிட்சமான எதிர்காலத்தை வடிவமைத்து கொடுக்க முடியும். எனவே வீட்டுல இருந்து யார் யாரெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களோ, உங்க பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துல போயிட்டு வராங்க நல்ல மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி தான் தோன்றும். இருந்த போதிலும் கேளுங்க, ஏதாவது கேளுங்க. இன்றைக்கு என்ன பாடம், நண்பர்கள் கூட என்ன பேசுனீங்க, எங்கே போனீங்க, எல்லாம் சரியாக இருக்கா, இல்லை அவங்களுடைய நண்பர்கள்லாம் சரியாக இருக்கிற மாதிரி இருக்கா, இப்படி கொஞ்சம் கேட்டு பார்த்தா தானே நமக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, இருந்த போதிலும் ஒரு அன்பான நினைவூட்டல் தான் நீங்கள்.

0: அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
0: சார். நான் பிள்ளைய காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார் ஒரு ஒரு இதுல நம்ம பேசிட்டு இருக்கீங்க?
1: பின்ன என்னமா லைக்ஸ்க்கு ஆசைப்பட்டு பிள்ளையோட தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யும் போது உங்களுக்கு பதறல, இப்ப பதறதா? நினைவுகளுக்காக பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே,
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொளிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும், நினைத்தாலே இனிக்கும்.
2: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
3: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
2: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில்
3: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
1: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
3: நினைத்தாலே இனிக்கும்.
4: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
3: கேளுங்க, ரசிங்க,
1: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.

நெஞ்சமே நெஞ்சமே இந்த பாடலை கேட்கும்போது அவ்வளோ இதமா இந்த காலை பொழுது உங்களுக்கு இருக்கும். சரி, உங்ககிட்ட நாங்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா, இன்றைக்கு ஒரு நாள் கொண்டாடப்படுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க, நம்மால் பேச முடியாத ஒரு நாய்க்கு வலி ஏற்பட்டாலும் அது தன்னுடைய வலியை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஒரு பறவைக்கு தாக்கம் எடுத்தால் தண்ணீர் கேட்டு நம்மிடம் வர முடியாது. ஒரு விலங்கு பசியால் தவித்தால் அதன் பசியை எல்லா நேரமும் நம்மால் உணர முடியாதுங்க. ஆனால் அவற்றுக்கும் உயிர் இருக்கு, உணர்வுகள் இருக்கின்றன, அன்பை உணரும் இதயமும் இருக்கின்றது. அதற்கான ஒரு நாள் தான் இன்று அக்டோபர் 4, உலக விலங்குகள் தினம். விலங்குகளை நேசிப்பது மட்டுமல்ல, அவற்றின் வாழ்விடங்களை பாதுகாப்பதும், பசியால் தவிக்கும் உயிர்களுக்கு உணவளிப்பதும், காயமடைந்த விலங்குகளுக்கு உதவுவதும் நம்முடைய பொறுப்பு. நம்ம விட்டா வேற யார் இருக்கான்னு சொல்லுங்க, வாய் திறந்து சொல்ல முடியுமா இல்லை கேட்க முடியுமா? அதனால தான் எப்போதுமே வந்து இந்த விலங்குகளாக இருக்கட்டும், செல்ல பிராணிகளாக இருக்கட்டும், உயிரினங்களை பாதுகாக்க வேண்டும். அதை பாதுகாக்க சட்டத்திட்டங்களும் இருக்கின்றன, நிறைய அரசு சார்பற்ற இயக்கங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. நம்மால் முடிந்தவரை இந்த மிருகங்கள் வதைய பார்க்கும்போது காணொலிகள்லாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, இதெல்லாம் தவிர்த்தலாம், விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். நாம நம்ம குடும்பம் நமக்கு வேண்டியவங்களை எவ்வளோ அன்பா பாத்துக்கிறோம் இல்லையா, அது மனிதர்கள். ஆனா வாய் பேச முடியாத இந்த ஜீவன்கள் நமக்காக வாழ்கின்றன. இந்த உலகத்துல இந்த உணவு சங்கிலிக்கு, நம்முடைய உணவு சங்கிலிக்கும் விலங்குகள் எவ்வளவு உதவுகின்றன. அங்க ஒட்டு மொத்தத்துல விலங்குகளையும் நம்மையும் பிரித்து எடுக்க முடியாது. அதற்கான ஒரு நாள் தான் இன்னும் சிறிது நேரத்தில் அபிராமியை அவங்களை நம்ம சந்திக்கலாம். இவங்க வந்து அரசு சார்பற்ற இயக்கங்கள் வாயிலாக நிறைய பிரச்சாரங்கள், குறிப்பாக விலங்கினங்களுக்கு ஏதேனும் விலங்குகள் வதை ஏற்படுகின்றதா அல்லது உதவி தேவைப்படுகின்றதா, தேடி ஓடி போய் உதவி வராங்க பல ஆண்டுகளாக. அவங்களுடைய ஒரு சிறிய சந்திப்பும் நாம கேட்கலாம். இணைந்திருங்கள், இது இளமை உல்லாசம்.

0: அக்டோபர் 4 ஞாயிற்றுக்கிழமை இன்று உலக விலங்குகள் தினம். அதனை முன்னிட்டு அபிராமி அவங்க கிட்ட ஒரு சில வார்த்தைகள் கேட்கலாம். இவங்க விலங்குகளோடையே தான் அவங்களுடைய வாழ்நாளில் பல நேரங்களில் நாட்களை செலவழித்து வராங்க. அரசு சார்பற்ற இயக்கத்தின் வாயிலாக இந்த வாயிலா ஜீவன்களுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ, விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த முடியுமோ அதை தொடர்ந்து செய்து கொண்டு வராங்க. அபிராமி, முதல்ல உங்களுடைய இந்த மனித நேயமிக்க செயல்களுக்கு, நடவடிக்கைகளுக்கு, வெற்றி பெற்ற திட்டங்களுக்கு நன்றி சொல்லுங்க. இன்றைக்கு உங்களுடைய குரல் தான் இந்த வாயிலா ஜீவன்களுக்கு ஒரு குரலாக ஒலிக்க போகின்றது. வணக்கம்.
1: வணக்கம். இன்று உலக விலங்குகள் தினம், வேர்ல்ட் அனிமல் டே. ஒவ்வொரு வருஷம் அக்டோபர் 4 தேதியை நாம உலக விலங்குகள் தினமா கொண்டாடிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம், இந்த உலகம் நமக்கானது மட்டும் இல்ல, எல்லா உயிரினத்துக்கும் இதுதான் வீடுன்றத ஞாபகப்படுத்துறதுக்காக. இப்ப நாம கொஞ்சம் விலங்குகள் இல்லாத இந்த உலகத்தை இமேஜின் பண்ணி பார்க்கலாம். தேனீக்கள், பட்டாம்பூச்சிகள், இவங்களுடைய மகரந்த சேர்க்கை இல்லாம இந்த உலகம் எப்படி இருக்கும்? பேர்ட்ஸ், பறவைகள், மற்ற விலங்குகள் உணவு சங்கிலியிலையும், எக்கோசிஸ்டம் சொல்லக்கூடிய சுற்றுப்புற சூழல்லையும், கடல் வாழ் உயிரினங்களும் எவ்வளவு பெரிய பங்கு வகிக்குதுன்னு நமக்கு ஞாபகம் இருக்கா? சில விலங்குகள் நமக்கு உணவு சங்கிலியில ரொம்ப உதவியா இருக்குது, சில விலங்குகள் நமக்கு பாதுகாப்பு கொடுக்குது, சில விலங்குகள் நமக்கு ஆறுதலை கொடுக்குது, உதவியும் செய்யுது. நிறைய விஷயங்களுக்கு உலகத்துல விலங்குகள் நமக்கு தேவையாவே இருக்கு. சின்னதோ பெருசோ, அது காட்டு விலங்கோ இல்ல வீட்டு விலங்கோ, ஒவ்வொரு உயிருக்கும் இந்த பூமியில ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு பல விலங்குகளுடைய நிலைமை என்ன? நம்மளுடைய ஹேபிட்டட் டிஸ்ட்ரக்ஷன், பிளாஸ்டிக் பொல்யூஷன், நம்மளுடைய குரூவல்டி, கொடுமைப்படுத்துறது, அபேண்டன்மெண்ட், இப்படியால இந்த மாதிரியான விஷயங்களால நிறைய கொடுமை நடக்குது. இந்த விலங்குகளுக்கு எனக்காக வந்து உதவி செய்யுங்க, எனக்காக குரல் கொடுங்கன்னு நம்மள கேட்க தெரியாது. ஆனா அவங்களுக்கும் வலிக்கும், அவங்களுக்கும் பயம் வரும், அவங்களுக்கும் பசிக்கும். நாம அன்பை கொடுத்தா அவங்களுக்கு அன்பை திருப்பி காட்டவும் தெரியும். நாம எல்லாம் பெரிய விஷயம் இதுக்காக செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. ஒவ்வொரு விலங்கையும் துன்புறுத்தாம அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து ஒதுங்கி போய் அவங்களுக்கும் இந்த உலகத்துல இடம் இருக்குன்றத உணர்ந்து நம்ம செயல்பட்டோம்னாலே பெரிய உதவியா இருக்கும். வெளியில சில நேரத்துல பறவைகளுக்கோ இல்ல விலங்குகளுக்கோ தண்ணீர் வைக்கிறதோ, உணவு வைக்கிறதோ, இல்ல பிளாஸ்டிக் கண்ட இடத்துல வீசாம இருக்கிறதோ, எந்த விலங்குகளையும் காயப்படுத்தாம இருக்கிறதோ கூட பெரிய உதவிதான். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலயும் நம்ம பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். அனிமல்ஸ், விலங்குகள் நம்மளுடைய சொத்து கிடையாது, நம்ம ப்ராப்பர்ட்டி கிடையாது. அவ நம்மோட வாழ்ற உயிர், நமக்கு இருக்கிற மாதிரிதான் அவங்களுக்கும் உயிர் இருக்கு, உணர்வு இருக்கு. அவங்களால நம்ம மொழியை பேச முடியாது, நம்மளால அவங்க மொழியை புரிஞ்சுக்க முடியாது. ஆனா உணர்வு எல்லாருக்கும் ஒண்ணுதான். இந்த உலக விலங்குகள் தினத்துல அவங்களுக்காக நாமளும் ஒரு குரலா இருப்போம்.

0: நாடு நகரமெங்கிலும் சமையலில் சுவை சேர்த்து நம்பிக்கையின் மறுபெயரான திகழும் லிங்கம் மசாலைகளும் பலகார மாவுகளும் உங்கள் தீபாவளி விருந்தில் மேலும் சிறப்பு சேர்க்கட்டும்.
1: ஒரு நேயரின் குரல், இது வானொலியை நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15
2: மின்னல்ல வந்து 2026 இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த. இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

0: எதிலுமே பன்னெடுங்காலம் வற்றாத ஆதரவை வழங்கி வரும் லிங்கம்ஸ் வாடிக்கையாளர்களே, வரும் தீபாவளிக்கு கடந்த ஆண்டுகளை விட சிறப்பான பலகாரங்களை தயாரிக்க
1: புதுமையின் பிறப்பிடம், ஏழாம் சுவையின் இருப்பிடம்.
0: வேண்டாமா உங்களுக்கு? அதுவும் நாடே பாராட்டும் லிங்கம்ஸ் முறுக்கு அதிரசம் இல்லா தீபாவளியா?
2: அனைத்துக்கும்
3: நம்பிக்கையின் மறுபெயர் மகாலிங்கம்மா.
0: சும்மா அதிரதுல்ல
2: லிங்கம்ஸ்.
4: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னலபம்.

ஒரு மரத்துக்கு உயிர் இருக்கு அப்படின்றத நாம சொல்லுவோம் இல்லையா. ஆனா அந்த மரத்தின் பட்டைக்குள்ள ஒளிந்திருக்கும் உயிர்களை கண்டுபிடிக்க ஒரு பறவை தன்னுடைய அழகால் தொடர்ந்து மரத்தை கொத்திக்கிட்டே இருக்குனா ஆச்சரியமா இருக்குல்ல. ஆமா அதுதாங்க இந்த மரம் கொத்தி. ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யமான அறிவியல் உண்மை என்ன தெரியுங்களா, மரம் கொத்தி ஒரு நொடியில பல முறை மரத்தை கொத்தக்கூடியது. அதன் அழகு, கழுத்து தசைகள், தலை அமைப்பு ஆகியவை இந்த செயலுக்கு ஏற்றவாறு அமைந்திருக்கின்றன. அது நீண்ட நாக்கு இருக்குல்ல, இது மரத்துக்குள் இருக்கும் பூச்சிகளை வெளியே எடுக்க உதவுகின்றது. இதிலிருந்து இந்த மரம் கொத்தி நமக்கு ஒரு வாழ்வியல் பாடம் சொல்லிக் கொடுக்குதுன்னா இதுதாங்க. ஒரு இலக்கை அடைய வேணும்னா தடைகள் வந்தாலும் முயற்சியை நிறுத்தக்கூடாது. மரம் கொத்தி ஒரு துளையை உருவாக்கும் வரை முயற்சி செய்துக்கிட்டே இருக்கு. அதனால தான் அந்த மரம் கொத்தி வந்து கொத்திக்கிட்டே இருக்கும் அதை சத்தம் கேட்குது பாத்தீங்களா. ஆமா அதுக்குதான். அது போல நாமும் நம்முடைய கனவுகளை நோக்கி தொடர்ந்து பயணிக்கும் போது என்ன செய்யணும், இந்த பாதை அப்படியே குத்தி குத்தி குத்தி குத்தி போயிட்டே இருக்கணும். இன்று உலக விலங்குகள் தினம். இதில் இந்த பறவைகளும் இருக்கின்றன. இந்த பறவைகள்லாம் இருக்கும் போது பறவைகளுக்கு நாம எந்த மாதிரி உதவலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, சுரங்கக்கூரின் மரங்களை நடணும், சுத்தமான தண்ணீர் வைக்கலாம், நம்முடைய இந்த நெகிழி பயன்பாடு இருக்குல்ல இந்த கழிவுகள்லாம் வந்து கண்ட இடங்களில் இந்த ஆற்றுகள்லாம் வீசாமல் முறைப்படி அதை வந்து நம்ம வந்து எங்கே போடணுமோ அங்கே வீசணுங்க. பறவைகளையும் கூடுகளையும் குஞ்சுகளையும் தொந்தரவு செய்யாமல் இருக்கணும். ஏன் இது அப்படின்னா, நம்ம வீட்டில் தினமும் வந்து அமரக்கூடிய பறவை எதுன்னு கேட்டிங்கன்னா காகமா, சிட்டுக்குருவியா, மைனாவா, அதுக்கு நீங்கள் எப்போதாவது தண்ணீர் வச்சுருக்கீங்களா இல்லையா அப்படின்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா காலையில் சில நேரங்களில் நம்மை எழுப்பி விடுவது அலாரத்தை விட சில நேரங்களில் பறவைகளின் இனிமையான கீச்சு குரலும் தான்.

0: உங்களுடன் லிங்கம்ஸ் முதலாளி.
1: லிங்கம்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய பொருட்கள் நிறைய இருக்கின்றன. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை பதிவு செய்கிறேன்.
2: மறுபெயர் மகாலிங்கம்மா,
3: சூப்பரா இருக்கும்.
4: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது மின்னல் FM.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் எஸ் கோகுலன். மலேசியாவிலிருந்து அனுப்பப்பட்ட மியான்மர் அகதிகள் 1500 பேர் தாயகம் சென்றடைந்துள்ளனர். அகதிகளை ஏற்றிய கப்பல் உள்ளூர் நேரப்படி காலை 7:30 மணிக்கு அந்நாட்டை சென்றடைந்ததாக மியான்மர் கடற்படை அதிகாரி தெரிவித்தார். முன்னதாக தன் யானில் உள்ள கடற்படை தளத்தில் தங்களின் குடும்ப உறுப்பினர்களை வரவேற்பதற்காக அதிகாலை தொடங்கி 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் காத்திருந்தன. அவர்களை ஏற்றிச் செல்ல பேருந்துகள், வாடகை வாகனங்கள் தயார் நிலையில் இருந்ததாக AFP செய்தியாளர்கள் குறிப்பிட்டனர். அண்மையில் நடைபெற்ற ஐநா பொது பேரவையில் பங்கேற்ற ஈரான் குழுவின் 2 உறுப்பினர்கள் அமெரிக்காவிலிருந்து வெளியேற பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை புறக்கணித்ததை தொடர்ந்து அவர்கள் நாட்டிலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. கூட்டம் முடிவடைந்த பின்னரும் அவ்விரு உறுப்பினர்கள் நியூயார்க்கில் தங்கியிருந்தது அடையாளம் காணப்பட்டதை தொடர்ந்து இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அமைச்சு கூறியது. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராச்சியும் அவரது பேரணர் குழுவினரும் அக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வாவும் அவரது வைரி பிளேவியா போல்சோனாரோவும் சனிக்கிழமை தேர்தல் பரப்புரைகளை நிறைவு செய்தனர். 80 வயது லூலா நாட்டின் பொருளாதார மையமான சா பாலோவை தேர்தல் பரப்புரை பேருந்தில் வலம் வந்தார். சிவப்பு நிற ஆடைகளில் திரண்டிருந்த ஆதரவாளர்களின் உற்சாக வரவேற்புக்கு மத்தியில் வலதுசாரிகளை தோற்கடிப்போம் என்று அவர் சூளுரைத்தார். பிரேசிலில் ஞாயிற்றுக்கிழமை தேர்தல் நடைபெறுகிறது. இடதுசாரி மூத்த தலைவர் லூலா 4வது தவணையாக அதிபர் பொறுப்பை ஏற்க முயல்கிறார். இவ்வேளை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் அழுத்தத்தால் பிரேசிலின் இறையாண்மை பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் எச்சரித்தார். அதிகரித்து வரும் பொருளாதார சிக்கல்கள் உட்பட உயர்நிலை தலைவர்களிடையே நிலவும் அதிருப்திக்கு மத்தியிலும் யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சினை நடத்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தயாராக இல்லை என ரஷ்ய முன்னாள் பிரதமர் மிக்கால் கஷ்யானோவ் தெரிவித்துள்ளார். யுக்ரைன் விவகாரத்தில் புட்டின் ஏற்கனவே வகுத்த பாதையிலேயே தொடர்ந்து பயணம் செய்வார் என்றும் அவர் கூறினார். கேவ் பலவீனமாக இருப்பதாக பாதுகாப்பு படையினர் வெளியிட்ட கூற்றினை அவர் நம்பிவிட்டதாக மிக்கால் குறிப்பிட்டார். அடுத்த ஆண்டு 2 நாடுகளுக்கும் இடையிலான மோதல் நிறைவடையும் என்பதை தம்மால் நம்ப இயலவில்லை என அவர் கூறினார். ஆஸ்திரேலியா சிட்னியில் இருந்து 226 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள உல்லா டுல்லா நகரத்தை கடும் சூறாவளி தாக்கியது. அச்சூறாவளியின் போது பொருட்கள் காற்றில் தூக்கி வீசப்பட்டதை கண்ட மக்கள் பயத்தில் அலறினர். பலத்த காற்றும் மழையும் வீடுகளையும் பொது உடைமைகளையும் சேதப்படுத்திய காணொலிகள் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டன. அவற்றில் மின் கம்பிகள் மீது மரங்கள் விழுந்ததும் பதிவாகியிருந்தது. சூறாவளி குறித்து 10க்கும் மேற்பட்ட அழைப்புகள் வந்ததாக தேசிய ஒளிபரப்பு நிறுவனமான ABC தெரிவித்தது. செயற்கை நுண்ணறிவு மாதிரிகள் சோதனைக்கு உட்படுத்தப்படுவதை உணர்ந்து நடைமுறைக்கு பின் வேறுபட்ட முறையில் செயல்படும் சாத்தியம் உள்ளதாக OpenAI பாதுகாப்பு முன்னாள் தலைவர் டேவிட் ரோபின்சன் எச்சரித்துள்ளார். இந்த வாரம் அந்த பதவியிலிருந்து விலகிய ரோபின்சன் 3.5 ஆண்டுகள் OpenAI-யிடம் பயணம் செய்துள்ளார். தானியங்கி செயற்கை நுண்ணறிவு அமைப்புகள் மீதான பதற்றங்கள் அதிகரித்துள்ளன. பாதுகாப்பு அணுகுமுறைகள் அதிகரிக்கப்படும் வரை இன்னும் சக்தி வாய்ந்த அமைப்புகளின் உருவாக்கத்தை மெதுவாக மேற்கொள்ள நிறுவனங்களை ஆராய்ச்சியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதனிடையே திறன்மிக்க AI மாதிரிகள் பாதுகாப்பான முறையில் செயல்படுத்தப்படுவதை உறுதிப்படுத்த புதிய ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும்படி ரோபின்சன் தொடர்புடைய நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். விளையாட்டு யுஎஃப்ஏ நாடுகள் லீக் கார்பந்து. இங்கிலாந்து 7-0 என்ற கோல்களில் குரோஷியாவை பந்தாடியது. ஈரார் 26 உலகக்கிண்ண கார்பந்து போட்டியில் வெற்றியை நழுவ விட்டதால் பல்வேறு விமர்சனங்களுக்கு ஆளான இங்கிலாந்து அணி நிர்வாகி தோமஸ் சுகேல் இந்த வெற்றி அனைத்து விமர்சனங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைத்துள்ளது என்றார். இத்துடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

ரெடியோ குமாருக்கு எஸ் சித்ரா இணைந்து கொண்டு வந்த பாடல். எப்போ இந்த பாடலை கேட்டாலும் மனசுக்கு ஒரு இதம் கொடுக்கத்தான் செய்கின்றது. இலக்கண கவிதை அது போன்று இன்று உங்களுக்காக ஞாயிற்றுக்கிழமை இளமை உல்லாசத்தில் வாராந்திர இலக்கிய நிகழ்ச்சி அமுதே தமிழே இடம்பெறும். கேட்க மறந்துடாதீங்க, இணைந்திருங்கள்.

0: எஸ்பிஎம் தமிழ் மொழி தமிழ் இலக்கிய பாடங்களுக்கான வழிகாட்டல் தொடங்குகிறது.
1: ஓசை நயம், அணிநயம், பொருள் நயம், சுள்நயம் என்ற நான்கு வகையான நயங்கள் அங்கே உண்டு.
2: முறையாக விடை எழுதும் வழிமுறைகளை கூறுவதோடு தேர்வின் போதே மாணவர்கள் செய்யும் குறைகளையும் நான் சுட்டிக்காட்ட உள்ளேன்.
0: ஞாயிற்றுக்கிழமை காலை 11:15
3: ஏமா தீபாவளிக்கு பலகாரங்கள்லாம் சுடணுமே, பாட்டி எப்ப வருவாங்க? அம்மா பாட்டி வந்துட்டாங்க. பாட்டி இப்ப குரல் எப்படி இருக்கு?
4: நீ வளர்ற பிள்ளை, குரல் மாறத்தான் செய்யும். ஆனா வருஷா வருஷம் நான் உனக்கு சுட்டு தரனே லிங்கம்ஸ் பலகாரங்க, அந்த சுவை மட்டும் அப்படியே தான் இருக்கும். தீபாவளிக்கு சுவையான பலகாரங்கள் என்றால்
5: லிங்கம்ஸ். நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை 7:30 மின்னல் எஃப்எம்மின் வானொலி நாடகம்.
6: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
7: மின்னல் எஃப்எம், இளமை, புதுமை, இனிமை.
8: தொடர்வது வாராந்திர இலக்கிய நிகழ்ச்சி அமுதே தமிழ்.
9: அமுதே

0: என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்க. வணக்கம். அமுதே தமிழை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கிறோம். மகிழ்ச்சி. மலாயா சுதந்திர காலத்தில் குமுகாய அவலங்களை வெளிக்கொணர்ந்து சிந்திக்க வைத்த சிறுகதைகளை தொடர்ந்து நமக்கு வழங்கி வந்த மூத்த எழுத்தாளர் கோ புண்ணியவான் இன்று நிறைவு சிறுகதையை வழங்குகிறார்.
1: இதயம் அழுகிறது. நா மகேஸ்வரி 40 ஆண்டுகளுக்கும் மேலாக படைப்புலகில் இருந்தவர். 1958 முதல் படைப்பு துறையில் எல்லா வகைமைகளிலும் படைத்து பார்த்தவர். வானொலிக்கு தொடர்ந்து நாடகங்கள் எழுதியவர். 1963 தமிழ்நேசன் தங்கப்பதக்க எழுத்தாளர் என்ற விருதை பெற்றவர். 1973 தமிழ்நேசன் பவுன் பரிசையும் வென்றவர். 1989 சிறந்த சிறுகதைக்காக அமரர் ஆதிநாகப்பன் நினைவு பரிசை பெற்றவர். நா மகேஸ்வரியின் பேனா மைக்குள்ளேயே துன்பத்தை குடைத்து விட்டது போன்ற மொழி நடையில் எழுதுவார். கதைக்குள் முக்கிய பாத்திரத்தின் ஏழ்மை நிலையை சுட்டிக்காட்டி அல்லது அபலை பெண்களை சித்திரமாக்கி அல்லது ஏமாற்றத்தால் பாதிக்கப்பட்ட ஒருவரை கதைக்குள் கொண்டு வந்து நீதானே இப்படி படைத்தாய் என்று கேட்டு படைத்தவனையே குற்றவாளி கூண்டில் நிறுத்துவார். தன்னால் ஏதும் செய்ய முடியவில்லையே என்ற ஆதங்கத்தோடு எழுதுவார். தன் மனசாட்சியை நோக்கி வினா எழுப்பி தன்னையே நொந்து கொள்வார். அவரின் பாத்திரங்கள் கழிவிறக்கம் கேட்டு நிற்கும். இந்த சமூகத்தின் மீதுள்ள கோபத்தை எழுத்தில் தெரிக்கிவிட்டு கொண்டே இருப்பார். அவ்வளவு துன்பியல் அவர் கதைகளினுடைய துணித்துக் கொண்டே இருக்கும். நா மகேஸ்வரியின் இதயம் அழுகிறது கதை தமிழ் பள்ளியில் பயிலும் ஒரு மாணவனை பற்றியது. கதை சொல்லி இக்கதையில் ஓர் ஆசிரியராக வருகிறார். ஒரு புதிய ஆண்டு துவக்கத்தில் அவர் ஓர் பட்டண பள்ளிக்கு மாற்றலாகி வருகிறார். அப்பள்ளியின் சில மாணவர்களின் ஏழ்மை நிலையை கண்ட அவருக்கு நிலை கொள்ளாமை உண்டு பண்ணுகிறது. அந்த மாணவர்களில் கைலாசம் என்ற மாணவன் மீது அவர் கவனம் குவிமயம் கொள்கிறது. அவன் அணிந்திருக்கும் பழைய அழுக்கு படிந்த சீருடை, அவனின் கவலைக்குரிய உடற்தோற்றம் ஆசிரியரை அவன் மீது கழிவிறக்கம் கொள்ள வைக்கிறது. சில நாட்கள் அப்பள்ளியில் பணியாற்றியதும் கைலாசத்தின் அறிவு திறனை கண்டு வியப்படைகிறார் ஆசிரியர். கைலாசம் மீதான அவர் கவனம் கூடுகிறது. அவன் கல்வியில் சிறந்தோங்க வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லா நல்ல ஆசிரியர்களுக்கும் உள்ள இயல்பான குணம்தானே இது. அவன் குடும்பம் ஏழ்மையில் வாடினாலும் கைலாசம் படித்து நல்ல வேலைக்காகி குடும்பத்தை கரை சேர்த்து விடுவான் என்ற நம்பிக்கை ஆசிரியருக்கு வந்து விடுகிறது. எனவே அவன் படிப்பிலும் பண்பிலும் சிறப்பேத அவன் மீது மிகுந்த அக்கறை காட்டுகிறார் ஆசிரியர். அந்த ஆண்டு நிறைவடைந்து புது ஆண்டு பிறக்கிறது. அந்த புத்தாண்டில் கல்வியை தொடர வேண்டிய கைலாசம் பள்ளிக்கு வராதது ஆசிரியரை கவலை கொள்ள செய்கிறது. அவனை எவ்வாறாயினும் பள்ளியில் சேர்க்க தன் கணவனோடு அவனை தேடி அவன் இல்லம் நோக்கி போகிறார். அங்கே அவன் அப்பா நோய் கண்டு படுத்த படுக்கையாகி கிடக்கிறார். ஆசிரியருக்கு அக்குடும்பத்தின் உண்மை நிலை மெல்ல மெல்ல புரிய தொடங்குகிறது. கைலாசத்தை எப்படியாவது பள்ளிக்கு அனுப்புமாறு அவன் தந்தையை கெஞ்சுகிறார். கைலாசத்தின் தந்தையோ அவன் ஒருவன் மட்டுமே ஒரு சாப்பாட்டு கடையில் வேலை செய்கிறான் என்றும் அதில் வரும் சொற்ப வருமானத்தில் அக்குடும்பம் ஒரு வேலையாவது உண்ண முடிகிறது என்றும் கூறுகிறார். அவன் வேலைக்கு போகவில்லை என்றால் எல்லாரும் பட்டினி கிடக்க நேரிடும் என்று சொல்லி விளக்குகிறார். எப்பாடுபட்டாவது கைலாசத்தின் கல்வி வேள்வியை தொடங்கிவிட வேண்டுமென்ற ஆசிரியரின் முயற்சி கை கூடவில்லை. சான் ஏறினால் முழம் சறுக்குகிறது. கைலாசத்தின் குடும்பத்தை கரை சேர்ப்பது இயலாது என்று நினைக்கும் போது ஆசிரியரின் பரிதவிப்பு கதையில் வெளிப்படுகிறது. அக்குடும்பத்தின் உண்மை நிலையை அறிந்ததும் ஆசிரியர் கையேறு நிலைக்கு ஆளாகிறார். இக்கதையில் ஆசிரியரின் மொழியில் நாடகீய தருணங்கள் அழுத்தமாக பதிவாகிறது. துன்பியலை வாசக மனதுக்குள் கடத்தி விட வேண்டுமென்ற துடிப்பு தெரிகிறது. இது போன்ற கட்டங்களில்தான் கதை சொல்லி கடவுளையும் சமூகத்தையும் தன்னையும் நொந்து கொண்டு வாசகனை நோக்கி தன் ஆதங்க கையை நீட்டுகிறார். சிக்கல் இல்லாத மொழி நடையில் கதையை சொல்வது நா மகேஸ்வரிக்கு கை வந்த கலையாகும். இந்த 13 வாரங்களாக மலேசிய கதைக்களத்தை தொடக்க காலத்தில் அலங்கரித்த சில சிறுகதைகளை பார்த்தோம். இது போன்று இன்னும் சில 100 கதைகள் உள்ளன. இன்றைக்கு நாம் வாசிக்கும் வகையில் இவற்றை 3 தொகுதிகளாக கொண்டு வந்திருக்கிறார் சைபீர் முகமது. வேறும் வாழ்வும் தொகுதி 1, தொகுதி 2, தொகுதி 3 என 100க்கும் மேற்பட்ட கதைகளை அலைந்து தொகுத்த சைபீர் முகமது நம் நினைவில் அழுத்தமான தடம் பதித்திருக்கிறார். இன்று நம்மிடையே அவர் இல்லை. அவர் செய்த இந்த இலக்கிய பணிக்காக அவற்றை தேடி படிப்பதே நாம் அவருக்கு செய்யும் நன்றி கடன் என்று சொல்லி இக்கதைக்களத்தை நன்றே நிறைவு செய்வோம். நன்றி.
0: கடந்த 3 மாதங்களுக்கும் மேலாக அமுதே தமிழை வழியாக இந்த குமுகாயத்துக்கு கதை கூறி உத்திகளை உணர்த்தி அவலங்களிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு சென்ற மலாயா மண்ணுக்காக உழைத்த உரமிக்க மக்களை உணர்வோடு காட்டிய கோ புண்ணியவான் நிறைவாக சொல்லும் செய்தி இது.
1: அமுதே தமிழே நேயர்களுக்கு என் பணிவான வணக்கம். கடந்த 13 வாரங்களாக மலாயாவின் தொடக்க கால சிறுகதைகளில் வளர்சிதை மாற்றங்களை பற்றி பேசி வந்தேன். அக்கால கதைகள் வெறும் புனைவுகள் மட்டுமல்ல, அவை வரலாற்று சுவடுகள். அக்கால வாழ்வியல் முறை எப்படி இருந்தது, பண்பாட்டு செயல்பாடுகள் எவ்வாறு இருந்தன, மக்கள் எண்ணத்தின் திசை யாது, மக்கள் எப்படி மலாயாவை சுவீகரித்து கொண்டார்கள், அவர்கள் என்னென்ன இன்னல்களை எதிர்நோக்கினார்கள், எப்படி தங்களின் வாழ்க்கையை வடிவமைத்து கொண்டார்கள், அவர்களின் சிந்தனை மரபு எவ்வாறு இருந்தது போன்றவற்றை இக்கால தலைமுறையினருக்கு கடத்தவே அக்கதைகளை நான் கையில் எடுத்தேன். அவையெல்லாம் நமக்கான படிப்பினைகள், நாம் புதிய பாதையில் பயணிக்க நமக்கான பாடங்கள். அவர்கள்தான் மலாயா நிலம் சார்ந்த கதைகளை எழுதிய துவக்க கால தலைமுறையினர். அவர்கள் அடியெடுத்து கொடுத்ததால்தான் இங்கே இலக்கியத்தின் பாதை வலிமையாக அமைந்தது. அவர்களுக்கு என் முதல் மரியாதை. அமுதே தமிழே நிகழ்ச்சி தமிழ் இலக்கிய வளர்ச்சியை முன்னெடுக்கும் பயனுள்ள நிகழ்ச்சி என்பதில் மாற்று கருத்து இருக்கவே முடியாது. இது தமிழ் மொழி சார்ந்த அனைவருக்குமான, குறிப்பாக தமிழ் ஆசிரியர் மாணவர் பெருமக்களுக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் பெரும் பயன் அவர்களைத்தான் போய் சேரும். அதே வேளையில் என் எண்ணங்களை பகிர்ந்த மின்னல் எஃப்எம்மின் அமுதே தமிழேவுக்கும் என் நன்றி அறிதலை முன்வைக்கிறேன். குறிப்பாக மின்னல் பண்பலை தலைவர் திரு குமரன் அவர்களுக்கும், அமுதே தமிழே தயாரிப்பாளரும் மின்னல் பண்பலை நிகழ்ச்சி பிரிவு தலைவருமான முனைவர் சங்கர் அவர்களுக்கும், என் குரலை பிசகில்லாமல் பதிவு செய்து நேர்த்தியாக தொகுத்த திருமதி குணசுந்தரி அவர்களுக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக சிறுகதை குறித்த என் மதிப்புரைகளை செவிமடுத்து மகிழ்ச்சியை பரிமாறிய நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் பெருமிதத்தையும் இத்தருணத்தில் பதிவு செய்கிறேன். வாய்ப்பிருந்தால் மீண்டும் சந்திப்போம். தமிழ் இலக்கியத்தை வாசிப்போம், வளர்ப்போம், உயிர் போல நேசிப்போம். நன்றி, வணக்கம்.

0: அன்பு நேயர்களே, குறிப்பாக இடைநிலை பள்ளி மாணவ செல்வங்களே, இந்த வாரம் தொடங்கி அமுதே தமிழே 5ஆம் படிவு அரசு தேர்வு எழுதும் மாணவருக்கான தமிழ் மொழி தமிழ் இலக்கிய வழிகாட்டலை வழங்குகிறது. தேர்வுக்கு ஏறக்குறைய 2 மாதங்களே இருக்கும் நிலையில் இந்த மேல்பார்வை ஒரு விரைவோட்ட மேல்பார்வையாக அமையும். SPM தமிழ் மொழி வழிகாட்டுகிறார் ஆசிரியர் மணிமாறன் கோவிந்தராஜ். 1992 முதல் 2026 வரை பணி, 35 ஆண்டுகள் SPM தமிழ் மொழியும் இலக்கியமும் கற்பித்த அனுபவம் கொண்டவர். 20 ஆண்டுகளாக படிவம் 6 தமிழ் மொழியும் போதித்து வந்தவர். நீலாய் டத்தோ முகமது சைட் இடைநிலை பள்ளி படிவம் 6 தமிழ் மொழி ஆசிரியர், கவிஞர், சிறுகதை ஆசிரியர்.
1: என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. அன்பான மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். திருவருளின் துணையால் மீண்டும் SPM தமிழ் மொழி தேர்வை நோக்கிய பயணத்தில் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. மாணவர்களே, உங்களை தேர்வுக்கு தயார்படுத்தும் அதே வேளையில் தேர்வின் போது வினாக்களுக்கு விடையெழுதும் நுட்பங்களையும் நீங்கள் கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டும். பள்ளி, வட்டாரம், மாநில அளவிலும் SPM தமிழ் மொழி பட்டறைகள் நடத்தப்பட்டு வருவதை நாம் பார்க்கின்றோம். நீங்கள் இப்பட்டறைகளில் கலந்து கொண்டு தமிழ் மொழி வினாக்களுக்கு விடையெழுதும் நுட்பங்களை கவனமாக கேட்டு தேர்வு நேரத்தில் அவற்றை பயன்படுத்தினால் சிறந்த மதிப்பெண்களை பெற முடியும். ஏறக்குறைய இன்னும் 2 மாதங்களில் நீங்கள் SPM தேர்வை எதிர்நோக்க உள்ளீர்கள். இந்த 2 மாதங்களில் மற்ற பாடங்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை தமிழ் மொழி பாடத்திற்கும் கொடுத்து முறையாக மீள்பார்வை செய்து வர வேண்டும். ஒவ்வொரு வாரமும் கட்டுரை பயிற்சிகளை செய்வதோடு இலக்கண இலக்கிய விளக்க வரையில் உள்ள மொழி அணிகளையும் இலக்கண கூறுகளையும் படித்து மனனம் செய்து கொள்ள வேண்டும். மேலும் இன்று தொடங்கி இந்த நிகழ்ச்சியின் வழி ஒவ்வொரு வாரமும் SPM தமிழ் மொழி தாள் 1 மற்றும் தாள் 2 ஆகியவற்றிற்கு முறையாக விடையெழுதும் வழிமுறைகளை கூறுவதோடு தேர்வின் போது மாணவர்கள் செய்யும் குறைகளையும் நான் சுட்டிக்காட்ட உள்ளேன். குறைகளை முன்வைப்பதன் முக்கிய நோக்கம் கடந்த காலங்களில் கவனக்குறைவினால் செய்த தவறுகளை மீண்டும் தேர்வு நேரத்தில் மாணவர்கள் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான். மாணவர்களே, SPM தமிழ் மொழி பாடம் 3 தாள்களை உள்ளடக்கியது. இந்த 3 தாள்களுக்கும் விடை எழுதினால் மட்டுமே உங்களுக்கு தேர்வு முடிவுகள் கிடைக்கும். இதில் ஏதாவது ஒரு தாளுக்கு நீங்கள் செல்லவில்லை என்றால் ஒட்டுமொத்தமாக உங்கள் முடிவு தீட்டா ஹடீர் அல்லது வரவில்லை என்றுதான் வரும். அதனால் பள்ளியில் வழங்கப்படும் கால அட்டவணையை பின்பற்றி தேர்வு நேரத்தில் சரியாக பள்ளிக்கு சென்று தமிழ் மொழி வினாத்தாட்களுக்கு விடையளிக்க மறக்க வேண்டாம். தாள் 1 6 3 5 4 1 கட்டுரை, தாள் 2 6 3 5 4 2 மொழி பயிற்சி, தாள் 3 6 3 5 4 3 வாய்மொழி தேர்வு. இவ்வாண்டு வாய்மொழி தேர்வுகள் முடிந்துவிட்டன. வாய்மொழி தேர்வை நீங்கள் சிறப்பாக செய்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். வாய்மொழி தேர்வுக்கான மொத்த புள்ளிகள் 30. மாணவர்களே, தொடர்ந்து தாள் 1 அமைப்பையும் அதற்கு விடையெழுதும் நுட்பங்களையும் கவனிப்போம். SPM தமிழ் மொழி தாள் 1 விடை அளிப்பதற்கான நேரம் 1 மணி நேரம் 45 நிமிடம். இப்பிரிவில் மாணவர்கள் 2 வினாக்களுக்கு விடையெழுத வேண்டும். பாகம் 1 ஒரு வினாவிற்கும் பாகம் 2 ஒரு வினாவிற்கும் விடையெழுத வேண்டும். தமிழ் மொழி தாள் 1 2 பிரிவுகளை கொண்டது. பாகம் 1 வழிகாட்டி கட்டுரையாகும். பாகம் 2 திறந்த முடிவு கட்டுரையாகும். தொடர்ந்து பாகம் 1 வழிகாட்டி கட்டுரையை பார்ப்போம். மாணவர்களே, இப்பிரிவில் ஒரு தூண்டல் பகுதி தரப்படும். இத்தூண்டல் பகுதி எழுத்து வடிவிலோ வரைபடமாகவோ அமையலாம். அதனை தொடர்ந்து 3 வழிகாட்டி கட்டுரை தலைப்புகள் கொடுக்கப்படும். மாணவர்கள் அவற்றுள் ஏதேனும் ஒன்றை மட்டும் தெரிவு செய்து விடையெழுத வேண்டும். தூண்டல் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து குறிப்புகளையும் கட்டாயம் பயன்படுத்த வேண்டும். சுயமாக புதிய கருத்துக்களை எழுதக்கூடாது. இப்பிரிவிற்கு விடை எழுதும் போது தேர்வு வாரியத்தால் வழிகாட்டி கட்டுரைகளுக்கு பரிந்துரைக்கப்பட்ட கூறுகளை அவசியம் பின்பற்ற வேண்டும். தூண்டல் பகுதியை தொடர்ந்து 3 அமைப்பு வகை கட்டுரைக்கான வினாக்கள் கொடுக்கப்படும். அவ்வினாக்கள் எளிமை, நடுத்தரம், கடுமை என்ற அமைப்பில் அமைந்திருக்கும். தொடர்ந்து பாடத்திட்டத்தில் உள்ள அமைப்பு வகை கட்டுரைகளை பார்ப்போம். கடிதம், இதில் உறவு கடிதம், நட்பு கடிதம் மற்றும் அலுவல் கடிதம் இடம்பெற்றுள்ளன. அதனை அடுத்து அறிக்கை, நிகழ்ச்சி அறிக்கை, செயலறிக்கை, கூட்ட குறிப்பறிக்கை, ஆண்டறிக்கை இடம்பெற்றுள்ளன. அதனை தொடர்ந்து உரை, பிரியாவிடை உரை, பாராட்டுரை இடம்பெற்றுள்ளது. அடுத்தது உரையாடல், அதனை தொடர்ந்து நேர்காணல். இப்பிரிவிற்கு விடை எழுதுவதற்கு பரிந்துரைக்கப்பட்ட நேரம் 30 நிமிடமாகும். இப்பிரிவிற்கு அதிக நீளமாக விடை எழுத வேண்டிய அவசியமில்லை. விடைத்தாளில் ஏறக்குறைய 2 பக்கங்களுக்குள் எழுதினால் போதுமானது. இப்பிரிவில் மாணவர்களின் விடையில் காணப்படும் குறைகளை பார்ப்போம். ஒன்று, இப்பிரிவிற்கு மாணவர்கள் மிக நீளமாக விடை எழுதுகின்றார்கள். 300 சொற்களுக்கு மேல் விடை எழுதுகின்ற மாணவர்களும் இருக்கின்றார்கள். 2, சில மாணவர்கள் மிக சுருக்கமாக 100 சொற்களுக்குள் எழுதிவிடுகின்றார்கள். 3, ஒரு பகுதியினர் இப்பிரிவிற்கு விடை எழுதுவதற்கு அதிக நேரம் எடுத்துக் கொள்கின்றார்கள். சிலர் 45 நிமிடம் முதல் 1 மணி நேரம் வரை விடை எழுதுகின்றார்கள். 4, இப்பிரிவிற்கு அதிக நேரத்தை செலவிடுவதால் திறந்த முடிவு கட்டுரையை எழுதுவதற்கு போதிய கால அவகாசம் இருப்பதில்லை. 5, தூண்டல் பகுதியில் கொடுக்கப்படும் 5 கருத்துக்களை முழுமையாக விவரித்து எழுதுவதில்லை. 6, சில மாணவர்கள் தூண்டல் பகுதியில் கொடுக்கப்பட்ட கருத்துக்களை பயன்படுத்தாமல் சுய கருத்துக்களை சிந்தித்து எழுதுகின்றார்கள். அதனால் கருத்து பகுதிக்கான முழு புள்ளிகளையும் இழந்து விடுகின்றார்கள். ஆகவே இப்பிரிவிற்கு விடை எழுதும் பொழுது மாணவர்கள் இதுவரை கூறிய தவறுகள் நிகழாமல் பார்த்து கொள்ள வேண்டும். மாணவர்களே, வழிகாட்டி கட்டுரையின் மதிப்பீடு 3 கூறுகளின் அடிப்படையில் அமைந்திருக்கும். 1, அமைப்பு அல்லது வடிவம். இதற்கான மொத்த புள்ளிகள் 16. 2, கருத்துகள். 5 கருத்துக்களை விவரித்து எழுதியிருந்தால் 10 புள்ளிகள். தொடர்ந்து மொழி நடை, 5 புள்ளிகள். அமைப்பு என்று சொல்லும் போது முதலில் நீங்கள் எழுதவிருக்கும் கட்டுரையின் வடிவத்தை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். தூண்டல் பகுதியை ஒட்டி கேட்கப்படும் 3 வினாக்களும் வெவ்வேறு வடிவங்களை கொண்டதாக இருக்கும். ஒவ்வொரு வழிகாட்டி கட்டுரைக்கும் ஒரு சிறப்பு அமைப்பு இருப்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டாக, கடித வகை கட்டுரையை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். உறவு கடிதத்திற்கும் அலுவல் கடிதத்திற்கும் உள்ள வேறுபாட்டை கண்டிப்பாக நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். 2 வெவ்வேறு வடிவத்தை கொண்ட கட்டுரையாகும். அமைப்பு வகை கட்டுரையில் அமைப்பிற்கு அதிக புள்ளிகள் ஒதுக்கப்படுவதால் அமைப்பின் கூறுகளுக்கு அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஆகவே ஒவ்வொரு வகைக்கும் பரிந்துரைக்கப்பட்டுள்ள 8 கூறுகளையும் நீங்கள் அவசியம் மனனம் செய்ய வேண்டும். எடுத்துக்காட்டிற்கு நட்பு கடிதத்தை பார்ப்போம். நட்பு கடிதத்தின் 8 கூறுகளை உங்களால் நினைவு கூற முடிகிறதா? 1, உங்கள் கட்டுரை நட்பு கடித அமைப்பில் இருக்க வேண்டும். 2, அனுப்புனர் பெயர் முகவரி சரியான முறையில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். 3, நாள் மற்றும் பெறுநரை விளிக்கும் சொல் எழுதப்பட்டிருக்க வேண்டும். 4, நலம் விசாரித்தல். 5, பத்தி பிரித்து எழுதப்பட்டிருத்தல். 6, நோக்கம் மற்றும் நட்புக்குரிய உணர்ச்சிகள் வெளிப்பட்டிருத்தல். 7, முடிவு எழுதப்பட்டிருத்தல். எதிர்பார்ப்பும் விடைபெறுதலும் இருக்க வேண்டும். 8, இப்படிக்கு மற்றும் அனுப்புநரின் கையொப்பம் இருக்க வேண்டும். மாணவர்களே, இப்பிரிவிற்கு அமைப்பிற்கு அதிக புள்ளிகள் வழங்கப்படுவதால் ஒவ்வொரு வகை கட்டுரைக்கும் உள்ள 8 கூறுகளையும் நீங்கள் கட்டாயம் மனனம் செய்ய வேண்டும். அவற்றை தேர்வு நேரத்தின் பொழுது நினைவு கூர்ந்து எழுத வேண்டும். அடுத்து, தூண்டலில் கொடுக்கப்பட்டிருக்கும் 5 தகவல்களையும் நீங்கள் விளக்கி எழுத வேண்டும். அவை 5 கருத்துகளாக கருதப்படுகின்றன. ஒவ்வொரு கருத்தையும் 1 பத்தியில் விளக்கி எழுத வேண்டும். ஒவ்வொரு கருத்தையும் 3 வாக்கியங்களில் விளக்கி எழுதினால் போதுமானது. 5 கருத்துக்களை 5 பத்திகளில் எழுதினால் மதிப்பீடு செய்வதற்கு சுலபமாக இருக்கும். தொடர்ந்து மொழிக்கு 4 புள்ளிகள் வழங்கப்படும். மாணவர்கள் எழுத்து பிழைகள் அதிகமாக இல்லாமல் நல்ல சிறப்பான மொழி நடையில் எழுதியிருந்தால் முழு புள்ளிகளையும் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிகமான எழுத்து பிழைகளோடு நல்ல மொழி நடையில் கட்டுரை அமையவில்லை என்றால் மொழிக்கான புள்ளிகள் குறைக்கப்படும். மாணவர்களே, அடுத்து உரையாடல் வகை கட்டுரையின் கூறுகளை பார்ப்போம். உரையாடல் வகை கட்டுரையில் இருக்க வேண்டிய 8 கூறுகளும் நினைவிருக்கிறதா? இதோ உங்களுக்காக அவ்வெட்டு கூறுகளையும் கூறுகின்றேன். கவனமாக கேளுங்கள். 1, உரையாடல் அமைப்பில் இருக்க வேண்டும். 2, சூழல் எழுதப்பட்டிருக்க வேண்டும். யார், எங்கு, என்ன என்ற தகவல்கள் இருக்க வேண்டும். 3, முகமன் இருக்க வேண்டும். வணக்கம் மற்றும் நலம் விசாரித்தல் இருக்க வேண்டும். 4, உரையாடல் இருவர் பேசுவதாக அமைந்திருக்க வேண்டும். 5, இருவருமே கருத்துக்களை பேசியிருக்க வேண்டும். 6, ஒருவர் குறைந்தது 2 முறையாவது பேசியிருக்க வேண்டும். 7, உரையாடலுக்குரிய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி இருத்தல் வேண்டும். 8, முடிவு விடைபெறுதல் இருக்க வேண்டும். மாணவர்களே, இதை போலவே மற்ற வடிவ கட்டுரையின் கூறுகளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வழிகாட்டி கட்டுரையை எழுதும் பொழுது அக்கூறுகள் எல்லாம் சரியாக இருப்பதை உறுதி செய்து கொள்வதற்கு சரியாக இருக்கும். மாணவர்களே, இன்று விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. திருவருளின் துணையால் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: தமிழவேள் கோசா துயிலகம். மலேசிய சிங்கப்பூர் சமூக தலைவர்களுள் ஒருவரும், தமிழ் முரசு இதழின் நிறுவனரும், தமிழர் திருநாள் கொண்டாட்டங்களுக்கு வித்திட்டவருமான தமிழவேள் கோ சாரங்கபாணி 1974 மார்ச் 16 நாள் காலமான பிறகு சிங்கப்பூர் ஸ்வச்சுக்காங் இடுகாட்டில் அவருக்கு நினைவகம் அமைக்கப்பட்டது. 2018 குடும்பத்தாரின் எண்ணப்படி நினைவகம் அங்கிருந்து அகற்றப்பட்டு நீத்தார் சாம்பலின் ஒரு பகுதி திருமதி சாரங்கபாணி சாம்பல் வைக்கப்பட்டிருக்கும் தேவாலய மாடத்தில் வைக்கப்பட்டது. இன்னொரு பகுதி தமிழவேள் நற்பணி மன்றத்தினரால் பாதுகாக்கப்பட்டது. 2024 மார்ச் 16 நாள் அது ஜோகூர் மாநில தமிழர் சங்க பொறுப்பாளர் நா வேணுகோபாலிடம் ஒப்படைக்கப்பட்டது. நடந்தவற்றை அமுதே தமிழே நிகழ்ச்சிக்காக விவரித்தார் வேணுகோபால்.
1: வணக்கம். கோசா என்று அன்போடு அழைக்கப்படும் தமிழவேள் கோ சாரங்கபாணி அவர்கள் 1974 ஆண்டில் சிங்கப்பூரில் சுவாச்சுக்காங் இந்து மயானத்தில் அவரது நல்லுடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. பின்னர் அந்த மயானத்தை அகற்றும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட போது 2020 அவரது குடும்பத்தினர் அவரது நல்லுடலை ஆங்மோக்கியோ இருக்கும் கிறிஸ்துவ மயானத்தில் அவரது துணைவியாரின் நல்லடக்க இடத்திற்கு அருகில் அகற்றி சென்றனர். தமிழவேள் கோ சாரங்கபாணி அவர்களின் புகழை தமிழ் பணியையும் என்றும் நிலைநிறுத்தும் நோக்கத்தில் திரு தமிழ் மறையான் அவர்கள் குடும்பத்தினரிடம் அன்பான ஒப்புதலுடன் அவரது புனித அஸ்தியில் ஒரு பகுதியை பாதுகாத்து அவருக்காக நினைவகத்தை அமைக்கும் உயரிய முயற்சியில் மேற்கொண்டார். அவரது இந்த முயற்சி என்னை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கியது. நான் ஜோகூர் பார்வையில் இருக்கும் ராஜமாரியம்மன் ஆலயத்தின் தலைவரான திரு ராஜேஸ்வரன் அவர்களிடம் அணுகி இதை கூறினேன். அவர் அவருடைய செயற்குழுவுடன் பேசி அதற்கான நிலத்தை ஒன்றை நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தார். அதற்கு பிறகு கால ஓட்டத்தில் அதை சீர் செய்யும் திட்டத்தை நாங்கள் மேற்கொண்டு பின்னர் பொதுமக்களிடமிருந்து பணம் வசூல் செய்து அதை முறையாக அமைப்பதற்கு படிப்படியாக வேலை செய்தோம். 13 ஞாயிற்றுக்கிழமை காலை 11 அந்த நினைவகம் முறையாக திறக்கப்பட்டது. அந்த திறக்கப்பட்ட பிறகு அங்கு இன்னொரு மண்டபத்தில் அவருக்கான ஒரு சிறப்பு நிகழ்வு 3 நிகழ்ச்சியெல்லாம் நடைபெற்றது. இது வந்து மறக்க முடியாத சம்பவம் என்றுதான் நான் கூற வேண்டும். அவருடைய துயிலகம் திறப்பு முன்னிட்டு ஸ்கூடாயில் இருக்கட்டும் நேசா மண்டபத்தில் ஒரு நிகழ்ச்சியை நடத்தினோம். மாணவர்களுக்கு போட்டி நிகழ்ச்சி, பல பல பலதரப்பட்ட வயதில் உள்ளவர்கள் போட்டிகள் நடத்தினோம். அவர்கள் கோசா அவர்களை மறவாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது, மத்திய உணவும் வழங்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ஒரு 100 கலந்து கொண்டார்கள். சிறப்பான நிகழ்ச்சி என்றுதான் சொல்ல வேண்டும்.
0: தமிழெங்கள் உயிர் இயக்கத்தின் மூலம் மலாயா பல்கலைக்கழகத்தில் தமிழ் தரணி போற்று அமர்ந்திட அயராது உழைத்தவர்களுள் ஒருவரான தமிழவேள் கோ சாரங்கபாணியை நினைந்து போற்ற கபுன்தே இந்து இடுகாட்டுக்கு ஒரு முறையாவது சென்று அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தி வருவோம்.

0: எஸ்பிஎம் தமிழ் இலக்கியம். வழிகாட்டுகிறார் ஆசிரியர் கிருஷ்ண காமராஜ் கோபால்சாமி. 33 ஆண்டுகள் இடைநிலை பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். காராக் இடைநிலை பள்ளியில் மாணவர் நலப்பிரிவு துணை முதல்வராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். சுமார் 25 ஆண்டுகளுக்கு மேலாக இடைநிலை பள்ளிகளில் இலக்கிய பாடத்தை போதித்து வந்தவர். இலக்கிய கேள்வித்தாள் தயாரிப்பிலும் இலக்கிய பயிற்சி தயாரிப்பிலும் பங்காற்றியுள்ளார். பல ஆண்டுகளாக பஹாங் மாநில தமிழாசிரியர்களுக்கும் மாணவருக்கும் இலக்கிய பயிலரங்கு நடத்தியவர். மலேசிய கல்வி அமைச்சின் கலைத்திட்ட மேம்பாட்டு பிரிவின் தமிழ் இலக்கிய வழிகாட்டி நூல் தயாரிப்பில் பங்காற்றியுள்ளார். கல்வி அமைச்சின் நல்லாசிரியர் விருதை 4 முறை பெற்றுள்ளார்.
1: மாணவர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்களோடு நான் எஸ்பிஎம் தமிழ் இலக்கியம் தேர்வு தாள் குறித்த தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இங்கே வந்திருக்கின்றேன். நாம் பார்க்கக்கூடிய முதல் பகுதி கவிதை. கவிதை பகுதி பார்த்தோம் அப்படின்னாக்கா 3 கேள்விகள் அங்கே வினவப்படும். கேள்வி 1, 2, 3, 1, 3, 2 அங்கே வினவப்படும். குறிப்பாக பார்த்தோம் என்றால் கேள்வி 1 பாடுபொருள் அல்லது மையக்கரு வினவப்படும், அதற்கு 2 புள்ளிகள் வழங்கப்படும். கேள்வி 2 பார்த்தோம் என்றால் நயங்கள் அங்கே வினவப்படும். இப்ப நயங்கள் என்று சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், ஓசை நயம், அணி நயம், பொருள் நயம், சுள் நயம் என்ற 4 வகையான நயங்கள்.

கேள்விகள் கொடுக்கப்படலாம். கேள்வி 3-1 என்னவென்றால், சொல் அல்லது சொற்றொடரின் பொருள் வினவப்படும். அதற்கு நீங்கள் அந்த பொருளை மட்டுமே நீங்கள் எழுத வேண்டும். 3-2 வழங்கப்பட்ட அடிகள், ஒரு கன்னி அல்லது 2 அடிகள் கொடுக்கப்பட்ட கவிதையிலிருந்து கொடுக்கப்படும். அதிலிருந்து வினவப்படும் கருத்துணர் வினா ஒன்றுக்கு நீங்கள் பதில் எழுத வேண்டும். ஆக மொத்தம் 10 புள்ளிகள் இங்கே இந்த பகுதிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து நாம் கவிதை ஒன்றினை பார்க்க போகின்றோம். கவிஞர் தி. அரங்கசாமி எழுதிய காலை அழகு என்ற கவிதையை தான் இன்று பார்க்கவிருக்கின்றோம். இந்த கவிதையில் நான் எடுத்திருக்கும் பகுதி கன்னி 1, கன்னி 2. வெள்ளி முளைப்பினிலே அழகு துள்ளுது வான் பரப்பில், சிறு புள்ளின ஓசையிலே அழகு பொங்கி வழியுதடி. காலை பிறப்பினிலே அழகு கண்ணை கவருதடி, சிறு சோலை கலகலப்பில் அழகு சொரியுது உள்ளத்திலே என்ற இந்த முதல் 2 கன்னிகளை இங்கே நான் தெரிவு செய்துள்ளேன். முதல் கேள்வியாக, இக்கவிதை கன்னிகள் இடம்பெற்றுள்ள கவிதையின் பாடுபொருள் யாது? இப்போ இங்கே கேட்பது பாடுபொருள். ஆக மாணவர்கள் அந்த பாடுபொருளை மட்டுமே நீங்கள் பதிலாக அங்கே கொடுக்க வேண்டும். இப்போ இந்த கவிதையின் பாடுபொருள் இயற்கை. காரணம், காலை அழகு என்ற கவிதை இயற்கையை ஒட்டியே எழுதப்பட்டுள்ளது. தொடர்ந்து 2வது கேள்வி, இக்கவிதை கன்னிகளில் காணப்படும் ஓசை நயங்கள் 2 எழுதுக. ஓசை நயம் என்று சொல்லும் பொழுது அங்கே 5 இடம்பெற்றுள்ளது. அதாவது எதுகை, மோனை, சந்தம், இயைபு, பிறகு முரண்தொடை. இந்த கொடுக்கப்பட்டுள்ள இந்த 2 கன்னிகளில் ஓசை நயங்கள் எது இடம்பெற்றுள்ளது என்பதை மாணவர்கள் கண்டறிந்து அந்த ஓசை நயத்தை எழுத வேண்டும். சான்றாக, கவிதையில் இந்த 2 கன்னிகளில் எதுகை இடம்பெற்றுள்ளது. ஆக மாணவர்கள் எதுகை என்று எழுதி அதற்கான சான்று கொடுக்க வேண்டும். வெள்ளி புள்ளின என்பது முதல் கன்னியில் இடம்பெற்றுள்ள சான்று, காலை சோலை என்பது 2வது கன்னியில் இடம்பெற்றுள்ள சான்று. ஆக நீங்கள் கொடுக்க வேண்டியது ஒரே ஒரு சான்று மட்டுமே. ஆக எதுகை சான்றாக வெள்ளி புள்ளின என்று கொடுத்தால் போதுமானது. தொடர்ந்து மோனை என்று சொல்லும் போது இங்கே 3 இணைகள், முதல் 2 கன்னிகளில் 3 இணைகள் இடம்பெற்றுள்ளன. நீங்கள் பதிலாக கொடுக்க வேண்டியது ஒரே ஒரு சான்று மட்டுமே. புள்ளின பொங்கி, காலை கண்ணை, சோலை சொரியுது. ஆக 3 சான்றுகள் இங்கே இருந்தாலும் நீங்கள் எழுத வேண்டியது ஒரே ஒரு சான்று மட்டுமே. அதையும் தாண்டி இங்கே சந்தமும் இக்கவிதையில் இடம்பெற்றுள்ளது. காலை சோலை என்பது இக்கவிதையின் சந்தமாக இடம்பெற்றுள்ளது. தொடர்ந்து இயைபும் இக்கவிதையில் இந்த கொடுக்கப்பட்டுள்ள கன்னிகளில் இடம்பெற்றுள்ளது. அழகு அழகு என்பது இங்கே இயைபாக இடம்பெற்றுள்ளது. ஆக மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான், ஓசை நயங்கள் 2 எழுதுக என்று சொல்லும் போதே இங்கே 4 விடைகள் இருந்தாலும் நீங்கள் எழுத வேண்டியது 2 மட்டுதான். ஆக எதுகை எழுதினால் அதற்கான சான்று, 3 எழுதினால் அதற்கான சான்று. தொடர்ந்து நாம் 3வது கேள்வியை பார்ப்போம். 3வது கேள்வி, புள்ளின ஓசையிலே என்பதன் பொருள் யாது? ஏற்கனவே நான் சொல்லியது போல சொல் அல்லது சொற்றொடரின் பொருள் இங்கே வினவப்படும். இங்கே புள்ளின ஓசையிலே என்ற சொற்றொடர் கொடுக்கப்பட்டு அதன் பொருள் யாது என்று வினவப்பட்டுள்ளது. பொருள் எழுதும் போது நீங்கள் உங்களோட சொந்த நடையில் எழுத வேண்டும். சரி, பதில் பார்ப்போம். பறவைகள் எழுப்பும் ஒளியினிலே என்பது இங்கே பொருளாக நாம் கொள்ளலாம். தொடர்ந்து கேள்வி 3-2 உங்களுக்கு ஒரு அடி கொடுக்கப்படும். ஒரு 2 அடி அல்லது ஒரு கன்னி கொடுக்கப்படும். தெரிவு செய்யப்பட்டுள்ள கன்னி 2வது கன்னி. காலை பிறப்பினிலே அழகு கண்ணை கவருதடி, சிறு சோலை கலகலப்பில் அழகு சொரியுது உள்ளத்திலே. ஓகே, இந்த கன்னியையொட்டி கருத்துணர் வினா என்பது வினவப்படும். ஓகே, வினாவாக, இவ்வடிகளின் மூலம் காலை பொழுது பிறப்பதால் விளையும் நன்மை யாது என்று கவிஞர் குறிப்பிடுகின்றார். இப்பொழுது நாம் அந்த கன்னியில் பார்த்தோம் என்றால் கன்னியில் அந்த பதில் இருக்கும், கட்டாயமாக அந்த கன்னியில் பதில் இருக்கும். அதை உங்கள் சொந்த நடையில் நீங்கள் எழுத வேண்டும். கவிதை வரிகளை எடுத்து அவ்வாறு பதிலாக கொடுக்காமல் உங்களுடைய சொந்த நடையில் நீங்கள் எழுத வேண்டும். இங்கே 2 விடைகள் இருக்கின்றன. நீங்கள் எழுத வேண்டியது ஒரே ஒரு விடை மட்டுமே. சான்றாக, காலை நேர காட்சிகள் கண்களுக்கு இதமாக இருக்கின்றன என்பது ஒரு பதில். 2வது, சோலையில் நடக்கும் ஆரவாரங்கள் மனதிற்கு இன்பத்தை தருகின்றன. ஆக நீங்கள் எழுதக்கூடிய பதில் ஒரே ஒரு பதில் எழுதினால் போதுமானது. இது வந்து நம்ம பார்த்த முதல் பகுதி. தொடர்ந்து கவிதை தொடர்பான இன்னொரு பகுதியை நாம் பார்க்கவிருக்கிறோம். இது பாகம் 2 இடம்பெற்றுள்ள கேள்வி 10. இதுவும் கவிதை தொடர்பாகவே இருப்பதால் நாம் இங்கே பார்க்கவிருக்கின்றோம். இந்த பகுதிக்கு நான் தெரிவு செய்த ஞானவழி என்ற கவிதை, 3 கன்னிகள் இடம்பெற்றுள்ளன. ஈனவழி சென்றே 4 இயல்பிலா செயல்கள் ஆற்றி என்ற முதல் கன்னி,
பிறகு குணம் விட்டு

கிளிகள் கட்டி குவலையும் தன்னில் ஆன்றோர் அப்படின்ற இரண்டாவது கன்னி. மூன்றாவது கன்னியாக உற்றுற்று பார்க்கின்றாயே. நான் கவிதை முழுமையாக வாசிக்கவில்லை, நீங்கள் புத்தகத்தில் பார்த்துக் கொள்ளலாம். கவிஞர் பொன்முடியின் அருமையான ஒரு கவிதை இக்கவிதை ஞானவழி. இக்கவிதையொட்டி கேள்வி 10 மூன்று வகையான கேள்விகள் வினவப்படலாம். முதலாவதாக, மேற்காணும் கவிதையின் தெரிநிலை கருத்துக்களை விளக்கி எழுதுக. இரண்டாவதாக, மேற்காணும் கவிதையின் கருத்துக்களை விளக்கி எழுதுக. ஆக மாணவர்கள் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இரண்டு கேள்விகளுமே தெரிநிலை கருத்தாக கொடுத்திருந்தாலும் அல்லது கவிதையின் கருத்துக்களை விளக்கி எழுதுக என்று கொடுத்திருந்தாலும், நீங்கள் கவிதையின் கருத்துக்களை மட்டுமே விளக்கி எழுத வேண்டும். மூன்றாவதாக, மேற்காணும் கவிதையை தொகுத்து எழுதுக. ஆக மேலே சொல்லப்பட்ட தெரிநிலை கருத்து விளக்கி எழுதுக என்ற கேள்விகளுக்கும் தொகுத்து எழுதுக என்ற கேள்விக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் உண்டு. அது என்னவென்றால், தொகுத்து எழுதுக என்று சொல்லும்போது அங்கே புதைநிலை கருத்து ஒன்று அவசியம் இடம்பெற்றிருக்க வேண்டும். சரி, தொடர்ந்து நாம் பதில் எழுதும் முறையை பார்ப்போம். எவ்வாறு பதில் எழுதினால் சிறப்பான புள்ளிகளை பெறலாம்? ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது, இது வந்து முழு கேள்வி. முழு கேள்வி என்று சொல்லும்போது 20 கேள்வி. 20 கேள்வி என்று வரும்போது அவசியம் என்ன இருக்க வேண்டும்? முன்னுரை இருக்க வேண்டும். பிறகு கருத்துகள் இடம்பெற்றிருக்க வேண்டும். முடிவுரை இருக்க வேண்டும். சரி, தொடர்ந்து நாம் எவ்வாறு விடை எழுதலாம் என்பதை பார்ப்போம். முன்னுரை எழுதும் போது மாணவர்கள் 4 கூறுகளை நினைவில் கொள்ள வேண்டும். கவிஞர் பெயர் இடம்பெற்றிருக்க வேண்டும். கவிதையின் தலைப்பு இடம்பெற்றிருக்க வேண்டும். பாடுபொருள் அல்லது மையக்கரு எழுதப்பட்டிருக்க வேண்டும். பிறகு 4வதாக, கேள்வியை எட்டி பிடிக்கும் வாக்கியம் இடம்பெற்றிருக்க வேண்டும். ஆக இந்த 4 கூறுகளையும் வைத்து நீங்கள் முன்னுரையை எழுதியிருக்க வேண்டும். முன்னுரை இவ்வாறு எழுதப்படலாம். ஞானவழி என்ற இக்கவிதையை இயற்றியவர் கவிஞர் பொன்முடி. இக்கவிதை அறிவு என்பதை பாடுபொருளாக கொண்டு படைக்கப்பட்டுள்ளது. சமூக முன்னேற்றத்திற்கான பல அரிய கருத்துக்களை இக்கவிதை வாயிலாக அறியலாம். எளிமையான ஒரு முன்னுரை, ஆனால் முழு புள்ளியான 2 புள்ளிகளை பெறக்கூடிய வகையில் இந்த முன்னுரை எழுதப்பட்டுள்ளது. தொடர்ந்து நீங்கள் கவிதையின் கருத்துக்களை விளக்கி எழுத வேண்டும். இங்கே 3 கன்னிகள் கொடுக்கப்பட்டுள்ளதால் நீங்கள் ஒவ்வொரு பத்தியாக எழுத வேண்டும். முதல் கன்னிக்கான, இழிவான வழியை பின்பற்றி நல்லொழுக்கமற்ற காரியங்களில் ஈடுபட்டு அதை சரியான பாதை என்றுரைக்கிறாய். பொய்யை மெய்யாக்கி உண்மையை உணராமல் தவறான கண்ணோட்டத்திற்கு வலு சேர்க்கின்றாய். மனமே, உனக்கு நான் சொல்லும் அறிவுரை யாதெனில், நல்லவர்கள் காட்டும் உயரிய வழியில் நடப்பாயாக. இது கன்னி 1 கருத்து. ஆக இதை இவ்வாறு எழுதினால் உங்களுக்கு 3 புள்ளிகள் நிச்சயமாக கிடைக்கும். தொடர்ந்து கன்னி 2 கருத்து, நல்ல குணங்களை இழந்து இலக்கின்றி உலகில் உள்ள ஆன்றோர்களின் வழியிலிருந்து விலகி தகாத காரியங்களை செய்யும் தீயவர்களோடு இணங்கி செல்வமுடையவர்களை கண்டு அவர்களோடு சிரித்து பழகி வருகின்றாய். மனமே, அன்பு மிகுதியால் உனக்கு கூறும் அறிவுரை யாதெனில், எதனையும் அறிவால் உணர்ந்து செயல்படும் மிக உயரிய வழியில் நடப்பாயாக. மாணவர்கள் இவ்வாறு எழுதலாம், அல்லது உங்களுடைய புரிதலுக்கு ஏற்ப ஒரு சில விஷயங்களை விரிவாக்கியும் எழுதலாம். இவ்வாறு எழுதினாலே வந்து அனைத்து கருத்துகளும், எந்த ஒரு கருத்தையும் நீங்கள் விட்டுவிடாமல் அனைத்து கருத்தையும் பத்தியாக எழுத வேண்டும். தொடர்ந்து நாம் 3வது கன்னியை பார்ப்போம். எதையும் ஆழ்ந்து நோக்கும் தன்மை கொண்ட மனமே, உனக்கு ஒன்று சொல்கிறேன் கேள். வாழ்க்கையில் முட்டி மோதி அலைந்து துன்புற்று அழுகின்றாய். உலக ஆசையை துறந்தவர்கள் துன்பமின்றி வாழ்வர். அந்த நிலைக்கு வழிகாட்டும் அறிவு நெறியை பின்பற்றுவாயாக என்று கவிஞர் இதை வாசிப்பவர்களுக்கு நினைவூட்டுகின்றார். அதாவது, நாம் நல்வழியில் நின்றால் நிச்சயமாக நாம் நலமே வாழலாம் என்பதை கவிதையின் வழி நமக்கு உணர்த்துகின்றார். கேள்வியில் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன், மேற்காணும் கவிதையை தொகுத்து எழுதுக. அது தொகுத்து என்ற சொல் அங்கு இருந்தாலே நீங்கள் வந்து நிச்சயமாக புதைநிலை கருத்து ஒன்று எழுத வேண்டும். சான்றாக, நம்மிடையே இருக்கின்ற எதிர்மறை செயல்களை போக்க விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் என்ற புதைநிலை கருத்து இக்கவிதையில் வெளிப்படுகிறது. நாம் அறிந்தும் அறியாமலும் செய்ய பல எதிர்மறை செயல்கள் தொடர் இன்னல்களை ஏற்படுத்தி வருவதை உணர வேண்டும். இதற்கு நாம் வள்ளுவ பேராசான் நமக்கு கொடுத்த குறள்களை வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். இது நம்மை இந்த மண்ணில் வாழ்வாங்கு வாழ வைக்கும். ஆக இது புதைநிலை கருத்து. இந்த கருத்து முழுமையாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு போதுமான புள்ளிகள் தாராளமாக கொடுக்கப்படும்.
ஆக முன்னுரை எழுதியாகிவிட்டது, கருத்துக்களை தெளிவாக எழுதியாகிவிட்டது. ஓகே, முன்னுரை கருத்து எழுதிய பின் நிச்சயமாக முடிவுரை ஒன்று வழங்கப்பட வேண்டும். ஆக முடிவுரையாக, இக்கவிதையில் சமுதாயத்திற்கு தேவையான பல நல்ல கருத்துகள் வலியுறுத்தப்பட்டுள்ளன. இக்கருத்துக்களை படிப்பினையாக கொண்டு பின்பற்ற வேண்டும். இதன் வழி வாழ்க்கையில் மென்மேலும் சிறந்து விளங்க முடியும். ஆக மாணவர்களே, உங்களுக்காக இதுவரை முதல் பகுதியில் முதல் பாகம் ஒன்றில் கவிதையையும், தொடர்ந்து பாகம் இரண்டில் முதல் கேள்வி பத்தையும் பார்த்தாகிவிட்டது. அடுத்த வாரம் கவிதை தொடர்பான விஷயங்களை மேலும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.

0: மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் ஏற்பாட்டில் தான் ஸ்ரீ வே மாணிக்க வாசகம் புத்தக பரிசு விழா அடுத்த சனிக்கிழமை 10ஆம் நாள் நடைபெற உள்ளது. அது குறித்த மேல் விவரங்களை வழங்குகிறார் மலேசிய எழுத்தாளர் சங்க அயலக தொடர்பு பிரிவு தலைவர் பே ராஜேந்திரன்.
1: தன்ஸ்ரீ வே மாணிக்க வாசகம் புத்தக பரிசளிப்பு விழா அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி மாலை மணி 4 பிரிக்விஸில் உள்ள பார்வையற்றோர் சங்க மண்டபத்தில் நடைபெறவிருக்கின்றது. தன்ஸ்ரீ மாணிக்க வாசகம் கல்வி உபகார சம்பள அமைப்பின் ஆதரவோடு மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கம் கடந்த 29 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றது. இந்த ஆண்டு பரிசளிப்பு விழா புதுக்கவிதை நூல்களுக்கான போட்டியாக அமைந்திருந்தது. கடந்த 5 ஆண்டுகளில் வெளிவந்த புதுக்கவிதை நூல்களில் சிறந்த 5 நூல்களை தேர்வு செய்து முதன்மை பரிசாக 7000 ரிங்கிட்டும் அடுத்து வருகின்ற 4 நூல்களுக்கு தலா 500 ரிங்கேட் ஊக்கப்பரிசாக வழங்கி வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் எழுத்தாளர்களும் தமிழ் ஆர்வலர்களும் கலந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். நன்றி.
0: பொன்னும் மணியும் புவியாளும் நட்பேரும் என்னை அணுகிடனும் ஏற்பேனோ, புன்மனத்தர் எண்ணி அழிக்கவரின் இன்னுயிரை நான் மதியேன் கண்ணி தமிழென்றன் கண். 1976 மா ராமையா சிந்தனையில் உதித்த தமிழ் என்றன் கண் என்ற கவிதை அது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். தமிழோடு உயர்வோம். வணக்கம்.
2: அமுதே.

0: தயாரித்து வழங்கியவர் முனைவர் மு சங்கர்,
1: உதவி குணசுந்தரி நாகராஜன்.
0: இடம்பெற்றது வாராந்திர இலக்கிய நிகழ்ச்சி அமுதே தமிழில்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். யோங்பெங் இடைநிலை பள்ளியில் காலமான 4ஆம் படிவ மாணவியின் குடும்பத்தினருக்கு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். இந்த வழக்கின் விசாரணை நேர்மையாகவும் விரைவாகவும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் பணித்துள்ளார். இவ்விடை இந்த வழக்கு விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கும்படி ஜோஹூர் மாநில கல்வித்துறை JPNJ-வுக்கும் மாநில மாவட்ட கல்வித்துறைக்கும் பணிக்கப்பட்டுள்ளதாக மாநில ஆட்சிமன்ற உறுப்பினர் டாக்டர் முகமது நகீப் முகமது கசாலி வலியுறுத்தினார். மாணவர்களின் நலனும் பாதுகாப்பும் பேணப்பட வேண்டிய பள்ளியில் நிகழ்ந்த இச்சம்பவத்தை தமது தரப்பு கடுமையாக கருதுவதாக அவர் சொன்னார். புத்ராஜயா தடத்துக்கான ரயில் சேவையில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. தமன் ஈக்வின் நிலையத்துக்கு அருகே கம்பிவட திருட்டு நிகழ்ந்ததால் ஆற்றல் விநியோகத்தடை ஏற்பட்டுள்ளதாக ரேபிட் கேஎல் அறிக்கை வாயிலாக தெரிவித்தது. இன்று காலை மணி 5:24 தமன் ஈக்வின் நிலையத்தில் ரயில் செயல்படாததை தொடர்ந்து நுண்பக்குழு சோதனை மேற்கொண்டது. பிலிப்பீன்ஸ் இவ்வாண்டு சட்டவிரோத இணைய சூதாட்ட நிறுவனங்களுக்கு எதிராக மேற்கொண்ட மிகப்பெரும் சோதனை நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 200+ வெளிநாட்டு தொழிலாளர்களை கைது செய்துள்ளது. அவர்களுள் பெரும்பாலோர் சீனர்கள் என நாட்டின் குடிநிலவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆள்கடத்தல், பண மோசடி, இணைய மோசடி, கொலை போன்ற குற்றச்செயல்களுக்கு பிலிப்பீன்ஸ் இணைய சூதாட்ட நிறுவனங்கள் மறைமுக கருவியாக பயன்படுத்தப்படுகின்றன. பெர்முடாவிலிருந்து போஸ்டன் சென்று கொண்டிருந்த மருத்துவ விமானம் ஒன்று சனிக்கிழமை தொடர்பை இழந்ததாக அமெரிக்க கடலோர காவல்படை அறிக்கையில் தெரிவித்தது. கல்ஃப் ஸ்ட்ரீம் G100 ரக விமானத்துடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டதாக கூட்டரசு விமான நிர்வாக பிரிவு பின்னிரவு 2 மணி வாக்கில் கடலோர காவற்படையிடம் தெரிவித்ததாக அதில் கூறப்பட்டிருந்தது. விளையாட்டு. ஐச்சி நகோயா ஆசிய போட்டி தங்கப்பதக்கத்தையும் 2028 லாஸ் ஏஞ்சலஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு இயல்பாக தகுதி பெறுவதற்கான வாய்ப்பினை தவறிவிட்டது வருத்தமளிப்பதாக தேசிய ஆடவர் ஹாக்கி விளையாட்டாளர் ஃபித்ரி சாரி கூறியுள்ளார். இவ்விரண்டும் போட்டிக்கு செல்வதற்கு முன் தேசிய அணியினர் முன்வைத்த இலக்காக இருந்தது என அவர் சொன்னார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

ஒவ்வொரு விலங்கின் மீதும் ஒரு தனி அன்பு இருக்கும்ல. சிலருக்கு பிடித்தது நாய்க்குட்டி, சிலருக்கு பிடித்தது பூனை. இப்படி உங்களுக்கு பிடித்த விலங்கு எது, உங்களுக்கு பிடித்த விலங்கை எங்களுடன் நீங்கள் அழைத்து பகிர்ந்து கொண்டு உங்க விருப்பத்தை எங்க கிட்ட கேட்கலாம். அழைக்கலாம் சொல்லி 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8 என்ற எண்களுக்கு.

0: நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, கோலாலம்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:05. கோலாலம்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:05.
3: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாசம்.

0: இன்றைக்கு உலக விலங்குகள் தினம். அதனால உங்களுக்கு என்ன விலங்கு பிடிக்கும்னு முதல்ல சொல்லுங்க விக்கி.
1: எனக்கு வந்து பர்சனலி வந்து கோழி குஞ்சுகள்லாம் ரொம்ப பிடிக்கும். அது பார்த்தா ஒரு கியூட்டா அப்படியே பியோவா இருக்கும்.
0: ஆமா ஆமா,
1: அது ரொம்ப பிடிக்கும். ஆனா என்ன, அது பிடிச்சா அதுக்கு பிடிக்காது.
0: நீங்க பிடிக்க கூடாது, விட்டுடும், அப்புறம் அம்மா வந்துரும்ல.
1: ஆமா ஆமா, அது உண்மைதான், அது உண்மைதான்.
0: கோழி கூண்டுக்குள்ள வச்சிருப்பாங்க, அப்புறம் அந்த குஞ்சு பொறிச்சிட்ட பிறகு பா அவ்வளோ இருக்கு, அப்படி குடு குடு குடு குடு ஓடி வரும் தானே.
1: ஆமா, அந்த பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். அது நம்ம எங்க எந்த வெளியூருக்கு டிராவலிங்க்கு போனாலும் அந்த இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பார்க்கும் போது அது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும்.
0: ஆமா, அதாவது விலங்குகள் மனித வாழ்க்கை சங்கிலியோட இணைந்து இருக்கு இல்லையா, பிரித்து பார்க்க முடியாது.
1: ஆமா, என்னோட ஃப்ரெண்ட் வீட்ல எல்லாம் வந்து நாய் எல்லாம் வளர்க்கறாங்க. எனக்கு இப்ப ஞாபகம் வந்த ஒரு விஷயம், அவங்க வீட்டுல ரெண்டு நாய் வளர்த்தாங்க. எனக்கு அந்த நாயோட டைப் பேரு தெரியல. வீட்டுக்குள்ள வளர்க்கிற நாய், அந்த கியூட்டா இருக்கும்ல, இன்னொன்னு வந்து வெளியே இந்த காவலுக்கு வச்சிருப்பாங்களே அந்த நாய். அப்ப அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற நாய் வந்து எப்போதுமே இவங்க மடியில உட்காந்துட்டு இவங்க தூக்கி வச்சுட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. அதை பார்த்து அந்த வெளியில இருக்கிற நாய் இருக்குல்ல, அந்த காவலுக்கு இருக்கிற நாய் இருக்குல்ல, அதுக்கு வந்து ரொம்ப ஜேலஸ் ஆகி அதுவும் வந்து இவங்களுக்கு, அது வந்து நல்ல பெருசா இருக்கும், ரொம்ப லைக் மனசு சைஸ்க்கு இருக்கும். என்ன பண்ண நினைச்சு அவங்க மேல வந்து உட்காந்துக்கும், அவங்கள தூக்க சொல்லும். சோ அதுக்கு வந்து ஒரு ஒரு ஒரு பாசம் வேணும். ஒரு போராம மாதிரி ஒரு பாசம் வேணும். அந்த விஷயத்தை பார்க்கும் போது ரொம்ப கியூட்டா இருக்கும்.
0: பாருங்க, நாம நினைத்துக் கொள்றோம் மனிதர்களுக்கு மட்டும்தான் போட்டி போறாம இருக்கு.
1: ஆமா, இது மிருகத்துக்கும் போட்டி போறாமலாம் இருக்கு. அது பொறாமப்படுறது ஒரு சின்ன, அதை விட ரொம்ப
0: பாருங்க உருவத்துல சின்னதா இருக்கிற சின்ன குட்டி ஆகி கூட அது போறாம போட்டி போடுதா.
1: ஆமா ஆமா,
0: இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அன்புதான்.
1: ஆமா ஆமா, அன்புதான், எல்லாத்துக்குமே வந்து அன்புதான்.
0: நீங்க சொல்றத நினைத்து பார்க்கும் போது உண்மையிலேயே சிறப்பு தான் வருது. என்ன பாடல் வேணும் அந்த குட்டிகளுக்காக?
1: கோவா படத்திலிருந்து இதுவரை பாட்டு வேணும்.

0: மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல்ஸ் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண்ணெரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறல் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிட தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.
2: அண்ணே, அடுத்த வாரம் எங்க வீட்டுல பெரிய விருந்து நடத்த போறோம். பாபா இறைச்சி மசாலைக்கு ஆர்டர் பண்ணனும், ஸ்டாக் இருக்குல்ல, பத்தாம போயிர போகுது.
3: உண்மைதான், பாபாஸ் பொருளுங்க நிறைய விக்குது. ஆனா பாபாஸ் வாகனங்க தொழிற்சாலையில இருந்து பொருட்களை ஏத்திக்கிட்டு எல்லா இடத்துக்கும் அடிக்கடி வரதால மசாலா பொருட்கள் ரொம்ப புதுசா இருக்கும். பயப்பட வேணாம், எதை வேணும்னாலும் எப்பவும் எங்கேயும் வாங்கலாம்.
2: அப்படின்னா அடுத்த வாரத்துக்கு தேவையான பாபாஸ் பொருட்களை எப்ப வேணாலும் வாங்கிடலாம், அதானு சொல்ல வரீங்க?
3: நீ சொல்றது சரிதான்.
4: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும், நினைத்தாலே இனிக்கும்.
5: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
6: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
5: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்?
6: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
4: 70கள் மட்டும் பேச போகுதுங்க,
6: நினைத்தாலே இனிக்கும்.
7: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
6: கேளுங்க, ரசிங்க,
4: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

0: ஈப்போல இருந்து பேசுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து ரேபிட், முயல்குட்டி. மூணு இருந்துச்சு, பிங்கி, ரோசி, மைலோ.
1: சரி, பிங்கி, ரோசி, சரி, மைலோ. ஏன்?
0: ஏன்னா அவர் கொஞ்சம் பிரவுனே கொஞ்சம் ஒரு மாதிரியா இருப்பாரு, அதனால அவர் பேர் மைலோ.
1: நீங்க வேற மாதிரி யோசிச்சிருக்கீங்க. சரி சொல்லுங்க, முயல்களை வளர்க்கறது அவ்வளவு சுலபம் கிடையாது இல்லையா? எப்படி எப்படி வளர்த்தீங்க?
0: எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆனா குட்டில இருந்து வளர்க்கும் போது அது க்ரோ பண்ணி பண்ணி வரும்போது அது நம்மள பார்த்தோன்னே லைக் யூனோ டாக் கேட் மாதிரியே நம்மளுக்கிட்டே தேடி வரும். சோ அதுக்குன்னு தனியா கூண்டு, அப்புறம் கொஞ்சம் ஒயர்மா ஷெல்ஃப் எல்லாம் கட்டி கிளீன் பண்றது கொஞ்சம் கஷ்டம். பட் ஓகே, அவங்க வெறும் வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிடுவாங்க, பேலட்ஸ் வந்து எப்பயாச்சும் தான்
1: கொடுப்பேன். இப்ப முயல்கள் இருக்கின்றனவா?
0: இப்ப வந்து என்ன ஆச்சுனாக்கா, ஆக்சுவலி என்னோட மிஸ்டேக் தான். என் டாட்டர் ஸ்கூலுக்கு காலையில கொண்டு போய் விடுறதுக்கு கேட்டை சாத்தாம
1: போயிட்டேன்.
0: அப்புறம் நெய்பரோட டாக் வந்து மூனியும் கடிச்சு சாவடிச்சு.
1: சரி சரி சரி, பரவாயில்ல.
0: அதுல இருந்து முயல் பிடிக்கும், பட் தென் இப்போதைக்கு வளர்க்கல.
1: புரியுது புரியுது. அதுல இருந்து நீங்க மீண்டும் வரணும் இல்லையா? சில நேரங்கள்ல அந்த உயிர்கள் வந்து நம்ம வீட்டுல நம்ம உயிரினங்களா வளர்க்கறதுல வீட்லயே ஒரு குழந்தை மாதிரி தானே நம்ம வளர்க்கறோம்.
0: ஆமா, பிள்ளை மாதிரிதான், மூணு பிள்ளைங்க மாதிரிதான்.
1: சரி பரவாயில்ல, நான் நினைச்ச முயல்களை வந்து மகிழ்ச்சியான தருணங்களா இருக்கும்னு. பரவாயில்ல, நினைவில் இருக்க அந்த முயல்கள் உங்களுக்கு மனசு ரொம்ப பரிதவிச்சிருக்கும்ல?
0: ஆமா, வந்து பார்த்தோன்னே மூணும் ஒரு ஒரு இடத்துல சிதறி போயிருக்கும் போது
1: இதுவும் கடந்து போகும். சரியா, என்ன பாடம் உங்களுக்கு
0: புதுசா? தோரத்தி படத்திலிருந்து கல்யாண விருந்து.

0: வளர்க்குறீங்களா?
1: பூனைக்குட்டி.
0: பூனைக்குட்டி மியாவ் வீட்டுல வளர்க்குறீங்களா?
1: ஆமா, நாலு வச்சிருக்கேன்.
0: அப்பா சரி, இந்த பூனைக்குட்டின்னு சொல்றப்ப அது பாக்குறதுக்கு அப்படி கொஞ்சம் தோன்றும், ஆனா கொஞ்சம் சோம்பேறின்னு சொல்றாங்க, உண்மையா?
1: அவங்க சாப்பிடுவாங்க, ரெஸ்ட் பண்ற நேரம் ரெஸ்ட் பண்ணுவாங்க, விளையாடுற நேரம் விளையாடுவாங்க, அவங்களுக்கு ஒரு டைம் இருக்கு.
0: சரி, அப்ப பூனைக்குட்டி வந்து சோம்பேறி கிடையாதா?
1: கொஞ்சம் சொல்லலாம், ஆனா அவங்க ரூட்டீன் அவங்க கரெக்டா செய்வாங்க, அவங்களுக்குள்ள விளையாடுவாங்க. அந்த சுட்டித்தனம் வந்து நம்ம மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும்.
0: அப்படி பாசமா தானே இருக்கும்.
1: அது வேணா ரொம்ப பேபியா இருக்கும் போது ரொம்ப கியூட்டா இருக்கும். கொஞ்சம் வளர்ந்தோடனே அவங்க கொஞ்சம் மெச்சூர்ட் ஆயிருவாங்க, அவங்க தானாவே கொஞ்சம் அமைதி ஆயிருவாங்க. ஆனா எங்கேயும் விட்டுட்டு போக முடியாது, நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கோம், நானே வெளியே விட மாட்டேன்.
0: புரியுது புரியுது.
1: சோ வெக்சிங் எல்லாம் போட்டு அவங்க கிளினிக் கூட்டிட்டு போறது, நம்ம திங்ஸ் விட அவங்க திங்ஸ் எல்லாம் வேலை கூட.
0: அது என்ன உண்மைதான், பரவாயில்ல, புண்ணியம் உங்களுக்கு நிறைய வந்து சேரும்.
1: என் கூடத்தான் தூங்குவாங்க. எங்கேயாச்சும் வெளியே போனேன்னா ஃபுட் எல்லாம் போட்டுட்டு போனா வர்ற வரைக்கும் சாப்பிட மாட்டாங்க. நீங்க கதவு திறக்கும் போது வாசல்ல நாலு பேரும் வாசல்லயே வெயிட் பண்ணுவாங்க.
0: என்ன பேரு?
1: நம்மள ஒருத்தவங்க பேரு வந்து சிந்தாமணி.
0: சிந்தாமணி? அப்புறம்
1: அப்புறம் கேஸ்பா, பப்பு, என் பிரீத்தி,
0: எல்லாம் கலந்து ஒரு கலவையை வைத்திருக்க மாதிரி இருக்கு.
1: ரெண்டு பொண்ணு ரெண்டு ஆணு வச்சிருக்கேன் திரேசா.
0: சிந்தாமணி தான் கொஞ்சம் நான். சிந்தாமணி எப்படி இருக்கு?
1: ஏன் தெரியல, நீங்களும் கேக்குற பாத்தீங்களா, வீட்டுக்கு யாரு வந்தாலும் சிந்தாமணியை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சீக்கிரமா போய் மிங்கல் ஆயிருவாங்க, மத்தவங்க எல்லாம் போய் ஒளியுவாங்க, அப்புறம் தான் மெதுவா வருவாங்க. சிந்தாமணி வந்தானே வெல்கம் பண்ணுவாங்க எல்லாத்தையும்.
0: பாருங்க, விருந்தோம்பல் சிந்தாமணிக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க. இப்ப சிந்தாமணி என்ன பண்ணுது?
1: இன்னைக்கு வந்து விலங்குகள் தினம் இல்லையா, அவங்க எல்லாம் குளிப்பாட்டி அவங்களுக்கு புது பெல் எல்லாம் போட்டேன்.
0: என்ன பாடல் வேணும்
1: அவங்களுக்காக? ஏதாவது ஒரு நல்ல பாடல் போடுங்க.
0: மியாவ். அப்ப மியாவ் மியாவ்னு ஏதாவது பாடலை தேடுவோமா?
1: தேடுவோம். ஐயோ, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, இன்னைக்கு அவங்களுக்கும் ஒரு டே கொடுத்திருக்கீங்களேன்னு சொல்லி.
0: ஆமா, உலகத்துல உள்ள விலங்குகளை நம்ம கொண்டாடணும். விலங்குகள் இல்லைன்னா எப்படி நம்ம வாழ்க்கை முழுமை பெறாதுல்ல?
1: இங்க உள்ள பூனைக்கு மட்டும் சாப்பாடு போட மாட்டேன், என் கார்ல எப்போதுமே ஒரு பேக்கெட் இருக்கும்.
0: ஆமா, எல்லாத்துக்கும் உணவளிக்கணும், அவர்தான் முக்கியம்.
1: என் வீட்டு வாசலுக்கே ரெண்டு மூணு பேர் வருவாங்க, அவங்களுக்கு தெரியும் என் வீட்டுல ஃபுட் கிடைக்கும்னு. அதே மாதிரி என் பள்ளி கொடுத்த பக்கத்துல ஒருத்தவங்க இருக்காங்க, ஐயோ அவங்கள பார்த்தா நீங்க இன்னும் ஆசைப்படுவீங்க.
0: அப்படியா?
1: அவங்க வந்து எனக்கு ஆச்சரியமா இருக்கும், தெருவுல உள்ள நாய் அடிபட்ட கூட அழுது கிழுது கிளினிக் கூட்டிட்டு
0: போயிருவாங்க.
1: அப்புறம் கேட்ல ஒரு ஒரு பிளேட் கட்டி வச்சிருப்பாங்க, அதுல அந்த குருவிங்களுக்கு எல்லாம் புழுவு போடுவாங்க, அது கரெக்டா வந்து அவங்களுக்கு
0: கூப்பிடுது
1: சாப்பிடுறது.
0: பாருங்க, இதுதான் இதுதான் இந்த உலக விலங்குகள் தினத்துக்கு நாம அமல்படுத்த வேண்டிய விஷயங்கள். அதை நீங்க எங்ககிட்ட பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. சரி, வீட்டுல நாலு பேருமே வந்து இந்த தினத்துக்கு வந்து குளிச்சுட்டு படுத்திருக்கிறாங்க இல்லையா, நம்ம எதுவும் தொந்தரவு எல்லாம் பண்ண வேணாம், பாடல கேக்கலாம்.
1: நன்றி திரேசா.
0: நன்றி.

0: புகைமூட்டம் குறித்து விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜான் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: மலேசியா நடக்கிற இந்த புகைமூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நூல் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கு நம்ம நுரையீரல் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்குரிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்க. எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த கேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.
2: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
3: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
2: பாட்டு கடைக்கு காசேதும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.
4: வணக்கம், நான் தேவேந்திரன்.
5: வணக்கம், நான் சூரிய சங்கர் ஹரிசங்கர்.
4: நாங்க ரெண்டு பேரும் வந்து கராத்தில ஏசியன் கேம்ல வெண்கலம் பதக்கம் ஜெயிச்சோம்.
5: எங்க வெற்றிக்கு நாங்க மட்டும் காரணம் இல்ல, நீங்களும் காரணம். எப்போதுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்.

0: தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: முதல் முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல் நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும், நினைத்தாலே இனிக்கும்.
2: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
3: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
2: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில்
3: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
1: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
3: நினைத்தாலே இனிக்கும்.
4: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
3: கேளுங்க, ரசிங்க,
1: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.

0: ஒண்ணுலே
1: வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
2: கூடி சீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
1: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
2: சொன்னேன் இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
1: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
2: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: மனிதர்களின் அன்பை வார்த்தைகளால சொல்ல முடியுங்க, ஆனா விலங்குகளின் அன்பை உணர்வுகளால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். இன்று உலக விலங்குகள் தினம், அக்டோபர் 4 ஞாயிற்றுக்கிழமை. பேசாத உயிர்களுக்கும் வழிகள் உண்டு, பார்க்காத கண்ணீரிலும் கதைகள் உண்டு. அன்பு காட்ட ஒரு மொழி தேவையில்லைங்க, இதயம் இருந்தால் மட்டும் போதும். உயிர்கள் அனாதை இல்லை. நேயர்களே, இந்த உலகத்தில் எல்லாருக்குமே அன்பு கிடைப்பதில்லைங்க. மனிதர்களாகிய நம்மால் குறைந்தபட்சம் ஒரு வாயில்லா ஜீவனுக்காவது அன்பையும் பாதுகாப்பையும் கொடுக்க முடிந்தால் அதுவே நாம் செய்யும் மிக பெரிய தர்மங்க. நினைவில் வைத்துக் கொள்வோம், ஒரு விலங்கின் வாழ்க்கையில நாம் ஒரு நாளாக இருக்கலாம், ஆனா அதே விலங்கின் உலகத்துல நாம ஒரு முழு வாழ்க்கையாக அந்த விலங்குக்கு இருக்கலாங்க. உயிர்களை நேசிப்போம், அன்பை பகிர்வோம், இந்த உலகத்தை எல்லா உயிர்களுக்கும் பாதுகாப்பான இடமாக மாற்றுவோம். உங்கள் இதயங்களில் அன்பையும் உதடுகளில் புன்னகையும் விட்டு செல்கின்றேன். உங்கள் நான் த்ரேசா லசாரு. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அடுத்து இசையும் இசையும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றார் பிரவீன். மறக்காம உங்க இதயத்துக்கிட்ட இந்த நற்செய்தியை சொல்லிருங்க, சரியா?
1: I love you.

இன்னல்ல வந்து 2026 நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்தா கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த. இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

0: அரசாங்கம் சிறாரின் பாதுகாப்பிலும் நலனிலும் விட்டுக் கொடுக்கும் போக்கை கடைபிடிக்காது. புத்ராஜயா தடத்துக்கான ரயில் சேவை கம்பிவட திருட்டால் தாமதம். வணக்கம், சலாம், மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று ஜோஹூர் யோங்பிங் பள்ளியில் உயிரிழந்த நிலையில் கண்டறியப்பட்ட நான்காம் படிவ மாணவி ஐரின் சோஃபியா மொமன்ட் கைருல் ஃபைசாலின் குடும்பத்தாருக்கு இரங்கல் தெரிவித்தார். இந்த கடினமான துயரத்தை எதிர்கொள்ள அவர்களுக்கு மன வலிமையை வழங்க இறைவனை இறைஞ்சுவதாக பிரதமர் முகநூலில் பதிவிட்டுள்ளார். இந்த சம்பவம் நிகழ்ந்ததற்கான காரணத்தை கண்டறிய துல்லியமான முழுமையான உடனடி நடவடிக்கை எடுக்க செயலாக்க தரப்புக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. குற்றச்செயல் கண்டறியப்பட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் அவர். சிறாரின் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு. அவர்களின் பாதுகாப்பையும் நலனையும் உறுதிப்படுத்துவதில் அரசாங்கம் விட்டுக் கொடுக்கும் போக்கை கடைபிடிக்காது என பிரதமர் கூறினார். இதனிடையே ஐரின் சோஃபியா பள்ளி முடிந்து வீட்டிற்கு திரும்பாததை தொடர்ந்து அவரை தேடி பள்ளிக்கு சென்ற அவரது பாட்டி பேத்தியை உயிரற்ற நிலையில் கண்டார். தமது பேத்தியை சுய நினைவின்றி கண்டதாக அவர் கூறினார். இச்சம்பவம் குறித்த உண்மையான துல்லியமான காரணத்தை கண்டறிய விசாரணை மேற்கொள்ளப்படுவதாக ஜுகூர் காவல்படை தலைவர் டிசிபி ஹோ சுவன் ஹுவாட் தெரிவித்தார். இதனிடையே இச்சம்பவத்துடன் தொடர்புடையதாக நம்பப்படும் நபரை காவல்துறை கைது செய்துள்ளது. விசாரணைக்கான தடுப்பு ஆணையை பத்து பஹாட் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் வெளியிட்டது. 16 வயதிலான 3 ஆண் மாணவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. ஆனால் காவல்துறை ஒருவர் மீது மட்டுமே தடுப்பு ஆணையை கோரியுள்ளது. இவ்வேளை இந்த வழக்கு விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கும்படி ஜோஹூர் கல்வித்துறையையும் மாவட்ட கல்வித்துறையையும் ஜோஹூர் ஆட்சிமன்ற உறுப்பினர் டாக்டர் முகமது நக்கி முகமது கசாலி வலியுறுத்தினார். மாணவர்களின் நலனும் பாதுகாப்பும் பேணப்பட வேண்டிய வளாகத்தில் நிகழ்ந்த இச்சம்பவத்தை தமது தரப்பு கடுமையாக கருதுவதாக அவர் கூறினார். பள்ளிகளில் நிகழும் அனைத்து பகடிவதை, வன்முறை, குற்றவியல் சம்பவங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் திட்டவட்டமாக கூறினார். இந்நிலையில் முழு விசாரணையை மேற்கொள்ள செயலாக்க தரப்பினருக்கு அவகாசம் வழங்கும்படி அனைத்து தரப்பினரையும் டாக்டர் முகமது நக்கி கேட்டுக் கொண்டுள்ளார். 2027 வரவு செலவு திட்டத்தில் சபா மக்களின் எதிர்பார்ப்பாக 3 முதன்மை விவகாரங்கள் உள்ளன. அவை வாழ்க்கை செலவினம், சுகாதார வசதி, தேவைப்படுவோருக்கான உதவி ஆகியவை அடங்கும். நியாயமான பொருள் விலை உட்பட வாங்கும் சக்தியை அதிகரிக்கும் நடவடிக்கைகளுக்கும் முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கும் என அவர்கள் எதிர்பார்ப்பை முன்வைத்துள்ளனர். புத்ராஜயா தடத்துக்கான ரயில் சேவையில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. தமன் ஈக்குயின் நிலையத்துக்கு அருகே கம்பிவட திருட்டு நிகழ்ந்ததால் ஆற்றல் விநியோக தடை ஏற்பட்டுள்ளதாக ரேபிட் கேஎல் அறிக்கை வாயிலாக தெரிவித்தது. இன்று காலை மணி 5:24 தமன் ஈக்குயின் நிலையத்தில் ரயில் செயல்படாததை தொடர்ந்து நுட்பக்குழு சோதனை மேற்கொண்டது. இதனிடையே இந்த சிக்கலால் UPM 16 சியாரா புத்ராஜயா சென்ட்ரல் ஆகிய நிலையங்களில் பயணிகள் வெகுநேரம் காத்திருக்க வேண்டியிருக்கும் என ரெபில் கேல் குறிப்பிட்டது. பயணிகளுக்காக மாற்று ரயில் பேருந்து சேவைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. அது தவிர மாற்று வழியாக கேல் சென்ட்ரல், பண்டா தசி ஸ்லத்தான் விரைவு ரயில் ERL சேவைகளை நாடலாம். கிளந்தன் ரந்தவ் பஞ்சாங் குடிநுழைவு சுங்க தனிமைப்படுத்தல் பாதுகாப்பு வளாகத்தில் ஏற்படும் நெரிசலுக்கு சோதனை முகப்புகள் பற்றாக்குறை காரணமல்ல. மாறாக ஒரேயொரு நுழைவு உட்பட வெளியேறும் பாதை இருப்பதாலும் குறிப்பிட்ட நேரங்களில் ஏற்படும் அமைப்பு சீர்குலைவுகளாலும் இது ஏற்படுவதாக அப்பகுதியின் மலேசிய எல்லை பாதுகாப்பு கட்டுப்பாட்டு நிறுவன தளபதி சித்தி கட்டிஜா ஹம்சா தெரிவித்தார். இந்நிலையில் மக்கள் அதிகம் செல்லும் நேரங்களில் பயணிகளின் நடமாட்டத்தை திறம்பட கையாள்வதை உறுதி செய்ய அங்குள்ள அனைத்து சோதனை முகப்புகளும் முழுமையாக செயல்படுவதாக அவர் குறிப்பிட்டார். ரந்தா பஞ்சாங் வளாகத்தில் குடிநுழைவுத் துறையின் 12 சோதனை முகப்புகள் உள்ளன. இந்தோனேசியாவின் வட சுமத்ராவில் காலை மணி 7:37 ரிக்டர் கருவியில் 5.8 பதிவான மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. மியூலாபோவின் வடகிழக்கே 59 கிலோமீட்டரில் 30 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் மையமிட்டிருந்ததாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட் மலேசியா கூறியது. தீபகற்ப மலேசியாவின் மேற்கு கரையில் நில அதிர்வுகளை உணர்ந்திருக்கக்கூடும் என அது குறிப்பிட்டது. எனினும் மலேசியாவுக்கு சுனாமி எச்சரிக்கை இல்லை என மெட் மலேசியா உறுதிப்படுத்தியது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
2: 5 எரிசக்தி பயனீட்டு முத்திரையை கொண்ட மின் சாதனங்களை பயன்படுத்தலாம். மின் கொதிகலனில் நீரை முழுமையாக நிரப்பி கொதிக்க விடலாம்.
1: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்தே பயன்பெறுவோம்.
0: இந்தோனேசியாவின் கிழக்கு நூசா தெங்காராவின் தென்மேற்கு சும்பாவில் 5.9 பதிவான நிலநடுக்கம் ஏற்பட்ட 2 மணி நேரங்களில் குறைந்தது 62 அதிர்வுகள் பதிவு செய்யப்பட்டன. அவை 1.5 முதல் 4.3 அளவில் இருந்ததாக தேசிய வானிலை காலநிலை புவி இயற்பியல் நிறுவனம் BMKG-இன் புவி இயற்பியலுக்கான இடைக்கால துணைத் தலைவர் அர்தனசெனா சொபஹெலுவாக்கன் கூறினார். நில அதிர்வுகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அது குறித்த நிலவரங்கள் வழங்கப்படும் என நேரலையாக ஒளிபரப்பட்ட செய்தியாளர் சந்திப்பில் அவர் கூறினார். சவுதி அரேபியாவின் எண்ணெய் நிறுவனம் அரம்கோவை இலக்கிட்டு விசையுறு ஏவுகணை திருக்குர்தி தாக்குதல்கள் நடத்தியதை ஹூட்டி தரப்பு ஒப்புக்கொண்டுள்ளது. யேமன் தலைநகர் சானா மீதான தாக்குதலுக்கு பதிலடியாக மேற்கொள்ளப்பட்ட அந்த நடவடிக்கை இலக்கிட்ட பகுதியில் தீயை மூட்டி தாக்குதலின் நோக்கத்தை எட்டியதாக ஹூட்டி இராணுவ பேச்சாளர் யஹ்யா சரே கூறினார். கடந்த 24 மணி நேரத்தில் சானா உட்பட இதர சில வட்டாரங்கள் 60 வான் தாக்குதல்களுக்கு ஆளானதை சுட்டிக்காட்டிய அவர் இது சவுதி அரேபியாவின் செயல் என சாடினார். இவ்வேளை ஹூட்டி கிளர்ச்சி படை அது எதிர்நோக்கியுள்ள இழப்பு அதன் நடவடிக்கைக்கு எதிரான மக்களின் கடும் சினத்தின் மீதான கவனத்தை சிதைப்பதற்கு முயல்வதாக யேமனின் சவுதி அரேபிய ஆதரவு குழு பேச்சாளர் டர்கி அல் மலிகி குறிப்பிட்டுள்ளார். பெர்முடாவில் இருந்து போஸ்டனுக்கு 6 புறப்பட்ட மருத்துவ விமானம் ஒன்றின் தொடர்பு துண்டிக்கப்பட்டதாக அமெரிக்க கடலோர காவல் படை தெரிவித்தது. பின்னிரவு 2 அந்த விமானத்துடன் தொடர்பில்லாமல் போனதாக கூட்டரசு விமான நிர்வாகம் கடலோர காவல் படையிடம் தகவல் தெரிவித்தது. இவ்வேளை நன்டக்கிர் கடற்கரைக்கு அப்பால் உள்ள பகுதியில் தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. பிலிப்பீன்ஸில் 200 வெளிநாட்டு தொழிலாளர்கள் சட்டவிரோத இணைய மோசடி சோதனை நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டனர். அவர்களுள் பெரும்பாலூர் சீன நாட்டவர் என நாட்டின் குடிநிலவுத்துறை தெரிவித்தது. மனித கடத்தல், பண மோசடி, இணைய மோசடி, கொலை போன்ற குற்றச்செயல்களுக்கு பிலிப்பீன்ஸின் இணைய சூதாட்டம் மறைமுக கருவியாக பயன்படுத்தப்பட்டதை தொடர்ந்து 2024 அந்த தளம் தடை செய்யப்பட்டது. விளையாட்டு ஐச்சி நகோயா ஆசிய போட்டி தங்கப்பதக்கத்தையும் 2028 லாஸ் ஏஞ்சலஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு இயல்பாக தகுதி பெறுவதற்கான வாய்ப்பையும் தவறிவிட்டது வருத்தமளிப்பதாக தேசிய ஆடவர் ஹாக்கி விளையாட்டாளர் ஃபித்ரி சாரி தெரிவித்தார். இவ்விரண்டும் போட்டிக்கு செல்வதற்கு முன் தேசிய அணியினர் முன்வைத்திருந்த இலக்குகள் என அவர் கூறினார். எனினும் 2028 ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெறும் ஆற்றலை தேசிய அணி கொண்டுள்ளதாகவும் இந்த அடைவு நிலை தங்களின் நம்பிக்கையை சீர்குலைக்கவில்லை என்றும் ஃபித்ரி குறிப்பிட்டார். அரசாங்கம் சிறாரின் பாதுகாப்பிலும் நலனிலும் விட்டுக் கொடுக்கும் போக்கை கடைபிடிக்காது. புத்ராஜயா தடத்துக்கான ரயில் சேவை கம்பிவட திருட்டால் தாமதம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

அமைதியா தாங்க இருக்கு. காலையில இருந்து சாலைகள்ல வந்தாலும் ஒரு அமைதியா, ஆர்டிஎம் வளாகத்துக்குள்ள வந்த பிறகு ஒரு அமைதி, ஞாயிற்றுக்கிழமை ஒரே அமைதியா இருக்கு. எல்லாரும் வீட்டுல அப்படியே சாப்பிட்டுட்டு நல்லா ஓய்வு எடுத்துட்டு இருக்கீங்க, குடும்பம் நண்பர்களோடு நேரம் செலவழிச்சிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு வேளையில உங்க கூட இணைவதில் ரொம்ப மகிழ்ச்சி. ஞாயிற்றுக்கிழமை இசையும் இசையும் தொகுப்பில் மாலை 4 வரையில் உங்களுக்கும் எங்களுக்கும் பிடித்த இசையோடு நான் பிரவீன்குமார். நிறைய சுவாரஸ்யமான அங்கங்கள் இன்றைய நிகழ்ச்சியிலும் இடம்பெறப் போகின்றது. ஒரு நேயரின் குரல் உங்களுக்காக 2:15 போல ஒளியேறுங்க. சரி, ஞாயிற்றுக்கிழமை எப்படி போயிட்டு இருக்கு, என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நாளைக்கு வார நாட்கள் ஆரம்பமாகுது, அதனால நிறைய திட்டங்கள் இருக்கும். இன்னைக்கே செய்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவா இருந்தா என்னங்க, அழைச்சு சொல்லுங்க, நிறைய பேசலாம், பாடல்களும் கேட்கலாம். அடுத்த பாடல் சங்கர் மகாதேவன் கொண்டு வராரு, இதோ.

0: உங்களுடன் லிங்கம்ஸ் முதலாளி.
1: லிங்கம்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய பொருட்கள் நிறைய இருக்கின்றன. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை பதிவு செய்கிறேன்.
2: லிங்கம்ஸ்

எல்லா இடமும் அமைதியா இருக்கு அப்படின்னு ஆரம்பத்துல சொல்லியிருந்தோம். ஆனா அந்த செப்பாங்கை சுற்றியுள்ள இடங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த சாலைகள்லாம் இருக்கு இல்லையா, அங்க மட்டும் இன்று அமைதி இல்லைங்க. நிறைய பேர் வந்து போவாங்க, கூச்சலோட இருக்கும். ஏன்னு பார்த்தோம்னா இன்று 3 மணிக்கு இந்த F1 பன்னாட்டு கார்பந்தய போட்டி நடைபெற போகின்றது. அதனால அந்த தளத்துல பார்த்தோம்னா நேற்றுல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க, அதுவும் இந்த த்ரெட் சமூக ஊடகங்கள்லாம் அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. நேற்று கூட அந்த பெரிய ஒரு கூட்ட நெரிசலா இருந்தது, ஏன்னா அவ்வளவு ரசிகர்கள் வந்திருந்தாங்க. அதனால வந்து வெயில் வேறையா, அதனால இந்த தண்ணீர்லாம் கிடைப்பதற்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பதிவேற்றம் செய்திருந்தாங்க. இந்த வேளையில பாத்தீங்கன்னா நம்ம அரசாங்கம் ஏற்கனவே வந்து வலியுறுத்தி இருந்தாங்க, இந்த தேவைப்படும் பொருட்களை வந்து ஆரம்பத்துல எடுத்துட்டு போயிருங்க. இந்த தண்ணீரா இருக்கட்டும், குடையா இருக்கட்டும், இல்ல மழை தடுப்பு ஆடையா இருக்கட்டும், திடீர்னு என்ன வேணாலும் நடக்கலாம், வானிலை எப்படி வேணாலும் மாறலாம். அது வந்து நிறைய இடங்கள்ல வந்து திறந்த வெளியா இருப்பதால அந்த திறந்த வெளியில நின்றுதான் வந்து இந்த ஆட்டத்தை வந்து நிறைய பேர் கண்டு களிப்பாங்க. அதனால அதற்கு ஏற்ற அந்த முன்னேற்பாடுகளோடு போங்க, ஆட்டத்தை கண்டு களிங்க, நல்ல ஒரு அனுபவமா அமையட்டும். இந்த வேளையில பார்த்தோம்னா RTM கிளிக் வாயிலாக இந்த ஆட்டத்தை நீங்க இலவசமாக கண்டு களிக்கலாம். RTM கிளிக் செயலியிலும் சரி, இல்ல வந்து இணையதளத்திலும் கண்டு களிக்கலாம். சுக்கான் பிளஸ் அலைவரிசை வாயிலாகவும் டிவி ஓகேயிலும் இந்த ஆட்டத்தை நீங்க கண்டு களிக்கலாம். அடுத்த பாடல் ராஜன் செல்லையா கொண்டு வராரு, இது

0: பன்னெடுங்காலம் வற்றாத ஆதரவை வழங்கி வரும் லிங்கம்ஸ் வாடிக்கையாளர்களே, வரும் தீபாவளிக்கு கடந்த ஆண்டுகளை விட சிறப்பான பலகாரங்களை தயாரிக்க
1: பிறப்பிடம் ஏழாம் சுவையின் இருப்பிடம்
0: வேண்டாமா உங்களுக்கு? அதுவும் நாடே பாராட்டும் லிங்கம்ஸ் முறுக்கு அதிரசம் இல்லா தீபாவளியா?
2: அனைத்துக்கும்
3: நம்பிக்கையின் மறுபெயர் மகாலிங்கம்மா.
0: சும்மா அதிரதில்ல
2: லிங்கம்ஸ்.

நானும் ரவுடி தான். அந்த திரையிலிருந்து அந்த ஒரு பாடலை கேட்டோங்க. சரி, இன்று உலக விலங்குகள் தினம் அப்படின்னு இளமை உல்லாசத்திலே வந்து பேசியிருந்தாங்க. அழைப்புலாம் நிறைய பேர் பேசியிருந்தீங்க, நான் கேட்டுட்டு தாங்க வந்தேன் நிகழ்ச்சிக்கு வரும்போது. சரி, இந்த உலக விலங்குகள் தினம் அப்படின்னு சொல்லும்போது ஏன் வந்து குறிப்பாக இந்த 4ஆம் தேதி அக்டோபர் மாதத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு தெரியுமா? இத்தாலியில் 12ஆம் நூற்றாண்டில் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி அப்படின்றவர் வாழ்ந்தாராம். இவரை ஒரு மத போதகர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய பிறந்த நாள் இல்லை இன்று. இவங்களுக்கெல்லாம் மத போதகர்கள் அவருடைய விருந்து நாளா, அதனாலதான் இந்த நாள்ல விலங்குகள் தினம் கொண்டாடப்படுது. சரியா, விலங்குக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? அந்த காலகட்டத்துல விலங்குகளை வந்து ரொம்பவும் பராமரித்து விலங்குகளின் மீது வந்து அதீத அன்பு கொண்ட ஒருவரா வந்து இவர் இருந்திருக்காரு. அதனால தான் இந்த நாளில் கொண்டாடுறாங்க. இன்னொன்று, ஒரு கதை கூட இருக்கு, இது உண்மையானது இல்லை, ஆனால் இவரை பற்றிய ஒரு கதை நிறைய பேர் சொல்றாங்க. என்ன கதைன்னு பார்த்தோம்னா, அவர் வாழ்ந்த அந்த ஊர்ல வந்து ஒரு ஓநாய் மக்களுக்கு வந்து அச்சுறுத்தலாக இருந்துச்சான். ஆனால் எல்லாரும் அந்த ஓநாயை கொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தப்ப இவர் வந்து அந்த ஓநாயை போய் தனியாக சந்திச்சு அந்த ஓநாயை பக்குவப்படுத்தினாரு அப்படின்ற ஒரு கதை இருக்கு. அதனால அந்த அதீத அன்பு அக்கறையெல்லாம் இருக்கு இல்லையா விலங்குகள் மீது, அந்த ஒரு காரணத்தினால தான் இவருடைய விருந்து நாளில் உலக விலங்குகள் தினம் கொண்டாடப்படுதா சொல்றாங்க. அடுத்த பாடல் சங்கர் மகாதேவன் கொண்டு வராரு. இன்னும் நிறைய பாடல்கள் கேட்க போகின்றோம், பேச போகின்றோம். இது இசையும் இசையும்.

0: லிங்கம்ஸ்
1: சமையல் உலகில் நிலைத்திருக்கும் நீண்ட கால பாரம்பரியம்.
2: திரும்பி பார்த்தால்
1: 1933
2: பொதிந்திருக்கும் ரகசியமோ
1: 7ஆம் சுவை
2: கலகலப்பாய் ஒலிப்பது
1: சாப்பிட்டுட்டே இருப்பீங்க.

0: வைப் ஆண்டனி இசையமைப்பில் அந்த ஒரு பாடலை கேட்டோம் இல்லைங்க. அவர் பேர் வைப் ஆண்டனி இல்லை, விஜய் ஆண்டனி. ஆனால் சமூக ஊடகங்கள்லாம் வைப் ஆண்டனின்னு தான் சொல்கிறாங்க அவரை. ஏன்னா அவர் பாடல்கள் கேட்டாலே அது என்னன்னு தெரில, ஒரு உற்சாகம் உள்ள பற்றி கொள்ளுது. சரிங்க, இப்போ சமூக ஊடகங்களில் பார்த்தோம்னா இந்த ரீல் கலாச்சாரம், காணொலி கலாச்சாரம் ரொம்ப பிரபலம் இல்லையா. அதிலும் வந்து இந்த நகைச்சுவை ரீல்கள், நகைச்சுவை காணொலிகள், இதை வந்து ஸ்கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா ஒரு சின்ன குறு நாடகம் மாதிரி அவங்களே எழுதி படம் பிடித்து அதை பதிவேற்றமும் செய்கிறாங்க. எல்லாம் நல்லா அழகா தொகுத்து இதெல்லாம் ரொம்ப பிரபலமா இருக்கு. நிறைய நகைச்சுவை குழுக்கள் வந்துட்டாங்க. ஆனா இதற்கு முந்தைய காலகட்டங்களில் பார்த்தோம்னா இந்த மாதிரி எழுதி காணொலிகள் எடுக்க மாட்டாங்க. அப்படியே இயல்பா ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும், அதை காணொலியா எடுத்து அது அப்படி ரொம்ப பிரபலமாயிரும், உலக அளவில் பிரபலமாயிரும். அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒளி துணுக்கு, ஒரு கருப்பு ஆடு வெள்ளை ஆடை பற்றின ஒரு நகைச்சுவை துணுக்கு ஒன்று இருக்கும், அது காணொலியா இருக்கும். அதை நான் ஒளியா எடுத்து உங்களுக்காக ஒளிபரப்புறேன். நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, சிலர் கேட்காம இருப்பீங்க. கேளுங்க, கேட்டுட்டு பேசலாம் அதை பத்தி.
1: கருப்பாடு வெள்ளாடா,
2: இது என்ன சாப்பிடும் சார்?
1: எது, கருப்பாடா வெள்ளாடா?
2: கருப்பாடு சொல்லுங்க.
1: கிராஸ் சாப்பிடும்.
2: வெள்ளாடு என்ன சாப்பிடும்?
1: அதுவும் கிராஸ் தான் சாப்பிடும்.
2: ராத்திரி எங்க தூங்கும்?
1: கருப்பாடா வெள்ளாடுங்களா?
2: ஏன்பா, வெள்ளாடு எங்க தூங்கும்?
1: அங்க ஒரு கொட்டா இருக்கு பாருங்க, அங்கதான் தூங்கும்.
2: அப்போ கருப்பாடு எங்க தூங்கும்?
1: அதே கொட்டாயில தான் தூங்கும்.
2: சரி, இது குடிக்க என்ன

0: ரெண்டுத்துக்கு ஒரே பதில் தானே. அப்புறம் என்னோட கருப்பாடா வெள்ளாடா, கருப்பாடா வெள்ளாடா, கருப்பாடுதான் எங்களுதுங்க.
1: ஓ வெள்ளாடு,
0: அதுவும் எங்களதுதான்.
2: ஐயோ பாருங்க கோபமாயிட்டாரு. ஒரே விடைதான், ஆனா வந்து இரண்டு கேள்விகளா கேட்டாதான் விடையை கொடுப்பாரு அவரு. இது பார்த்தோம்னா இது வேற ஒரு மொழியில அது அவங்க வந்து காணொலியா வந்து எடுத்திருப்பாங்க. ஆனா அந்த நகைச்சுவை வந்து அந்த அளவிற்கு பிரபலமானதுனால வந்து தமிழ்ல மொழி பெயர்த்து, அதாவது தமிழ்ல வேற யாரோ வசனம் பேசி இது வந்து ஒரு காணொலியா வெளியிட்டு இருந்தாங்க. அந்த அளவிற்கு பிரபலமான ஒரு காணொலி இது. என்னன்னு பார்த்தோம்னா சிலர்லாம் இப்படிதான், அவங்க வந்து ரொம்ப சுருக்கமா, ரத்தின சுருக்கமா, மணிரத்னம் ரசிகர் மாதிரியே ரொம்ப குறைவா பேசுவாங்க இல்லையா. அதனால வந்து நம்ம கேள்விகள் கேட்டா மட்டும்தான் பதில் வரும், ஒரே கேள்விக்கு நிறைய விஷயம் பேச மாட்டாங்க. அதை கொஞ்சம் நகைச்சுவையா கையாண்ட ஒரு காணொலி தாங்க அது. சரி, அடுத்த பாடல் இசை மிசையும் தொகுப்பில் அனிருத் குரலில் கேட்க போறோம். இது Thank you.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். செப்பாங் பன்னாட்டு பந்தயத்திடம் SICL ஆயிரக்கணக்கான ஃபார்முலா 1 ரசிகர்கள் நடமாட்டம் இன்று சீராக உள்ளது. அவர்களுக்கு உதவ மேலும் அதிகமான பேருந்து சேவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் பணியாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. காலை 11 மணிக்கு பர்னாமா மேற்கொண்ட கண்ணோட்டத்தின்படி பிற்பகல் 3 மணிக்கு அட்டவணையிடப்பட்டுள்ள பஹ்ரைன் கிராண்ட் பிரி பந்தயத்தை காண மக்கள் முன்னதாகவே பந்தய வளாகத்துக்குள் நுழைய தொடங்கியுள்ளனர். தாய்லாந்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கான நிவாரண உதவிகளின் விநியோகிப்பை எளிதாக்கும் அணுகுமுறையை நிர்ணயிப்பதில் சுங்க்லாவில் உள்ள மலேசிய தூதரகமும் உள்ளூர் செயலாக்க தரப்பும் இணக்கம் கண்டுள்ளன. ஹன்யாயில் கடந்த ஆண்டு நவம்பரில் ஏற்பட்ட பெருவெள்ளம் போன்ற பேரிடரை எதிர்கொள்வதற்கான ஆயத்த பணியாக அந்த இணக்கம் காணப்பட்டதாக மலேசிய தூதர் அஹ்மத் ஃபமி அஹ்மத் சர்காவி தெரிவித்தார். இந்தோனேசியா நூசா தெங்காரா மேற்கில் உள்ள ரிஞ்சானி மலைக்கான சினாரு மலையேறும் தடம் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. அங்கு ஏற்பட்ட காட்டு தீ முழுமையாக அணைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பாதுகாப்பு மதிப்பீடு நிறைவடைந்ததாக ரிஞ்சானி மலையின் தேசிய பூங்கா நிறுவன அதிகாரி அஸ்டெகிட்டா அர்டியார் சிதோ கூறினார். மேலும் மலையேறும் நடவடிக்கைக்கான வசதிகள் சோதனையிடப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். ஸ்பெயினின் வடகிழக்கில் செயலாக்க தரப்பு தேவையற்ற நடமாட்டத்தை கட்டுப்படுத்தியுள்ளது. அத்துடன் அதிகமான ரயில் சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. அங்கு கனமழையின் விளைவாக வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இவ்வேளை மத்திய கிழக்கு பகுதிகளில் ஏற்பட்டுள்ள திடீர் வெள்ளத்தில் ஒருவர் பலியானார். மேலும் 90 பேர் இடம்பெயர்ந்துள்ளதாக சின்ஹுவா செய்தி வெளியிட்டுள்ளது. விளையாட்டு. ஜப்பான் கிராண்ட் பிரி பந்தயம். தேசிய மோட்டோ 3 வீரர் முகமது ஹக்கீம் டெனிஷ் ரம்லி 13வது இடத்தில் போட்டியை நிறைவு செய்தார். மொட்டேகி தளத்தில் 21வது கட்டத்தில் களமிறங்கிய அவர் 33:06.817 விடாடிகளில் போட்டியை முடித்தார். இதன் வாயிலாக ஹக்கீம் டெனிஷ் 4 புள்ளிகளை பெற்று மொத்தம் 105 புள்ளிகள் என பட்டியலில் 7ம் நிலைக்கு முன்னேறினார். இந்த பந்தயத்தில் ஸ்பெயின் வீரர் டேவிட் அல்மன்சா வெற்றி பெற்றார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

주세요. செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம். இசையும் இசையும் தொகுப்பில் சரிங்க, 2 மணி ஆயிருச்சு. 2:04 ஆகிவிட்டது நேயர்களே. 2:15 ஒரு நேயரின் குரல் இடம்பெற உள்ளது. சமூக ஊடகங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இன்று ரவித் கோஷன் மலாயா பல்கலைக்கழக மாணவர். அவருடைய குரல், அவருடைய விருப்ப பாடல்கள், அவர் அறிவிப்பு செய்யும் அந்த பாணியை தான் கேட்டு ரசிக்கப் போகின்றோம். அதற்கு முன்பாக ஓரிரு பாடல்கள் கேட்டுட்டு அவர் பேசுவதை கேட்கலாம். தொடக்க பாடல் கிருஷ் மற்றும் சுசி ரிதா கொண்டு வராங்க. இதோ. What?

0: லிங்கம்ஸ்
1: வற்றாத ஆதரவை வழங்கி வரும் லிங்கம்ஸ் வாடிக்கையாளர்களே, இவ்வருட தீபாவளிக்கு விருந்தினரை அசத்திட சிறப்பான சுவையான பலகாரங்களை தயாரிக்க
2: புதுமையின் சிறப்பிடம், ஏழாம் சுவையின் இருப்பிடம்.
1: வேண்டாமா உங்களுக்கு?
0: அனைத்துக்கும்

0: நேரம் பிற்பகல் இரண்டே கால், இடம் பெறுவது ஒரு நேயரின் குரல்.
1: வணக்கம் அன்பார்ந்த நேர்களே, மீண்டும் நாம ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில இணைகின்றோம். சரி, இந்த வாரம் யார் உங்களை சந்திக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலாயா பல்கலைக்கழகத்துல கணிதவியல் துறையில இரண்டாம் ஆண்டு படிக்கும் ரவித் கோஷன் உங்களை சந்திக்க போறாரு. வித்தியாசமான ஒரு கற்பனையோட வந்திருக்காரு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம்.
2: வணக்க மக்களே, இந்த அரை மணி நேரம் நீங்கள் என்னோடு ஒரு நேயரின் குரல் அங்கத்தில் பயணிக்க போறீங்க. நான் உங்கள் ஒரு நாள் அறிவிப்பாளர் ரவிகோஷன் ரவிச்சந்திரன். வாங்க நிகழ்ச்சிக்குள் போகலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM. சரி, இப்படி ஆரம்பிக்கலாம். இப்போ என் கையில் ஒரு புகைப்படம். இந்த புகைப்படத்தில் அவன் மட்டும்தான் இருக்கின்றான். ஆனால் அவன் வெளி வெளி பார்த்தால் இந்த ஒரு புகைப்படத்திற்குள் பல முகங்கள் இருக்கின்றன. சில முகங்கள் அவனுக்கு நினைவுகள், சில முகங்கள் அவனுக்கு பாடங்கள், சில முகங்கள் அவனுக்கு சிரிப்புகள், சில முகங்கள் அவனுடைய வாழ்வியல் போக்கையே மாற்றியவை. இந்த புகைப்படத்தை அவன் வழியால் பார்க்கலாம். நேயர்களுக்கு கண்டிப்பாக யார் அவள் என்ற ஆவல் வந்திருக்கும். ஆனால் அவள் ஒருத்தி அல்ல, அவள் பல பரிமாணங்களை கொண்டவள். அவன் வாழ்க்கையின் முதல் பக்கம் ஒரு குரலோடு தொடங்கியது. கருவில் கேட்ட அதே குரல் அப்போது நேரில் கேட்டது. அன்பு என்பதன் பொருள் உணரும் முன்பே அவள் அன்பின் சொந்தமானவன். அந்த வயதிலிருந்து எந்த வயதாயிருந்தாலும் வீட்டிற்கு சென்றவுடன் நாம் தேடும் அந்த அழகி நம் முதல் தோழி, நம் முதல் காதலி. அந்த மனைவாசம் வீசும் அவள் மடியில் சரணடையும் அழகிய தொடர்பை பிரதிபலிக்கும் முதல் பாடல் நேயர்களுக்காக இது.

விஜய் பிரகாஷ் அவர்களின் குரலில் இடம்பெற்ற அந்த பாடலை கேட்டு ரசித்தீங்க. அன்பு அவனுக்கு ஒரு வீட்டை கொடுத்தது. ஆயினும் அந்த வீட்டை தாண்டி உலகத்தை அவனிடத்தில் அறிமுகப்படுத்தியவள் இவளி. அவன் வளர வளர அவன் உலகமும் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாக தொடங்கியது. வீட்டை தாண்டி ஒரு புதிய உலகம், புதிய மனிதர்கள், புதிய கனவுகள் என அவன் சிறகுகளை விரிக்க தொடங்கினாள். அவனிடத்தில் உள்ள தனித்திறமையை கண்டறிந்தவள், தவறுகளை சுட்டி காட்டியவள், தளர்ந்த போது ஊக்குவித்தவள். அவன் வாழ்க்கையினும் பயணத்தின் மாலுமியானாள். பிறப்பால் இல்லையெனினும் எந்த வயதிலும் இவளுக்கும் அவன் குழந்தையே. அவனின் ஆசிரியரை வர்ணிக்கும் வகையில் ரெக்க திரைப்படத்திலிருந்து நம்முடைய அடுத்த பாடல் இடம்பெற உள்ளது. கேட்டு மகிழுங்கள்.

பயணம் ஏதோ இவள் வகுத்த பாதைதான். ஆனால் அந்த பயணத்தில் சுவை சேர்க்க இன்னொருத்தி வருகிறாள். சண்டைக்கும் அவளே, கேலி கிண்டலுக்கும் அவளே, புலம்பலுக்கும் அவளே, அழுகைக்கும் அவளே, ஆற தழுவலுக்கும் அவளே. பாசம் அதிகம், வெளிகாட்டுவதுதான் குறைவு. உடன்பிறப்பாகவும் இருப்பாள், உடன்பிறவா சகியாகவும் இருப்பாள், பெண் தோழியாகவும் இருப்பாள். பரிமாணம்தான் வேறு தவிர உணர்வு அன்று. இன்பத்தில் இல்லாவிடிலும் துன்பத்தில் உடன் நிற்கும் இந்த குறும்புத்தனமான உறவுக்கு நம்முடைய அடுத்த பாடல் சமர்ப்பணம்.

வாங்க பயணத்தை தொடர்வோம். அவனும் வளர்ந்து வருகிறான், பருவ காலம் கடக்கிறான். இதுவரை அவன் வாழ்க்கையில் வந்த உறவுகள் அவனுக்கு கிடைத்தவை. ஆனால் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் அந்த ஓர் உறவை அவனே தேர்ந்தெடுக்கிறான். யாருடைய கட்டாயமும் இல்லாமல் மனதுக்கு பிடித்த ஒருவரை நம்முடைய பயணத்தில் துணையாக ஏற்றுக்கொள்ளும் பருவம். மையலோ கைக்கிளையோ அவளோடு பேசுவதற்கு ஒரு காரணம் தேட தேவையில்லை, பேசாமல் இருப்பதற்கும் ஒரு காரணம் வேண்டியதில்லை. அவன் புன்சிரிப்பில் பின்னாலும் அமைதியின் பின்னாலும் இருக்கும் அர்த்தத்தை புரிந்து கொள்ள தொடங்கியவள் அவன் புதிய அத்தியாயத்தின் தொடக்கமானாள். அந்த புதிய அத்தியாயம் அவன் வாழ்க்கையில் ஒரு புதிய உறவையும், வீட்டை தாண்டியும் அவளிடத்தில் ஒரு வீட்டை உணர்ந்தான். அவனை தேர்ந்தெடுத்த அந்த துணையின் அழகை சொல்லும் அந்த பாடல் நம் அடுத்த பாடல் இது.

கண்டிப்பாக இந்த பாடலின் அழகியலுக்கு என்றும் நான் அடிமை. ஆனால் கதை இங்கே முடியவில்லை. அந்த புதிய அத்தியாயம் அவனுக்கு ஒரு துணையை தந்தது. ஆனால் வாழ்க்கை அவனுக்கு இன்னொரு புதிய பாத்திரத்தை கொடுத்தது. ஒரு காலத்தில் அவன் அன்பை பெற்றவன், இன்று அதை கொடுக்க வேண்டியவன். அன்று அவன் ஒருத்தி விரல் பிடித்து நடந்தான், இன்று இவன் விரல் வேறொருத்தி வசம். இம்முறை இவன் விழிதான் அவளுக்கும், அதே கண்கள், தன்னை முன்னோடியாக நினைக்கும் அந்த கண்கள். அவளின் அந்த கண்களுக்கு என் அடுத்த பாடல் இதுவும்.

0: அந்த பாடல் அவளுக்கானது மட்டுமல்ல, அவன் வாழ்க்கையில் அன்பு எந்தெந்த வடிவங்களில் வந்து சேர்ந்தது என்பதற்கான ஒரு சிறிய நினைவூட்டலும் கூட. சரி, இந்த அரை மணி நேரம் அவன் விழிவழி அவளை பற்றி நான் பகிர்ந்தது சின்ன சின்ன விடயங்கள் தான். ஆனால் இந்த கதையின் நிதர்சனத்தில் அவனுக்கு அவளின் அனைத்து பரிமாணங்களும் கிடைக்காமலும் போகலாம். ஆனால் அந்த இடத்தில் இன்னொருத்தரின் தாக்கம் கண்டிப்பாக வேறு வடிவத்தில் அவனுக்கு கிட்டியிருக்கலாம். ஒவ்வொருவர் பயணத்திலும் உள்ள அந்த அவளை நேசிப்போம், யாசிப்போம். மின்னல் எஃப்எம் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய பதிவுக்கு கீழே மறக்காம இந்த அங்கத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பரிமாறுங்க. இதுவரை என்னோடு அவன் விழிவழி பயணித்தமைக்கும் இந்த வாய்ப்பிற்கு நன்றி நவிழ்ந்து விடைபெறுவது நான் உங்கள் ரவிகோஷன் ரவிச்சந்திரன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம். நன்றி, வணக்கம்.
1: நேயரின் குரல் நிகழ்ச்சி தாங்க இது வரைக்கும் கேட்டீங்க. இந்த நிகழ்ச்சியை தயாரிச்சவங்க பொன்கோகிலம்.
2: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: பாட்டு இருக்கு
1: திவ்யாஸ்ரீ, நாளைக்கு வந்து உங்களுடைய அந்த தேர்வை வந்து சிறந்த வழியில செய்யுங்க.

0: அம்மா, ரொம்ப நாளா நானும் பாக்குறேன், எப்பவும் பாபாஸ் பொருட்களை மட்டும்தான் பயன்படுத்தி சமைக்கிறீங்க. ஏன் மத்த பொருட்களை முயற்சி பண்ணல?
1: குடும்பத்துக்கு சமைக்கிறப்ப நல்ல பொருட்களை தான் வாங்கணும்னு பாட்டி சொல்லி இருக்காங்க. பாபாஸ் பொருட்களை பாட்டி பயன்படுத்த தொடங்கியதுல இருந்து நம்ம குடும்பத்துல எல்லாரும் அதுக்கு மாறிட்டோம்.
0: அம்மா, எல்லாமே ஒண்ணுதானே, பேரு மட்டும் தானே வேற.
1: அது எப்படி? பாபாஸ் பேக்கெட் திறந்தாலே வாசம், சமைச்சா ருசி. அனுபவத்துல சொல்றேன்.
2: இந்த அனுபவம் எல்லாத்துக்கும் இருக்குங்க. இந்த இன்ஸ்டாகிராம் பக்கமாவோ ஃபேஸ்புக் பக்கமாவோ காணொலியில் அப்படியே ஸ்க்ரோல் செய்துட்டு கீழேருந்து மேலே தள்ளி பார்த்துட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு இசையை கேட்போம். அந்த இசையை கேட்ட உடனே அப்படியே என்ன பாடல்ல அப்படின்னு சொல்லி இசையை மட்டும் கேட்டால் போதாது, முழு பாடலையும் கேட்கணும் அப்படின்னு முடிவெடுத்து அந்த பாடலை கேட்போம். அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு இசை கேட்டேங்க, நம்ம கேட்கலாம் அந்த இசையை முத.

0: பவானி, என்ன ஒரு யோசனையா இருக்க?
1: பாபாஸ் பொருட்களை பத்தி தான். எப்பவும் பயன்படுத்துற இறைச்சி மசாலை வாங்குறதா இல்ல உரைப்பான ஹாட் அண்ட் ஸ்பைசி மசாலைய வாங்குறதான்னு தான்.
0: இதுக்கா யோசனை? நான் ரெண்டையும் வாங்கி பயன்படுத்துறேன். ஹாட் அண்ட் ஸ்பைசினா உரப்பு மட்டும் இல்ல, இதுல சேர்த்திருக்கிற எல்லாம் வித்தியாசமான பொருளுங்க, சுவையும் வித்தியாசமா இருக்கும். அதோட பாபாஸ் அண்ட் யூ பேஸ்புக்ல செஞ்சு பார்க்க ஏராளமான சமையல் குறிப்புகள் இருக்கு. ரெண்டொரு பேக்கெட் வாங்கினா பத்தாது, நிறைய வாங்கணும்.
1: அப்ப ரெண்டையும் வாங்கிடுறேன்.

0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொன்னீங்க போல இப்ப பாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதுவா இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு. சரி நாளைக்குல இருந்து செய்யலாம்னு விட்டுட்டேன். அது சரி, ரா ராத்திரி பத்து மணிக்கு இந்த நாசிலமா சாப்பிடுற சுகம் இருக்கு. யாரோ இரவு ஏழு மணிக்கு மேலாம் சாப்பிட போறது இல்லைன்னு சொன்னாங்க போல. அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு இருக்கேன். சும்மா சாப்பிடறப்பலே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறது. நாளைக்கு பாத்துக்கறேன்.
1: ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடைஞ்சிருச்சே. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
2: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
2: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
1: இப்படிக்கு பின்னால

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். பத்துபஹார் யோங்பெங்கில் உள்ள பள்ளியில் நேற்று மாணவி ஒருவர் கொலை செய்யப்பட்டதாக நம்பப்படும் சம்பவத்தை தொடர்ந்து பள்ளி நிர்வாகம் பாதுகாப்பு தொடர்பான எல்லா கூறுகள் குறித்தும் முழுமையான ஆய்வு மேற்கொள்ளுமாறு கல்வி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஃபட்லினா சீடே உத்தரவிட்டுள்ளார். அதேவேளை கால ஆய்வியலை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னதாக இந்த சம்பவம் தொடர்பில் 16 வயது மாணவன் நேற்றிரவு 7 மணியளவில் யோங்பெங் பகுதியில் கைது செய்யப்பட்டதாக ஜொஹூர் காவல்படை தலைவர் டாக்டர் அப்துல் ரஹ்மான் அர்ஷத் தெரிவித்தார். மேலும் கொலை தொடர்பான விசாரணைக்கு உதவுவதற்காக அந்த மாணவன் 6 நாள்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமன் இக்வின் MRT நிலையத்திற்கு அருகில் கம்பி வடம் திருடப்பட்டதை தொடர்ந்து புத்ராஜயா வழித்தட ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. மின் வடங்களை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் மாற்று ரயில் இலவச இணைப்பு பேருந்து சேவைகள் வழங்கப்படுவதாக ரெபிட் KL தெரிவித்துள்ளது. சிப்பாங் செல்லும் ERL பயணிகள் KL சென்ட்ரல் அல்லது பண்டா தசிஸ் லத்தன் வழியை பயன்படுத்துமாறு ரெபிட் KL அறிவுறுத்தியுள்ளது. மாலை 4 மணி வரை 6 மாநிலங்களில் இடியுடன் கூடிய கனத்த மழைக்கும் பலத்த காற்றுக்கும் வாய்ப்புள்ளதாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது குலலும்பூர், புத்ராஜயா உள்ளிட்ட பேரா, கிளந்தான், திருங்கானு, சபா, சரவா ஆகியவற்றில் சில பகுதிகளை உள்ளடக்கியது என்று மெட் மலேசியா கூறியது. ஜெர்மனி பிரதமர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் முன் அறிவிப்பின்றி யுக்ரைன் தலைநகர் கேஃபுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளதாக பெர்லின் உறுதிப்படுத்தியுள்ளது. ரஷ்யாவுடனான போரில் யுக்ரைனுக்கு ஆதரவளித்து வரும் முதன்மை நாடுகளுள் ஜெர்மனியும் ஒன்றாக உள்ள நிலையில் பொருளாதார அமைச்சர் கேத்ரினா ரெய்ஸ் தலைமையிலான பயணத்தில் மெர்ஸும் இணைந்துள்ளதாக கூறப்படுகிறது. விளையாட்டு. Formula 1 கார் பந்தயம். சப்பாங் பன்னாட்டு பந்தயத்தடம் SIC வாய்ப்பளிக்கப்படுமாயின் நிரந்தர அடிப்படையில் Formula 1 பந்தயத்தை ஏற்று நடத்த தயாராக உள்ளது. SIC அதற்கான ஆற்றலையும் அனுபவத்தையும் கொண்டுள்ளது. இருப்பினும் நிதி பொருளாதார தாக்கம் கருதி Formula 1 மீண்டும் கொண்டு வருவதற்கான முடிவு அரசாங்கத்தை பொறுத்தது என்று மலேசிய மோட்டார் பந்தய சங்க தலைவர் தன் ஸ்ரீ மொக்சானி மகாதீர் தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

நேர்களே, மழை ஆயிட்டு இருக்கு. ஆனா இன்னும் மழை ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்ப நேரம் பார்த்தோம்னா 3:04 ஆகிவிட்டது. சரி, முதல் 2 மணி நேரத்திற்கு இசையமிசையும் தொகுப்பில் நிறைய தமிழ் பாடல்களை கேட்டு ரசிச்சிங்க. ஒரு நேயரின் குரலும் இடம்பெற்றது. விதவிதமான பாடல்களா இருந்தது இல்லையா? அடுத்த 1 மணி நேரத்திற்கு தீரா இசைக்கு முன்பு தெலுங்கு திரை இசை தொகுப்பை தான் கேட்டு ரசிக்க போகின்றோம். நிறைய பேசவும் போகின்றோம், பாடல்களும் கேட்க போகின்றோம். சித் ஸ்ரீராம் தொடக்க பாடலோடு வராரு. இதோ

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: மலேசியா நடக்கிற புகை மூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நூல் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்குல நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்குரிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்கள். எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்கள். ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.

தேவி ஸ்ரீ பிரசாத் கொண்டு வந்த பாடல் தாங்க அது. அத்தாரிந்திக்கு டாரடி அப்படின்ற திரையில் இருந்து. சரி, இந்த ஒரு பாடல்ல பார்த்தோம்னா தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைத்து பாட மட்டும் இல்ல, திரைப்படத்துல இந்த பாடல் வரும்போது அவரும் வந்து இந்த பாடல்ல நடிச்சிருப்பாருங்க. இந்த ஒரு கலாச்சாரம் பார்த்தோம்னா, அதாவது இந்த கெஸ்ட் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, அதாவது கௌரவமான ஒரு வேடத்துல வந்து நிறைய அந்த படத்துல வேலை செய்த தொழில்நுட்ப கலைஞர்களா இருக்கட்டும், இசைக்கலைஞர்களா இருக்கட்டும், அவங்களாம் வந்து அந்த திரைப்படத்துல கொஞ்ச நேரம் தோன்றி அப்படியே மறைவாங்க இல்லையா. இந்த கலாச்சாரம் தமிழ் சினிமாவில் கொஞ்சம் இருக்குதான், ஆனா தெலுங்கு சினிமாவில் வந்து ரொம்ப ஏராளமா இருக்கும். நிறைய திரைப்படங்கள்ல இந்த மாதிரி வந்து வந்து போவாங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படம் தான் அத்தாரந்திக்கு டாரடி. ஏன்னா த்ரிவிக்ரம் சீனிவாஸ் அவருடைய இயக்கத்துல வந்திருந்தது இல்லையா, அவர் வந்து இந்த ஜனரஞ்சகம் நகைச்சுவை இதெல்லாம் அதிகமா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாரு. அதனால இந்த மாதிரி கௌரவ தோற்றங்கள்லாம் நிறையவே இருக்கும் அவருடைய திரைப்படங்கள்ல. அடுத்த பாடல் ஜாவித் அலி மற்றும் மகாலட்சுமி ஐயர் கொண்டு வராங்க இதோ.

0: கொஞ்சம் சின்ன வீடுடா, இடைஞ்சலா இருக்கு. அப்பா அம்மாவுக்கு நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: குடி சீக்கிரம் போலான் தான் இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்வளவு பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
0: ஐயா தம்பி
1: சொல்லுங்க,
0: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாத மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடப்ப தேத்துங்க. போயிட்டு வரேன்
1: சில மாதங்களுக்கு பிறகு.
0: என்ன இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். இந்தா என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
1: எல்லாம் என் நேரம் தான்.
0: என்னையா?
1: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

ஒரு பக்கம் அப்படியே உங்க கூட பேசிக்கிட்டு மறுபக்கம் ஆர்டிஎம் கிளிக் வாயிலாக இந்த F1 பன்னாட்டு கார்பந்தய போட்டி இருக்கு இல்லையா, அதன் நேரலையே நான் அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் வந்து போட்டி ஆட்டம் தொடங்கவில்லை, ஆனால் வந்து அதற்கு முந்தைய அந்த நிகழ்ச்சிகள்லாம் என்னென்னலாம் நடக்குது அதெல்லாம் வந்து நேரலையாக வந்து காண்பிச்சுட்டு இருக்காங்க. 2 நாட்களாக உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தோம், போகும்போது மறக்காம இந்த குடைகள் மழை தடுப்பு ஆடை இதெல்லாம் எடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு. நேரலையில் பார்க்கும்போது தாங்க தெரியுது அத்தனை குடைகள் ஆயிரம் ஆயிரம் குடைகள் பல பல வர்ணங்கள்ல, ஏன்னா அங்கே மழையா இருப்பது தெரியுது. அங்கே வந்து ஈரப்பதமும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு மழை பெய்து. கண்டிப்பா இது வந்து இந்த ஆட்டத்தையும் இந்த ஓட்டுநர்களின் அந்த வேகத்தையும் வந்து கண்டிப்பா கொஞ்சம் பாதிக்கும் சொல்ல முடியாது. அதற்கு ஏற்ற வகையில் யார் வந்து இன்று சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்துறாங்களோ அவங்க தான் வெல்வாங்க அப்படின்னு தெரியுது. நேற்று இதன் தகுதிச் சுற்று நடைபெற்றது இல்லையா, அதுல பார்த்தோம்னா முதல் நிலையில் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் ரெட்புல் அணியை சேர்ந்தவர், அவர் தான் வந்து முதல்ல ஆட்டத்தை, அதாவது அந்த 20 கார்கள் இருக்குன்னு வைத்துக் கொள்ளுமே அந்த அதிவேகமான கார்கள், அதுல வந்து முதல்ல யார் நிக்கணும் இரண்டாவது யார் நிற்கணும் அந்த மாதிரி ஒரு வரிசை இருக்கும். அதுல வந்து முதல்ல வெற்றி பெற்று முதல்ல இன்றைக்கு வந்து அந்த ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறவர் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன். அவரை தொடர்ந்து லூயிஸ் ஹாமில்டன், இவர் ரொம்ப பிரபலமானவர், ஃபெராரி அணியைச் சேர்ந்தவர். அவரை தொடர்ந்து ஏகே அண்டோனலி, அது எல் நாரிஸ் இவங்கெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே வந்து மிகச்சிறந்த ஆட்டக்காரர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இப்போ தான் எல்லாம் தயாராகிட்டாங்க ஆட்டம் ஆரம்பிக்க போது. நீங்களும் இந்த ஆர்டிஎம் கிளிக் செயலி வாயிலாக இந்த ஒரு ஆட்டத்தை இலவசமாக நேரலையாக கண்டு கழிக்கலாம். தெலுங்கு திரைசை தொகுப்பில் அடுத்த பாடல் ஹெலோ அப்படின்ற திரையிலிருந்து ஸ்ரேயா கோஷல் வராங்க இதோ.

0: வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காசு சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பனு பாத்தா?
0: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பாக்க முடியும்? நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காடியிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: அண்ணே ஒரு தோசை எடுத்துருங்க.
1: ஹலோ ஹாய், எப்படி நீ இருக்க? இவ்ளோ நாளாச்சு.
0: மெதுவா சுத்தி இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மெதுவா பேசுனா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
0: திருத்த முடியாது. ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறை வச்சு கேளுங்க.
1: என்னங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல்ஸ் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண்ணெரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறல் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.

இசையும் இசையும் தொகுப்பிற்கு நிறைவு கொடுத்து அடுத்து தீரா இசையில் உங்களை சந்திக்க சசி வராரு. தீரா இசையை மறக்காம கேளுங்க. 80-ஆம் 90-ஆம் ஆண்டு பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நான் பிரவீன்குமார் முனுசாமி. சலாம் மலேசியா மடானி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். செப்பாங் பன்னாட்டு பந்தய தடத்தில் பெய்த கனமழை மின்னல் காரணமாக பஹ்ரைன் கிராண்ட் பிரி கார் பந்தயம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. ரெட்புல் அணியின் 4 முறை உலக வெற்றியாளர் மேக்ஸ் வெஸ்டப்பன் முதல் இடத்திலும், 7 முறை வாகையாளர் ஃபெராரியின் லூயிஸ் ஹாமில்டன் 2வது இடத்திலும் இருந்து பந்தயத்தை தொடங்கவிருந்தனர். சமூக தொடர்புத்துறை ஜேகோம் அரசாங்கம் தொடர்பான தகவல்களையும் அடைவு நிலைகளையும் மக்களிடம் நேரடியாக கொண்டு சேர்க்கும் நடவடிக்கையாக சமூக வலைத்தளங்களுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்க உள்ளது. இதன்படி அதன் 70 விழுக்காட்டு தொடர்பு முயற்சிகள் சமூக வலைத்தளங்களை சார்ந்திருக்கும். மேலும் போலி தகவல்கள் களையப்படுவதும் உறுதி செய்யப்படும் என அதன் தலைமை இயக்குனர் முமர் ஹிஷாமுடின் கசாலி தெரிவித்துள்ளார். பினாங்கு பத்துகவன் அருகேயுள்ள பெட்ரோல் நிலையத்தில் எரிபொருள் நிரப்பிய பின்னர் சில வாகனங்கள் பழுதடைந்ததாக எழுந்துள்ள புகார்கள் குறித்து மாநில உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சு விசாரணை நடத்தி வருகிறது. புகார்களை தொடர்ந்து நிலைமை ஆய்வு செய்யப்படுவதாக அதன் பேச்சாளர் தெரிவித்தார். பிலிப்பீன்ஸில் சட்டவிரோதமாக செயல்பட்டதாக சந்தேகிக்கப்படும் இயங்கலை சூதாட்ட நிறுவனங்களுக்கு எதிரான ஆய்வில் பெரும்பாலும் சீனாவைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பணியாளர்கள் கைது செய்யப்பட்டனர். மிண்டனவ் பகுதியில் நடத்தப்பட்ட ஆய்வில் 241 பேர் கைது செய்யப்பட்டதுடன் கணினிகள், கையடக்க தொலைபேசிகள், மடிக்கணினிகள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் குடிநுழைவுத்துறை கூறியது. லத்வியாவில் பொது தேர்தல் நடந்து முடிந்துள்ள நிலையில் அந்நாட்டு பிரதமர் ஆண்ட்ரஸ் கல்பர்க்ஸ் தலைமையிலான யுனைடெட் லிஸ்ட் கட்சி முன்னணியில் உள்ளதாக இன்று வெளியிடப்பட்ட தொடக்க கட்ட முடிவுகள் காட்டுகின்றன. இதுவரை 77.6 விழுக்காடு வாக்குகள் எண்ணப்பட்டு முடிந்துள்ள நிலையில் ஆளும் கூட்டணியின் ஒரு பகுதியான யுனைடெட் லிஸ்ட் கட்சியும் இதர 3 கட்சிகளும் தற்போதைக்கு 35.8 விழுக்காட்டு வாக்குகளை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு சீன பொது டென்னிஸ் போட்டி. உலகின் 2ம் நிலை ஆட்டக்காரர் அரியானா சபாலின்கா 3வது சுற்றில் 34வது இடத்தில் உள்ள செக் குடியரசின் நிக்கோலா பட்டுன்கோவாவிடம் அதிர்ச்சி தோல்வியுற்றார். 20 வயது பட்டுன்கோவா 6-4, 6-3 என்ற நேரடி செட்களில் 4 முறை கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்ற சபாலின்காவை வீழ்த்தினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. வணக்கம்.

மின்னலின் தீரா இசை ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கின்றோம். 4 அக்டோபர் இன்று எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கணும், அதுதான் எங்களுக்கு வேண்டும். சரி, தொடர்ந்து 7:30 வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நாங்கள் வழங்க போகின்றோம். 90ஆம் ஆண்டு 2000ஆம் ஆண்டு பாடல்கள் அடுத்தடுத்து நிறைய கேட்க போகின்றோம். அதனால என்ன செய்யணும், தொடர்ந்து இணைந்திருங்கள். தொடக்க பாட்டே ஒரு நல்ல அருமையான பாடல் வருகின்றது. உங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் நான் சசி.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேருக்கு குவாலலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:16. குவாலலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:16.
2: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

ஹீராயில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். சரி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் பக்கமாக இருந்தால் இப்போ சொல்கிறது தான், வாழ்த்துகள் பாடல்கள் இருந்தால் வந்து சொல்லலாம். இந்த நேரத்தில் இந்த பாட்டு கேட்கணும், இப்போ நாங்கள் பயணத்தில் இருக்கோம், இந்த பாட்டு இந்த இசையமைப்பாளரோட இல்லை இப்படிப்பட்ட வரிகள் கேட்கணும் அப்படின்னா என்ன பாட்டு வந்து சொல்லுங்கள், சொன்னதானே தெரியும். சரி, வந்து சமூக வலைத்தளம் மூலமாக வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள், அழைத்தும் பேசலாம். சரி, அது மட்டும் இல்லை, இன்று யார் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறீங்க, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துகள்.

மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னல் எஃப்எம்.

திரைசியல் இன்று ஒரு நேயரோடு பேசுவோம், வெற்றியாளரோடு பேசுவோம். இன்று சுசானா ஃபிளிக்சன் அவரோடு தான் பேசப் போகின்றோம். கடந்த வாரம் நாங்கள் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் கொடுத்த நேயர், முதல் முதலில் பதில் கொடுத்த நேயர் அவங்க தான். அவங்களுடைய விருப்ப பாடல்களோடு நிறைய விஷயம் அவங்களோடு பேச போகின்றோம். நீங்களும் வெற்றியாளராக ஆகணும்னா இன்றைய நிகழ்ச்சியை முழுமையாக கேளுங்க. கேட்ட பிறகு 8 மணிக்கு பிறகு நாங்கள் ஒரு காணொலி பதிவு செய்வோம். சரியா பதில் சொல்லும் நேயர் அடுத்த வாரம் வெற்றியாளராக ஆகலாம். கேட்க மறக்காதீங்க. சரி, அடுத்த பாட்டு வருது, தொடர்ந்து கேட்கலாம். தீரா இசை.

0: அதிலுமே பன்னெடுங்காலம் வற்றாத ஆதரவை வழங்கி வரும் லிங்கம்ஸ் வாடிக்கையாளர்களே, வரும் தீபாவளிக்கு கடந்த ஆண்டுகளை விட சிறப்பான பலகாரங்களை தயாரிக்க
1: புதுமையின் பிறப்பிடம், ஏழாம் சுவையின் இருப்பிடம்.
0: வேண்டாமா உங்களுக்கு? அதுவும் நாடே பாராட்டும் லிங்கம்ஸ் முறுக்கு அதிரசம் இல்லா தீபாவளியா?
2: அனைத்துக்கும்
3: நம்பிக்கையின் மறுபெயர் மகாலிங்கம்மா.
0: சும்மா அதிரதுல்ல
4: லிங்கம்ஸ்.
5: உங்களுக்கு எது பிடிக்கும்
6: அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் எஃப்எம்

டிக்டாக் இன்ஸ்டாகிராம் பக்கமா நேயர்கள் வாழ்த்துக்களை பதிவு செய்திருக்கின்றனர். அந்த வரிசையில் மாறன் பத்துமலை மாறன் என்ன சொல்லியிருக்காரு, மணிமாறன் என்ன சொல்லியிருக்காருனா, அவருடைய அன்பான மனைவிக்கு நாளை பிறந்த நாளாம், மனைவியின் பெயர் உஷா, உஷாவுக்கு வாழ்த்துக்களை சொல்லிருங்க. நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்காக நல்ல ஒரு இனிமையான பாடலையும் ஒலிபரப்புங்க. என்னுடைய அன்பு என்றும் உங்களுக்கு தான் உஷா, பிறந்த நாள் மட்டுமல்ல என்றுமே நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு மணிமாறன் சொல்லியிருக்காரு. உஷா உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துகள். சரி, தொடர்ந்து உங்களுக்காகவே ஒரு பாட்டு வருது, கேட்கலாம்.

0: அண்ணே ஒரு தோசை எடுத்துரு.
1: ஹலோ, ஹாய், எப்படி நீ இருக்க? இவ்ளோ நாள் ஆச்சு.
0: மெதுவா சுத்தி இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மெதுவா பேசினா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. ஆ சொல்லடி.
0: திருத்த முடியாது.
1: இப்படி ஆச்சு.
0: ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறைய வச்சு கேளுங்க.
1: என்னங்க, நீங்க பாட்டு உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.
2: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

0: பொன்னிகிருஷ்ணன் சித்ரா குரலில் பாடலை நாம் கேட்டிருந்தோம். நேரம் இப்போது மாலை மணி 4:53 ஆகிவிட்டது. சரி, 5 செய்திக்கு முன்னதாக வந்து அடுத்து எஸ் ஜானகி குரலில் பாடல் வருகின்றது. உயிரே திரைப்படத்திலிருந்து கேட்கப் போகின்றோம். அதுக்கப்புறம் செய்திக்கு பிறகும் உங்களுக்காகவே நல்ல அருமையான பாடல்கள் காத்து கொண்டிருக்கின்றன. பல தகவல்களும் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். வாங்க இந்த பாட்டு கேட்கலாம்.
1: நெஞ்சி

நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின் நல்ல ஃபேம். மின் நல்ல ஃபேம், இளமை புதுமை இனிமை.

0: லிங்கம்ஸ்
1: லிங்கம்ஸ் பயணித்தாளர்களே, உங்கள் நலன் முக்கியம், அதற்கு சிறந்த உணவு வழிகாட்ட உங்கள் பின்னே
2: மகாலிங்கம்மா.
3: பஹ்ரின் கிராண்ட் பிரி கார் பந்தயம், பேரரசர் சிறப்பு வருகை. நான்காம் படிவ மாணவி மரணச் சம்பவம். பள்ளி நிர்வாகம் பாதுகாப்பு அம்சங்களை முழுமையாக ஆய்வு செய்ய உத்தரவு. வணக்கம், சலாம். மலேசியா மடானி, மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் பஹ்ரின் கிராண்ட் பிரி கார் பந்தயத்தை கண்டுகளிப்பதற்காக இன்று சிப்பாங் பன்னாட்டத்திடம் SIC வருகையடைத்தார். பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வர் இப்ராஹிமும் பஹ்ரின் பிரதமரும் பட்டத்து இளவரசருமான சல்மான் பின் ஹமர் அல் கலீஃபாவும் அவரை வரவேற்றனர். புரூனை ஆட்சியாளர் சுல்தான் ஹசன் அல் போல்கியாவும் அவரது புதல்வர் இளவரசர் மார்டினும் F1 பந்தயத்தை காண வந்துள்ளனர். ரெட்புல் அணியின் 4 முறை உலக வெற்றியாளர் மேக்ஸ் வெஸ்டப்பன் முதல் இடத்திலும், 7 முறை வாகையாளர் ஃபெராரியின் லூயிஸ் ஹேமில்டன் 2வது இடத்திலும் இருந்து பந்தயமிடுகின்றனர். முன்னதாக பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் SIC மடானி உணவு தளத்தை அதிகாரப்படியாக திறந்து வைத்தார். Formula 1 பந்தயத்தை முன்னிட்டு 40 உள்நாட்டு குறு தொழில் முனைவோர் அவர்களின் வணிகத்தை விரிவுபடுத்த இது வாய்ப்பாக அமைந்தது. பந்தயம் முழுவதும் வருகையாளர்களுக்கு உள்நாட்டு உணவையும் பானங்களையும் விற்பனை செய்யும் இந்த முயற்சியை தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சு முன்னெடுத்தது. ஜொஹூர் பத்துபஹார் யோங்பெங் பள்ளியில் நேற்று மாணவி ஒருவர் கொலை செய்யப்பட்டதாக நம்பப்படும் சம்பவத்தை தொடர்ந்து பள்ளி நிர்வாகம் பாதுகாப்பு தொடர்பான எல்லா கூறுகள் குறித்தும் முழுமையான ஆய்வை மேற்கொள்ளுமாறு கல்வி அமைச்சர் டத்து ஸ்ரீ ஃபர்லினா சிடே உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் கால ஆய்வியல் குறித்து காவற்படை, ஜொஹூர் கல்வித்துறை, பத்துபஹார் மாவட்ட கல்வி அலுவலகம், பள்ளி நிர்வாகம் ஆகியவற்றிடமிருந்து விளக்கம் பெறப்பட்டதை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் உண்மை மறைக்கப்படாது என்றும் டத்து ஸ்ரீ ஃபர்லினா வலியுறுத்தினார். சமூக தொடர்புத்துறை JCOM அரசாங்கம் தொடர்பான தகவல்களையும் அடைவு நிலைகளையும் மக்களிடம் நேரடியாக கொண்டு சேர்க்கும் நடவடிக்கையாக சமூக வலைத்தளங்களுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்க உள்ளது. இதன் வழி அதன் 70 விழுக்காட்டு தொடர்பு முயற்சிகள் சமூக வலைத்தளங்களை சார்ந்திருக்கும். இதன் மூலம் போலி தகவல்கள் களையப்படுவதும் உறுதி செய்யப்படும் என அதன் தலைமை இயக்குனர் முமன் ஹிஷாமுடின் கசாலி தெரிவித்துள்ளார். நடப்பு சூழலில் தகவல்களை பெற மக்கள் சமூக ஊடகங்களை அதிகம் சார்ந்திருப்பதால் இந்த அணுகுமுறை அவசியம் என அவர் வலியுறுத்தினார். அதேவேளை JCOM-இன் எஞ்சிய 30 விழுக்காட்டு முனைப்புகள் கீதா மடானி உள்ளிட்ட களப்பணியை மையமாக கொண்டிருக்கும். இது அரசாங்கம் மக்களிடம் நேரடியாக கருத்து பரிமாற்றம் மேற்கொள்ள துணை புரியும் என்றார் அவர். பினாங்கு பத்துகவன் அருகேயுள்ள பெட்ரோல் நிலையத்தில் எரிபொருள் நிரப்பிய பின்னர் சில வாகனங்கள் பழுதடைந்ததாக எழுந்துள்ள புகார்கள் குறித்து மாநில உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின் அமைச்சு விசாரணை நடத்தி வருகிறது. புகார்களை தொடர்ந்து நிலைமை ஆய்வு செய்யப்படுவதாக அதன் பேச்சாளர் தெரிவித்தார். முன்னதாக எரிபொருள் நிரப்பிய பின்னர் வாகனங்கள் இயங்கவில்லை என்றும் எரிபொருளில் நீர் கலந்திருக்கலாம் என சந்தேகிப்பதாகவும் சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டது. எனினும் அந்த குற்றச்சாட்டுகள் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. புத்ராஜயா தடத்தின் ரயில் சேவை பிற்பகல் மணி 1:27 தொடங்கி கட்டம் கட்டமாக வழக்கு நிலைக்கு திரும்பியதாக ரேபிட் கேல் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளது. தமன் ஈக்வின் நிலையத்திலிருந்து நிலையத்துக்கு அருகே நிகழ்ந்த கம்பிவட திருட்டை தொடர்ந்து ஆற்றல் விநியோகிப்பை மீட்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட சீரமைப்பு பணி நிறைவடைந்தது. தற்காலிகமாக முடுக்கிவிடப்பட்ட மாற்று ரயில் சேவைகள் முடிவுக்கு வந்தன. பெண்கள் அவ்வப்போது மார்பக பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என பண்டா துன் ரசாக் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்துஸ்ரீ டாக்டர் வான் அசிசவான் இஸ்மாயில் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் மார்பக புற்றுநோய் பாதிப்புகளில் 50 விழுக்காட்டுக்கும் மேற்பட்டவை 3-4 கட்டங்களில் கண்டறியப்படுவதால் இது அவசியமாவதாக அவர் குறிப்பிட்டார். தொடக்க கட்டத்திலேயே நோய் கண்டறியப்பட்டால் நோயாளிகளின் உயிர் வாழ்வு விகிதம் 90 விழுக்காடு வரை இருக்கக்கூடும் என அவர் தெரிவித்தார். இந்நிலையில் 40-70 வயதுக்குட்பட்ட மாத வருமானம் 10,000 ரிங்கிட்டுக்கும் குறைவான குடும்பங்களைச் சேர்ந்த தகுதியான பெண்களுக்கு தேசிய மக்கள் தொகை குடும்ப மேம்பாட்டு வாரியம் LPPKN இலவச மெமோகிராம் பரிசோதனை வழங்குவதாகவும் டாக்டர் வன் அசிசா தெரிவித்தார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: தேசிய பண் நகாராக்கு மாண்புமிக்க மலேசியாவின் தனித்துவம், நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமான அடையாளம், நல்லாட்சி தரும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டும் மக்கள். என் நாடு என் குருதி சிந்திய நாடு, தேசிய பண்ணை ஒய்த்துணர்ந்து பாடுவோம், மலேசியர் என்பதில் பெருமை கொள்வோம்.
3: மலேசியாவிலிருந்து மியான்மர் குடியேறிகள் 1,500 பேர் போரினால் பாதிக்கப்பட்டுள்ள தங்களின் தாயகத்திற்கே திரும்ப அனுப்பப்பட்டுள்ளனர். இவ்வாறு அனுப்பப்படுவது அவர்களின் பாதுகாப்புக்கு மறுத்தலாக அமையும் என்ற உரிமை கண்காணிப்பாளர்களின் எச்சரிக்கையையும் மீறி அத்தரப்பினரை திருப்பி அனுப்பும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முன்னதாக டெங்க்லின் துறைமுகத்தில் மியான்மர் கடற்படை கப்பல்களில் வந்திறங்கியதும் அவர்கள் அனைவரும் பேருந்து மூலம் பௌத்த மடாலயம் ஒன்றிற்கு குடிநுழைவு உடல் சோதனைக்காக மாற்றப்பட்டனர். 2021 ஆட்சி கவிழ்ப்புக்கு பிறகு உள்நாட்டு போரினால் பாதிக்கப்பட்டுள்ள மியான்மரின் நடப்பு நிலவரம் குறித்து ஐநா தொடர்ந்து எச்சரித்து வருகிறது. தாயகம் திரும்புவோரின் பாதுகாப்புக்கு உத்தரவாதமும் இல்லை என்று அந்த உலக அமைப்பு கூறியுள்ளது. அமெரிக்காவில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான இடர்களையும் வாய்ப்புகளையும் மதிப்பிடுவதற்காக வெள்ளை மாளிகை பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் தேசிய புலனாய்வு இயக்குநர் ஜே கிளேட்டன் தலைமையிலான இந்த பணிக்குழு AI துறையில் அமெரிக்கா முன்னிலையில் இருப்பதை உறுதி செய்வதுடன் புத்தாக்கங்களை பாதிக்கும் அளவுக்கு அதிகமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதை தவிர்ப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. 120 நாள்களுக்குள் அந்த மதிப்பீட்டு அறிக்கையை அப்பணிக்குழு சமர்ப்பிக்க உள்ளது. அமெரிக்க துணை அதிபர் ஜேரி வென்ஸ், தற்காப்பு அமைச்சர் பேட் ஹெக்செத், நிதியமைச்சர் ஸ்காட் பெசன் உள்ளிட்டோர் அப்பணிக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இதனிடையே AI துறையில் அமெரிக்கா முன்னிலையில் இருப்பது எதிரிகளின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள உதவும் என ஜே கிளேட்டன் தெரிவித்துள்ளார். இந்தோனேசியாவில் முற்றழிவை எதிர்கொண்டுள்ள சுமத்ரா காண்டா மிருகங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்ற நம்பிக்கையை வே கம்பாஸ் தேசிய பூங்காவில் உள்ள ரத்துவும் அதன் மகள் டெலிலாவும் ஏற்படுத்தியுள்ளன. ரத்து தனது 4வது குட்டியையும் டெலிலா 2வது குட்டியையும் ஈன்றெடுக்க உள்ள நிலையில் அவை இரண்டும் அடுத்த ஆண்டு மே மாதம் குட்டிகளை ஈன்றெடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது சுமத்ரா காண்டா மிருகங்களின் எண்ணிக்கையை பாதுகாக்கும் நீண்டகால இனப்பெருக்க திட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என இந்தோனேசிய வனத்துறை தெரிவித்துள்ளது. தற்போதைய நிலையில் உலகில் 80 குறைவான சுமத்ரா காண்டா மிருகங்களே காடுகளில் எஞ்சியுள்ளன. 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி ஜப்பான் ஏற்று நடத்திய இதில் 50 மேற்பட்ட உலக சாதனைகள் முறியடிக்கப்பட்டிருப்பது இந்த போட்டி வெற்றிகரமாக அமைந்ததற்கான சான்று என ஆசிய ஒலிம்பிக் மன்றம் தெரிவித்துள்ளது. எனினும் விளையாட்டாளர்கள் தவறான போட்டித் தளங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டது, விமான நிலையங்களில் பல மணி நேரம் காத்திருக்க நேரிட்டது, தங்குமிட வசதிகளில் குறைபாடுகள் ஏற்பட்டது உள்ளிட்ட பல்வேறு புகார்கள் எழுந்ததையும் அது ஒப்புக்கொண்டது. இருந்தும் ஏற்பாடுகள் விளையாட்டாளர்களின் சிறந்த செயல்பாட்டுக்கு ஏற்ற சூழலை உருவாக்கியதாக அந்த மன்றத்தின் தலைமை இயக்குநர் ஹுசைன் அல் முசாலாம் கூறினார். பஹ்ரைன் கிராண்ட் பிரி கார் பந்தயம் பேரரசர் சிறப்பு வருகை. 4 படிவ மாணவி மரணச் சம்பவம். பள்ளி நிர்வாகம் பாதுகாப்பு அம்சங்களை முழுமையாக ஆய்வு செய்ய உத்தரவு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.
1: முறுக்கு பலகாரம் நல்ல நாள் பெருநாள் மட்டுமல்ல, ஆண்டு முழுதும் சுட்டு சுவைக்கலாம். மாறுபட்ட சுவையில் லிங்கம்ஸ் முறுக்கு மாவு நாடெங்கிலும் எப்போதும் கிடைக்கும். லிங்கம்ஸ்.

மாலை 5 மணி செய்திக்கு பிறகு சந்திக்கின்றோம். சரி, தொடர்ந்தும் உங்களுக்காகவே பாடல்கள் காத்துக் கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக பல தகவல்களும் இருக்கின்றன. எப்போதுதான் வார வாரம் உங்களுக்காக ஒரு மலையேறும் பகுதி, ஒரு ஹைக்கிங் இடத்தை பற்றி பேசுவோம். இன்றும் ஒரு இடம் இருக்கின்றது. சரி, இன்னும் நிறைய இதை பற்றி பேசலாம். தொடர்ந்து கேளுங்க, அடுத்த பாட்டு வருது, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நாடு நகரமெங்கிலும் சமையலில் சுவை சேர்த்து நம்பிக்கையின் மறுபெயரான திகழும் லிங்கம் மசாலைகளும் பலகார மாவுகளும் உங்கள் தீபாவளி விருந்தில் மேலும் சிறப்பு சேர்க்கட்டும்.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
2: மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

தீராயிசையில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். சரி, மலையேறும் இடத்தை பற்றி பேச போகின்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. கடந்த வாரங்களில் வந்து பேராக அப்புறம் சிரம்பான் இங்குள்ள இடங்களை பற்றி பேசியிருந்தோம். இன்று எங்கு எந்த இடம் எங்கேயா இருக்கும்? சரி, இப்ப சொல்லல, பாட்டு கேட்போம். பாடலுக்கு பிறகு இன்று சொல்லக்கூடிய அந்த மலைப்பகுதி, அந்த ஹைக்கிங் இடம் ஒரு சிறப்பான இடமாக இருக்கும். முக்கியமா ஆரம்ப நிலையம் இப்பதான் ஆரம்பிக்க போறோம். ஹைக்கிங் இவர்களுக்கு ஏற்ற இடமாக இருக்கும். சரி, பாடலுக்கு பிறகு அது என்ன இடம்னு சொல்றோம். தொடர்ந்து கேளுங்க தீரா இசை.

0: உங்களுடன் லிங்கம்ஸ் முதலாளி.
1: லிங்கம்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய பொருட்கள் நிறைய இருக்கின்றன. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை பதிவு செய்கிறேன்.
2: நம்பிக்கையின் மறுபெயர் மகாலிங்கம்.
3: சூப்பரா இருக்கும்.
4: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
5: கௌதம் வாசுதேவ் மேனனின் 25 வருட பயணம் ஒன்றா ரெண்டா 25 years of GVM. அக்டோபர் 10 சனிக்கிழமை தி ஆர்ச் கேலரிஸ் கோலாலம்பூரில். டிக்கெட்டுகளுக்கு ticket2u.com.my. ஸ்ருதி ஹாசன், சத்யபிரகாஷ், கிரீஷ், சைந்தவி, கார்த்திக், பிளேசி, ஹரிப்ரியா, பால் டபாவுடன் ஒன்றா ரெண்டா 25 years of GVM.
6: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை 7:30 மின்னல் எஃப்எம் வானொலி நாடகம்.

நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து பாடல் இடம் பெற்றிருந்தது. சரி, சொல்லியிருந்தோம் ஒரு ஹைக்கிங் இடம் மலையேறும் இடத்தை பற்றி பேச போறோம்னு. ரவாங்கியில் இருக்கக்கூடிய இடம்தான் இது. எமரல்ட் ஹில் அப்படின்னு சொல்லுவாங்க. எமரல்ட் ஹைக்கிங் ஸ்பாட் என்பது ரவாங் ஸ்லாங்கூர் பகுதியில் உள்ள இயற்கை சூழலுடன் கூடிய நடைப்பயணம் மற்றும் ஹைக்கிங் செய்ய ஒரு ஏற்ற இடமாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 5-6 கிலோமீட்டர் வரையிலான ஹைக்கிங் பாதைகள் காணப்படுகின்றன. பொதுவாக இந்த ஆரம்பிப்பவர்களுக்கு இப்போதான் ஹைக்கிங் தொடங்கணும் அப்படின்னா பெரிய சவாலான பாதைகளை உன்னால் சில பேரனால் கடக்க முடியாது. அதனால் ஆரம்பிப்பவர்களுக்கு இது ஒரு ஏற்ற பாதையாக இருக்கும். சில பகுதிகளில் மட்டுமே மண் பாதை, அப்புறம் புல்வெளி மற்றும் சிறிய ஏற்றங்கள் உள்ளதால் நடைப்பயணம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் இருக்கும். இங்குள்ள இயற்கையான பசுமையான காட்சிகள் மற்றும் திறந்த வெளிப்பகுதிகள் புகைப்படம் எடுக்க ரொம்ப அழகாக இருக்கும். வார இறுதிகளில் போனீங்கன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகள் இங்கே நிறைய மக்கள் கூட்டம் பார்க்க முடியும். சுருக்கமாக சொல்ல போனால் இந்த எமரல்ட் ஹைக்கிங் ஸ்பாட் முக்கியமான ஈர்ப்பு மிகவும் கடினமான பாதையாக இல்லாமல் இயற்கையுடன் நேரம் செலவிடக்கூடிய ஒரு அமைதியான இடமாக தான் இருக்கும். நேரம் கிடைக்கும் போது நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்களோடு குழுவாக போங்க. காலையில் போனீங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடம். சரி, என்ன இடமே திரும்பி சொல்லிடுறோம், எமரல்ட் ஹைக்கிங் ஸ்பாட். இது வந்து நீங்கள் இணையம் வாயிலாக தேடி பார்த்தீங்கன்னா நிறைய புகைப்படங்களை அங்கு பார்க்கலாம். சரி, அடுத்து பாட்டு வருது. பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம்.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01079712919.
1: மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
2: மஞ்சுளா, பாபாஸ் மஞ்சள் மீன் மசாலா, இறைச்சி மசாலா, மிளகாய் தூள் இப்படி எல்லாத்துலயும் ஒவ்வொரு கிலோ வாங்கி வந்துடு.
3: பாபாஸ் இப்ப ஹாட் அண்ட் ஸ்பைசி மீன் மசாலா, இறைச்சி மசாலா இது மிளகி விக்கிறாங்க, தெரியல?
2: நல்லா தெரியும். வித்தியாசமான சுவை வேணும்னு நினைச்சா ஹாட் அண்ட் ஸ்பைசி தூள் போட்டா நல்லா இருக்கும்.
3: பாபாஸ் பிரியாணி மசாலையும் இருக்கு, வேகமா சுலபமா பிரியாணிய தயாரிச்சிடலாம்.
4: பாபாஸ் பொருட்கள் மக்களால் மிகவும் விரும்பி பயன்படுத்தப்படுகின்றன. எக்ஸ்பைரி டேட் என்று வரை பாதுகாப்பாக பயன்படுத்தலாம் என்பதை பார்த்து வாங்குங்கள்.
5: பாபாஸ் அண்ட் யூ,
1: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது மின்னல் FM.

கேட்டிருந்தோம். நேரம் இப்போது மாலை மணி 5:49 ஆகிவிட்டது. சரி, 6 மணிக்கு பிறகு இன்றைய வெற்றியாளரோடு நாம் பேச போகின்றோம். சுசானா ஃபிளிக்ஸன் அவங்களோடு தான் பேச போகின்றோம். கடந்த வாரம் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், சரியா பதில் சொல்லி இந்த வாரம் வெற்றியாளராக வந்து அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. பாடல்கள், அவங்க கொடுத்த பாடல்கள் ரொம்ப அருமையான பாடல்கள், கேட்க மறந்துடாதீங்க. 6 மணிக்கு பிறகு நீங்களும் வெற்றியாளர் ஆகணும்னா இன்றைய நிகழ்ச்சியை முழுமையாக கேட்க மறந்துடாதீங்க. சரி, முகவரி திரைப்படத்திலிருந்து அடுத்த பாட்டு வருது, கேட்கலாம்.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 09971919.
1: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்.

0: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம் வானொலி நாடகம்.
1: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடஹானி. மலேசியா வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். 15ஆம் நாடாளுமன்றத்தின் 5ஆம் தவணைக்கான 3வது கூட்டம் நாளை தொடங்கி டிசம்பர் 8ஆம் நாள் வரை நடைபெறுகிறது. நடப்பு நாடாளுமன்றம் அதன் நிறைவு கட்டத்தை நெருங்கும் நிலையில் இக்கூட்டம் சிறப்பு கவனம் பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டில் புகை மூட்டம், வெப்ப புள்ளிகள் மீதான கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆத்தோர் ஜோசப் கூரூப் தெரிவித்தார். சூப்பர் எல்னினோ வெப்பத்தை அதிகரிப்பதோடு தீ ஏற்படுவதற்கான ஆபத்தையும் அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இவ்வேளை புகை மூட்டத்தை கையாளும் முயற்சியையும் அமைச்சு வலுப்படுத்தியுள்ளது. இதற்காக தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் நட்மாவுடன் இணைந்து மேக விதைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது என அவர் கூறினார். பஹரின் கிராண்ட் பிரி கார் பந்தயம் மாலை மணி 4:33 தொடங்கியது. முன்னதாக பெய்த கனமழையை பொருட்படுத்தாமல் 100,000-க்கும் அதிகமான பார்வையாளர்கள் செப்பாங் பன்னாட்டு பந்தய தளத்தை நிரப்பினர். ஈரான் அமெரிக்க மோதலுக்கு ராணுவம் தீர்வாகாது என ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராச்சி தெரிவித்தார். வாஷிங்டன் மீண்டும் ராணுவ மோதலை தொடர்ந்தால் தெஹ்ரானின் பதிலடி வலிமையானதாக இருக்கும் என அராச்சி கூறினார். நியாயம், நீதி அடிப்படையிலான சமரச பேச்சுக்கள் மட்டுமே இனி மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதில் உதவும் என அவர் குறிப்பிட்டார். வெளியுறவு தூதர்களுடனான சந்திப்பில் அராச்சி இவ்வாறு தெரிவித்தார். சுமார் 3.4 மில்லியன் வாக்காளர்கள் போஸ்னியா எர்செகோவினா தேர்தலில் வாக்களித்தனர். மூவர் கொண்ட அதிபர் மன்ற உறுப்பினர்கள் கூட்டாட்சி நாடாளுமன்றம், 2 தன்னாட்சி பகுதிகளின் நாடாளுமன்றங்கள், ஸ்பெக் குடியரசுத் தலைவர், சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்காக வாக்குப்பதிவு நடைபெற்றது. இவ்வேளை போஸ்னியா எர்செகோவினா 2022 முதல் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. விளையாட்டு 2026 ஆசியான் உலகக்கிண கார்பந்து. இந்தோனேசியா ஜகார்த்தாவில் நடைபெறும் 3ஆம் நிலை வெற்றியாளரை நிர்ணயிக்கும் ஆட்டத்தில் அரிமா மலாயா 10 ஆண்டுகளுக்கு பிறகு வியட்நாமுக்கு எதிராக வெற்றி வேட்கையுடன் களமிறங்குகிறது. இந்த நீண்டகால வறட்சியை தேசிய அணி முடித்து வைக்க வேண்டும் என இடைக்கால தலைமை பயிற்றுநர் தான் செங் ஹோ வலியுறுத்தினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

மின்னலின் தீரா இசை. சரி, தொடர்ந்து இன்றைய வெற்றியாளர் சுசானா ஃபிளிக்சன் அவரோடு தான் பேச போகின்றோம். அவருடைய விருப்ப பாடல்களையும் கேட்டு ரசிக்க போகின்றோம். அவர் கேட்ட பாடலில் ஒரு பாடல் முதல்ல கேட்போம். அடுத்து வருது எதிரி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் குரலில் பாட்டு கேட்போம். அதனைத் தொடர்ந்து அவரோடு பேசலாம்.

0: கீரா இசையில் சுசனா ஃபிளிக்சன் அவரோடு தான் பேச போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, வாங்க பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப
0: சிறப்பாக இருக்கின்றோம். முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றோம். கடந்த வாரம் நாங்கள் கேட்ட கேள்விக்கு நீங்கள் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க அந்த காணொலி கீழே. வாழ்த்துக்கள், எப்படி இருக்கு மனநிலை?
1: சந்தோஷமா இருக்கு.
0: சொல்ல வார்த்தையே இல்லையா?
1: கண்டிப்பா.
0: சொல்லுங்க, உங்களை பற்றி சொல்லுங்க. சுருக்கமா சொல்லணும்னா உங்களுடைய சிறிய அறிமுகம் பல நேர்கள் கேட்டுக்கிட்டு
1: இருப்பாங்களே. என் பேர் சுசன், நான் கஜாங்ல இருந்து வந்திருக்கேன். பேசிக் வந்து நான் ஒரு பாடகி, அது அவ்வளவுதான்.
0: பாடகி எப்படி சொல்றப்ப நல்லா பாடுவீங்க நினைக்கிறேன், அப்புறம் உங்களை பாட வச்சிடறோம்.
1: ஐயோ, அந்த வாக்கில வேணாம்.
0: சரி சுதன், நீங்கள் கொடுத்த பாடல்கள் தான் அடுத்தடுத்து நம்ம கேட்க போகின்றோம். நல்ல அருமையான பாடல்களை கொடுத்திருக்கீங்க, இன்னும் நிறைய பேசலாம். முதல்ல அடுத்து ஒரு பாட்டு வருது.
1: கண்டிப்பா.

0: கௌதம் வாசுதேவ் மேனனின் 25 வருட பயணம். ஒன்றா ரெண்டா 25 இயர்ஸ் ஆஃப் GVM. அக்டோபர் 10 சனிக்கிழமை தி ஆர்ச் கேலரிஸ் கோலாலம்பூரில். டிக்கெட்டுகளுக்கு ticket2u.com.my. ஸ்ருதி ஹாசன், சத்யபிரகாஷ், கிரீஷ், சைந்தவி, கார்த்திக், பிளேசே, ஹரிப்ரியா, பால் டபாவுடன். ஒன்றா ரெண்டா 25 இயர்ஸ் ஆஃப் GVM.
1: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
2: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0107-7-2919.
1: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னல் FM.

0: திரா இசையில் சூசனோடு தான் பேசிக் கொண்டு இருக்கின்றோம். சரி சூசன், சொல்லுங்க, பொதுவா நீங்க ஒரு பாடகி அப்படின்னு சொல்றப்ப வந்து அது ஒரு பக்கம் இருக்கட்டும், வேற என்னென்ன விஷயம் செய்வீங்க நேரம் கிடைக்கிறப்ப? பொழுதுபோக்கு அப்படின்னு வர்றப்ப உங்களுடைய பொழுதுபோக்குன்னா என்ன?
1: பொழுதுபோக்குன்னு சொன்னாக்கா எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும்.
0: நேரம் கிடைக்கிறப்பலாம் வீட்டுல சமைச்சுக்கிட்டே இருப்பீங்க?
1: பேசிக்கா நான் வீட்டுல செய்யறது குக்கிங்னா அது ஒரு சொல்றது ஒரு பைத்தியம் மாதிரி.
0: சரி, அப்ப நீங்க புது புதுசா புதுமையா சமைக்கணும் அப்படின்னா எங்க பாத்து பாத்து சமைப்பீங்க?
1: நான் ரொம்ப டிக்டாக் பாப்பேன். சோ யாராச்சும் அதோ அந்த சமையல் சம்மந்தப்பட்டது எதை போட்டாங்கனாக்க நான் லேர்ன் பண்ணிக்குவேன். ஓகே, இப்படி சமைக்கலாம், இப்படி செய்யலாம் அப்படி சொல்லிட்டு அது ரொம்ப நான் லேர்ன் பண்ணுவேன்.
0: சரி, உங்களோட சமையல்னா சிறப்பான சமையல்னா என்ன ரொம்ப சிறப்பா செய்வீங்க?
1: என்னையே கேட்டாக்கா ஸ்பைசி ஃபுட். சோ நான் என்னோட ஸ்பைசி ஃபுட் சொன்னாலே எனக்கு என்ன சார்ந்தவங்க எல்லாத்துக்கும் வந்து ஐயோ சூசன்னாக்கா அது உறப்பான சாப்பாடு தான்
0: அன்பானவர் குடும்பத்தினரோடு போயிருக்கலாம். எந்த இடம் மறக்கவே முடியாது உங்க வாழ்க்கையில போன இடம்?
1: அப்படி எதுவும் இல்ல சசி, அந்த மாதிரி ஒரு இடம் போகணும் மறக்க முடியாத இடம் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. பிகாஸ் நான் ஃபுல்லி வந்து வேலை அந்த பாட்டுலயே ரொம்ப நான் அக்யூபைடா இருந்ததுனால எனக்கு அந்த அளவுக்கு நாங்க டைம் இல்ல.
0: சரி, எங்க போகணும்னு நினைக்கிறீங்க? இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும்ல?
1: ஆமா, கடல் பக்கம் போகணும்னு வந்து ரொம்ப ஒரு ஆசை. அங்க போயிட்டு அமைதியா உட்காரணும், அந்த அலை சத்தம் இது கேட்டு எல்லாத்தையும் மறந்து அப்படியே எனக்காக ஒரு டைம் ஒதுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போகணும்னு ஆசை.
0: அப்படி பக்கத்துல இசை ஞானி இசையோட அப்படி கேட்டுட்டு.
1: Exactly.
0: சரி சுசன், தொடர்ந்து ஒரு பாட்டு வருது, பாடலுக்கு பிறகு இன்னும் நிறைய பேசலாம்.
1: கண்டிப்பா.

0: ஹீரா இசையில் சுசானா ஃபிளிக்ஸனோடு தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து பேசலாம். சரி சுசானா, சொல்லுங்க. வாழ்க்கையில் சில நபர்களை நம்ம ரொம்ப நேசிப்போம். இந்த நபர் வந்து நம்ம பக்கத்தில் இல்லாமல் இருக்கலாம். அப்படி நீங்க ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒருத்தர், இந்த வேலையில இவங்க இருந்தா நல்லா இருந்திருக்குமே, ரொம்ப மிஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர்னா அது யார்?
1: அது கண்டிப்பா எங்க அப்பாவை தான் சொல்லுவேன்.
0: அப்பாவை ரொம்ப பிடிக்குமா?
1: சின்ன வயசுல அப்பா வந்து என்ன சொல்றது, ரொம்ப அட்டாச். அப்பா கூட நான் வந்து அப்பா நானும் வந்து ரொம்ப க்ளோஸ். பட் அதுக்கப்புறம் வந்து சின்ன வயசுல நான் ஒரு ஸ்டாண்டர்ட் 6 படிக்கும் போதே அப்பா நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு. பட் நான் ரொம்ப சின்ன வயசுல வந்து ரொம்ப கோவப்பட்டிருக்கேன், அப்பா இந்த மாதிரி நம்மளை விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டிருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் வந்து தென் நம்மளுக்கு தகவல் கிடைச்சிச்சு, இந்த மாதிரி அவரு ரொம்ப முடியாம இருக்காரு அப்படின்னா. அது அப்படி ஒரு என்ன சொல்றது, ஒரு 30 வருஷம் கழிச்சு அப்படி தகவல் கிடைச்சப்ப அப்பா போய் மீட் அப் பண்ணும்போது தென் அதுக்கப்புறம் அப்பா இறந்துட்டாரு. சோ இன்ன வரைக்கும் நான் வந்து எந்த மேடல பாடினாலும் அந்த மேடல வந்து நான் சொல்ற ஒரே விஷயம் வந்து அப்பா இல்லைன்னு சொல்ல, இருந்தா நல்லா இருக்கும். சோ அந்த மோமெண்ட், அந்த அவர் இருந்திருந்தாக்கா நான் என்ன, நம்மளாம் வந்து பெண் குழந்தைங்க, நம்மளுக்கு இந்த நிறைய இடத்துல வந்து அப்பா விஷயத்துல தேவைப்படுவாரு. இவரு இருந்து வாய்ஸ் அவுட் பண்ணிருந்தாருனாக்கா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு. சோ அந்த மாதிரி லைஃப்ல நான் மிஸ் பண்ணனா அது கண்டிப்பா அப்பா தான்.
0: சரி, அம்மா பாடலை ஒரு பாடலை கேட்டிருக்கீங்க, அம்மா என்று அழைக்காத அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஏன் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
1: ஏன்னா சின்ன வயசுலயே இது அசுரமே சசி, அம்மா சின்ன வயசுல அப்பா விட்டுட்டு போனவருக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே உலகம்னா அம்மா தான். எல்லாமே வந்து எங்களுக்கு நல்லதும் சரி கெட்டதும் சரி எல்லா விஷயமும் வந்து எங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து ஒரு பர்சன் தான் அது அம்மா தான், 100%. சோ அதனால அந்த அப்பா மேல அந்த கோபமும் இருந்துச்சு, அந்த பாசம் இருந்தாலும், பட் நமக்கு அம்மா முன்னுக்கு வந்து காமிச்சுக்கிட்டதுல, அது அம்மா முன்னு காமிச்சதுல. பட் அம்மா வந்து அவங்க முட்டி மோதி எங்களை வந்து இவ்வளவு தூரம் கொண்டாந்துட்டாங்க. பட் இன்னமும் எனக்கு என்னோட முகவரி அப்படின்னு சொன்னாக்கா அது 100% அம்மா தான்.
0: சரி, அம்மா பெயர் என்ன?
1: அம்மா பேரு பாக்கிய மேரி பார்வதி.
0: அடுத்த பாட்டு வந்து அம்மா என்று அழைக்காத பாட்டு கேட்போம். அம்மாவுக்காக கேட்போமா?
1: கண்டிப்பா.

0: இன்றைய வெற்றியாளர் சுசானா, அவருடைய விருப்ப பாடல்களை பற்றி அடுத்து கேட்கலாம். சரி சுசானா, நீங்க வந்து பாடல் எல்லாம் கொடுத்திருந்தீங்களே, இந்த பாட்டுலாம் ஏன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: அந்த பாட்டுலாம் ஏன் பிடிக்கும்னாக்கா, நான் ஆக்சுவலி லிஸ்ட் நிறைய இருக்கு நான் கொடுக்கறதுக்கு, பட் நம்ம எக்ஸாக்ட்லி சோ அதனால லிமிட்டட் பாட்டு தாங்க நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப என்ன சொல்றது, மனசுக்கு ரொம்ப நெருக்கமான பாடல்கள் அதெல்லாம் எனக்கு நான் கொடுத்தது. கண்டிப்பா எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு.
0: சரி, கண்டிப்பா எல்லோருக்குமே ரொம்ப பிடித்த பாடல்கள் தான். நான் நீங்க கொடுத்த பாடல்கள் அனைத்து பாடல்களும் ஒளிபரப்ப முடியாட்டியும், சில பாடல்களை கண்டிப்பா அடுத்தடுத்து தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.
1: கண்டிப்பா.
0: சரி, இப்ப நீங்க கொடுத்த பாடல்ல நான் ஒரு ஒரு பாடலா சொல்லுவேன். அந்த இரண்டு பாடல்களை எது ரொம்ப பிடிக்கும்னு நீங்க சொல்ல போறீங்க?
1: சரி,
0: எதிரி படத்தில் முதல் முதலாக, அப்புறம் அண்ணாமலையில ஒரு பெண் பூரா.
1: ஐயோ, ரெண்டுமே எனக்கு ரிஸ்கா இருக்க.
0: எது அதிகம் பிடிக்கும்?
1: ரெண்டுமே அதிகமா பிடிக்கும், பட் இருந்தாலும் நான் ஒரு பெண் புறா தான் செலக்ட்
0: பண்ணுவேன். ஒரு பெண் புறா. அப்புறம் இருவர் படத்தில் பூக்கொடியின் புன்னகை.
1: ஒரு பெண் புறா.
0: ஒரு பெண் புறா. தாளம் படத்தில் கண்ணே நீ போகும் வழி என்ன.
1: சீவி படுத்துறீங்க. ஒரு பெண் புறா.
0: ஒரு பெண் புறா. கவிதைகள் சொல்லவா?
1: ஐயோ சசி, இந்த மாதிரி செய்யலாமா? ஒரு பெண் புறா.
0: ஒரு பெண் புறா. திருடா திருடா படத்தில் ராசா தீ வண்ண.
1: ஒரு பெண் புறா.
0: ஒரு பெண் புறா. அப்புறம் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி.
1: பாத்தீங்களா எப்படி வந்து லாக் பண்றீங்க? சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி என்ன மாதிரி பாட்டு அது, இளையராஜா கொடுத்திருக்காரு. ஒரு சொல்லவே முடியாது, பட் இருந்தாலும் ஒரு பெண் புறா தான்.
0: ஒரு பெண் புறா. கடைசி அம்மா என்று அழைக்காத.
1: ஓ மை காட். ஒரு பெண் புறா.
0: ஒரு பெண் புறா. ஒரு பெண் புறா அவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு?
1: ஒரு பெண் புறா பிடிச்ச அவ்வளவு காரணம் என்னன்னாக்கா, நான் என்னோட திருமணத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு ஒரு டிப்ரெஷன், எனக்கு தெரியல நான் டிப்ரெஷன் போறேன்னு கூட எனக்கு தெரியாது. ஒரு மன உளைச்சல் இருக்கும் பொழுது தூங்க முடியாது. எவ்ரிடே வந்து அது எனக்கு அது ஒரு பிரச்சனை, தூங்க முடியாது, தெரியல நான் வந்து டிப்ரெஷன் போறேன் அப்படின்னு நினைச்சிருக்காது. சோ நம்மளுக்கு மருந்து வந்து இசை தானே. இந்த பாட்டு வந்து இந்த ஒரு பெண் புறா வந்து பர்டிகுலர் சாங் யானாக்கா, அந்த பாட்டு தான் வந்து எனக்கு முழுக்க முழுக்க எனக்கு தூங்க வச்ச பாட்டு. அது வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு அன்கவுண்டபிள் டைம்ஸ் நான் கேட்டிருக்கேன். அதனால அந்த பாட்டோட லிரிக்ஸ்ல இருந்து அந்த பாட்டோட சினாரியோ சரி, அது சூப்பர் ஸ்டார்னா எனக்கு, நான் சூப்பர் ஸ்டார் ஃபேன் தலைவர். சோ அதனால எனக்கு அது என்ன தூங்க வச்ச ஒரு பாட்டு.
0: அது வந்து பாடல் வந்து இசை உங்களுக்கு ஒரு பெரிய மருந்தா இருந்திருக்கு.
1: பெரிய மருந்து 100%.
0: சரி, இப்ப அடுத்து வந்து நான் இசைஞானி இளையராஜா இசையில் வெளிவந்த திரைப்படங்கள் பெயரை சொல்லுவேன். நீங்க அந்த படத்தை வச்சு எந்த படம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது, பாடல்கள் அந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்களை வச்சுதான் நீங்க வாக்களிக்க போறீங்க.
1: ஓகே.
0: குணா இதயம்.
1: குணா கண்மணி அன்போடு.
0: ஆமா, அந்த படம் தான். சரி, குணா என் ராசாவின் மனசுல.
1: குணா.
0: குணா சின்ன கவுண்டர்.
1: சின்ன கவுண்டர்.
0: சின்ன கவுண்டர் அவதாரம். சின்ன கவுண்டர் காதலுக்கு மரியாதை.
1: சின்ன கவுண்டர்.
0: சின்ன கவுண்டர் காதல் கவிதை.
1: சின்ன கவுண்டர்.
0: சின்ன கவுண்டர் பாரதி.
1: சின்ன கவுண்டர்.
0: சின்ன கவுண்டர் அழகி. ஒளியிலே தெரிவது.
1: ஆமா ஆமா, பட் ஐ ஷுட் கோ ஃபார் சின்ன கவுண்டர்.
0: சின்ன கவுண்டர் பிதாமகன்.
1: நான் ஓடி போயிருந்த அப்படியே. கண்டிப்பா சின்ன கவுண்டர் தான்.
0: சின்ன கவுண்டர் விருமாண்டி.
1: விருமாண்டி. ஐயோ, உன்னை விட.
0: ஆமா, உன்னை விட இந்த உலகத்தில் சிறந்தது
1: விருமாண்டி.
0: விருமாண்டி. கடைசியா சேது.
1: ஐயோ, சேதுல என்ன பாட்டு?
0: சேதுல எல்லா பாட்டுமே நல்லா இருக்குமே.
1: ஆமா, இதுவா அதுவா இதுவா அதுவா, இதான் அவ்வளவு அழகான பாடல்கள் எல்லாமே. ஓகே, விருமாண்டியா சேதுவா?
0: ஆமா,
1: விருமாண்டி.
0: விருமாண்டியே. ஆனா இசைஞானி இசையில எல்லா பட பாடல்களுமே சலிப்பு தட்டாத பாடல்கள் தான்,
1: சொல்லவே முடியாது.
0: ஆமா. சரி சுதன், அடுத்து ஒரு பாடலை கேட்கலாம். பாடலுக்கு பிறகு தொடர்ந்து சந்திப்போம்.

0: சரி சுதன், நம்ம நேரம் போனதே தெரியல, இப்பதான் ஆரம்பித்த மாதிரி இருந்தது. இப்ப மணி 7 நெருங்கி கொண்டிருக்கின்றது. எப்படி இருந்தது எங்களோட பேசினதில்?
1: ரொம்ப சந்தோஷம் சசி, கண்டிப்பா. ஏன்னா அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு மின்னரசம் கண்டிப்பா நான் வந்து ரொம்ப நன்றி சொல்றேன். கண்டிப்பா உங்களுக்கு சசி ரொம்ப நன்றி.
0: சரி, உங்களோட பேசுனது எங்களுக்கும் மகிழ்ச்சி. இந்த வேலையில யாருக்கெல்லாம் வாழ்த்து சொல்ல போறீங்க, இல்ல நன்றி சொல்லணும்னா சொல்லலாம்.
1: ஓகே, கண்டிப்பா வந்து வரும் 10ஆம் தேதி வந்து நம்ம திரு சூரியனுக்கு வந்து பிறந்த நாள். அவருக்கு வந்து நான் கண்டிப்பா அந்த வேலையில வந்து இந்த மூமெண்ட் வந்து நான் எடுத்து அவருக்கு நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கண்டிப்பா அவர் நல்லா இருக்கணும். ஏன்னா என்னோட கஷ்ட காலத்துல வந்து அவங்க எல்லாம் வந்து என்னோட நின்ன ஒரு நல்ல ஒரு நண்பர்கள் எல்லாருமே. திரு சூரியன் சரி, ராஜா இருந்தாலும் சரி, தியாகராஜ், அப்புறம் தம்பி ஒருத்தர் இருந்தாரு, ஆனா இன்னைக்கு அவர் இல்ல, அவர் இறந்துட்டாரு, கோபி, இவங்கெல்லாம் வந்து பிரின்ஸ் வந்து என்னோட லைஃப்ல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு ரோல் இருந்திருக்காங்க என்னோட கஷ்ட காலத்துல. நான் உழுவ கூடாது, நான் என்னைக்குமே அப்படி நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக நின்னவங்க அதுல ஒருத்தர் தான் தம்பி கோபி இல்ல இன்னைக்கு. கண்டிப்பா திரு சூரியன் மற்றும் தியாகராஜ் வந்து இன்ன வரைக்கும் என் கூட வந்து என்னோட எல்லா விஷயத்தையும் என்ன சொல்லுவாங்க, சகிச்சுக்கிட்டு இருப்பாங்கள ஒரு நண்பர்கள் அந்த மாதிரி இவங்க. சோ கண்டிப்பா வந்து இந்த 10ஆம் தேதி வந்து அவருடைய நம்ம திரு சூரியன் பிறந்தால் அவருக்கு நான் கண்டிப்பா அந்த வேலையில வந்து அவருக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சொல்லிக்கிற ஆசைப்படுறேன். அண்ட் கண்டிப்பா எங்க அண்ணன் குகன் அண்ணா, சாந்தி அக்கா, என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்டிப்பா எக்ஸாக்ட்லி அதை நான் மிஸ் பண்ணவே முடியாது. எங்க அம்மா முக்கியமா, எங்க அம்மாவுக்கு வந்து ஒரு கண்டிப்பா அவங்களுக்கு வந்து 7ஆம் தேதி பிறந்த நாள், அம்மாவுக்கு வந்து 7ஆம் தேதி பிறந்த நாள், அப்பாவுக்கு வந்து 8, திருசூரியனுக்கு வந்து 10.
0: வரிசை அப்படி பிறந்த நாள் கொண்டாட்டம்
1: இல்ல வரிசையா? கண்டிப்பா கண்டிப்பா வந்து அம்மாவுக்கும் நான் வந்து நான் அட்வான்ஸா பர்த்டே விஷ் பண்றேன். அவங்க என்னைக்குமே ஆரோக்கியமா இருக்கணும், ஏன்னா அவங்க என்னுடைய பேக் போன். அவங்க நான் எவ்வளவு உடஞ்சாலும் அவங்கள்ட்ட போன் அடிச்சு அம்மா இது அதுன்னு சொல்லி அப்படி அழுந்தா கூடயும் அது என்ன சொல்லுவாங்க, ஒரு பெரிய பாரம் இறந்த மாதிரி அம்மாட்ட பேசும்போது.
0: சரி சரி, நாங்களும் வாழ்த்துக்கள் சொன்னோம்னு சொல்லிருங்க இந்த வேளையில்.
1: ரொம்ப நன்றி சசி,
0: ரொம்ப நன்றி சிதன். அடுத்தும் ஒரு பாட்டு வருது கேட்கலாம்.
1: கண்டிப்பா, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்.

0: வழிகாட்டல் புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 9017219119.
1: வெளியே போறோம் வெளியே போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்க. இது உங்கள் மின்னலப்பன்.

0: இருக்க, நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏய் என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின் நல்ல ஃபேம்.
1: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள் குரு AI

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் 7 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். மலேசியா பெருமையுடன் வழங்கிய பஹரின் கிராண்ட் பிரி F1 பந்தயத்தில் ரெட்புல் அணியின் மார்க்ஸ் வெர்ஸ்டப்பன் இந்த பருவத்தில் முதல் வெற்றியை பதிவு செய்தார். சப்பாங்கில் நடைபெற்ற பந்தயத்தில் தொடர்ந்து முன்னிலை பெற்ற வெர்ஸ்டப்பன் வெற்றியை தக்கவைத்தார். மெர்சிடிஸை சேர்ந்த கிமி அந்தோனலி இரண்டாம் இடமும் ஃபெராரியின் லூயிஸ் ஹாமில்டன் மூன்றாம் இடமும் பிடித்தனர். இதனிடையே இந்த கார் பந்தயத்தை ஒட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மடானி விழா உள்ளூர் வணிகர்கள் வருவாய் ஈட்டுவதற்கான வாய்ப்புகளை வழங்கியதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். அதனை ஆய்வு செய்த அவர் F1 ஏற்பாடு செய்தது சுமார் 40 உள்ளூர் வணிகர்களின் வருவாயை அதிகரிக்க செய்வதை உறுதி செய்ததாக குறிப்பிட்டார். துவங்கு சைட் சிராஜுடின் பன்னாட்டு இஸ்லாமிய பல்கலைக்கழகம் யுனிசிராஜ் உயர்கல்வியின் தேவைகளுக்கேற்ப முறையான கல்வித்தர நிர்வாகம் உத்தரவாத நடைமுறைகள் மூலம் தனது கல்வித்திறனை தொடர்ந்து வலுப்படுத்தி வருகிறது. பெர்லிஸ் இஸ்லாமிய மலாய் கலாச்சார மன்றத்தின் கீழ் இயங்கும் யுனிசிராஜ் தற்போது பல்வேறு கல்வி நிலைகளில் 31 பட்டப்படிப்புகளை வழங்குவதாக மாநில ராஜமுடா துவங்கு சைட் ஃபைசுடின் புத்ரா ஜமாலுலாயில் தெரிவித்தார். கிளந்தானிலிருந்து கிரீக் செல்லும் கிழக்கு மேற்கு நெடுஞ்சாலையில் ஒரு லாரி இரு கார்கள் தொடர்புடைய விபத்தில் கை குழந்தை உள்ளிட்ட 4 உயிரிழந்தனர். அவர்களுள் 2 ஆடவர், 1 பெண், 1 பெண் குழந்தை ஆகியோர் அடங்குவர் என்று கிரீக் தீயணைப்பு மீட்பு நிலைய தலைவர் மொமர் ரயீஸ் மாமூட் தெரிவித்தார். ஒரு சிறுவனும் காயமடைந்ததோடு இருவர் காருக்குள் சிக்கிக் கொண்டதாக அவர் மேலும் கூறினார். இஸ்லாமாபாத் உடன்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள 7 நிபந்தனைகளும் நிறைவேற்றப்படும் வரை ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படாது என்று ஈரான் மக்களவைத் தலைவர் மொஹமத் பாகர் கலிஃபா வலியுறுத்தினார். அமெரிக்க அதிகாரிகளின் அறிக்கைகள் அல்லது சமூக ஊடக பதிவுகளை அடிப்படையாக கொண்டு தெஹரான் தேசிய பாதுகாப்பு கொள்கையை வகுப்பதில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். விளையாட்டு 2026 லெட்வர்ட் இலங்காவி. இன்று நிறைவடைந்த இந்த பந்தயத்தில் ஒட்டுமொத்த வாகையாளராகவும் மலைகளின் ராஜாவாகவும் உருவெடுத்ததன் மூலம் ஜெர்மனிய சைக்கிளோட்ட வீரர் லெனார்ட் ஜாஸ் இரட்டை வெற்றியை பெற்றார். தூடோர் புரோ சைக்கிளிங் டீமை சேர்ந்த அந்த 26 வயது வீரர் மொத்தமாக 28:57.02 பதிவு செய்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:06. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:06.

மின்னலின் தீரா இசை தொடர்ந்து எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் எங்களுடைய நன்றி நன்றி நன்றி. சரி, 7:30 வரை அடுத்தடுத்து பாடல்கள் காத்துக் கொண்டிருக்கின்றன. 7:30 எப்போது போல வானொலி நாடகம் இடம்பெறும், கேட்க மறந்துடாதீங்க. சரி, அடுத்து கரோலினா பாடலை கேட்கலாம். திப்பு யுகேந்திரன் கொண்டு வரும் பாடல் இது.

0: கௌதம் வாசுதேவ் மேனனின் 25 வருட பயணம். ஒன்றா ரெண்டா 25 years of GVM. அக்டோபர் 10 சனிக்கிழமை தி ஆர்ச் கேலரிஸ் கோலாலம்பூரில். டிக்கெட்டுகளுக்கு ticket2u.com.my. ஸ்ருதி ஹாசன், சத்யபிரகாஷ், கிரீஷ், சைந்தவி, கார்த்திக், பிளேசே, ஹரிப்ரியா, பால் டபாவுடன். ஒன்றா ரெண்டா 25 years of GVM.
1: வயசு போகுது, வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் FM.
2: அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட முறுக்கு கொண்டு வரதா ப்ராமிஸ் பண்ணிட்டேன். பாபாஸ் முறுக்கு மிக்ஸ் இருக்கு தானே?
3: பாபாஸ் முறுக்கு மிக்ஸ் தானே இருக்குப்பா.
4: கேசரி வேணும்னு முதலே நான் சொல்லிட்டேன். பாபாஸ் கேசரி மிக்ஸ் ரெடியா இருக்குல்ல?
3: பாபாஸ் கேசரி மிக்ஸ் செஞ்சு தரட்டி கண்ணே. என்னங்க உங்களுக்கு?
5: நண்பர்களை விருந்துக்கு வர சொன்னேன். ஆனா
3: தாராளமா வர சொல்லுங்க. சுவைக்கு சுவையான பாபாஸ் பலகாரம் அவங்க மசாலா பொருள் இங்க இருக்கிறப்போ சுறுசுறுப்பு தானே வந்துடும்.
6: மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் பல நாடுகளில் பாபாஸ் பொருட்கள் கிடைக்கும். பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.
7: பிள்ளைங்க ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. இப்பவே ரசிச்சுக்கோங்க. நம்மை இணைப்பது மின்னல் FM.

ஹரியரின் குரலில் பிரியமான தோழி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலை நாம் கேட்டிருந்தோம். 7:30 வானொலி நாடக மறு ஒலிபரப்பாக இன்று என்னோடு நீ இருந்தால் இந்த தலைப்பில் நாடகம் இடம்பெறும். கேட்க மறந்துடாதீங்க. சரி, அடுத்து வரக்கூடிய பாடலும் நிச்சயமா எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஹரிஹரன் எஸ் ஜானகி குரலில் நாம் கேட்கப் போகின்றோம். 20 வயது வரை. அதனைத் தொடர்ந்து கண்ணன் வருவான் திரைப்பட பாடலும் உங்களுக்காகவே காத்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01079712919.
1: மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: வெளியே போறோம் வெளியே போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்குங்க. இது உங்கள் மின்னலப்பன்.
1: அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு விட்டுருங்க. இது உங்கள் மின்னலப்பன்
2: மின்னலின் வானொலி நாடகம். காயத்ரி கண்ணம்மா தயாரிப்பில் ஈஸ்வர் சேகரன் எழுதிய என்னோடு நீ இருந்தால்.
3: பிளீஸ் மீனா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இப்பவே வர சொன்னா எப்படி வர்றது? முக்கியமான வேலையில இருக்கேன்.
4: என்னைக்குதான் உங்களுக்கு வேலை இல்லாம இருந்திருக்கு சஞ்சய்? கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் வேலை வேலை வேலை. என்ன விட உங்களுக்கு வேலை தான் முக்கியம்னா அப்புறம் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க?
5: நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு திடீர்னு இப்படி ஒரு கேள்வியை கேட்டா நான் என்ன பதில் சொல்றது கயல்?
6: அதெல்லாம் எனக்கு தெரியாது. எதுக்கு என்ன உங்களுக்கு இவ்ளோ பிடிச்சிருக்கு?
5: பிடிச்சிருக்கு ஏன்னு கேட்டா என்ன சொல்றது?
6: உங்க அம்மாவுக்கு தான் என்ன சுத்தமா பிடிக்காதுல்ல?
5: ஹே, தப்பா சொல்லாத. உன்ன பிடிக்கலன்னு அவங்க என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? நீ செய்யற வேலை தான் உங்களுக்கு பிடிக்கல, அதை தானே விட்டுற சொல்லி கேக்குறாங்க.
3: விட்டுரு விட்டுருன்னா என்னை பத்தி தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட?
4: அதுதான் என் வாழ்க்கையில நான் பண்ண பெரிய தப்பே. போலீஸ்காரன் பொண்டாட்டினா தனி மரியாதை கிடைக்கும்னு ஆசைப்பட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாருங்க. என்ன சொல்லணும்
3: அதுக்கு? இப்ப நான் என்ன குறை வச்சேன்?
4: எந்த குறையும் இல்ல.
3: அப்புறம் இன்னும் என்ன வேணும் உனக்கு மீனா?
4: புருஷனால ஒரு பொண்ணுக்கு பேரு புகழும் கிடைச்சிட்டா போதுமா? புருஷங்கிட்ட இருந்து ஒரு பொண்ணு எதிர்பார்க்கிற அன்பையும் அரவணைப்பையும் யார் தருவா?
6: அதெல்லாம் என்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அருண். என் வேலையே 24 மணி நேரமும் ஸ்டாண்ட்பைல இருக்கிறது தான். கால் வந்தா நான் உடனே போய் ஆகணும்.
5: என்ன நீ, என்னமோ நாம இன்னைக்கு நேத்து பழகுற மாதிரி ஒன்னொன்னா என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்க.
6: காதல் மோகத்துல இப்ப எல்லாத்துக்கும் தலையாட்டுவீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் சமைச்சு கொடுக்கல, சாப்பாடு போடல, நினைச்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு வரிசையா ஒரு பட்டியலே அடுக்குனீங்க.
3: என்ன பண்ணுது?
4: டிவோர்ஸ் தவிர வேற வழியே இல்ல.
3: ஓ, போலீஸ்காரன கல்யாணம் பண்ணிக்கிட்ட எல்லா பொண்ணுங்களும் ஒன்ன மாதிரியா டிவோர்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க?
4: மத்தவங்கள பத்தி எனக்கு எந்த அக்கறையும் இல்ல. என்னோட வாழ்க்கை நான் நினைச்சபடி அமையல. இதுக்கு மேல அமையும்னு எனக்கு தோணல. சோ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழணும்னா நாம பிரியறதுதான் நல்லது.
3: ப்ளீஸ் ப்ளீஸ் மீனா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. எதுவா இருந்தாலும் நாம பேசிக்கலாம்.
4: ஓகே, இன்னும் 2 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா நம்ம சேர்ந்து வாழறத பத்தி யோசிக்கலாம். இல்லனா நீங்க வீட்டுக்கு வரும்போது நான் இங்க இருக்க மாட்டேன்.
3: மீனா.
4: இல்ல சஞ்சய், இதுக்கு மேல உங்ககிட்ட பேச எனக்கு எதுவும் இல்ல. விடுங்க.
3: மீனா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. மீனா, இன்னைக்கு மிட் நைட்ல ஒரு முக்கியமான ஆபரேஷன் இருக்கு. அதுக்கு நான் போகலனா என்னோட வேலையே போயிடும்.
4: அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. உங்களுக்கான டைம் ஜஸ்ட் 2 hours. உங்க யூனிஃபார்மா இல்ல நானா முடிவு பண்ணுங்க.
6: நாளைக்கு நேரம் நாம ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல
5: ஒரே ரூம்ல.
6: ஹேய், ரொம்ப நேரம் பேசியாச்சு, போய் தூங்குங்க. கல்யாணம் மாப்பிள, காலையில ஃப்ரெஷ்ஷா இருக்க வேணாமா?
5: நீங்களும் தான் பொண்டாட்டி, போய் சீக்கிரமா தூங்குங்க. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.
6: யூ டு மை ஸ்வீட் ஹார்ட், ஸ்வீட் ட்ரீம், லவ் யூ.
5: லவ் யூ டு.
3: சே, நேரங்களும் தெரியாம எல்லாமே என் உயிரை வாங்குது. இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கு. என்னோட 6 கல்யாண வாழ்க்கையை நான் காப்பாத்திக்க. மீனா கொஞ்சம் இல்லை இல்லை, ரொம்பவே கோபக்காரி தான். ஆனால் அவளோட கோபத்துலேயும் ஒரு நியாயம் இருக்கு. கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே
7: கிளம்பிட்டீங்களா?
3: கிளம்பிக்கிட்டே இருக்கம்மா, ஒரு 5 தான்.
7: யூஸ்வலி லேடிஸ் தான் ஒரு இடத்துக்கு போக லேட் பண்ணுவாங்க. இங்கே எல்லாமே தலைகளாக இருக்கு.
3: எல்லாத்துலேயும் ஏதாவது கொஞ்சம் வித்தியாசம் இருக்க வேண்டாமா?
7: இருக்கணும் இருக்கணும். இப்போ கொஞ்சம் சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பசிக்குது. ப்ளீஸ்
3: ஜஸ்ட் 2 பேபி, வந்துகிட்டே
7: இருக்கேன். லேட்டஸ்டா எந்த மூவி பாத்தீங்க?
3: இன்னைக்கு உன் கூட பார்க்க போறது தான்.
7: அப்போ இது நாள் வரைக்கும் நீங்க படமே பார்த்தது இல்லையா?
3: ரொம்ப குறைவு. யூனிஃபார்ம் போடுறதுக்கு முன்ன காலேஜ் டைம்ல நிறைய பாத்திருக்கேன். ஆனா இப்போ அதுக்கெல்லாம் நேரமே இருந்தது இல்ல.
7: நீங்க சொல்றத வச்சு பார்த்தா எனக்குமே செலவு பண்ண உங்களுக்கு நேரம் இருக்காது போல.
3: அப்படியெல்லாம் இல்ல, என் ஸ்வீட் பேபிக்காக நான் நேரத்தை செலவு பண்ணலாம். அப்புறம் எதுக்கு எனக்கு என்ன பிரச்சனை?
7: அந்த பயம் இருந்தா சரி. யாரு?
3: ஓ, என்னோட ஆபீஸ்ல இருந்து.
8: ஹலோ,
3: யெஸ் ஐ பில பிரபரங். ஓகே பை சைட தான்ஸ்கரங்.
7: என்னாச்சு? யார் போன்ல?
3: என்னோட வர்க்கிங் கலீக் தான்.
7: என்னவா?
3: போன வாரம் நடந்த ஒரு கொலை கேஸ்ல நாங்க தேடிக்கிட்டு இருந்த ரெண்டு முக்கியமான குற்றவாளிங்க மாட்டி இருக்காங்க.
7: அதுக்கு
3: சாரிமா, நான் இப்பவே உடனே கிளம்பி ஆகணும்.
7: அப்ப மூவி
3: அத நாளைக்கு பாத்துக்கலாம். இது நான் லீட் பண்ணி விசாரிச்சிட்டு இருக்கிற கேஸ் போகலனா நல்லா இருக்காது. எனக்கு டைம் ஆகுது. நீங்க இருந்து இ ஹீலிங் சர்வீஸ் எடுத்து போயிடுறியா?
7: சஞ்சய், என்ன விளையாடுறீங்களா? நம்ம ஹனிமூன் கப்பலுங்க. ப்ளீஸ், வேற யாரையாவது இந்த ஒரு வாரத்துக்கு உங்க வேலையை பாத்துக்க சொல்லுங்க.
3: முடியாதுமா, 18 வயசு பையன் அநியாயமா வெட்டி கொண்டு போட்டாங்க. நான் லீவு கேட்கும் போதே என்னோட சுப்பீரியர் கண்டிஷன் லீவ் தான் அப்ரூவ் பண்ணாரு. அவங்க கூப்பிடும் போது நான் அங்க இருந்தே ஆகணும்.
7: கல்யாணம் பண்ணி இன்னைக்கு தான் செகண்ட் டே.
3: கடமைன்னு வந்துட்டா அதெல்லாம் எங்களுக்கு கணக்கு இல்லமா. வர சொன்னா போய் தான் ஆகணும்.
7: இதுவே நம்ம வெளியூர்ல இருந்திருந்தா
3: அப்பவும் கிளம்பி வந்திருப்பேன். அது என்னோட கேஸா இருந்தா?
7: வாட்?
3: ஐம் சோ சாரி, எனக்கு டைம் ஆகுது. நீ இங்க இருந்து வீட்டுக்கு போயிடு, இல்ல நீ மூவி பாக்குறதா இருந்தா பாத்துட்டு ப்ளீஸ் கேரி ஆன். நான் வந்து லேட்டா பிக்கப் பண்ணிக்கிறேன்.
7: அவசியம் இல்ல, நான் வீட்டுக்கு போறேன். இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. ஆசை ஆசையா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் உருவாக்குன இந்த வீட்டை விட்டு போறதுக்கு நீங்க கேக்கல. நீ எடுத்திருக்கிறது தப்பான முடிவு இல்லையா மீனானு? தப்புதான். ஆனா இன்னைக்கு நான் இந்த முடிவை எடுக்கலேனா தனிமை என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுடும். அதுல இருந்து நான் தப்பிக்கணும்னா முதல்ல இந்த இடத்த விட்டு போயாகணும். அதுக்கு எனக்கு மிஸ்ஸஸ் சஞ்சய்ங்கிற பேர்ல இருந்து விடுதலை கிடைக்கணும்.
4: மீனா, நீ செய்ய போறது மத்தவங்களுக்கு நல்ல உதாரணம்னு நினைக்கிறியா? நம்மளை காப்பாத்துறதுக்காக நேர காலம் பார்க்காம உழைக்கிற அவங்கனாலதான் இன்னைக்கு நாம நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நமக்காக அவங்க எவ்வளவோ தியாகம் பண்ணும் போது அவங்களுக்காக சின்ன சின்ன தியாகங்களை நீ செய்யறதுல என்ன தப்பு அப்படின்னு தானே கேக்குறீங்க? நீங்க கேக்குற மாதிரி நானும் அவருக்காக தியாகம் பண்ணத்தான் போறேன். அவரோட சந்தோஷத்துக்கு தடையா இருக்கிற என்னோட வாழ்க்கைய என்ன குழப்பறேன்னு தானே யோசிக்கிறீங்க? எங்களுக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆயிடுச்சு. ஆனாலும் எங்க வாழ்க்கைக்கு பிடிமானம்னு சொல்லிக்க எங்களுக்குன்னு ஒரு குழந்தை இல்லை. அதுக்காக தான் பண்ணாத வைத்தியமும் இல்லை. ஆனா
3: செக்கப் போனியே, என்ன சொன்னாங்கம்மா?
7: ஒண்ணும் இல்லை, எல்லாம் நார்மல் தான்.
3: அப்போ எனக்கு ஏதாவது பிரச்சனையா?
7: அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நம்ம ரெண்டு பேருமே நல்ல ஆரோக்கியமா தான் இருக்கோம்.
3: அப்புறம் இன்னும்
7: ஒரு சிலருக்கு இப்படிதான், கொஞ்சம் டைம் எடுக்கும்னு
3: சொன்னாங்க. அப்புறம் எதுக்கு வரி பண்ற? ரிலாக்ஸ் ஆகுடு.
7: உங்களுக்கு குழந்தைங்கன்னா ஆசை இல்லையா?
3: ஆசை எல்லாம் இருக்குமா?
7: அப்போ நீங்க வேற கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா?
3: ஏய் லூசா, நீ என்ன பேசுறன் தெரிஞ்சுதான் பேசுறியா?
7: எல்லாம் தெரிஞ்சுதான் கேக்குறேன். நீங்க பேசாம வேற கல்யாணம் பண்ணிக்கங்க. என்னால இந்த சமுதாயம் கேக்குற கேள்விகளை ஃபேஸ் பண்ண முடியல.
3: மீனா, நாம நமக்காக தான் வாழணும், நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்காக இல்ல.
7: நீங்க வேணும்னா அப்படி இருக்கலாம், என்னால எல்லாம் உங்களை மாதிரி இருக்க முடியாது. எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் என்னமா இன்னும் ஒண்ணும் இல்லையா ஒண்ணும் இல்லையான்னு கேட்டு உயிரை வாங்குறாங்க.
3: அப்போ அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு எதுக்கு போற? போகாத.
7: நீங்க எல்லாத்தையும் ரொம்ப சுலபமா சொல்லிடுவீங்க. நெருங்கின சொந்தக்காரவங்க வீட்டு தேவைக்கு போகலன்னா இந்த பக்கத்து உங்க அம்மா, அந்த பக்கத்து ஏன் அம்மா, உங்ககிட்ட கேட்க யாருக்கும் தைரியம் இல்ல. ஆனா இங்க உருள்றது ஏன் தலை தானே?
3: முதல்ல அவங்க ரெண்டு பேர் நம்பரையும் பிளாக் பண்ணு.
7: அப்போ அவங்களுக்கு நீங்க பதில் சொல்றீங்களா?
3: இங்க பரிச்சலம், குழந்தை இல்லாததெல்லாம் ஒரு மேட்டரா? இப்ப இருக்கிற நம்மளோட ஃபுட் கல்ச்சர், சுற்றுச்சூழல், நம்ம வாழ்க்கை முறை உடல் ரீதியா நமக்கு பல பிரச்சனைகளை கொடுக்குது.
8: அதுக்கெல்லாம் நாம கவலைப்பட்டா இந்த பூமியில நாம நிம்மதியா வாழ முடியுமா சொல்லு?
7: உங்களுக்கு எந்த கவலையும் இருக்காதுதான். நீங்களா வீட்டுல 24 மணி நேரமும் இருக்கீங்க.
8: உனக்கு வீட்டுல இருக்கிறதுதான் பிரச்சனைனா வேலைக்கு போ, இல்ல குழந்தைதான் பிரச்சனைனா வா தத்தெடுத்துக்கலாம்.
7: உங்க அம்மாவும் ஏன் அம்மாவும் அப்படி விட்டுடுவாங்க பாருங்க.
8: ஏய் கம் ஆன்ல, உலகத்துல எவன் எவனோ ஏதேதோ சாதிச்சுட்டு போயிட்டு இருக்கான். நீங்க என்னடானா இன்னும் குழந்தை இல்லாத பிரச்சனைய பெருசாக்கி அதை ஒரு சீனா போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருமினா, நமக்குன்னு இருந்தா அது நமக்கு இருக்கும் இல்லையா? அடுத்து என்ன செய்யலான்னு யோசிச்சு நாம மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு வருத்தப்பட்டோம், அவ்வளவுதான். நாம டோட்டலா காலி.
7: என்ன மீனா, இவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு மனுஷனை விட்டு ஏன் பிரிஞ்சு போக நினைக்கிறேன்னு தானே கேக்குறீங்க?
3: அவ நினைச்சுக்கிட்டு இருக்கா அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. என்ன ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க சொல்லி மீனா அடிக்கடி என்கிட்ட சொல்லும் போதே எனக்கு டவுட் வந்தது, அவளுக்கு ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னு. எஸ், ஷீ இஸ் சஃபரிங் வித் பிளட் கேன்சர் லாஸ்ட் ஸ்டேஜ். ஆமாம், என்னோட மீனா என்னை விட்டு எப்போ வேணும்னாலும் போயிடுவான். இப்போ கூட அவன் என்னை மிரட்டிக்கிட்டு இருக்கிறது என்னை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்காக இல்லை, என்னை விட்டு அவன் நிரந்தரமாக போக போகிறனால நான் பார்த்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான். இப்போ வரைக்கும் அவளுக்கு தெரியாது இந்த விஷயம், எனக்கு தெரியணும். அவ என்கிட்ட சொல்ல விருப்பப்பட்டதில்லை. அப்புறம் எப்படி எனக்கு தெரியும்னு கேட்குறீங்களா?

0: இல்ல பானு, அவர்கிட்ட என்னால நிஜமா சொல்ல முடியாது, சொல்லவும் மாட்டேன். என்னை எந்த அளவுக்கு அவர் நேசிக்கிறாரோ அதே அளவுக்கு அவரோட வேலையையும் நேசிக்கிறாரு. என்னதான் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா செலவு பண்ற நேரம் குறைவா இருந்தாலும் எங்களுக்குள்ள இருக்கிற அந்த காதல வார்த்தைகளால சொல்லவே முடியாது. ஆரம்பத்துல எனக்கு அவரை புரிஞ்சுக்க அவரோட வேலை இதெல்லாம் பார்க்க ஆத்திரமா தான் இருந்துச்சு. ஆனா அவரோட உண்மையான காதல் என்னை முழுசா மாத்திருச்சு. எந்த சூழ்நிலையிலையும் அவரை விட்டு பிரிய கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நான் அவரை விட்டு நிரந்தரமா பிரிய போறேன். அந்த நாள் இவ்வளவு சீக்கிரமா வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குதுன்னு அவருக்கு தெரியக்கூடாது. என்ன நினைச்சு அவர் வேதனைப்படுறது என் கண்ணால நான் பார்க்க கூடாது. அவர் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். இப்படி ஒரு வலியை சுமந்துக்கிட்டு நான் வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு தெரிஞ்சா அவர் நிச்சயமா எனக்காக உயிருக்கு உயிரா நேசிக்கிற அந்த யூனிஃபார்ம் கழட்டி போட்டுடுவாரு. அதை நான் ஒரு நாள் சம்மதிக்க மாட்டேன். அதை விட அவர் கலங்கி நின்னா அடுத்த நிமிஷம் என்னோட உயிர் என்னை விட்டு போயிடும். என்னை பத்தின உண்மை அவருக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நான் அவரை விட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டு
1: இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே இந்த ரெண்டு மணி நேரத்துக்கான காரணம் என்ன. அவ என்ன பண்ணாலும் சரி என்னை விட்டு என் மீனாவை நான் போக விட மாட்டேன், போகவே விட மாட்டேன்.
2: வருவேன் மீனா, ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம்

0: Okay, okay. Give me 5 minutes. I'll be there.
1: Kayal, Kayal, yenga ma pora?
0: Hospital ko pa? Or emergency case.
1: Kayal, budicha orke kalyanam ma.
0: Adukatte vandrugam pa.
1: Ippa, ippa nilvada thana ma irukke. Vera doctor paaka sollalam la?
0: Ah, patient nalama romba critical a irukku pa. Neurosurgeon yaru ippa duty la illaya. Na pakkathile irukradanal da enakku call pannirukanga. Na poi enna nu paathittu vandrren pa.
1: Kayal, காலையில 9:30ல இருந்து 11 மணிக்குள்ள ஓ மூர்த்தமா 5 மணிக்கெல்லாம் உனக்கு மேக்கப் பண்ண மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துருவாங்க.
0: அவரை காப்பாத்த என்ன பண்ண முடியுமோ நான் போய் முதல்ல அதை பண்ணிட்டு வந்துறேன்ப்பா. கொஞ்ச நேரம்தான், லேட் ஆகாது.
1: நீ அப்படித்தான் சொல்லுவாமா. அப்புறம் அந்த பேஷண்ட் கண்ணை முழுக்கிற வரைக்கும் நீ அங்கிருந்து வரமாட்டேன்னு எனக்கு தெரியும்.
0: இல்லப்பா, நெசசரி ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் கண்டிப்பா வந்துடுவேன்.
1: கயல், வேண்டாம், என் பேச்சு கேளு. வேற ஏதாவது டாக்டருக்கு கால் பண்ணி போக சொல்லு. நீ லேட்டா வந்தா உன் மாமியார் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்கப்பா.
0: ஒரு உயிரை காப்பாத்துறத விட எனக்கு என் கல்யாணம் முக்கியம் இல்லப்பா. அப்படி நிக்கிறோம்னா நின்னுட்டு போகட்டும். நான் கிளம்புறேன். பாய்ப்பா.
1: கயல், கயல், நான் சொல்றத கேளுமா.

0: கயல், என்னமா இன்னும் கணம்?
1: அப்பா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. பேஷண்டோட நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. உடனே சர்ஜரி பண்ணியாகணும், இல்லனா அவர் பிழைக்கிறதே கஷ்டம்தான்.
0: அப்படினா நீ ஆபரேஷன் முடிஞ்சுதான் வருவ, அப்படிதானே?
1: ஆமாப்பா.
0: எத்தனை மணிக்கு?
1: குறைஞ்சி 7 மணி நேரமாவது ஆகும்பா.
0: அம்மா, இன்னும் 5 மணி நேரம் தான் இருக்கு. பொண்ணை அழைச்சிக்கிட்டு போக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துடுவாங்கம்மா.
1: அப்பாப்பா, ப்ளீஸ்ப்பா, எனக்கு டைம் இல்லை. அருண்கிட்ட கால் பண்ணி நீங்களே சொல்லிடுங்கப்பா. கல்யாண நேரத்துக்குள்ள நான் மண்டபத்துக்கு வந்துடுவேன். மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட சொல்லி அடிஷனலா 2-3 பேரை கூட்டிட்டு வர சொல்லுங்க. சிம்பிள் அண்ட் குயிக் மேக்கப் இனஃப்.
0: நடக்கறத பேசுறியாமா?
1: அதன் தாப்பா பேசிக்கிட்டு இருக்கேன்.
0: அம்மா, உன் மாமியார் ஏதாவது பண்ணிட போறாமா?
1: பா, நான் கல்யாணம் பண்ண போறது அருணை, அவரோட அம்மாவ இல்ல. என்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் தான் நான் வாழ்க்கை துணையா சூஸ் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். அவர் என்ன புரிஞ்சுக்கலன்னா ஐ எம் சாரி, அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது.
0: இப்படி இப்படி பேசுன என்னமா அர்த்தம்?
1: அப்பா, இன்னைக்கு இந்த கல்யாணம் என்ன, அதை இன்னொரு நாள் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு உயிர் போயிடுச்சுன்னா அதை நாம ரிப்ளேஸ் பண்ணவே முடியாதுப்பா. சோ ப்ளீஸ் புரிஞ்சுக்குங்க. இதோட என் போன் ஆஃப்ல இருக்கும். சர்ஜரி முடிஞ்சதும் நானே உங்களுக்கு கால் பண்றேன். பாய்ப்பா. பாய்ப்பா.
0: கயல், கயல்!

0: நான் இந்த வீட்டை விட்டு போறேன். அவர் முகத்தை பார்க்காமலேயே போறேன். சொன்ன நேரத்துக்கு என்ன பார்க்க முடியலன்னு அவர் துடி துடிச்சுக்கிட்டே இருப்பாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை நினைச்சு இப்ப நான் இங்க இருந்தேனா நான் துடிக்கிறத அவர் பார்க்க வேண்டி இருக்கும். நான் முடிவு பண்ண மாதிரியே இப்ப கிளம்ப போறேன். அதுக்கு முன்னாடி என் பிரியமான சஞ்சய்க்கு நான் போறேன். உங்களை விட்டு நிரந்தரமா போறேன். தயவு செஞ்சு என்னை தேடாதீங்க. தேடனாலும் கிடைக்காத தூரத்துக்கு நான் போக போறேன். சஞ்சய், முதன் முதலா உங்க கையை பிடிச்சு நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தப்போ என் வாழ்நாள் முழுவதையும் உங்களுக்காகவே அர்ப்பணிக்கணும்னு நினைச்சுதான் வந்தேன். ஆனா இன்னைக்கு அதை நிறைவேற்ற முடியாம பாதையிலேயே உங்களை விட்டுட்டு போக போறேன். செஞ்சு உங்களை நான் வெறுத்தோ கோவிச்சுக்கிட்டோ போறேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நீங்க தான் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களை இப்படி விட்டுட்டு போக என்னால முடியல செஞ்சு. ஆனா நான் போய் தான் ஆகணும். அடுத்த ஜென்மம்னு இருந்தா நான் திரும்பவும் உங்களுக்கே மனைவியா வரணும் செஞ்சு. ஐ லவ் யூ. I love you so much, Sanjay. I will miss you forever.
1: Bina. Bina. Nana varu. Varu Bina. Please. Please, enaka konjam wait panna.

0: என்னையா பொண்ணை வளர்த்து வச்சிருக்க? கல்யாணத்துக்கு இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு. பொண்ணு வீட்டுல இல்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்குன்னு சொன்னா வெறும் மனமேடையா என் பையனுக்கு கட்டி வைக்கிறது?
1: அம்மா கத்தாடிங்கம்மா, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. ஏதோ எமர்ஜென்சி கேஸ், ஒன் கால் டாக்டர் வரல, வர லேட் ஆகும்னு சொன்னதுனாலதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கயலுக்கு கால் பண்ணாங்க. போனதும் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனான். ஆனா நிலைமை மோசங்கிறதால ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதா போச்சு. நம்ம மண்டபத்துக்கு போயிடுறோம், முகூர்த்த நேரத்துக்குள்ள அவ அங்க வந்துடுவான்.
0: கிழிச்சா இப்பவே வராதவ அங்க போனதுக்கு அப்புறம் மட்டும் வந்துருவாளா?
1: 7 மணி நேரத்துக்குள்ள சர்ஜரி முடிஞ்சிடும்னு சொன்னாமா, கண்டிப்பா வந்துடுவா.
0: வேண்டாம், அவ வரவே வேண்டாம், இந்த கல்யாணமும் நடக்க வேண்டாம்.
2: மா, இப்ப உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? அதான் அவ நேரா மண்டபத்துக்கு வந்துடுறேன்னு சொல்லியிருக்கால. வாங்கம்மா வாங்க, நாம அங்க போய் வெயிட் பண்ணலாம்.
0: வெயிட் பண்ணி என்ன சொந்த பந்தத்துக்கு முன்னாடி அவமானப்பட்டு வர சொல்றியா? இதுக்குதான் அன்னைக்கே சொன்னேன், இவ நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வர மாட்டான்னு. நீதான் கேக்கல.
2: மா, இப்ப கல்யாணம் எனக்கா இல்ல உங்களுக்கா?
0: அருண்,
2: பின்ன என்னமா கல்யாணம் பண்ணி வாழ போறதுன்னா? கையில எனக்கு பிடிச்சிருக்கு, சொல்ல போனா இப்பதான் அவளை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கல்யாணத்தை காரணமா வச்சு அவ அவளோட கடமையில இருந்து தவறி இருந்தாதான் தப்பு.
0: அடேங்க அப்பா, நல்லா மயக்கி வச்சிருக்காடா உன்ன. நாளைக்கு நான் செத்தா கூட என் பொணத்தை வீட்டுல வச்சிட்டு எனக்கு வேலைதான் முக்கியம், நான் போய் அதை முடிச்சிட்டு வந்து உங்க அம்மாவை தூக்கி போடுறேன்னு சொல்லுவா? நீ அதுக்கும் சரின்னு தலையாட்டுவ இல்ல?
2: இல்லம்மா இல்ல, அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். நீ போய் உன் வேலைய பாரு, நான் எங்க அம்மாவோட கடைசி காரியத்தை பாத்துக்கிறேன்னு சொல்லிடுவேன்.
0: பாத்தியாயா, 10 வயசுல இவன் அப்பா என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டாரு. நான் ஒத்த பொம்பளையா நின்னு இவனை படிக்க வச்சு நல்ல உத்தியோகத்துல உட்கார வச்சு என் கடைசி காலம் வரைக்கும் என்னை வச்சு பாத்துக்குவான்னு நினைச்சிருந்தா அப்பாவும் மகளுமா சேர்ந்து என் மகனை உங்க பக்கம் வளைச்சு போட்டுக்கிட்டீங்கல்ல.
1: என்னம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நானும் தான் அம்மா இல்லாம என் பொண்ணை வளர்த்துருக்கேன். ஒரு அப்பாவா என் பொண்ணுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைய சரியா செஞ்சு முடிச்சிருக்கேன். இதுநாள் வரைக்கும் எனக்கு தர வேண்டிய மரியாதையையும் பாசத்தையும் என் பொண்ணு போதுங்கிற அளவுக்கு கொடுத்துருக்கா. உங்க பையனும் அப்படித்தான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைய அவங்க வாழட்டும், அதுலயும் நம்ம குறுக்க நின்றுகிட்டு அவங்களுக்கு பாரமாதான் இருப்புன்னு சொல்றதுல என்னமா நியாயம் இருக்கு?

0: முடிஞ்சதுன்னு நீங்க இருந்துருவீங்க. ஆனா பசங்களுக்கு அப்படி இல்ல. கல்யாணம் ஆனாலும் பெத்தவங்கள பாத்துக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு தான் இருக்கு. அவங்க தான் பாத்துக்கணும்.
1: பாத்துக்கணும்னு நம்ம யாருக்கும் கட்டளை போட முடியாது. பாத்துக்கிட்டா நல்லாதான் இருக்கும், அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம கஷ்டப்பட்டு அவங்கள வளர்த்து ஆளாக்கி இருக்கிற பெத்தவங்களுக்கு என்ன செய்யணுங்கிறது பிள்ளைகளுக்கு நல்லாவே தெரியும். நாம அவங்களோட வாழ்க்கைக்குள்ள புகுந்து தேவையில்லாம தலையிடாம இருந்தா.
0: சரிங்க, வாய் வலிக்காம இவ்ளோ வியாக்கியானம் பேசுறீங்கல்ல. இப்ப உங்க பொண்ணு அழைச்சிட்டு போக நாங்க வந்திருக்கோம், அவளை உடனே வர சொல்லுங்க, இல்லனா இந்த கல்யாணம் நடக்காது.
2: மா, அத முடிவு பண்ண வேண்டியது நான்.
0: அப்படினா நீ இங்கே இருந்து அவ எத்தனை மணிக்கு வராளோ அத்தனை மணிக்கே அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கு பிடிச்ச இடத்துக்கு போய் வாழ்ந்துக்க. அம்மான்னு என்ன தேடி எப்பவும் வந்துடாத.
2: இதுதான் உங்க முடிவுனா நான் ஒன்னும் செய்ய முடியாதுமா.
1: தம்பி, என்ன பேசுறீங்க நீங்க? அவங்க தான் கோபத்துல பேசுறாங்கன்னா நீங்களும் பதிலுக்கு பதில் அவங்கள நோயடிக்கிற மாதிரி பேசுறது நல்லது இல்ல தம்பி. என்னதான் கயல் அவளோட கடமையை செய்ய போயிருந்தாலும் இன்னைக்கு அவ செஞ்சது தப்பு தான். உங்க அம்மா மட்டும் இல்ல, நானும் தான் வந்திருக்கிற சொந்த பந்தங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும்.
2: அப்ப கல்யாணத்தை நிப்பாட்டிடலாமா?
1: வேண்டாம் தம்பி, முகூர்த்த நேரத்துக்குள்ள மண்டபத்துக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு தான் அவளுக்கு வேண்டிய அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் செஞ்சுட்டு போயிருக்கா. நீங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு மண்டபத்துக்கு போங்க, நான் கயலுக்கு கால் பண்ணி.
3: அழுவாதீங்க மேடம், பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. He's perfectly all right.
4: ரொம்ப நன்றி டாக்டர். நான் போய் அவரை பார்க்க முடியுமா?
3: வாட்க்கு ஷிப் பண்ணதும் பார்க்கலாம், ஆனா அவரு கண்மொழிக்க கொஞ்சம் டைம் எடுக்கும்.
4: நிஜமா அவரு நல்லா இருக்காரா டாக்டர்?
3: நிஜமா நல்லா இருக்காரு. 100 வயசு வரைக்கும் உங்களோட சேர்ந்து வாழ்வாரு, போதுமா?
4: அதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கலாமே.
3: என்னது?
4: ஒன்றும் இல்லை டாக்டர், நான் இங்கேயே வெயிட் பண்றேன்.
3: ஓகே, எனிவே மணி என்னாச்சு?
4: 9 ஆச்சு.
3: வாட், 9?
4: என்னாச்சு டாக்டர்?
3: ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. இன்னும் 1.5 மணி நேரத்தில் எனக்கு கல்யாணம்.
4: என்னது, கல்யாணமா?
3: ஆமாம்.
4: கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு இங்கே வந்தீங்க?
3: உங்கள் ஹஸ்பண்டை காப்பாற்று தான்
4: டாக்டர். இதை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல. உங்க வீட்டில் ஒன்றும் சொல்லலையா?
3: என்னை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்ட அப்பா. உங்களை மாதிரியே தன்னோட லைஃப் பார்ட்னரை நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஃபியன்சி. அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை.
4: என்ன சொல்றீங்க டாக்டர்?
3: சர்ஜரிக்கு முன்னாடி உங்க ஹஸ்பண்ட் என்கிட்ட சொன்ன கடைசி வார்த்தை, நான் ஏன் மீனாவுக்காக வாழணும், நான் உடைஞ்சு போயிடக்கூடாதுன்னு அவளோட வேதனையை மறைச்சிக்கிட்டு எனக்காகவே வாழ்ந்த அவளுக்காக கொஞ்ச காலமாவது நான் வாழணும், ப்ளீஸ் என்னை எப்படியாவது காப்பாத்துறீங்கன்னு சொன்னார்.
4: அப்படின்னா சஞ்சய்க்கு?
3: அவருக்கு நீங்க பிளட் கேன்சர்ல சஃபர் பண்றது தெரியும்.

0: இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு. அவ வர்ற மாதிரி தெரியல, நான்
1: கிளம்புறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுவாமா?
2: சாரி சாரி, ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி.
3: என்னமா நீ, நல்ல நேரம் முடியும், இன்னும் ரெண்டு நிமிஷம் தான் இருக்கு. நீ கிளம்பி வர்றதுக்குள்ள மணி ஆயிடுமே.
1: அதுக்கெல்லாம் ஒரு அவசியமும் இல்லை அங்கிள். கயல், உனக்கு ஓகேனா நான் உன்னை இப்படியே கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
2: எனக்கு டபுள் ஓகே.
0: உலகத்திலேயே இப்படி ஒரு கல்யாணத்தை யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏதோ பண்ணுங்க.
2: கோச்சிக்காதீங்க அத்தை, இங்க எங்களை சிரிச்சுக்கிட்டே ஆசீர்வாதம் பண்ணுங்க பாப்போம்.
1: கெட்டி மேளம் கெட்டி மேளம்.
0: டேய், அது ஐயர் சொல்லணும்டா.
1: ஓப்ஸ் சாரி, அவசரப்பட்டுட்டமா.
4: கெட்டி மேளம் கெட்டி மேளம்.

நீங்கள் கேட்டது மின்னலின் வானொலி நாடகம். இதில் கலாமணி, சிவா, விஜயா, லோகா, பூரணி, எல் சந்திரன் ஆகியோர் நடித்திருந்தனர். இவர்கள் நடிப்பில் ஈஸ்வர் சேகரன் எழுதிய என்னோடு நீ இருந்தால்

0: தயாரிப்பு காயத்ரி கண்ணம்.
1: இது ஒரு மறு ஒளிபரப்பு.
2: யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்

திரா இசைக்கு நிறைவை கொடுத்து 8 மணிக்கு பிறகு காற்றின் மொழியில் உங்களை சந்திக்கின்றார் கிஷன். அவருடைய நிகழ்ச்சியையும் கேட்க மறக்காதீங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். விடைபெறுகிறேன் நான் சசி.

வணக்கம். சலாம் மலேசியா மடஹானி. மலேசியா வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். துணை பிரதமர் டாக்டர் அஹமத் ஜைத் ஹமீடி தற்போதைய தொழில்நுட்ப வளர்ச்சியிலிருந்து நாடு பின்தங்கிவிடாமல் இருப்பதை உறுதி செய்வதில் மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் UITMல் குவையம் குவாந்தம் துறையை அமைக்குமாறு அழைப்பு விடுத்துள்ளார். தொடக்கத்திலேயே உள்ளூர் நிபுணத்துவத்தை உருவாக்க முடியும் என்பதை உறுதி செய்யும் வகையில் அடுத்த ஆண்டு இத்துறையை நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பினாங்கு பத்துகாவான் பகுதியில் உள்ள பெட்ரோல் நிலையத்தில் RON 95 சேமிப்பு தொட்டியில் நீர் கலந்ததாக சமூக வலைதளங்களில் பரவிய தகவலில் உண்மையில்லை என்று மாநில உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சு தெரிவித்தது. இருந்தும் வாகனங்களில் ஏற்பட்டதாக கூறப்படும் சிக்கலுக்கான காரணத்தை கண்டறிய எரிபொருள் சேமிப்பு விநியோக அமைப்புகள் மீது தொடர்ந்து ஆய்வு மேற்கொள்ளப்படுவதாக அதன் இயக்குநர் எஸ் ஜெகன் கூறினார். தொடக்கப்பள்ளி முதல் உயர்கல்வி வரை ருக்கு நகாரா குறித்த புரிதலை வலுப்படுத்த கல்வி அமைப்பு கூடுதல் பங்காற்ற வேண்டும் என முன்னாள் மக்கள் பேராளர் மன்றம் முபாரக் தலைவர் தன்ஸ்ரீ டாக்டர் அப்துல்லாசிஸ் அப்ராஹ்மான் தெரிவித்தார். தேசிய கோட்பாட்டை அன்றாட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதோடு பள்ளி நடவடிக்கைகள் விளையாட்டுகள் மூலம் அதன் பயன்பாட்டை வலுப்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்தியாவில் தேர்தல் ஆணைய தலைவர் கணேஷ்குமார் பதவி விலக கோரி தொடர்ந்து 3வது நாளாக ஆர்ப்பாட்டங்கள் நீடித்தன. இதனிடையே சனிக்கிழமை புதுடில்லியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காவல்துறை அதிகாரிகள் பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக முன்வைக்கப்பட்ட புகார்கள் குறித்து காவல்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது. ஹுத்திக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான மோதலை களையும் முயற்சிக்கு தேவையான எல்லா உதவிகளையும் வழங்க ஈரான் தயாராக இருப்பதாக வெளியுறவு அமைச்சின் ஊடக தொடர்பாளர் இஸ்மாயில் பாகே தெரிவித்தார். பல ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட நெருக்கடியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான செயல் திட்டம் மோதலை தீர்ப்பதற்கான அடிப்படையாக அமையக்கூடும் என தெஹ்ரான் நம்புவதாக அவர் கூறினார். 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி செப்டம்பர் 19 தொடங்கி 16 நீடித்த இந்த போட்டி ஜப்பானின் பலோமா மிசுவோ ஹாரங்கில் நடைபெற்ற வண்ணமயமான நிறைவு விழாவுடன் நிறைவுற்றது. நிறைவு விழாவில் ஜப்பான் பட்டத்து இளவரசர் ஹக்கியினோ ஃபுமிஹிதோ, இளவரசி கிகோ, ஆசிய ஒலிம்பிக் மன்ற தலைவர் ஷேக் ஜொஹான் அமட் அல்தானி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 2030 ஆசிய போட்டியை டோஹா ஏற்று நடத்துகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

காற்றின் மொழி நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அன்பான வணக்கம் எல்லோருக்கும். எல்லாம் இங்க போய்கிட்டு இருக்கீங்க, இப்போ விடுமுறை முடிஞ்சு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோங்க அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கலாம். இல்ல வீட்டுல இருந்து நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றி. அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு தெலுங்கு பாடல்களை நம்ம கேட்க போறோம். அதற்கு பிறகு இன்றைக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, அதனால தொடர்ந்து எங்களோட இணைந்திருக்க மறக்காதீங்க. இப்ப தொடக்க பாடல் கே கே பால்ஜி கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்திருங்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, குவாலலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:15. குவாலலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:15.
3: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

ராகவன் படத்துக்காக அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. நடிகர் ராணா ரகுபதி இருக்கார் இல்லையா, அவர் வந்து தமிழ் தெலுங்கு அப்புறம் ஹிந்தி இந்த மாதிரியான திரைப்படங்களை ரொம்ப பரபரப்பாக செயல்பட்டு இருந்தாரு. கடைசியாக அவர் நடித்த திரைப்படம் தமிழில் வந்து பராசக்தி அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கட்டமாக தெலுங்கில் என்ன திரைப்படம் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ராட்சச ராஜா அப்படின்ற திரைப்படம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. தேஜாவுடைய இயக்கத்தில் இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வெளிவந்துடும் அப்படின்ற தகவலை கொடுத்துருக்குறாங்க. ராணா ரகுபதியுடைய ரசிகர்களுக்கு நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்த பாட்டு உங்களுக்காக விஷால் மிஸ்ரா கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல்ஸ் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண்ணெரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறுகள் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.

0: கொண்ட எந்த உணவு உங்கள் வாயில் செய்யும்.
1: வணக்கம், நான் தேவேந்திரன்.
2: வணக்கம், நான் சூரிய சங்கர் ஹரிசங்கர்.
1: நாங்கள் ரெண்டு பேரும் வந்து கராத்தில ஏசியன் கேம்ல வெண்கலம் பதக்கம் ஜெயிச்சோம்.
2: எங்கள் வெற்றிக்கு நாங்கள் மட்டும் காரணம் இல்லை, நீங்களும் காரணம். எப்போதுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்.

அமித் கீதா குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. சரி, இன்னும் கொஞ்ச நாளாக தீபாவளி வரப்போது. தீபாவளினாலே அப்படின்னா என்ன ஞாபகத்துக்கு வரும், நிறைய விஷயங்களை வாங்க வேண்டியது இருக்கும். நிறைய பேர் வியாபாரம் பண்ணுவாங்க, குறிப்பாக சிறு தொழில் வியாபாரிகள். அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய ஆதரவை வழங்குவோங்க. இப்போது தீபாவளி முன்னிட்டு பார்த்தீங்கன்னா, தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சான குஸ்கோப் அறிமுகப்படுத்தியிருக்கின்ற த பெர்கா தீபாவளி இந்த கடன் உதவி திட்டம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த திட்டத்தை வந்து மலேசிய இந்திய வர்த்தக தொழிலியல் சங்கங்களின் சம்மேளனம் வந்து மனதார வரவேற்றிருக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்திய சமூகத்தை சேர்ந்த குறு மற்றும் சிறு வணிகர்கள் பண்டிகை கால வியாபார தயாரிப்புகளை வந்து மேற்கொள்வதற்காக இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 30,000 ரிங்கிட் வரை கடன் உதவி வசதி வந்து வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் வரலாற்றிலேயே முதல் முறையாக தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இந்திய வர்த்தகர்களுக்கு பிரத்யேக நிதி வசதியை வந்து ஏற்படுத்தி தந்ததற்காக பிரதமருக்கும் வந்து நிறைய பேர் நன்றிகள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல பயனுள்ள திட்டங்களை வந்து நம்முடைய அரசாங்கம் அறிமுகப்படுத்தி அதில் பல பேர் பலனடைஞ்சிருக்காங்க. அதற்கு மனமார்ந்த பாராட்டும் நன்றியும் இந்த வேளையில் நாங்களும் சொல்லிக்கிறோம். சரி, இப்போது அடுத்த பாட்டு உங்களுக்காக ஹரிஹரன் சங்கர் மகாதேவன் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொன்னீங்க போல இப்ப பாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதுவா இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு. சரி நாளைக்குல இருந்து செய்யலாம்னு விட்டுட்டேன். அது சரி. அப்பா ராத்திரி பத்து மணிக்கு இந்த நாசிலமா சாப்பிடுற சுகம் இருக்கு. யாரோ இரவு ஏழு மணிக்கு மேலாம் சாப்பிட போறது இல்லைன்னு சொன்னாங்க போல. அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு இருக்கேன். சும்மா சாப்பிடறப்பலே கண்ணு வச்சுக்கிட்டு இருக்கிறது. நாளைக்கு பாத்துக்கறேன்.
1: ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடைஞ்சிருச்சே. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
2: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
2: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
1: இப்படிக்கு பின்னலப்பா,

கார்த்திக் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. சரி, மார்பக புற்றுநோய் அப்படின்னு சொல்லும்போது 50 விழுக்காடு அதிகமான பாதிப்புகள் வந்து 3-4 கட்டங்களில் கண்டறியப்படுகிறதால பெண்கள் வந்து தவறாமல் பரிசோதனை செய்ய வலியுறுத்தப்படுறாங்க. அங்கே நிறைய பேருக்கு வந்து சில அறிகுறிகள் இருக்கிறது தெரியவே மாட்டுது இல்லையா. அதனால் வருடத்திற்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு முறையாவது மருத்துவ பரிசோதனை யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக பண்ணணுங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போது அடுத்த பாடல் உன்னிமேனன் மாலஷ்மி கொண்டு வராங்க, கேட்கலாம்.

மின்னல்ல வந்து 2026 நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுதோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மீன் நல்ல ஃபேம்

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: யுஐடிஎம்மில் குவாண்டம் துறை நாட்டின் அத்துறைசார் நிபுணத்துவம் வலுப்படுத்தப்படும். மாணவி ஐரீனின் உயிரிழப்புக்கு காரணமானவருக்கு தக்க தண்டனை வழங்கப்பட வேண்டும், குடும்பத்தினர் வலியுறுத்தல். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் 9 முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். ஈராயிரத்து 2027 மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் யுஐடிஎம்மில் குவையம் குவாந்தம் துறையை அமைப்பதன் மூலம் குவாந்தம் தொழில்நுட்பத்தில் நாட்டின் நிபுணத்துவம் வலுப்படுத்தப்படும். எதிர்காலத்தில் புலமாக மேம்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகளை அத்துறை கொண்டுள்ளதாக துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது ஜைத் அமீடி தெரிவித்தார். அதேவேளையில் வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக செயல்படுவதன் மூலம் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சிகளில் மலேசியா பின்தங்கிவிடாமல் இருப்பதை அது உறுதி செய்யும் என்றார் அவர். பினாங்கு பத்துகாவானில் உள்ள எண்ணெய் நிலையம் ஒன்றில் உள்ள RON 95 பெட்ரோல் சேமிப்பு தொட்டியில் நீர் கலந்திருப்பதாக சமூக ஊடகங்களில் பரவும் தகவலில் உண்மையில்லை. உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சு KPDN மாநில கிளை மேற்கொண்ட சோதனையில் அந்த வகை பெட்ரோலில் நீர் கலந்திருப்பதற்கான அடையாளம் எதுவும் இல்லை என அதன் இயக்குநர் எஸ் ஜெகன் தெரிவித்தார். எண்ணெய் நிறுவன நிகராளி, நிலைய நிறுவனர் ஆகியோருடன் எண்ணெய் கிடங்கி நீர் அல்லது இதர மாசு எதுவும் ஏற்பட்டதற்கான அறிகுறிகளை கண்டறிய சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார். எனினும் ஆட்டோமேட்டிக் டேங்க் கேஜ் ATG சோதனை முடிவு நீர் அல்லது மாசு கலப்பு எதுவும் இல்லை என உறுதிப்படுத்துவதாக அவர் விளக்கினார். தென் தாய்லாந்தில் திருமணம் செய்து கொள்ள விரும்பும் மலேசியர்கள் அந்த அண்டை நாட்டிற்கு செல்ல முறையான வழியையும் அதிகாரப்படி ஆவணங்களையும் மட்டுமே தேர்ந்தெடுக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். அவ்வாறு செய்தால் மட்டுமே சோங்க்லாவில் உள்ள மலேசிய தூதரக அலுவலகத்தால் உறுதிப்பாட்டு கடிதம் பெற முடியும். இவ்வாறு அத்தூதரக அலுவலக அதிகாரி அகமது ஃபாமி அகமது சர்காவி தெரிவித்தார். ஒருவேளை அந்நாட்டிற்குள் சட்டவிரோதமாக நுழைந்தது கண்டறியப்பட்டால் குடிநுழைவு சட்டத்தின் அக்கடிதத்தை வெளியிட முடியாதென அவர் விளக்கினார். மலேசியாவில் திருமணத்தை பதிவு செய்வதற்கான நீதிமன்ற நடைமுறையில் அக்கடிதம் மிகவும் முக்கியமாகும். இதுவரை தென் தாய்லாந்தில் மலேசியர் 70 தடுப்பு காவலில் சிறையில் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். ஜஹோர் யோங்பேங்கில் மாணவி ஐரின் சோஃபியா முகமது கைருல் ஃபைசாலின் உயிரிழப்புக்கு காரணமானவருக்கு தக்க தண்டனை வழங்கப்பட வேண்டுமென அவரது குடும்ப உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஐரினை அவரது தாயின் மறைவுக்கு பின் 9 பராமரித்து வரும் நிலையில் அவர் ஒரு நல்ல பேத்தியாகவும் குடும்பத்திற்கு எந்தவொரு தொந்தரவும் கொடுக்காதவராகவும் திகழ்ந்ததாக அம்மாணவியின் தாத்தா கயார் அபாஸ் கூறினார். தொடக்க இடைநிலை பள்ளி ஆசிரியர்களும் கூட அவர் மீது நன்மதிப்பு கொண்டிருந்ததாக அவர் குறிப்பிட்டார். நோயில் இறந்தாலும் மனமேற்கும், ஆனால் தமது பேத்தியை கொலை செய்யப்பட்ட நிலையில் தம்மால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை என அவர் வேதனையுடன் தெரிவித்தார். பேத்தி ஐரீனை நேற்று அவர் கூடுதல் வகுப்புக்கு செல்வதற்கு முன்னதாக பார்த்ததுதான் கடைசி என அவர் கூறினார். மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் UTM 2026-2027 கல்வியாண்டில் முழுநேர இளங்கலை பட்டப்படிப்புக்காக 4506 மாணவர்களை பதிவு செய்துள்ளது. இவர்களில் 4088 மாணவர்கள் அதன் ஜோஹோர் கிளை வளாகத்திலும் 418 மாணவர்கள் கோலாலம்பூர் கிளையிலும் மேற்கல்வியை தொடர்வதாக UTM துணைவேந்தர் பேராசிரியர் டாக்டர் முகமது ஷஃப்ரி முகமது ரஹீம் தெரிவித்தார். இதில் கட்டிட வரைகலை அளவியல் புலம் மிக அதிகமாக 771 மாணவர்களை பதிவு செய்துள்ளது. அதனைத் தொடர்ந்து அறிவியல் புலத்தில் 511 மாணவர்களும் மின்னியல் பொறியியல் துறையில் 503 மாணவர்களும் பதிந்து கொண்டுள்ளது. இளையோரிடையே அறிவியல் பொறியியல் தொழில்நுட்பத்துறை ஆர்வம் மேலோங்கி உள்ளதை புலப்படுத்துவதாக அவர் கூறினார். பேரா கடல் பகுதியில் பொழுதுபோக்கு மீன்பிடி உரிமத்தின் விதிமுறைகளை மீறியதாக சந்தேகிக்கப்படும் 16 முதல் 60 வயதிற்குட்பட்ட 10 பேருடன் சென்ற உள்ளூர் மீன்பிடி படகு நேற்று தடுத்து நிறுத்தப்பட்டது. 1985 மீன்வள சட்டத்தின் கீழ் அந்த படகு தனது முறையான உரிமத்தின் நிபந்தனைகளை மீறியதாக சந்தேகிக்கப்படுவதாக மாநில கடல்சார் செயலாக்க நிறுவன இயக்குநர் முகமது ஷுக்ரி கதோப் தெரிவித்தார். தொடர்புடைய நபர்கள் அனுமதியின்றி மீன் பிடித்ததோடு அந்த கப்பலும் அதனுடன் தொடர்புடைய அனைவரும் மேல் நடவடிக்கைக்காக மலேசிய கடல்சார் படகுத்துறைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
2: 5 நட்சத்திர எரிசக்தி பயனீட்டு முத்திரையை கொண்ட மின் சாதனங்களை பயன்படுத்தலாம். மின் கொதிகலனில் நீரை முழுமையாக நிரப்பி கொதிக்க விடலாம்.
1: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்தே பயன்பெறுவோம்.
0: இந்திய தலைநகர் புதுடில்லியில் தேர்தல் ஆணைய தலைவர் கணேஷ்குமாரை பதவி விலக கோரி மக்கள் 3வது நாளாக பேரணியில் ஈடுபட்டனர். அதேவேளை முந்தைய நாள் நிகழ்ந்த ஆர்ப்பாட்டங்களின் போது அதிகாரிகள் மீது சுமத்தப்பட்ட பாலியல் துன்புறுத்தல் குற்றச்சாட்டுகள் குறித்து காவல்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது. வாக்காளர் பட்டியலிலிருந்து மில்லியன் கணக்கான பெயர்களை நீக்கியதாக தேர்தல் ஆணைய தலைவரை குற்றஞ்சாட்டி வெள்ளிக்கிழமை இந்த போராட்டம் தொடங்கியது. எனினும் தேர்தல் ஆணையம் இக்குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளது. அதன் தலைவர் கணேஷ்குமாரும் அது குறித்து இன்னும் கருத்துரைக்கவில்லை. தென்காசாவில் வாழ்விடங்களை இழந்த பாலஸ்தீன மக்கள் குளிர்காலம் நெருங்கி வரும் தருவாயில் கூடார வசதிகளும் போர்வைகளும் அடிப்படை வசதிகளும் தேவைப்படுவதாக மன்றாடி கேட்டுக் கொண்டுள்ளனர். போதிய பாதுகாப்பு மையங்கள் இல்லாமையும் மனிதநேய உதவிகளுக்கான தட்டுப்பாடும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மழை குளிர் பலத்த காற்றினால் பாதிக்கப்படுவதற்கு வித்திடும் என அவர்கள் எச்சரித்துள்ளனர். இருப்பிடங்களை இழந்த ஏராளமான மக்கள் ஹான் யூனிஸில் இது குறித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இஸ்ரேலின் கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் பன்னாட்டு அமைப்புகளிடமும் கொடையாளர்களிடமும் அவர்கள் உதவிகளை கோரியுள்ளனர். ஃபாஷ் ஃபார்ஷ் பகுதியில் உள்ள 35 முகாம்களில் 6000 குடும்பங்களைச் சேர்ந்த 40,000 பேர் தஞ்சமடைந்துள்ளனர். ஹுத்தி கிளர்ச்சி படைக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான நெருக்கடிக்கு தீர்வு காண்பதில் உதவ ஈரான் தயாராக உள்ளதாக அதன் வெளியுறவு அமைச்சின் ஊடக தொடர்பாளர் இஸ்மாயில் பாக்கே தெரிவித்துள்ளார். அந்நடைமுறைக்கு எத்தகைய உதவிகள் வேண்டுமானாலும் நல்குவதற்கு அந்த இஸ்லாமிய குடியரசு தயாராக உள்ளதாக அவர் விளக்கமளிப்பு கூட்டமொன்றில் கூறினார். இந்நெருக்கடிக்கான தீர்வு தொடர்பில் சில ஆண்டுகளுக்கு முன் வைக்கப்பட்ட தொலைநோக்கு வரைவை கொண்டு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள முடியும் என தெஹரான் நம்பிக்கை கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். முன்னதாக நேற்று ரியாத்தில் உள்ள ஆராம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை குறிவைத்து விசையுறு ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஹூதி கூறியது. ஜெர்மனிய பிரதமர் ஃபிரெட்ரிச் மர்ஸ் யுக்ரைன் மீதான தாக்குதல்களை நிறுத்துவதோடு பேச்சுக்கு தயாராகுமாறு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை வலியுறுத்தியுள்ளார். மேலும் பொதுமக்கள் மீதான தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். யுக்ரைனுக்கு முன் அறிவிப்பு இன்றி பயணம் மேற்கொண்டுள்ள மர்ஸ் கியேவ் நகரில் திருகுருதி தாக்குதலுக்கு உள்ளான தேசிய அறிவியல் கழகத்தை பார்வையிட்டார். இதுபோன்ற தாக்குதல்கள் போர் பொருளற்றது என்பதை தெளிவாக காட்டுவதாக அவர் குறிப்பிட்டார். 2026 மலேசிய கிராண்ட் பிரி கல்ஃப் ஏ பஹரின் ஃபார்முலா 1 இதில் வாகை சூடிய ரெட்பூலின் பந்தய வீரர் மார்க்ஸ் வெட்ஸபன் இந்த பருவத்தில் முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளார். கனமழையால் சப்பங் பன்னாட்டு பந்தய தடத்தில் நிலவிய சவாலான சூழல் அவரின் மன உறுதியை குன்றச் செய்யவில்லை. போல் பொசிஷன் எனப்படும் முதல் இடத்திலிருந்து பந்தயத்தை தொடங்கிய வெஸ்டபன் தொடக்கத்திலேயே முன்னிலையை பிடித்தார். மெர்சிடிஸை சேர்ந்த கிமி அந்தோனெலி 2ம் நிலையிலும் ஃபெராரியின் லூயிஸ் ஹாமில்டன் 3ம் இடத்திலும் பந்தயத்தை நிறைவு செய்தனர். முன்னதாக பிற்பகல் 3 மணிக்கு தொடங்கவிருந்த பந்தயம் கனத்த மழை எஸ்ஐசியில் தேங்கியிருந்த நீர் காரணமாக 93 நிமிடங்கள் ஒத்திவைக்கப்பட்டது. யுஐடிஹமில் குவாண்டம் துறை நாட்டின் அத்துறைசார் நிபுணத்துவம் வலுப்படுத்தப்படும். மாணவி ஐரீனின் உயிரிழப்புக்கு காரணமானவருக்கு தக்க தண்டனை வழங்கப்பட வேண்டும், குடும்பத்தினர் வலியுறுத்தல். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்சோதி. வணக்கம்.
3: வரலாற்றில் இன்று 1967 இன்றைய நாளில் இலங்கை பிரதமர் டட்லி சனநாயக் 5 அதிகாரப்படி வருகை மேற்கொண்டு ஸ்லாங்கூர் சுபாங் விமான நிலையம் வந்தடைந்தார். அவரை பிரதமர் துங்கு அப்துல் ரஹ்மான் புத்ராவும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சர் சேனு அப்துல் ரஹ்மானும் வரவேற்றனர். இலங்கை பிரதமருடன் பாதுகாப்பு வெளியுறவு அமைச்சின் நிரந்தர செயலாளர் GVP சமரசிங்கும் வந்திருந்தார். இலங்கை பிரதமர் பேரரசர் துவான்கு இஸ்மாயில் நசிருடின் ஷாவை இஸ்தான நகராவில் சந்தித்தார். வர்த்தகம் உள்ளிட்ட பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதோடு இருதரப்பு சமூக பண்பாட்டு உறவுகளை மேம்படுத்தும் நோக்கிலும் இந்த வருகை அமைந்திருந்தது.
4: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
2: தொடர்வது இஸ்லாமிய

0: அஸ்ஸலாமலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான மின்னலஃபம் நேயர்களே, மீண்டும் இன்று இமாமை கேட்போம் ஈமானை வளர்ப்போம் எனும் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கின்றோம். அல்ஹம்துலில்லா, இன்றும் நேயர்களின் கேள்விகளுக்கு பதிலுரைக்க உஸ்தாஸ் உமர் பின் பாவா அவர்களை நாம் சந்திக்க உள்ளோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு உஸ்தாஸ்.
1: வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.
0: நல்லதுங்க உஸ்தாஸ். இன்று காஜாங்கை சேர்ந்த சுலைமான் அவர்களுடைய கேள்விகள் இடம்பெறுகின்றன. அதாவது காபா தொடர்பான கேள்விகள் வந்து அனுப்பியிருக்கிறாரு. காபாவிற்குள் நாம வந்து தொழலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து காபா உள்ளுக்கு தொழுதிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஹதீஸ்ல வர்றதா படிச்சிருக்கேன். அப்படி தொழும் போது எந்த திசையை நோக்கி நின்று தொழுதாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுக்கு என்ன விளக்கம் உஸ்தாத்?
1: அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒருவனுக்கு. நம்முடைய சகோதரர் ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றார்கள். அதாவது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து காபாவுக்குள்ள தொழுதிருக்காங்க அப்படின்ற ஹதீஸ் அவங்க படிச்சிருக்காங்க. அப்ப அவங்க எந்த திசையில தொழுதாங்க, இப்படி இந்த காபாவுக்குள்ள தொழலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அதன் அடிப்படையில் ஒரு ஹதீஸ் வருகின்றது. புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்போ உமர் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு செஞ்சிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவின் வெற்றியின் போது கஸ்வா என்னும் தமது ஒட்டகத்தின் மீது பயணம் செய்தபடி உசாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தமக்கு பின்னால் அமர்த்தி கொண்டு முன்னோக்கி சென்றார்கள். அப்ப அவர்களுடன் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் பின் தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு ஆகியோரும் இருந்தாங்க. இறுதியில் அவங்க வந்து தம்முடைய ஒட்டகத்தை அல்லாஹ்வுடைய இறை இல்லமான காபாவின் அருகே மண்டியிட்டு அமர செஞ்சாங்க. பிறகு உஸ்மான் பின் தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு காபாவின் சாவியை என் இடத்துல கொண்டு வாருங்க அப்படின்னு சொல்ல, அவரும் சாவியை கொண்டு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அந்த காபாவுடைய கதவை திறந்தாங்க.
0: சரி,
1: நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உசாமா ரதியல்லாஹு அன், பிலால் ரதியல்லாஹு அன், உஸ்மான் பின் தல்ஹா ரதியல்லாஹு அன் ஆகியோரும் உள்ளே நுழைந்தாங்க. பிறகு அவங்க காபாவின் கதவை மூடிக்கொண்டு நீண்ட பகல் முழுவதும் அங்கே தங்கி பிறகு வெளியேறினாங்க. மக்கள் போட்டிட்டாங்க அந்த சமயத்துல. அப்ப அவங்க சொல்றாங்க, நான் அவங்களை முந்தி கொண்டு உள்ளே நுழைந்து விட்டேன். அப்போ பிலால் ரதியல்லாஹு அன்ஹு கதவுக்கு பின்னால நின்று கொண்டு இருக்க பார்த்தேன்.
0: சரி,
1: அவங்களிடம் நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்கே தொழுதார்கள் அப்படின்னு கேட்டேன்.
0: சரி,
1: அப்ப அவங்க சொன்னாங்க அந்த இரு தூண்களுக்கு இடையே தொழுதாங்க அப்படின்னு அந்த இடத்தை காட்டுறாங்க பிலால் ரதியல்லாஹு அன்ஹு.
0: சரி,
1: அப்ப இறை இல்லம் காபாவுக்கு இரண்டு வாசல்களில் ஆறு தூண்கள் இருந்தன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது.
0: சரி,
1: அப்ப அந்த காபாவின் வாசல்ல தம் முதுகுக்கு பின்னால் இருந்து முதல் வரிசையில் இருந்த இரு தூண்களுக்கு இடையே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுதார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவங்க தொழுத இடம், அதாவது நாம காபாக்குள்ள நுழையும் போது உங்களுக்கும் உங்கள் எதிரில் இருக்கும் சுவருக்கும் இடையே அமையும். நான் பிலால் ரதியல்லாஹு அன்ஹுவிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எத்தனை ரக்அத்துகள் தொழுதாங்க அப்படின்னு கேட்டேன்.
0: சரி,
1: அதுக்கு பிலால் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் மறந்து விட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுத இடத்துல சிவப்பு சலவைக்கல் ஒன்று பதிக்கப்பட்டு இருந்தது என்று இந்த ஹதீஸ்ல வருகின்றது.
0: சரி,
1: ஆக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவுடைய கதவுக்கு நேராக இருக்கக்கூடிய செவரை நோக்கி தான் தொழுதாங்க அப்படின்னு சொல்லி ஹதீஸ்ல வருது.
0: சரி,
1: எனவே நம்ம மார்க்க சட்ட அடிப்படையில பார்த்தா காபாவுக்குள்ள சென்று தொழுவதற்கு அனுமதி இருக்கின்றது. ஆனாலும் இன்றைக்கு மக்கள் பெரும் கூட்டமாக காபாவுக்கு வருகை தர்றதுனால காபாவினோட அருகில கூட நம்மளால போக முடியறதில்ல, அந்த அளவுக்கு கூட்டம் நெரிசலா இருக்கின்றது. ஆக இந்த நிலையை அவங்க வந்து அனுசரிச்சுதான் இன்னைக்கு காபாவினுடைய கதவு மூடி வைத்திருக்கிறாங்க. ஏன்னா மக்கள் வந்து அங்கே முந்தி கொண்டு போவாங்க, அதனால பல இடையூறுகள் ஏற்படும், பல இன்னல்கள் ஏற்படும் என்ற காரணத்தினால காபாவின் உள்ளே யாரும் செல்ல முடியாதவாறு அதனுடைய வாசல் என்ன செஞ்சாங்க, அதை பூட்டி போட்டாங்க. எனவே காபாவுக்கு உள்ளே சென்று தொழும் வாய்ப்பு தற்போது அங்குள்ள மக்களுக்கு யாருக்குமே கிடையாது. காபாவுக்குள்ள தொழுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கின்றது.
0: சரிங்க சார், முஸ்லிம்களுக்கு வந்து மிக பிரதான ஒரு இடம் அப்படின்னு சொன்னா அந்த காபத்துல்லா அப்படின்னு சொல்ற இறை இல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த காபாவுடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய சிறப்புகள் என்ன?
1: முக்கியத்துவம் கொடுப்பதற்கு காரணம் என்னன்னா, இது அல்லாஹ்வுடைய கட்டளையாகவும் இருக்கின்றது.
0: சரி,
1: ஏன்னா அது முன்னோக்கும் தளமாக இருக்கின்றது. காபா என்று சொன்னாலே அது வந்து ஒரு சதுர வடிவ கட்டடம் அப்படின்னு தான் அதுக்கு பொருள். ஆக கிப்லா என்று சொன்னோம்னா முன்னோக்கும் தளம் என்று பொருள். இப்போ உலகத்துல வந்து முதல் முதல்ல கட்டப்பட்ட பள்ளிவாசல் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அந்த காபா
0: தான்.
1: இதை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறைகளை குறிப்பிடும் போது, இன் அவ்வல பைத்தின் உதி ஆலில் நாசில் அல்லஜி பி பக்கத முபாரக்கம் வ ஹுடன் லில் ஆலமீன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான்.
0: சரி,
1: திண்ணமாக மனிதர்களுக்காக கட்டப்பட்ட முதல் வணக்க ஸ்தலம் மக்காவில் உள்ளதே ஆகும். அருள் நலம் வழங்கப்பட்ட இடமாகவும் அகிலத்தார் அனைவருக்கும் வழிகாட்டும் மையமாகவும் அது உள்ளது என்று அல்லாஹ் தஆலா தன் திருமறையில குறிப்பிடுகின்றான்.
0: சரி,
1: மூன்றாவது அத்தியாயம் 96வது வசனத்தில் இந்த திருக்குரான் வசனம் இடம்பெற்றிருக்கின்றது.
0: சரி,
1: ஆக மேற்குறிப்பிட்ட இந்த வசனத்தின் மூலமாக காபா தான் முதல் முதலிலே அல்லாஹுவை வணங்குவதற்காக கட்டப்பட்ட இல்லம் என்பதை மிக தெளிவாக விளக்குகின்றது இந்த இறை வசனம்.
0: சரி,
1: அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பூமியில் முதலில் அமைக்கப்பட்ட பள்ளிவாசல் இது அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு
0: சொல்றாங்க.
1: சரி, அதுக்கு அவங்க சொன்னாங்க அல் மஸ்ஜிதுல் ஹராம் அப்படின்னு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காபா என்று குறிப்பிட்டிருக்காங்க. பிறகு எது அப்படின்னு கேட்கிறாங்க, அல் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொன்னாங்க. இந்த இரண்டுக்கும் மத்தியில எத்தனை வருடங்கள் இடைவெளி அப்படின்னு கேட்டேன், 40 வருடங்கள் அப்படின்னு சொன்னாங்க என்ற செய்தி புகாரி ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு.
0: சரி,
1: அது மட்டுமல்ல இது மிகப்பெரிய சான்றாகவும் இருக்கின்றது. மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடும் போது பீஹி ஆயாத்தும் பையினாத்தும் மக்காம் இப்ராஹிம் வமன் தஹலஹு கான் ஆமினா வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மனிஸ்தத்அ இலைஹி சபீலா வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அங்கு தெளிவான சான்றுகளும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்று தொழுத இடமும் உள்ளது. மேலும் அது எத்தகைய ஆலயம் என்றால் அங்கு எவர் நுழைந்தாலும் அவர் அச்சமற்றவராகி விடுகிறார். மேலும் அந்த ஆலயத்திற்கு சென்று வர மக்களில் எவர் சக்தி பெற்றவர்களோ அவர்கள் ஹஜ் செய்வதானது அல்லாஹ்வுக்காக ஆற்ற வேண்டிய கடமையாகும். ஆனால் யாரேனும் இந்த கட்டளையை செயல்படுத்த மறுத்தால் அவர் தெரிந்து கொள்ளட்டும், உலகத்தார் அனைவரை விட்டும் நிச்சயமாக அல்லாஹ் தேவையற்றவனாய் இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான்.
0: சரி,
1: அப்ப இந்த வசனத்துல காபாவின் சிறப்பை அல்லாஹ் தஆலா சொல்லும் போது அதன் சுற்றி இருக்கக்கூடிய சிறப்பையும் புனிதமிக்க பொருட்கள் உள்ளன என்பதையும் அல்லாஹ் சுட்டி காட்டுகின்றான்.
0: சரி,
1: அப்ப இந்த காபாவை வந்து தொழுகை நடத்தப்பட வேண்டும் என்பதற்காகவே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சிதிலம் அடைந்த காபாவின் அஸ்திவாரத்திலிருந்து அதனை சுற்று சுவர்களை எழுப்பி அதை ஒரு பள்ளியாக ஆக்கினாங்க.
0: சரி,
1: அப்படின்ற ஹதீஸ்ல பாக்குறோம். ஆக இந்த மறு சீரமைப்பு செய்தவங்க நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. அதுக்கு பிறகு இந்த காபா வந்து வெள்ளப்பெருக்கின் காரணமாக அது சேதமடைந்திருந்த சந்தர்ப்பத்துல குறைஷியர்கள் என்ன செய்யறாங்க, அவங்க வந்து அந்த காபாவை மறு சீரமைப்பு செய்யறாங்க. அப்ப அந்த குறைஷி குலத்தார்கள சொல்றாங்க, குறைஷி குலத்தாரே, காபாவின் கட்டுமான பணிக்காக உங்களுடைய வருமானத்துல தூய்மையானதை தவிர வேற எதையும் ஈடுபடுத்தாதீங்க. பரிசுத்தமான பொருளை கொண்டு அந்த குறைஷியர்கள் என்ன செய்யறாங்க, அந்த காபாவை மீண்டும் மறு சீரமைப்பு செய்ததை நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம்.
0: சரிங்க சார், இப்ப வந்து இந்த காபாவை பராமரிப்பு வேலைகளை பற்றி பகிர்ந்து கொள்ளுங்களேன், அந்த பொறுப்பு யார்கிட்ட இருக்கு?
1: அதாவது காபாவுடைய ஆரம்ப காலத்துல குசா என்ற குறைஷியர் கோத்திரத்துல ஒரு பிரிவினர் தான் அந்த காபாவை நிர்வகிச்சு வந்தாங்க.
0: சரி,
1: இவங்க காலத்துல தான் சிலைகள் இல்லாத தூய்மையான புனித அந்த இல்லத்துல வந்து சிலை வைக்கப்பட்டுச்சு. அந்த பாவத்தை வந்து முதல் முதல்ல செஞ்சவங்க யாருன்னு சொன்னா அம்ரு பின் லுஹை அல் குசாய் என்று சொல்லக்கூடியவன். அதனால்தான் நபிகள் பெருமானார் சொன்னாங்க, அம்ரு பின் லுஹைல் அல் குசாயியை நரகத்தில் அவனது குடலை இழுத்து கொண்டு வேதனை செய்யப்படுவதை கண்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு என்ன, இவர்களுக்கு பிறகு குரேஷியர்களிடத்துல இந்த நிர்வாகம் மாறியது. இன்னும் அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா, ரொம்ப இணை வைத்தல், கொடுமைகள், இப்படி பல உயர் சாதி குறைஷியர் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, தாழ்த்தப்பட்ட மக்களை புனிதமான அந்த காபாவில் ஆடையின்றி நிர்வாணமாக தவாப் செய்ய விட்டாங்க. எல்லோருமே அராஃபாவில் தங்கியிருக்க இவங்களும் முஸ்தலிபாவில் தங்குவாங்க. இப்படி பல நடைமுறைகள் இவங்களுடைய ஆட்சியில் தான் காபாவுக்குள்ள 360 சிலைகள் வந்து கொண்டு வச்சுட்டாங்க.
0: சரி,
1: அப்பதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மக்காவுடைய வெற்றியின் போது தான் அந்த காபாவுடைய சிலைகளில் எல்லாம் தன்னுடைய அசாவை கொண்டு தட்டி உடைத்து தள்ளினார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அதை பத்தி அல்லாஹ் தன் திருமறையில குறிப்பிடும் போது கூட சொல்றான், அதாவது அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்குகின்றான், வகுல் ஜல் ஹக் வஸஹக் அல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா என்பதாக. தர்ஜுமா என்னன்னா, சத்தியம் வந்தது, அசத்தியம் ஒளிந்தது, அசத்தியம் ஒளிந்தே தீரும் என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆன் வசனத்தை இறக்கினான் என்ற செய்தியை புகாரி ஷெரீஃபில் பார்க்கிறோம். இந்த வசனத்தை ஓதி கொண்டே தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிலைகளை எல்லாம் உடைத்து தள்ளினார்கள் என்று வருகின்றது.
0: சரி,
1: இந்த செய்தி கூட புகாரி ஷெரீஃபில் பதியப்பட்டிருக்கின்றது. அதற்கு பிறகுதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மக்காவினுடைய வெற்றிக்கு பிறகுதான் அதில் உள்ளே உள்ள சிலைகள் எல்லாம் அகற்றப்பட்டு பழைய நிலைக்கு அது வந்து மீண்டும் காலியான நிலையில அந்த காபா மீண்டும் புனிதமான நிலைக்கு மாற்றப்பட்டதை நம்ம ஹதீஸின் வாயிலாக அப்படின்னு பார்க்குறோம்.
0: சரிங்க சார், இப்போ ஏகத்துவ கொள்கை அப்படின்ற ஒரு அடிப்படையில், அதாவது முஸ்லீம்களுடைய இறை நம்பிக்கை அப்படின்ற அடிப்படையில் பார்க்கும்போது, முஸ்லீம்கள் வந்து இறைவனை தவிர வேற ஒன்றையும் வந்து வணங்கக்கூடாது, இறைவனுக்கு இணை வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு, உருவ வழிபாடு கூடாது அப்படின்ற அடிப்படையெல்லாம் இருக்கும்பொழுது, சிலர் நம்ம வந்து காபாவை வளம் வந்து காபா மின்னுக்கு காபாவை திசையா வைத்து தொழும் பொழுது மண்டியிட்டு காபாவை சுஜித்து செய்யற மாதிரியான ஒரு தோற்றம் பார்க்கப்படுது. அதனால நம்ம வந்து காபாவை வணங்குறோம், முஸ்லீம்கள் வந்து காபாவை வணங்குறாங்க அப்படின்ற ஒரு சிந்தனை வந்து பரவலாக பேசப்பட்டு வருது இல்லையா? இதனுடைய நிலைப்பாடு இஸ்லாமுடைய இந்த இறை நம்பிக்கையுடைய கொள்கை தான் என்ன?
1: அதாவது நீங்க சொல்ற மாதிரி நம்ம வந்து பார்க்கும்போது ஏதோ நம்ம அந்த காபாவை வணங்குற மாதிரி இருக்கலாம், ஆனா உண்மையிலே வந்து காபா என்பது உலகத்துல வந்து நடு மைய பகுதியில் அமையப்பெற்ற ஒரு கட்டிடம் அப்படின்னு தான் சொல்லணும்.
0: சரி,
1: அதனால தான் இன்னைக்கு வந்து மக்கள் எல்லாம் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அவங்களுடைய முன்னோக்கும் தளம் அந்த கிப்லாவாக இருக்கின்றது.
0: சரி,
1: அந்த காபா என்பது ஒரு கட்டிடம், ஆனா நம்ம முன்னோக்குவது கிப்லா. அதனாலதான் நீங்க பாருங்க, ஒரு பக்கம் வந்து தொழுமா நாலு அந்த காபாவை சுத்தியும் தொழலாம், எந்த இடத்துல இருந்தோ அந்த காபாவை முன்னோக்கி தொழலாம். அது வந்து அந்த காபாவை வந்து கட்டடத்தை வணங்குறாங்க என்பதல்ல, வணங்குவது அல்லாவை தான் நம்ம வணங்குறோம், முன்னோக்கும் தளமாக அது இருக்கின்றது என்று விளங்கிக்கணும்.
0: சரி,
1: உலக நாடுகள் எங்க பார்த்தாலும் கூட பள்ளிவாசல கட்டும் போதும் கூட அந்த காபாவினுடைய திசையை முன்னோக்கி தான் அந்த பள்ளிவாசல கட்டுவாங்க. வேற இஷ்டத்துக்கு நம்ம வந்து எல்லா இடத்துலையும் கட்டிட முடியாது, ஏன்னா தொழுகை தொழக்கூடியவங்க வந்து அந்த காபாவுடைய திசை அல்லாம வேற திசையை நோக்கி தொழுதாங்கன்னா அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, அது ஒரு ருக்குனாக இருக்கின்றதை நம்ம பார்க்கிறோம்.
0: சரி,
1: அந்த வகையில வந்து நிச்சயமாக வந்து அந்த கட்டடத்தை வந்து வணங்கல அல்லாவை தான் வணங்குறோம், அந்த காபா வந்து ஒரு முன்னோக்கும் தளமாக இருக்கின்றது. இன்னும் நீங்க சொல்ற மாதிரி சிலங்க என்ன நினைப்பாங்கன்னா, அந்த கல் அஜ்ரல் அஸ்வத் கல் அங்க பதிக்கப்பட்டிருக்கின்றது, இது சொர்க்கத்திலிருந்து வந்த கல் அப்படின்னு அதிசயம் வருது. அந்த மக்கள் வந்து முத்தமிடுறாங்க அந்த கல்லை போய், ஏன்னா நபிகள் பெருமானார் செல்லதான் முத்தமிட்டாங்க, அதன் அடிப்படையில மக்களும் அதை செய்யறாங்க அந்த நபியுடைய வழியில,
0: அது ஒரு சுன்னத்து
1: சுன்னத்தாக இருக்கின்றது. இதையும் மக்கள் என்ன தவறா நினைச்சுக்கிறாங்க சொன்னா, அந்த கல்லை வணங்குறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க.
0: சரி,
1: ஏன்னா அந்த கல் இப்ப வந்து கருப்பு கலரா இருக்கு, ஆரம்பத்தில் சொர்க்கத்துல இருந்து வரும்போது அது வெள்ளை வெள்ளையன்னு பளிச்சென்று இருந்ததாக தேசியில வருகின்றது. மக்களுடைய பாவத்தின் காரணமாக அவங்க வந்து போய் அதை தொட அந்த வெள்ளைக்கல் வந்து அப்படி கருப்பு கல்லா மாறிடுச்சு அப்படின்றத நம்ம ஹதீஸ்ல பாக்குறோம்.
0: சரி,
1: ஆக இதையும் மக்கள் என்ன நினைக்கிறாங்கனாக்கா, அதை தவறா நினைக்கிறாங்க, கல்ல வணங்குறாங்கன்னு சொல்லி அந்த கல்ல வந்து முத்தம் தான் கொடுக்கறாங்க, கல்ல வணங்க கிடையாது. அதுவும் பார்த்தாம அந்த தவாப் செய்யக்கூடிய அந்த ஏழு தவாப் செய்யக்கூடிய அந்த ஏழு முறையில தவாப் செய்யணும், அப்ப அவங்களுடைய ஆரம்பிக்கக்கூடிய அந்த இடம் அது வந்து அந்த அஜ்ரல் அஸ்வத் அந்த கல் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அவங்க ஆரம்பிப்பாங்க.
0: சரி,
1: அதை ஆரம்பிச்சு முடிக்கிறது அந்த இடத்துல தான் வந்து முடிக்கணும். அப்ப அதுக்காக ஒரு அடையாளமாக அந்த கல் அங்க பதிக்கப்பட்டிருக்குன்னு நான் பாக்குறோம். ஆக அந்த வகையில வந்து நம்ம, அதாவது நமக்கு வந்து முஸ்லீம்களுக்கு முன்னோக்கும் தளமாக அல்லாஹ் தஆலா அந்த கிப்லாவை ஆக்கி இருக்கின்றான். அதை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது கூட திருமறையில் சொல்லும் போது, முஸ்லிம்களே இன்னும் நீங்கள் எங்கிருந்தாலும் தொழுகையின் போது உங்கள் முகங்களை அந்த கிப்லாவின் பக்கமே திருப்புங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்.
0: சரி,
1: ஆக அந்த வகையில வந்து முஸ்லிம்கள் எல்லாம் தொழக்கூடிய வந்து முன்னோக்கும் தளமாக தான் அந்த காபா இருக்கின்றது, கிப்லாவாக அந்த காபா இருக்கின்றது, தவிர அந்த காபா வந்து வணங்கக்கூடிய கட்டணமாக இல்லை என்பதை விளங்கணும்.
0: வணங்கக்கூடிய பொருளாக இல்லை,
1: வணங்கக்கூடிய பொருளாக இல்லை, வணங்குவது அல்லாவை தான் நம்ம வணங்குறோம். அதனால வந்து மக்கள் வந்து தவறா விளங்கிக் கொள்ளக்கூடாது, காபாவை வந்து வணங்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா உண்மையிலே இஸ்லாம் வந்து காபாவை வணங்கவில்லை, அல்லாவை தான் வணங்குகிறார்கள். அந்த காபா என்பது முன்னோக்கும் தளமாகத்தான் இருக்கின்றது என்பதை விளங்கிக் கொள்ளணும்.
0: சரிங்க சார், மிக சிறப்பான முறையில காபாவை பற்றிய மிகவும் தெளிவான விளக்கங்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி. ஜசாக்கல்லா. இன்ஷல்லா மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
0: நல்லது அன்பான மின்னலம் நேர்களே, காபா தொடர்பான கேள்விகளுக்கு, அதாவது காபாவினுடைய முக்கியத்துவம், அதனுடைய சிறப்புகள், காபாவின் உள்ளே தொழக்கூடிய நிலைப்பாடுகள், இது தொடர்பான கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்களை வழங்கியவர் உஸ்தாஸ் உமர் பின் பாவா அவர்கள். நேர்களும் தங்களுடைய கேள்விகளை jakeem.tagaval@gmail.com எனும் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைக்கலாம். இன்ஷால்லா மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். ஜக்கீம் ஒளிபரப்பு பிரிவிலிருந்து அப்துல் கனி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.

0: நேர்களே, மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத்துறை ஜாக்கிமின் ஏற்பாட்டில் ஹிஜ்ரி 1448 அதாவது 2026 ஆண்டின் அனைத்துலக அல் குர்ஆன் ஓதுதல் மற்றும் அல் குர்ஆன் மன்னன போட்டி 6/10/2026 முதல் 10/10/2026 வரை இரவு மணி 8:45 தலைநகர் கோலாலம்பூர் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் டேவான் மிர்டிகாவில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்வின் நேரடி நிலவரங்களை இரவு மணி 9:15 மின்னலஃபமில் செவியேற்க தவறாதீர்கள். பொதுமக்கள் திரளாக இந்நிகழ்வில் கலந்து கொள்ள அழைக்கப்படுகின்றீர்கள்.
1: மின்னல் எஃப்எம், இளமை, புதுமை, இனிமை.
2: இந்த பாட்டு என் சமர்ப்பணம் உனக்கு.

0: வேண்டும். ரவி சாப்பிட போறோம், எங்க கூட வரியா?
1: என்ன நீ, ஒவ்வொரு நாளும் வெளியில சாப்பிட்டா காசுதான் அதிகமா செலவாகுது,
0: அதுக்காக சாப்பிடாம இருக்க போறியா?
1: அதுதான் இல்ல, கையில பாபாஸ் மசாலா பொருளுங்க இருக்கு, அதை வச்சு நானே சமைக்க போறேன்.
0: என்னது, நீயே சமைக்க போறியா? உனக்கு சமைக்க வருமா?
1: இங்க பாரு, பாபாஸ் பொருட்கள் இருக்கிற பேக்கெட் பின் பக்கம் சமையல் குறிப்பு இருக்கு. நான் என்ன, எல்லாருமே சமைக்கலாம்.
2: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
3: மலேசியால நடக்கிற இந்த புகை மூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நுண் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கில் நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. நல்லது வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும், போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.

ஆனந்தா மதில்ஜா குரலில் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். நம்ம உள்ளூர் பாட்டுங்க. சரி, இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான நாள் அனுசரிக்கப்படுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக விலங்குகள் தினம் வந்து இன்றைக்கு தாங்க அனுசரிக்கப்படுது. என்ன கருப்பொருள்ல இந்த ஆண்டு அனுசரிக்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவற்றின் கண்கள் வழியாக உலகை பார்ப்போம் அப்படின்ற கருப்பொருளோட. இது ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலங்குகளும் நம்மை போலதாங்க இந்த பூமியில வந்து ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லலாம். அவற்றிற்கும் அன்பு, பாதுகாப்பு, சுதந்திரம் இது எல்லாமே தேவைதானே. நம்ம ஒரு நிமிஷம் அவங்க அதாவது அவற்றின் பார்வையில் இருந்து நம்ம இந்த உலகத்தை பார்த்தோம் அப்படின்னா, நமது செயல்கள் எவ்வளவு முக்கியமானது அப்படின்றத நிச்சயமாவே உணர முடியும். விலங்குகளை நேசிப்போம், அவற்றை துன்புறுத்தாமல் பாதுகாப்போம், அவற்றின் வாழ்விடங்களையும் இயற்கையையும் காப்போம். ஆக இப்போ நல்ல ஒரு பாட்டு உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: ஒரு தோசை எடுத்து.
1: ஹலோ, ஹாய், எப்படி நீ இருக்க? இவ்ளோ நாள் ஆச்சு.
2: மெதுவா சுத்தி, இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மேதா பேசுனா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
2: திருத்த முடியாது.
1: இப்படி ஆச்சு.
0: ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறைய வச்சு கேளுங்க.
1: என்னங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

சிலம்பரசன் எஸ்டிஆர் ஒரு பாடல் கொண்டு வராரு கேக்கலாம்.

0: வணக்கம், நான் தேவேந்திரன்.
1: வணக்கம், நான் சூரிய சங்கர் ஹரிசங்கர்.
0: நாங்கள் ரெண்டு பேரும் வந்து கராத்தில ஏசியன் கேம்ல வெண்கலம் பதக்கம் ஜெயிச்சோம்.
1: எங்கள் வெற்றிக்கு நாங்கள் மட்டும் காரணம் இல்லை, நீங்களும் காரணம். எப்போதுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். ஃபார்முலா 1 பந்தயத்தை மலேசியா மீண்டும் ஏற்று நடத்துவது தொடர்பில் அரசாங்கம் கலந்தாய்வை தொடங்கியுள்ளதாக பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அந்த மோட்டார் வாகன பந்தய ஏற்பாட்டுக்கான வாய்ப்புகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் F1 தலைமை நிர்வாக அதிகாரி ஸ்டிஃபானோ டொமிகாலியுடன் அது குறித்து கலந்துரையாடப்படும் என அவர் கூறினார். எனினும் அப்போட்டியை நடத்துவதில் மலேசியாவுக்கு உள்ள முக்கியத்துவம் உட்பட அதற்கான செலவுகள் குறித்து ஆழமாக ஆராயப்பட்ட பின்னரே முடிவெடுக்கப்படும் என்றார் அவர். மலேசிய மீன்வள மேம்பாட்டு வாரியம் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் மீன்வளத்துறையை வலுப்படுத்த உதவும் வகையில் சிறப்பு ஒதுக்கீட்டிற்கு விண்ணப்பித்துள்ளது. அத்துறை மட்டுமல்லாது மீனவர்களின் ஆற்றலை மேம்படுத்துவதும் அதன் நோக்கமாக உள்ளதாக அதன் தலைவர் முகமது ஃபாயிஸ் ஃபாடில் தெரிவித்தார். கடந்த ஆண்டு மலேசிய மீன்வள மேம்பாட்டு வாரியத்திற்கு அரசாங்கம் 140 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு செய்திருந்த நிலையில் இம்முறை அது அதிகரிக்கப்படும் என எதிர்ப்பு பார்க்கப்படுவதாக அவர் கூறினார். 2030 ஆண்டுக்குள் 5 மில்லியன் மலேசியர்களை செயற்கை நுண்ணறிவு AI துறைக்கு தயாராக இருப்பதாக அறிவிக்க பிப்பலோஜி நிறுவனம் இலக்கிட்டுள்ளது. தேசிய அளவிலான இயக்கம் மூலம் முன்னெடுக்கப்படும் இத்திட்டம் தேசிய இலக்கவியல் திறனை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் இம்முனைப்பின்படி நாட்டின் AI துறையில் நிலவும் 500,000 ஆள்பல பற்றாக்குறையையும் கையாள முடியும் என அந்த இலக்கவியல் பல உருமாற்ற நிறுவனம் தெரிவித்துள்ளது. இவ்வாண்டு முதல் 8 மாதங்களில் இலங்கையின் எரிபொருள் இறக்குமதி செலவு 4.7 பில்லியன் அமெரிக்க டாலரை கடந்துள்ளதாக மத்திய பொருளகம் தெரிவித்தது. ஆகஸ்டில் 255.2 மில்லியன் டாலராக இருந்த எரிபொருள் இறக்குமதி செலவு 450.6 மில்லியனுக்கு அதிகரித்தது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் இது 195.4 மில்லியன் டாலராக இருந்தது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதலுக்கு ராணுவ அடிப்படையிலோ பொருளாதார தடைகள் மூலமாகவோ தீர்வு காண முடியாது என ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் ஆராச்சி வலியுறுத்தினார். தெஹ்ரானில் உள்ள வெளிநாட்டு தூதர்களிடம் பேசிய அவர், பேச்சு, நீதி, அரசதந்திர மரியாதை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட அணுகுமுறையே ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு இறுதி தீர்வை ஏற்படுத்த முடியும் என்றார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. வணக்கம்.

காற்றின் மொழி நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. அடுத்து கல்லூரி நிகழ்ச்சி உங்களுக்காகவே இடம்பெற போகுதுங்க. இன்றைக்கும் இரண்டு கல்லூரி மாணவர்கள் அவங்களுடைய கல்லூரி வாழ்க்கையை நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. யார் அவங்க அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் டிக்டாக் நேரலை பக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ தொடக்கமாக நம்ம நிகழ்ச்சியில் மதனஞ்சலி உங்களுக்காக நம்ம உள்ளூர் பாட்டை கொண்டு வராங்க, கேட்கலாம்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: விஜய் ஆண்டனி இசையில் அந்த பாடல் நம்ப கேட்டிருந்தோங்க. சரி, கல்லூரி நிகழ்ச்சி தொடங்கியாச்சு. இன்றைக்கு இரண்டு மாணவர்கள் நம்மோடு இங்க அறிவிப்பறையில் இருக்காங்க. வணக்கம் விஷ்ணுவர்மா, ஜெகதீஷ், தனிகேஷ் குமார்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்?
1: நலமா இருக்கோம்.
0: ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா எந்திர பொறியியல் இளங்கலை, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க. இன்னொரு மாணவர் வந்து மின் அணுவியல் இளங்கலை, முதன்மையா வந்து தொலை தொடர்பு குறித்து படிக்கிறீங்க. பேச்சுலர்ஸ் எலக்ட்ரானிக் மேஜரிங் டெலிகம்யூனிகேஷன்.
1: கரெக்ட்.
0: சரி, எப்படி இருக்கு உங்களுடைய படிப்பெல்லாம் இப்போ?
2: இப்போ வந்து ஃபைனல் செமஸ்டர்.
0: கேட்டிங்கன்னு அப்படி இருக்கா?
2: ஃபைனல் இயரில் இருக்கோம். இன்னும் இரண்டு செமஸ்டர்ஸ் இருக்கு, அதோட முடிஞ்சதுல.
0: அதோட முடிஞ்சது, விட்டுட்டு கிளம்பிடலாம் மாதிரி. இல்லை, முதலே கேட்டேன் மாஸ்டர்ஸ் படிக்கிறீங்களா அப்படின்னு. ஐயோ சாமி அப்படின்ற மாதிரி சொன்னீங்கல்ல. சரி, உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு?
1: நல்லா போயிட்டு இருக்கேன். இப்போ வந்து இன்டர்ன்ஷிப்ல இருக்கேன். ஸோ முடிந்து இன்னும் ரெண்டு செம் இருக்கு, அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் கிராஜுவேஷன்.
0: தனிகேஷ், விஷ்ணு வர்மா, சரி, உங்களுடைய இந்த துறையை சார்ந்து பல மாணவர்களுக்கு தெளிவு இல்லாம இருக்கலாம், இது ஏன் அப்படின்ற மாதிரி. நீங்க தெளிவா இப்போ இது இதுக்கான படிப்பு தான், இதுக்காக தான் நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
1: ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எடுத்ததுக்கான காரணம், நான் வந்து ஒரு YTM ஸ்காலர், ASN டெலிகாம் மலேசியா ஸ்காலர். ஸோ வந்து ஃபவுண்டேஷன் மற்றும் டிகிரியும் அவங்க கிட்ட தான் நான் எடுக்கிறேன். ஸோ ஏன் இதை நான் எடுத்தேன்னா, என்னோடய பேஷன், அப்படிப்பட்ட பேஷன்லாம் கண்டிப்பாக. ஸோ எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது, ஏன்னா இப்போ நம்மளோட உலகமே எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டு தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை சார்ந்து AI இதெல்லாம் சார்ந்து படித்து கொண்டிருக்கிறேன்.
0: நீங்க வந்து இந்த துறையை நீங்க தேர்ந்தெடுத்தீங்களா, அந்த துறை உங்களை தேர்ந்தெடுத்துச்சா, விரும்பிதான் தேர்ந்தெடுத்தீங்க அப்படியா, இல்ல யாரும் எடுக்க சொன்னாங்களா?
1: இல்ல, யாரும் எடுக்க சொல்லல, நானே எடுத்த ஒரு முடிவு தான். சோ அதுக்கேத்த மாதிரி அதுக்கான ஆஃபரும் எனக்கு கிடைச்சிச்சு. சோ இரண்டுமே ஒன்னா வந்தனால சோ அதை நான் தேர்ந்தெடுத்தேன்.
0: நீங்க எப்படி?
2: என்னை பொறுத்த வரைக்கும், என்னை கேட்டீங்கன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் அயன்மேன் படம் பார்த்தேன். அதுல பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு என்ஜினியர் ஆகணும் அப்படின்னு ஒரு கனவு.
0: படத்தை பார்த்து.
2: சரி சரி. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய துறை வந்து, நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போகலான்னு இருந்தேன். பட் தென் ஒரு டிஸ்கஷன், என்னுடைய அங்கிளோட டிஸ்கஷனுக்கு அப்புறம் எனக்கு வந்து என்ஜினியரிங் ரொம்ப சூட்னு தோணுச்சு. தென் ஆஃப்டர் தட் மெக்கானிக்கல் எடுக்கலாமே, வாய் நாட் அப்படின்னு போனேன். தென் அதே மாதிரி யூனிட்டன்ல வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் ஆப்ஷன் இருந்துச்சு, டத்தோலோ தக்குவாங்க ஸ்காலர்ஷிப்னு, அப்ளை பண்ணேன். அது கடவுள் அனுகிரகத்தில் வந்து கிடைச்சது. தென் அப்படியே நானும் வந்தேன்.
0: அப்படியே வந்துட்டீங்க. சரி, கல்லூரியில் சேர்ந்த அந்த முதல் நாள்லையும் இப்போ இருக்கிற உங்களை ஒப்பிட்டு பார்த்தா உங்களுக்குள் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம்னா இதுதான் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க நீங்க?
1: கண்டிப்பாக நிறையா இருக்குது. ஆரம்பத்தில் வந்தப்போ எந்த ஒரு ஐடியாவும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஏன்னா வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மெட்ரிகுலேஷன் அப்படி நிறைய பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க. ஸோ இங்கே ஒண்டியாக வந்தேன். அதுக்கப்புறம் பல நண்பர்களை கண்டுபிடித்தேன். அப்புறம் வந்து பல இவெண்ட்ஸ் இது போனோம். அப்புறம் பல தலைமைத்துவம் இதில் இருந்தோம். ஸோ அதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்குறப்ப 2022 இருந்த தனிகேஷ்க்கும் இப்போ இருக்கிற தனிகேஷ்க்கும் பல மாற்றங்கள். அதாவது மோ மெச்சூர் நான் சொல்லுவேன், அதாவது ஒரு முடிவு எடுக்க தெரியும். அது மட்டும் இல்லாமல் பல ஞாபகங்கள், மெமரிஸ் இதெல்லாமே இருக்குது. ஸோ அதை நினச்சி பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது.
0: நீங்கள் எப்படி?
2: 2022 எனக்கு என் மேலேயே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தருணம். இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு யோசித்து பார்த்த ஒரு தருணம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி ஒரு எத்தனை வருஷம், 4 வருடங்கள் ஆயிடுச்சு. இப்போ பார்க்குறப்ப, ஓ, நான் நினைத்து பார்த்ததை விட கூட பண்ணியிருக்கோம் நம்ம அப்படின்னு ஒரு அளவுக்கு ஒரு பெருமை இருக்குது. அதே மாதிரி அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நாளை பற்றின ஒரு யோசனை, நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து இன்னும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை. மெச்சூரிட்டி, அஃப்கோர்ஸ், அவர் சொன்ன மாதிரிலாம் நம்ம வந்து இளமையாக இருக்கிறப்ப நிறைய விஷயங்கள் வந்து யோசிக்காமல் செய்வோம். இப்போ வந்து ஒரு விஷயம் செய்கிறது இருந்தால் கூட, ஓகே இதில் என்ன நன்மை இருக்குது, என்ன தீமை இருக்குது, எது நம்ம எடுத்துக்கலாம், எது நம்ம எடுத்துக்க வேணாம், அந்த யோசித்து பார்க்குற அந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்கேன்னு தோணுது. பட் தென் அஃப்கோர்ஸ் இதுக்கப்புறமும் இன்னும் நம்மளுடைய வாழ்க்கை இருக்குது, அதில் இன்னும் என்னென்ன பண்ண போகிறோன்னு பார்க்கணும். சார், அந்த மாதிரிலாம்
0: இவர் பேசும்போது அப்படி ஒரு ரேப்பர் மாதிரி கையெல்லாம் அசைச்சு நல்லா இருக்கு, பேசி பழகிருச்சு. ஏன்னா தலைமைத்துவத்தில் ரெண்டு பேருமே இருக்கீங்கல்ல அதிக அளவில், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தலைமைத்துவத்தில் இருக்கீங்க, தனித்தனியாக சொல்லுங்க. முதல்ல எப்படி உங்களுக்கு நட்பு ஏற்பட்டுச்சு, வேற வேற கல்லூரி படிக்கிறீங்க?
1: ஆமாம், கண்டிப்பாக. ஸோ நான் வந்து 2023 வந்து SRC ஸ்டூடெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் கவுன்சில் MMU ல பிரசிடென்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஸோ அது வந்து என்னோட 18 அப்போ வந்து 19 வயது ஸோ தி யங்கஸ்ட் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டைமில் ஸோ அதுக்கப்புறம் வந்து நேஷனல் எஸ்ஆர்சியில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் வெல்ஃபேர் ஸோ அதாவது ஒரு ஒட்டுமொத்த நாட்டோட கல்லூரி மாணவர்கள் பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரி மாணவர்களோட வெல்ஃபேர் பார்த்துக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அது மட்டும் இல்லாமல் பல பிளாக்ஸ் இந்த மாதிரி ஜிஎல்யூ யூனிவர்சிட்டிக்கு இடையிலான ஒரு தலைமைத்துவம் இந்த மாதிரி பல மாதிரியான தலைமைத்துவத்தில் நான் இருந்தேன் ஸோ எங்களுக்குள்ளே எப்படி நட்பு ஏற்பட்டுச்சுன்னா நாங்கள் எப்பயுமே ஈவெண்ட்ஸில் ஜாயின் பண்ணுவோம் எப்பயுமே இப்போ வந்து பல்கலைக்கழகத்துக்கான இவெண்ட்ஸ் நடக்கிறப்ப கண்டிப்பா யூனிதன் வருவாங்க எம்எம்இ வருவாங்க ஏன்னா நாங்க எங்க கல்லூரி வந்து ரொம்ப பக்கத்து பக்கத்துல தானே இருக்கு சோ எப்பயுமே நாங்க மீட் பண்ணுவோம் சோ அங்கேயும் தான் எங்களோட நட்பு உருவானுச்சு அதுக்கப்புறம் நான் முடிந்த வருடம் அதுக்கப்புறம் வந்து இவரு அங்க பிரசிடென்ட் ஆகி அங்க இருக்கிற எம்பிபி கேல அவர் அப்புறம் ஜாயின் பண்ணாரு
0: உங்களை சந்திச்ச நேரமா இருக்கும் நினைக்கிறேன்
1: இருக்கலாம் அது ஒரு நல்ல நேரம்
0: ஆமா அவருக்கு அது அவர் சொல்றாங்க
2: ஆக்சுவலா தனிகேஸ் எப்படி தெரியும்னா எங்களுக்கு ஒரு மியூச்சுவல் நண்பர் இருக்காரு விஷ்ணு ராம்னு அவர் வந்து இவரோட
1: மெட்ரிகுலேஷன்
2: போயிட்டு யூனிட்டன் வந்தாரு நாங்க ரெண்டு பேரும் அங்க மீட் பண்ணப்ப இவரை பத்தி நிறைய சொன்னாரு அவருன்ட்டு இவர் வந்து எம்எம்யூல பிரசிடென்ட் ஆயிட்டாரு இவர் இப்படி பண்றாரு தென் நானும் ஃபாலோ அப் பண்ண ஆரம்பிச்சேன் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் ஐஜியில தென் அவருடைய வாழ்க்கை பயணத்தை பார்த்து ஒரு வருஷத்துக்கு தென் வாஸ் லைக் ஓகே இவர் லைக் மேமாங் இஸ் அ ரெஸ்பெக்டபிள் ஃபிகர்ல தென் ஒரு ஈவெண்ட் நினைக்கிறேன் ஜிஎல்யூ சம்மிட்ல மீட் பண்ணோம் அதில் ஆரம்பித்ததில் அதில் தான் அவரை வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் அதுலேருந்து ஒரு ஒரே ஒரு ஒரு நட்பு சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும் நானும் என்னோடய யூனிட்டனில் 2023 பிரசிடென்ட் ஆனேன் அதுக்கப்புறம் ஜிஎல்யூ பிளாக்ஸ் அவர் சொன்னார் ஜிஎல்யூ 4 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது எம்எம்யூ யூனிட்டன் யூனிகேர் அண்ட் யூடிபி இந்த 4 யூனிவர்சிட்டியை கவர்ன் பண்ணுற ஒரு பாடி இருந்தது எஸ்ஆர்சிக்குன்னு ஸோ அந்த பாடியில் வந்து சேர்மேன் ஆனோம் அவரும் சேர்மேன் ஹி வாஸ் த ப்ரீவியஸ் சேர்மேன் தான் நான் அவருக்கு அடுத்து வந்த சேர்மேன் அண்ட் அதுக்கப்புறம் எம்பிபிகேயில் வந்து எக்ஸ்கோவாக இருந்தோம் அது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து கரண்ட்லியாக வந்து கிளப்ஸில் ஆக்டிவாக இருக்கலாம் லைக் அப்படி இப்படி ஈவெண்ட் செஞ்சுக்கிட்டு ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு
0: கல்லூரி வாழ்க்கை அப்படின்றது அந்த தலைமைத்துவத்தில் இருக்கிறது மிகப்பெரிய பொறுப்பு ஏன்னா எல்லா மாணவர்களையும் ஒன்று சேர்க்கணும் நிறைய விஷயங்கள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க எங்கேயாவது போவாங்க அப்புறம் நேரம் கழித்து வருவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் சமாளிக்கிறதே பெரிய தலைவலியாக இருக்கும்ல இப்போ சொல்லும் போதே உங்களுக்கு தலைவலி
1: தெரியுது தலைவலி இப்போ இப்பயே எனக்கு மயக்கம் வருது அது நினைக்கிறப்ப அந்த காலகட்டத்தை யோசிக்கிறப்ப ஏன்னா வந்து தலைமைத்துவம் சொல்கிறப்ப அப்போ வந்து எம்எம்யூல 14,000 மாணவர்கள் அது சைபஜயா மலாக்கா ரெண்டு கேம்பஸ் வேற
0: கை வச்சுட்டாரு
1: ஆமாவா அப்போ இந்த ரெண்டு கேம்பஸ்க்கும் தலைவராக இருக்கிறப்ப அங்கே இருக்கிற மாணவர்களோட வெல்ஃபேர் ஓகே அப்புறம் வந்து ஃபுட் பேங்க் கிளீனிங் அவங்களுக்காக இனிஷியேட்டிவ்ஸ் இப்போ வந்து பெண்களுக்காக பேட் நம்ம டாய்லெட்டில் வைக்கிறது அப்புறம் வந்து ஃப்ரீ ஃபுட் கே வீக் இந்த மாதிரி பல மாதிரியான இனிஷியேட்டிவ் நம்ம செஞ்சோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏன்னா வந்து ஒரு தலைமைத்துவம்னு சொல்கிறப்ப கண்டிப்பாக கிரிட்டிக்ஸ் இருக்கதா செய்யும் ஸோ நம்மளுக்கு எவ்வளோ 10,000 பேர் சப்போர்ட்டர்ஸாக வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி 4,000 பேர் நம்மளுக்காக எதிரியாக கண்டிப்பாக இருப்பாங்க ஸோ வந்து அதெல்லாம் தாண்டி நிறைய சாக்ரிஃபைஸ் என்னை கேட்டால் அது சாக்ரிஃபைஸ் இருக்கணும் இருக்கதா செய்யும் ஆனால் வந்து பெற்றோர்களோட கொஞ்சம் தூரமாக இருக்கிறது அதாவது எந்த ஈவெண்ட் நடந்தாலும் போக முடியாது வீட்டில் நல்ல காரியம் கெட்ட காரியம் நடந்தால் கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ இது இந்த மாதிரியான சாக்ரிஃபைஸும் அதுக்கேற்ற மாதிரியும் இருக்குது ஸோ தலைமைத்துவம் சொல்கிறப்ப நல்லது மட்டும் அப்படியே நம்ம சொல்ல முடியாது அதுக்கேற்ற மாதிரியான கெட்ட ஐ மீன் எப்படி சொல்கிறது ஒரு நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவோ இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம தாண்டி வந்தால் தான் அதுக்கான ரெக்கக்னிஷன் நம்மளுக்கு கிடைக்கும்
0: சரி கல்லூரி வாழ்க்கையில் நிஜமாகவே உங்களுக்கு பதற்றத்தை தர்றது வந்து தேர்வா இல்லை இந்த மாதிரி பணிகளா எதை சொல்லுவீங்க நீங்கள்
2: என்னை பொறுத்த வரைக்கும் பணிகளில் தேர்வு வந்து என்னை பொறுத்த வரைக்கும்
0: கடந்துடலாம்
2: நான் யூஸ்வலால நான் வந்து லாஸ்ட் மினிட் தான் படிப்பேன் அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு ரிசல்ட்
0: பெற்றுவீங்க
2: வாங்கிடுவேன்
0: சில பேர் அப்படி இருப்பாங்க சில பேர் வந்து 4 மணிக்கெல்லாம் எழுந்து படிப்பாங்க
1: ஆமா ஆமா
0: கடைசியில வந்து ஐயோ என்ன அது அப்படின்ற மாதிரி
2: அந்த மாதிரி யோசிச்சிருக்கேன்
0: அந்த மாதிரியும்
1: தேர்ச்சி
0: பெற்ற மாணவர்கள் பார்த்தாலே தெரியுது நீங்க நல்ல மாணவர்கள் சொல்லிட்டு சரி இப்ப அடுத்து உங்களுக்கு ஏத்த ஒரு பாட்டு கேட்கலாம் கேட்ட பிறகு நிறைய விஷயங்கள் பேசலாம்

0: சாயபியங்கர் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். உங்களுக்கு ஏற்ற ஒரு பாட்டை நாங்க வழங்கியிருந்தோம். எப்படி இருந்துச்சு மனசு இப்போ?
1: ரொம்ப
0: குழுக்குழுன்னு இருந்தது. சரி, உங்களுடைய நண்பர்கள் உங்களை பற்றி நல்லதா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னது, அதே மாதிரி அவங்க உங்களை பற்றி கிண்டலா சொல்லக்கூடிய விஷயம் என்னது அப்படின்றத சொல்ல போறீங்க. நல்ல ஒரு விஷயமும் சொல்லணும், ஏ கிண்டலா சொல்லுவாங்களா அந்த மாதிரி, அது நட்புக்குள்ள இருக்கிற சகஜமான விஷயங்கள் தானே. யார் முதல்ல சொல்ல போறீங்கன்ற போட்டி வந்துட்டு
1: தானே.
0: முதல்ல விஷ்ணு சொல்லட்டும்.
2: நல்லதுன்னா என்னுடைய நண்பர்கள் எல்லாம், என்னோட நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க என்னை பத்தி?
0: என்ன சொல்லுவாங்க? தங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லையே.
2: என்னை வந்து ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிளான பர்சன் சொல்லுவாங்க, அம்பிஷியஸான பர்சன் சொல்லுவாங்க. அது அது பாசிட்டிவாக இருக்கு நெகட்டிவாக இருக்கும். ஸோ நான் அம்பிஷியஸ் சூஸ் பண்ணுறேன்னா, ஏன் அம்பிஷியஸ்ன்னு சொல்லுவாங்கன்னா, அஃப்கோர்ஸ் என்றைக்குமே வந்து அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து ஒன்று பெருசாக என்ன பண்ணலாம், இது இந்த இந்த ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன நம்ம செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறனால அது நல்ல விஷயம். அதே சமயத்தில் வந்து அது ஏன் கெட்டதாக ஆகுதுன்னா, இவன் எப்போ பார்த்தாலுமே அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலான்னு போகிறானே.
0: அந்தரவாக இருக்குப்பா.
2: அதே தான் என் கூட என் கூட வந்து இந்த தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அதை சொல்லுவாங்க, இவன் எப்போ பார்த்தாலுமே அடுத்து என்ன வேலை செய்யலாம், அடுத்து என்ன போய், இவன் ரெஸ்ட் பண்ண மாட்டானா, இவன் தான் ரெஸ்ட் பண்ண மாட்டான், நம்மளே ரெஸ்ட் பண்ண விட மாட்டான் அப்படின்னு.
0: பொசு தொலைத்தான். ஆனால் உங்களை பார்த்தா எனக்கு ரெண்டு விஷயம் தோணுது. ஒன்று, நீங்கள் தன்முனைப்பு பேச்சாளராக வரலாம், ஏன்னா நீங்க சிஎஸ்டி பேசும்போது அப்படி இருக்கு, இல்ல ரேப்பரா நீங்க சொல்லி சே கலந்துட்டா கூட வரலாம், பண்ணுங்க. சரி, இப்போ நீங்க சொல்லுங்க.
1: தனிக்கு சோ எப்பயுமே என்னை பத்தி பெருமையா ஒன்று சொல்லுவாங்கன்னா என்னதுன்னா, அவுட் ஆஃப் த பாக்ஸ் எப்பயுமே திங்க் பண்ற ஒரு ஆள் நான். சோ வந்து எல்லாரும் வந்து மேபி இப்போ இங்க ஏ டு பி போலாம்னு நினைச்சாங்க, நான் ஏ டு ஜெட் தான் போக பார்ப்போம். நார்மலா எப்பயுமே அவுட் ஸ்டாண்டிங்கா இருக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன். சோ கிண்டல் அடிக்கிறதுனா வந்து, இப்போ ஒரு ஃப்ரெண்ட் கேங் இருந்துட்டாங்கன்னா அலறி ஆர்ப்பாட்டம் செய்யற மொதல் ஆள் நான் தான் கண்டிப்பா இருப்பேன். சோ அதாவது பேச்சு திறமை, பாடல் திறமை, ஆடல் திறமை, இந்த மாதிரி எல்லா திறமைகளும் வெளிவந்து எல்லாத்தையும் கலாய்ச்சி விட்டு நம்ம நம்ம நம்ம நம்ம பல வேலைகளை செய்யற கண்டிப்பா கண்டிப்பா அது வந்து எனக்கு தெரிஞ்ச ஆள் முகமாக இருந்தா கண்டிப்பா அது வந்து மேக்ஸிமம் 200% ஆக்டிவ்ல இருப்பேன்.
0: கல்லூரி உங்களுக்கு கற்றுக் கொடுத்த மிக முக்கியமான பாடம்னா என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? கல்லூரி வாழ்க்கை கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் படிச்சிட்டு இருக்கீங்க நீங்க?
2: 4 வருடங்கள்.
0: 4 வருடங்கள் நிறைய கத்துக்கொடுங்க.
2: என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷன்ஸும், நம்ம வந்து எவ்வளவு வந்து ஒரு டிசிஷனை வந்து யோசிச்சு எடுக்கணும், அதில் அதனால் வந்து யார் யாருக்கு பயன் கிடைக்க போகுதுன்னு யோசிச்சு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது வந்து கொஞ்சம் சீரியஸான ஒரு ஆன்சர் அல்ல. ஒரு ஃபன்னான ஆன்சர்னா, லைஃப்பை எப்படி வந்து நம்ம சம்டைம்ஸ் சில்லாக எடுத்துகிட்டு போகலாம், ஃபன் பண்ணலாம், திடீர்னு நம்ம வந்து அதை பிளான் பண்ணியிருக்கே மாட்டோம், லைஃப்பில் அது நடக்கும், அதை வந்து அப்படியே பார்த்துட்டு போயிடலாம், அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தருணங்கள் நம்மளே எதிர்பார்க்க மாட்டோம், இது நடக்கும் திடீர்னு நமக்கு, அது நடக்கிறப்ப ஓகே இதையும் பாத்துக்கலாம், எதையும் எதையும் தாங்கும் இதையும், அந்த மாதிரி
0: எதையும் தாங்கும். சரி, கேட்ட உடனே இன்னைக்கு உங்களுக்கு நிறைய வாட்ஸ்அப் வரப்போகுது.
1: கண்டிப்பா இந்த 4 வருட பயணம் வந்து அப்படியே ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்கு கண்டிப்பா. சோ வந்து எப்பயுமே ஒண்ணு மட்டும் நான் எப்பயுமே என்னோட மனசுல வச்சுக்கிறது என்னதுன்னா, பி ஹம்பிள். எவ்வளவு பெரிய ஒரு உச்சி அடைந்தாலும் கூட அந்த பதவி வந்து நான் முடிஞ்சிட்டோன்னு எடுத்துட்டு போறது இல்லை. சோ அதனால எவ்வளவு பெரிய உச்சத்தை அடைஞ்சா கூட பி ஹம்பிள், நம்ம என்னென்ன சேவை செய்ய முடியுமோ, பேக் டு த கம்யூனிட்டி எது எது செய்ய முடியுமோ அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம செய்ய முடியணும் அப்படி நம்ம மனசில் இருக்கணும். அடுத்ததாக நான் என்ன சொல்லுவேன்னா, பெற்றோரை மதிக்க வேண்டும் கண்டிப்பாக. ஸோ இந்த இடத்துல என்னோடய அப்பா அம்மா பேரை சொல்லி ஆகணும், மிஸ்டர் ஜி கே குமார் மற்றும் அம்மா பேபி ஒமார் அவர்களுக்கு என்னோட ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது, அதுவும் என்னை கற்றுக் கொடுத்துச்சு. அப்புறம் வந்து ஒரு பல பேர் இருப்பாங்க ஒரு கூட்டத்தில், எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எப்படி நடந்து கொள்ளணும்னு இந்த தலைமைத்துவம் ரொம்ப கற்றுக் கொடுத்துருச்சு. இப்போ வந்து ஏன்னா மீட்டிங்ஸ் வந்து சில நேரத்தில் மினிஸ்டரோட இருக்கும், கேபிடி மினிஸ்டரோட, இல்லை பல்கலைக்கழக பிரசிடனோட இருக்கும். ஸோ அவர் கூட எப்படி பேசணும், எப்படி வந்து அணுகணும், இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை சொல்கிறதுக்கு பதிலாக அந்த பிரச்சனைக்கான தீர்வையும் நம்ம சொல்ல பார்க்கணும். அப்போ தான் வந்து ஓகே, இவன் வந்து வந்து பிரச்சனை மட்டும் எடுத்துகிட்டு வரல, இவன் வந்து தீர்வையும் எடுத்துகிட்டு வரான். ஸோ அங்கே தான் நம்மளுக்கு அந்த மதிப்பு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எங்களோட தலைமைத்துவம் வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் தான் எப்பயுமே. ஏன்னா வந்து எங்களுக்கு இப்போ நானும் விஷ்ணு வர்மாவும் வந்து மெஜாரிட்டி இல்லை எங்கள் யூனிவர்சிட்டியில், அதையும் தாண்டி கேம்பஸ் எலெக்ஷன் போய் ஜெயிச்சு இந்த டாப் சீட்டுக்கு வர்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இதை அடைஞ்சதை விட எனக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, பல விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்கு.
0: நம்ம வெளியே கேட்குறவங்களுக்கு அது சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் சொல்லும் போது அதனுடைய ஆழம் எங்களுக்குமே புரியுது. இன்னொன்று பொறாமையாகவும் இருக்குது உங்களை பார்த்தா, ஐயோ கல்லூரி வாழ்க்கை நம்ம முடிச்சுட்டு வந்துட்டோமே அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு இப்போ இப்போ படிச்சு முடிப்போன்னு இருக்கும், அடுத்த வேலைக்கு போயிட்டோன்னே அப்படி தோணும்.
2: ஆமாம்,
0: எப்போ மறுபடியும் கல்லூரிக்கு போகலாமா, நம்ம எப்போ மறுபடியும் எழுந்து போவோம்.
2: உண்மை
0: அந்த நாசி பூஜாங் தானே
1: சாப்பிட்டுருக்கிற
0: விஷயம் தான் அதெல்லாம். அது கல்லூரி வாழ்க்கைன்ற சொன்னாலே அது ஒரு தனி ஒரு சிறப்பான அங்கம் தான் நம்ம வாழ்க்கையில இல்லையா. சரி, இப்போ நீங்க சந்திச்ச ஒரு சின்ன தோல்வி பிறகு உங்களுக்கு பெரிய பாடமா மாறி இருக்கா உங்க வாழ்க்கையில ஒரு தோல்வி?
1: கண்டிப்பாக நிறைய தோல்விகள் இருக்குது, அதாவது ஆரம்பித்ததுலேருந்து முடிக்கிற வரைக்கும். ஸோ இடையில் வந்து இதை நான் ஒரு தோல்வியாக பார்க்கல, ஆனால் இது ஒரு எனக்கான ஒரு ஹோப்பாக நான் பார்க்குறேன். என்னென்னா, இந்த வருட அனுகிரா தொக்கோ சிஸ்வா நகரால் மலேசியாவில் டாப் டென்னாக நான் வந்து செலக்ட்
0: ஆகிட்டேன்.
1: நன்றி நன்றி. ஸோ அதில் இருக்க ஒரே இந்தியரும் நான் தான் அந்த இந்த வருஷத்தில். ஸோ போன வாரம் தான் அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் முடிஞ்சு, நான் ஜெயிக்கல, ஆனால் இருந்தாலும் அந்த டாப் டென்னில் வந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. நிறைய பேர் அது வந்து ஒரு தோல்வியா பார்த்தாங்க கண்டிப்பா, ஓ பரவாயில்ல இவ்வளவு டாப் டென் வந்துட்டு உன்னால ஜெயிக்க முடியல அப்படின்னு. என்னே கேட்டா என்ன மாதிரி ஒரு சாதாரண ஒரு பையன், ஒரு B40 குடும்பத்திலேருந்து வரேன், எந்த ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டும் இல்லை, எந்த ஒரு அட்வான்டேஜும் எனக்கு இல்லை, ஆனா வந்து இவ்வளவு தூரம் சாதிக்க முடியுது, மலேசியாவில் ஒரு டாப் டென்னாக வர முடியுதுன்னா அதுக்கு காரணம் வந்து நம்மளோட நம்ம எப்படி நடந்துக்கிறோம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம் கண்டிப்பா இருக்கு.
0: உங்களுடைய தோல்வி இல்லை, இதற்கு பிறகு நீங்க நிறைய சாதனைகளை படைக்க உங்களோட மனமார்ந்த
1: நன்றி.
0: இந்த இடத்துல போய் உட்கார்ந்துன்றது சாதாரண விஷயம் கிடையாது இல்ல. அந்த 10 பேர்ல நீங்களும் ஒருத்தர், அதுவும் ஒரே ஒரு இந்திய மாணவர், உண்மையிலே எங்களுக்கு பெருமையா இருக்கு. நீங்க எடுத்துடலாம் சரி.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: நீங்க சொல்லுங்க.
2: என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து நான் நிறைய பேர்கிட்ட சொல்லாத ஒரு விஷயம். இந்த வருடம் வந்து கமந்திரியான் பிலியோ சுக்கன் அந்த என்னது இப்போ துக்காரன் ப்ரோக்ராம் இப்போ துக்காரன் பிலியோ அந்தாரி பங்கசிங் ஒரு ப்ரோக்ராம் செஞ்சாங்க. அதுல வந்து ஏறக்குரிய 16,000 ஸ்டூடெண்ட்ஸில் இளைஞர்கள் டஃப்டார் பண்ணி அதில் வந்து டாப் 185 வந்து ஐ வாஸ் செலக்டெல்லாம் என்னை செலக்ட் பண்ணாங்க. ஸோ போயிட்டு நானும் அங்கே போயிட்டு என்னால் முடிந்த வரைக்கும் நான் வந்து என்னுடைய பெஸ்ட்டை கொடுத்தேன்ல. பட் தென் அங்கே சில எப்படி சொல்கிறது, சிலது வந்து நம்ம பிளான் பண்ணாமல் நமக்கே எதிர்த்து போகும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது. அதில் நடந்து என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஒரு ப்ரோக்ராம் கூட கிடைக்கல இந்த வருஷம் போகிறதுக்கு. ஸோ அது கொஞ்சம் சேடாக இருந்துச்சு அந்த டைமில். அந்த டைம் வந்து அதுவும் வந்து கரெக்டாக வந்து அது என் பர்த்டே டைமில் நடந்தது. பர்த்டே கிடைக்கல, தென் ஐ வாஸ் லைக் ஓகே அப்படின்னு இருந்தேன். பட் தென் என்னுடைய இதுதான் எனக்கு பிடித்த ஒரு விஷயம்னா வந்து அடுத்து என்னன்னு போகிறதுனால, அடுத்து நான் டக்குன்னு என்ன யோசிச்சேன்னா, என்னோட அடுத்த ப்ராஜெக்ட் விச் வாஸ் 2 weeks மினிக்கு தான் முடிஞ்சது. நான் உயர்கல்வி அமைச்சரோட டத்துஸ்ரீ டி ராஜே டாக்டர் ஜம்ரி அப்துல் காடியரோட அவருடைய கம்போங்கில் புலா பங்கூரில் ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சோம், சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட். அரௌண்ட் 120K அந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் செஞ்சு முடிச்சுட்டு இப்போ வந்து இந்த டைமில் யோசிச்சு பார்க்குறப்ப இட்ஸ் ஓகே, அது நடந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கலாம். நான் அது நடந்தனால தான் இப்போ நான் இதில் ஃபோக்கஸ் பண்ணி இதை என்னால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. மேபி நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் இயர் கோன ட்ரை அகைன், அதில் மேபி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா.
0: நீங்கள் ரெண்டு பேருமே வந்து பக்குவப்பட்ட இளைஞர்கள்ப்பா. நினைக்கும் போது உண்மையாக ஆச்சரியமாக இருக்குது. நிறைய ஜாலியாக இருக்கிற நேரத்தை ஜாலியாக இருக்கணும் தான், ஆனால் அந்த கல்லூரி வாழ்க்கை உங்களை எவ்வளோ ஒரு பக்குவப்பட்ட இளைஞனாக மாற்றிருக்கு பாருங்கள். அது நாளை பின்னால் யாரை சந்தித்தாலுமே உங்களால் வந்துட்டு போல்டுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தனித்து நிற்க முடியும். இப்போ அடுத்து ஒரு பாட்டு கேட்டுடலாம். இது வந்துட்டு நம்ம தனிகேஷ்க்கு பிடிச்ச பாட்டு, முக்கியமாக தானே
2: சொன்னீங்க.
0: காதலுக்காக வந்துட்டு காதல் காதூல் அந்த மாதிரி சரி பாட்டு கேட்கலாம், அதற்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.

0: நரேஷ் ஐயர், ஸ்ரேயா கோஷல் குரல்ல அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. சரி, உங்களுடைய கல்லூரி வாழ்க்கையில உங்களுக்கு மிகவும் பிடிச்ச ஒரு இடம், அதாவது உங்க கேம்பஸ்லயே ரொம்ப பிடிச்ச ஒரு இடம்னா என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? முதல்ல விஷ்ணுவர்மா சொல்லுங்க.
1: மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறனால என்னோட கேம்பஸ்ல வந்து ஒரு ஸ்பாட் இருக்கு, ரூஃப் டாப்னு சொல்லுவோம் நாங்க எங்களுடைய கேம்பஸ்ல.
0: ஓ, அங்கேயும் இருக்கு.
1: அங்கேயும் இருக்கு. ஸோ எப்போதுமே ஏன் அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா, எப்போதுமே எனக்கு ஸ்ட்ரெஸ் கூடயா இருந்தாலும் எனக்கு தனிமையில் இருக்கணும்னு தோணினாலும் அந்த இடத்துக்கு போயிட்டு, ரூஃப் டாப் போயிட்டு நான் வண்டி அங்கேயே உட்காந்துட்டு அந்த வியூவை பார்த்துட்டு ஹோல் கேம்பஸோட வியூவை பார்த்துட்டு அப்படியே சில் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நாட் செகண்ட்ஸ் மினிட்ஸில் ஒரு 20-30 minutes உட்காந்து அங்கேயே யோசிச்சுட்டு நம்ம லைஃப்பில் வந்து நம்ம என்ன பண்ணுறதெல்லாம் ஓகேவா, இதுக்கப்புறம் எதையாவது மாற்றிக்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு கீழே இறங்கி வரப்போ எனக்கு ஒரு புது எனர்ஜி கிடைக்கும். ஸோ அதனால் எனக்கு அந்த அந்த அந்த ஸ்பாட் ரொம்ப பிடிக்கும்.
0: தூரமாக இருந்து பார்க்குறவங்களாம் காதல் தொழில் நினச்சிட மாட்டாங்க.
1: இல்லை இல்லை, யாருக்கும் தெரியாது நாங்கள் இருக்கிற,
0: யாருக்கும் தெரியாது, தெரியாமல் இருந்துட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி. சரி தனிகேஷ், நீங்கள் சொல்லுங்கள்.
2: கண்டிப்பாக நான் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படிக்கிறனால எனக்கு ரொம்ப பிடித்த இடம் அப்படின்னா இருக்கிற லேப்ஸ். ஏன்னா வந்து எம்ஏவில இருக்கிற லேப்லாம் வந்து பயங்கரமா இருக்கும், அங்க இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ், அங்க இருக்கிற அந்த ப்ராப்ஸ் எல்லாமே. ஸோ வந்து நம்ம நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சிருக்கோம். ஏன்னா எல்லாம் காஸ்ட்லயும் வந்து ரெண்டு லேப் கண்டிப்பா இருக்கும். அப்போ அந்த லேப்புக்கு போறப்ப அவ்வளோ ஒரு ஆர்வமா நாங்க போவோம். ஏன்னா வந்து சக்சஸ் ஆகுமா சக்சஸ் ஆகாதான்னு தெரிஞ்ச விட அந்த லேப் ரிப்போர்ட் டக்குன்னு செஞ்சு அந்த 2 hours நம்ம அனுப்பி ஆகணும். ஸோ அது ஒரு ரொம்ப நிறைய மெமரிஸ் இருக்கு. ஏன்னா சில நேரத்தில் ப்ராப்ஸ் வேலை செய்யாது, சில நேரத்தில் இது வேலை செய்யாது, சேனத்து ரீடிங் வந்து ஷூட் அவுட் பண்ணோம். அப்புறம் வந்து நாங்கள் லெக்சரர் கேட்போம், லெக்சர் இது வரல, லெக்சர் எப்படி இது செய்யுது அப்படின்னு, வரலையா பரவாயில்ல பரவாயில்ல உங்கள் அனுமானத்தில் நீங்கள் போடுங்க எவ்வளோ வரும்னு அப்படின்னு. ஸோ நிறைய அனுபவம் இருக்குது. அதாவது பசிக்கும் சில நேரத்தில் லேப் நடுவில். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த கருப்போலாம் வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்குவோம், ஏன்னா லேப்ஸ் உள்ள நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அந்த லேப் நடக்கிறப்ப வந்து ஒன்று ஒன்று அப்படியே வாயில் டக்கு டக்கு டக்குன்னு இது பண்ணிவிட்டு ஜூஸ் ஏதாச்சும் எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா அவ்வளோ டயர்டாக இருக்கும், லேப் முடித்து வெளியே வந்தோடனே அப்போ தான் அப்பாடா லேப் முடித்த மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்.
0: இந்த கல்லூரி வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்கிற எல்லா இடங்களுமே நமக்கு நல்ல நினைவுகளை கொடுத்துருக்கோம். தெரியாது, படிச்சு முடிச்சு போன பிறகு தான்
2: நம்ம.
0: சரி, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு போட்டி அங்கம் காத்துட்டு இருக்கு. சரியா, போட்டி அங்கம் என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு பாடலை இப்போ ரிவர்ஸ்ல ஒளிபரப்பு செய்வேன். சரியா, நாங்க வழங்குற அந்த பாடலை ரிவர்ஸ்ல நீங்க கேப்பீங்க. அது என்ன பாட்டுன்றத 5 வினாடிகள்ல கண்டுபிடிக்க போறீங்க.
2: ஓகே,
0: முதல் பாடல்

0: கண்டுபிடிக்க முடிஞ்சா இல்லையா?
1: இல்ல இல்ல, ஏதோ ஏதோ வேற மொழி பாட்டு நினைக்கிறேன், அது மட்டும் எனக்கு தெரியுது.
0: அலுங்கிற குழுங்குற பாட்டு. சரி, இப்ப அடுத்த பாட்டு.
2: ஓகேண்ணே.

0: இருக்கலையா?
1: அனிருத் படம் தெரியுது, ஆனா என்ன படம் தெரியல.
0: நல்லமா பாட்டு கேட்டீங்க. சரி அடுத்த பாட்டு.
1: ஓகே அடுத்த பாட்டு.

0: அப்படின்னு வரும்
1: அப்படின்னு வரும். பாட்டு நிறைய தான் கேக்குறீங்க போல. சரியா சொல்லிருக்கீங்க. அடுத்த பாட்டு, கடைசி பாடல்,
0: கடைசி பாடல்.

பாட்டு கேட்டு பாட்டுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.

0: இந்த பாடல தேர்ந்தெடுத்தது வந்து நம்ம விஷ்ணு வர்மா தான் தேர்ந்தெடுத்தாரு இல்லையா, அதனால வந்து நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும் ஏன் தேர்ந்தெடுத்தீங்க இந்த பாட்டை. சரி, இப்போ ஒரு நாள் முழுவதும் எந்த பொறுப்புமே உங்களுக்கு இல்லை அப்படின்னா உங்களுடைய நேரத்தை நீங்க எப்படிதான் செலவு பண்ணுவீங்க?
1: ஐயோ என்ன முடியாது,
0: முடியாதா? ஐயோ
1: ஒரு நாள் மேபி மேக்சிமம் நான் போறதே ஒரு நாள் தான், ஒரு நாள் ரெண்டு நாள் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒண்ணுமே செய்யலன்னா ஏன் ஒண்ணுமே செய்யாம இருக்கும் அப்படிங்கிற தோண ஆரம்பிச்சிடும். சோ எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு, ஏன்னா மேபி நான் கேட்டு வளர்ந்த கோட்ஸ் அப்படியா இருக்கலாம், நான் பார்த்தவர்கள் அப்படியா இருக்கலாம், லெக்சரர்ஸா இருக்கட்டும், பேரண்ட்ஸா இருக்கட்டும், கிராண்ட் பேரண்ட்ஸ் தான் இருக்கட்டும், எல்லாருமே அப்படியா இருக்கலாம். சோ எனக்கு வந்து இந்த வயசுல தான் நம்மளால ஓடி நல்ல எப்படி சொல்கிறது, நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்ம தெம்பை யூஸ் பண்ணி நம்மளால் முடிந்த பொண்ணோ பொருளோ நம்ம வந்து தேட முடியும். இல்லைன்னா ஐ திங்க் நம்ம ஐ மீன் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணது தப்பு கிடையாது, பட் நம்ம இப்போ முடியுது, ஏன் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதனால தான் என்றைக்குமே வந்து ஓகே இது முடித்தாலும் நம்ம அடுத்து என்ன பண்ணலாங்கிற ஒரு ஒரு யோசனையோடையே நான் வந்து போயிட்டுருப்பேன்.
0: நீங்கள் அந்த இடத்துல சொன்ன பொண் வந்து
1: தங்கம் தங்கம் பொண்ணு
0: இல்லைன்னு.
2: கண்டிப்பாக இல்லை, கொஞ்சம் நான் டிஃப்ரெண்டான ஆன்சர் தான் வச்சுருக்கேன் இதுக்கு. ஏன்னா வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஃப்ரீயாக எனக்கு எதுவுமே இல்லைன்னா கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா சாப்பிடுவேன், அது மெயினாக இருக்குது. ஏன்னா எனக்கு ஸ்ட்ரெஸ் வந்தாலே ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக இருக்குது, ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாலே உணவு ரொம்ப முக்கியம்ல. கண்டிப்பாக, அதாவது நம்மளுக்கு பிடித்த உணவு நம்மளே செஞ்சு சாப்பிட்டா அது இன்னும் நல்லா இருக்கும்.
0: நல்லா சமைப்பீங்களா?
2: நல்லா சமைப்பேன், இல்லை வெறும் இந்த மேகி அவ்வளோ நல்லா சமைக்க மாட்டேன். இந்த மேகி நம்மளே போட்டு நல்லா காய்கறிலாம் போட்டு அது சாப்பிடும் போது ஏதாச்சும் ஒரு சீரீஸ் பார்த்துக்கிட்டே சாப்பிட்றப்ப அந்த ஸ்ட்ரெஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் ஓ நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம் அந்த யோசனையும் நம்மளுக்கு இருக்கும்.
0: சரி, உங்களுடைய கனவு வேலை உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு
2: கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இந்த அளவுக்கு நம்ம இருக்கணும், அதுக்கு நம்மளோட என்னோட பெற்றோர்கள் ரொம்ப பெரிய ஒரு முக்கியத்துவம் இருக்காங்க கண்டிப்பா. சோ அவங்களுக்காக மேபி அவங்களை வெளியே கூட்டு சாப்பிட போகலாம், இல்லாட்டி அவங்களுக்காக ஒரு துணிமணி எடுத்து கொடுக்கலாம். சோ இந்த மாதிரி விஷயங்கள் அந்த முதல் சம்பளத்துல நான் செய்வேன்.
0: நீங்க எப்படி அவர் மாதிரியா?
1: அதே மாதிரிதான் கண்டிப்பாக.
0: நம்ம வீட்டுல கேட்பாங்களே
1: அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க, பட் தென் நம்ம செய்யறது வந்து நம்ம
0: கடமை,
1: பிள்ளையா நம்மளோட கடமை தானே. சோ கண்டிப்பா பெற்றோர்களுக்கு வாங்கி கொடுக்கணும். அதே மாதிரி பெற்றோர்கள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி நண்பர்களும் இருப்பாங்க நமக்காக சப்போர்ட் பண்ண வெல் விஷஸ்ன்னு சொல்லுவேன் நான். இந்த வெல் விஷஸ்க்கும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எது செய்ய முடியுமோ, ஃபர்ஸ்ட் சம்பளம் பத்தாது, செகண்ட் தேர்ட் சம்பளத்துல அப்படியே வரிசையா செஞ்சுட்டு போயிடலாம்.
0: இப்போ நமக்கு ஏறக்குறைய ஒரு நிமிடம் தான் இருக்கு, அதனால டக்கு டக்குன்னு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற தனிகேஷ், அப்போ முதல் நாள் கல்லூரி வாழ்க்கையில இருந்த தனிகேஷ் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? அதே மாதிரி நீங்க நீங்க விஷ்ணு வர்மாவும் சொல்லணும்.
1: அவர் சொல்லட்டும்.
2: ஓகே, நான் என்ன
0: வரியர் சொல்லணும்?
2: ஓகே, நான் என்ன சொல்லுவேன்னா, டோன்ட் கிவ் அப், கிவ் யுவர் எவ்ரிதிங், உன்னால முடியும். எஸ்
0: நீங்க
1: இது வந்து நான் ஸ்பைடர்மேன் பார்த்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம்.
0: With
1: great power, there comes great responsibility. எந்த இடத்துலையும் எந்த பொறுப்பை எடுத்தாலும் அந்த பொறுப்புக்கு ஏற்ற வேலையை வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ அது கொடுத்தோன்னா ஓகேண்ணே, அவ்வளோதான்.
0: உங்களுடைய விஷயங்களை நிறைய பேர் வெளியிலிருந்து இப்போ கல்லூரிக்கு போகணும்னு நினைக்கிறவங்களாம் கேட்டு தெரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு நாங்களும் நம்புறோம். ரொம்ப நல்லா இருந்தது உங்கள்கிட்ட பேசுனது. மீண்டும் வாய்ப்பு இருந்தால் உங்களுடைய மற்ற சாதனைகள்ல சந்திக்கலாம் நம்ம. நன்றி இருவருக்குமே.
2: நன்றி, நன்றி,
1: நன்றிண்ணே.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். மலேசியாவில் மீண்டும் F1 பந்தயத்தை நடத்துவது தொடர்பான வாய்ப்புகள் குறித்து அரசாங்கம் ஆராய தொடங்கியுள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். இது தொடர்பான எந்த ஒரு முடிவும் அப்பந்தயத்தை நடத்துவதன் முக்கியத்துவம், அதற்கான செலவுகளின் தாக்கம் உள்ளிட்ட கூறுகளை முழுமையாக மதிப்பீடு செய்த பின்னரே எடுக்கப்பட வேண்டும் என்றார் அவர். இதனிடையே ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய போட்டியில் நாட்டிற்கு 9 தங்கங்களை பெற்றுத்தந்த தேசிய அணியினருக்கு டாக்டர் ஸ்ரீ அன்வார் பாராட்டு தெரிவித்தார். அவர்களின் பங்களிப்பு மலேசியர்களுக்கு பெருமை அளிக்கும் வகையில் அமைந்ததாக அவர் குறிப்பிட்டார். மலேசியா 9 தங்கம், 7 வெள்ளி, 16 வெண்கல பதக்கங்களை வென்றது. தீ ஏற்படுவதற்கான இடரை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படும் சூப்பர் எல்நினோவை தொடர்ந்து நாடு முழுவதும் புகைமூட்டம், வெப்பப்புள்ளி ஆகியவற்றின் மீதான கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. புகைமூட்டத்தை குறைக்கவும், முதன்மை அணைகளில் நீர்மட்டத்தை உயர்த்தவும், நட்மாவுடனான கூட்டு முயற்சியில் செயற்கை மழை உருவாக்கும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுவதாக இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆத்தோர் ஜோசப் கூரூப் தெரிவித்தார். பத்துகாஜா அருகே பாப்பான் பகுதியில் உள்ள தோட்டத்தில் நடத்தப்பட்ட ஆய்வில் இந்தோனேசிய நாட்டவர் ஒருவர் உள்ளிட்ட 41 பேர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து சேவச்சண்டை சூதாட்ட கும்பலை காவல்துறையினர் முறியடித்தனர். அதேவேளை தொடர்புடையதாக கருதப்படும் பல்வேறு பொருள்களும் 114,000 மேற்பட்ட ரொக்கப்பணமும் பறிமுதல் செய்யப்பட்டதாக பேரா காவற்படை தலைவர் டத்தோ முகமது அல்பி ஜைனல் அபிடின் கூறினார். பிரான்சில் மாணவர்கள் நடத்தி வரும் ஆர்ப்பாட்டங்களை தொடர்ந்து திங்கட்கிழமை நாடு முழுவதும் 500 பள்ளிகள் முழுமையாகவோ பகுதியாகவோ மூடப்படும் என்று கல்வி அமைச்சர் எட்வர்ட் ஜெஃப்ரே தெரிவித்தார். பாதுகாப்பு கருதி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆர்ப்பாட்டம் தொடங்கியதிலிருந்து இதுவரை 24 பள்ளிகளுக்கு தீ வைக்கப்பட்டதாக அவர் கூறினார். நிறைவாக 2026 பஹ்ரீன் ஃபார்முலா 1 கிராண்ட் பிரி சபாங் பன்னாட்டு பந்தய தடத்தில் நடைபெற்ற இதில் வெற்றி பெற்றது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக ரெட்புல் ஓட்டுநர் மாக்ஸ் வெர்ஸ்டப்பன் தெரிவித்தார். பந்தயத்தின் தொடக்கம் மிகவும் பரபரப்பாக இருந்ததாக குறிப்பிட்ட அவர், காரின் ஆற்றல் கிடைப்பதில் ஏற்பட்ட சிக்கலை தொடர்ந்து சரியான முடிவுகளை எடுத்ததோடு படிப்படியாக முன்னேறி வெற்றி பெற்றதாக கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

மலரும் நினைவுகளில் மீண்டும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சிங்க. 60களில் வெளிவந்த பாடல்ல உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் அப்படின்றத இனி தொடர்ந்து நீங்க அழைத்து கேட்கலாம். சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. அடுத்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு எல்லாரும் ஈஸ்வரி குரல்ல கேட்க போறோம். இதே மாதிரி உங்க மனசுக்கு இப்ப என்ன பாட்டு கேட்கணும்னு தோணுதோ அதை தாராளமா நீங்க அழைச்சு கேட்கலாம்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: மணிவண்ணன் பந்திங்லேருந்து பேசுறேங்க ஐயா.
1: முதல் ஒரு பெண் குரல் கேட்டதே,
0: அது நம்ம வீட்டுக்காரங்க அடிச்சுட்டு நம்ம
1: அவங்க அடிச்சுட்டு உங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க, பரவாயில்ல நீங்களே பேசுங்க அப்படின்ற மாதிரியா? சரி, அவங்க பேர் என்னது?
0: அவங்க பேர் உமாதேவி.
1: உமாதேவி, சரி. உமாதேவிக்கு உங்களுக்கு இப்ப என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க, கொடுத்துடலாம்.
0: எங்களுக்கு வந்து இந்த கர்ணன் படத்துல இருந்து உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது.
1: உள்ளத்தில் நல்ல உள்ளம், நான் நினைச்ச மனைவிக்காக நீங்க ஏதோ காதல் பாட்டு கேட்க போறீங்கன்னு நினைச்சிட்டேன்.
0: உங்கதான் இந்த பாட்டு கேட்க,
1: அவங்கதான் கேட்க சொன்னாங்களா? பாருங்க, உங்களுக்கு போய் அந்த பாட்டு அவங்க கேட்க சொல்லிருக்காங்க பாருங்க.
0: எனக்கு பிடிக்கும்னு சொல்லி அதை கேட்டிருக்காங்க.
1: சரி, பிடிச்பாட்டு கேட்கறதும் அன்பின் வெளிப்பாடு தான், அதனால அதை ஏத்துக்கலாம் நம்ம.
0: ஓகே,
1: நன்றி நன்றி, பாத்து போங்க.
0: ஓகே, நன்றி நன்றி.

0: வணக்கம். சௌந்தரராஜன் பேசுறேன், கோலக்கரவல் இருந்து.
1: சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக கேட்கலாம்?
0: எனக்கு வந்து பார் மகளிர் பார் பாடல் பாடல் வேணும். பார் மகளிர் பார் அந்த தலைப்பு பாட்டு.
1: சரி, யாருக்காக அந்த பாட்டு?
0: அது வந்து எங்க குடும்பத்துல எல்லாருக்கும் விரும்பி கேட்கிறோம்.
1: குடும்பத்தில் உள்ள எல்லோருக்காகவும் இப்ப பாடல் வந்துட்டு இருக்கு.

0: வணக்கம் கிஷன், நான் இப்போல இருந்து ஆனந்தி பேசுறேன்.
1: ஆனந்தி சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக கேக்கலாம்?
0: இந்த பாடல் வந்து நீல வானம் திரையில இருந்து ஓடும் எண்ணங்களே. இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் அந்த பாடல கேக்குறேங்க.
1: குறிப்பா உங்களுக்கு ஏன் கேக்கணும்னு தோணுச்சு?
0: எனக்கு இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும், அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். சுசிலாவோட பாட்டு ரொம்ப நாளாச்சு வேற கேட்டு வானொலியில, அதுக்குதான் திரும்ப ஒரு தடவை கேட்கணும்னு தோணுது.
1: என்னதான் இருந்தாலும் வானொலி பக்கமா கேக்குற சுகம் தனிதானே?
0: அதுவேதான்
1: அது மின்னலும் என்னையும் பிரிக்கவே முடியாது. மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப நன்றி உங்களுடைய ரசனைக்கு.
0: நன்றி.

0: மலரும் நினைவுகள் நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாங்க. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கங்க, இரவு வணக்கம். நான் வந்து கிருஷ்ணவேணி சுகுமாரன் பேசுறேன், படம் சிறையில இருந்து.
0: கிருஷ்ணவேணி, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: இன்றைக்கு என்னுடைய பிறந்த நாள், அதனால வந்து ஒரு நல்ல இனிமையான அழகான ஒரு பாட்டு போடுங்க. ஜிக்கியோட பாட்டு.
0: என்ன பாட்டு?
1: இன்பம் வந்து சேருமா, அந்த பாட்டு போடுங்க.
0: பிறந்த நாள் முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இன்பம் வந்து சேருமானு கேக்குறீங்களே, எப்படி
1: வந்து நல்லாதான் இருக்கு. நான் வாழ்க்கையில ஒன்னும் பிரச்சனை இல்ல. ரொம்ப நாளைக்கு பிறகு ஏடிஎம் கூப்பிடுறேன்.
0: அதனால அந்த பாட்டை கேட்டுட்டீங்க. அந்த பாட்டு வரிகளுக்கும் என் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. சரி, மகிழ்ச்சி.
1: ரொம்ப நன்றிங்க. கிஷன், கிஷன் பேசுறீங்க?
0: கிஷன் தாங்க பேசுறேன். உங்களுக்காக பாட்டு வந்துட்டு இருக்கு, கேக்கலாமா?
1: ஓகே, போடுங்க. ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றி.

0: வணக்கம், யார் அந்த பக்கம்?
1: வணக்கம், நான் கண்ணசாமி பேசுறேன், நேர்ல இருந்து கால் பண்றேன்.
0: அண்ணா, நீங்க என்ன அண்ணன் கூப்பிடுறதுனால ஏத்துக்கவே முடியல.
1: வணக்கம் மிஷன், எப்படி இருக்கீங்க?
0: நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா?
1: நல்லா இருக்கேன். நாளைக்கு இப்பதான் ஒரு தீபாவளி ஷாப்பிங் போயிட்டு பார்த்துட்டு இருக்கேன்.
0: இன்னொரு ஒரு மாதம் இருக்குல்ல?
1: ஆமா ஆமா, பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம். நாங்க ஒன்னு ரெண்டு வாரம் வாங்கிக்கிறேன் ஷாப்பிங் பண்ணி முடியிறதுக்கு.
0: முடியறதுக்கு உங்களுக்கு தான் கொஞ்சம் தலைவலியா இருக்கும்ல?
1: கண்டிப்பா
0: கண்டிப்பா. சரி, அது
1: இருக்கத்தான்
0: செய்யும். இதுக்கும் ஏத்த மாதிரியே இருக்க. சரி, மனசுக்குள்ள இருக்கிறது வெளியே வந்துருச்சு நினைக்கிறேன். சரி, பரவாயில்லங்க, பாட்டு சந்தோஷமா கேட்டு பாதுகாப்பா போங்க.

0: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் FM.
1: வணக்கம், நான் தேவேந்திரன்.
2: வணக்கம், நான் சூரிய சங்கர் ஹரிசங்கர்.
1: நாங்க ரெண்டு பேரும் வந்து கராத்தில ஏசியன் கேம்ல வெண்கலம் பதக்கம் ஜெயிச்சோம்.
2: எங்க வெற்றிக்கு நாங்க மட்டும் காரணம் இல்ல, நீங்களும் காரணம். எப்போதுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்.
3: மின்னல்ல வந்து 2026 இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த. இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

0: வணக்கம் நிலத்தை நாம் புலா பினாங் கம்பம் லாயு அனீப் பேசுறேன்.
1: அனீப் சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
0: எனக்கு மனநிலை மங்கையின் பாக்கியம் என்று படிச்சிருந்து கண்டசாலா பீரிய சுசிலா பாடிய தேசுலா உதே கே மலராளே தென்றலே பாட கவி பாட அந்த மாதிரி வரும்.
1: ஆனா நீங்க நல்லா பாடுறீங்க.
0: ஓகே, ரொம்ப நன்றிங்க.
1: சரி, பாடல் வந்துட்டு இருக்கு, யாருக்காகன்னு சொல்லலையே.
0: ஓ, இந்த பாடல் வந்து என்னோட நண்பர்களுக்காகவும் என் சகோதரிக்காகவும் என் தகுதிக்காகவும் மற்றும் மின்னல் எஃப்எம் விட்டு

0: வணக்கம்யா, என் பேர் உஷா.
1: உஷா சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
0: அமைதியான நடிகையிலே ஓடும் அந்த பாட்டு எனக்கு வேணும்.
1: அமைதியா இருக்கிறதுக்காக அந்த பாட்டா?
0: அவங்க ஆத்துல பாட்டு கேட்டா அமைதியா இருந்தாங்க.
1: சரி, இந்த பாட்டை கேட்டுட்டு நிலவர ரசிச்சாலே அதுவே போதும்ல, அப்படி அமைதியா இருக்கும் மனசு.
0: அமைதியா அந்த பாட்டு நல்லா இருக்கும்யா.
1: உங்களுக்காக அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாட்டி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.
4: புகைமூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜான் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
5: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண்ணெரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறுகள் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.
2: இடம்பெறுவது ஞானச்சுடர்
6: வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி.

0: யாரிடம் கேட்பது என்று தெரியவில்லை. அந்த சிறுவனை நம்பி யாரும் கடனாக கொடுப்பதற்கும் ஆள் இல்லை. என்ன செய்வதென்று யோசித்து பார்த்து விட்டு சிறுவன் அல்லவா, உடனே இறைவனிடம் வெகு நாளாக பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தான். எந்த உதவியும் அவனுக்கு கிடைக்கவில்லை. கடைசியாக அவன் என்ன செய்தான், இறைவனுக்கு ஒரு கடிதம் எழுதினான். உரையின் மேல் கடவுள் என்று எழுதிவிட்டு அந்த தபாலை தபால் அலுவலகத்திலே போட்டு விடுகிறான். தபால் நிலைய அதிகாரிகள் அந்த கடிதத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அதை என்ன செய்தார்கள், அதிபர் மாளிகைக்கு அனுப்பி வைத்தார்கள். அதிபர் அவர்கள் ஆச்சரியப்பட்டார், கடவுள் என்று எழுதியிருக்கிறாரே, இந்த பையனுக்கு என்ன ஒரு நம்பிக்கை, இந்த நம்பிக்கையை நான் சீரழிக்கக்கூடாது, எனவே இந்த சிறுவனுக்கு நாம் உதவி செய்வோம் என்று அந்த பையனுக்கு பண உதவி செய்யலாம் என்று முடிவெடுத்தார். இருந்தாலும் 50 வெள்ளி என்பது அந்த சிறுவனுக்கு அதிகம், எனவே ஒரு 20 வெள்ளியை அந்த பையனுக்கு கிடைக்கும் வகையில் ஏற்பாடு செய்கிறார். 20 வெள்ளி நிறைந்த கவர் அந்த பையனுக்கு கொடுக்கப்படுகிறது. பணம் கிடைத்தவுடன் அந்த சிறுவனுக்கு மகிழ்ச்சி தாளவில்லை. நன்றி தெரிவித்து கடவுளுக்கு ஒரு கடிதம் எழுதினான். அதுதான் வேடிக்கை. ரொம்ப நன்றி இறைவா, நான் கேட்டது போலவே எனக்கு பண உதவி செய்து விட்டாய். எத்தனையோ தடவை நான் பிரார்த்தனை செய்தும் உதவாதனி கடிதம் எழுதியவுடன் எனக்கு உடனே 20 வெள்ளியை அனுப்பி வைத்திருக்கிறாய். ஆனாலும் இந்த பணம் அனுப்பப்பட்ட கடிதம் இந்த நாட்டின் அதிபர் மாளிகையிலிருந்து வந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டேன். இனிமேல் அடுத்த தடவை அதிபர் மாளிகை மூலமாக எனக்கு உதவி செய்ய வேண்டாம். எதுவாக இருந்தாலும் நேரடியாக எனக்கு அனுப்பிவிடு. காரணம், நான் 50 வெள்ளி கேட்டால் அவர்கள் 30 வெள்ளி எடுத்துக்கொண்டு மீதி 20 வெள்ளி எனக்கு அனுப்பியிருக்கிறார்கள், பாருங்களேன் என்று வேண்டிக் கொண்டானாம். வேடிக்கைக்காக இந்த கதை சொல்லப்பட்டாலும் உண்மையிலேயே இறை உதவி என்பது நேரடியாக நமக்கு கிடைப்பதே இல்லை. ஏதாவது ஒரு காரணத்தை வைத்து கொண்டுதான் இறைவன் நமக்கான பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறான், நமக்கான உதவிகளையும் நமக்கான உபகாரங்களையும் செய்கிறான், நம்முடைய தேவைகளையும் அவன் நிறைவேற்றுகிறான். இறைவனிடத்திலே நாம் நேரடியாக பிரார்த்தனை செய்து பேசிக்கொள்ளலாமே தவிர இறைவன் நம்மிடத்திலே நேரடியாக பேசுவான், உதவி செய்வான், கருணை காட்டுவான் என்றெல்லாம் எதிர்பார்ப்பது அந்த சிறுவனை போன்ற வேடிக்கையான அறியாமையாகத்தான் இருக்கும். ஒரு தடவை ஊருக்குள்ளே வெள்ளம் ஏற்படுகிறது. வெள்ளம் ஏற்படுகிற போது ஒரு மனிதன் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்தான். இறைவா, இந்த வெள்ளத்திலே இருந்து நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். அந்த நேரத்திலே ஒரு மனிதர் வருகிறார். சகோதரா, வெள்ளம் வருகிறது, வா இருவரும் தப்பித்து விடுவோம் என்று ஒரு மனிதர் அழைக்கிறார். இல்லை இல்லை, இறைவன் எனக்கு உதவி செய்வான் என்று இருந்து விட்டார். இரண்டாவதாக வெள்ளம் கொஞ்சம் அதிகமான போது துறை சார்ந்த அதிகாரிகள் ஒரு படகை எடுத்து வந்து அந்த மனிதரை அழைக்கிறார்கள். சீக்கிரம் வந்துவிடு, படகிலே போய்விடுவோம் என்று அழைக்கிறார்கள். இந்த மனிதன் ஏறவே இல்லை. இறைவன் எனக்கு உதவி செய்வான் என்று இருந்து விட்டார். மூன்றாவது தடவையாக ஹெலிகாப்டர் மூலம் அதிகாரிகள் அவனை தூக்கி செல்வதற்கு தயாராக இருந்தார்கள். அப்போதும் அவன் ஏற மறுத்துவிட்டான். கடைசியிலே வெள்ளத்திலே அவன் மூழ்கி இறந்து விட்டான். இறந்ததற்கு பின்னால் இறைவனை சந்திக்கிறான். இறைவா, நீ எனக்கு உதவி செய்வா என்று நான் எவ்வளவோ நம்பியிருந்தேனே, நீ எனக்கு உதவி செய்யவில்லையே என்று கேட்கிறான். அப்போது இறைவன் சொன்னான், நான் 3 மனிதர்கள் மூலமாக உனக்கு உதவி செய்ய நினைத்தேன், ஆனால் நீ அந்த 3 மனிதர்களையும் புறக்கணித்து விட்டாய். என்னுடைய உதவி நேரடியாக வராது, ஏதாவது ஒரு காரணத்தை ஏற்படுத்தித்தான் என்னுடைய உதவி வந்து சேரும் என்பதாக இறைவன் சொன்னதாக ஒரு கற்பனை கதை. எனவே இறை உதவி நமக்கு ஏதாவது ஒரு வகையில் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை புத்துணர்ச்சியோடு தொடங்குவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கிருபை செய்வானாக.
1: நேர்களே, இடம்பெற்றது ஞான சுடர். வழங்கியவர் அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கி.

0: இசை உங்களுக்காகவே தயாரா இருக்குங்க. பயணத்துல இருக்க போறீங்க அப்படின்னா மின்னல் FM உங்களுக்கு நிச்சயமா துணையா இருக்கும். இந்த அளவில் உங்களிடமிருந்து அன்பு நன்றி கூறி விடை பெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாங்க. நல்லா ஓய்வெடுங்க.
1: மின்னல் FM, இளமை புதுமை இனிமை.

அளவில் காற்றின் மொழி நிகழ்ச்சிக்கு ஒரு நிறைவு கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. அடுத்து உங்களுக்காகவே இது நம்ம நேரம் முழுக்க முழுக்க நம்ம உள்ளூர் பாடல்களை தான் நள்ளிரவு 12 மணி தொடங்கி 1 மணி வரைக்கும் கேட்டு ரசிக்க போறீங்க. அதற்கு பிறகு மின்னலின் இடைவிட

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜான் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல்ஸ் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண்ணெரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறல்கள் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிட தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.
2: ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மினல் எஃப்எம்.

0: என்ன
1: வாழ்க்கையில
2: செலவு பண்ணுங்க.

தொலைக்காட்சி மின்னல ஃபேம் கேக்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல ஃபேம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற, நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களே, இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.

இருக்க, நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் ஃபேம்.

0: இன்றைய பாடல் தொகுப்பு பிரேமா கிருஷ்ணன்.
1: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
0: அமுதே தமிழே,
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: யாராவது உங்க மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல, மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னல.
1: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
2: அதுதான் இதுவோ
1: அனலாக கொதித்தது இந்த மனது.

0: முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்.
0: நினைவுகளுக்காக
1: பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு. அப்பா அம்மாவுக்கு நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: கூடி சீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
0: ஐயா தம்பி
1: சொல்லுங்க,
0: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாத மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க.
1: சரியா,
0: போயிட்டு வரேன்.
1: சில மாதங்களுக்கு பிறகு.
0: என்னயா இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். தா என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
1: எல்லாம் என் நேரம் தான்.
0: என்னயா?
1: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாட்டி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காசு சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க. நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பனு பாத்தா?
0: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பாக்க முடியும்? நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காடியிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: இருக்க, நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு, ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின் நல்ல ஃபேம்.
1: இன்றைய பாடல் தொகுப்பு பிரேமா கிருஷ்ணன்.

மின்னல் FM இளமை புதுமை இனிமை. மங்கள இசை.

அங்க மினல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல் சரியாச்சு.

வணக்கம். சலம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். பேரரசர் சுல்தான் இப்ராஹிமிற்கும் பஹ்ரின் மன்னர் ஹமாத் பின் இசா அல் கலீஃபாவிற்கும் இடையிலான உறவினால் பஹ்ரின் கிராண்ட் பிரி ஃபார்முலா 1 போட்டிக்கான உபசரணை நாடாக மலேசியா தேர்ந்தெடுக்கப்பட்டதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். இது நாட்டின் மீது பன்னாட்டு சமூகம் கொண்டுள்ள நம்பிக்கையை குறைப்பதாக அவர் சொன்னார். இவ்வேளை ஐச்சி நகுயா ஆசிய போட்டியில் 9 தங்கப்பதக்கங்களை பெற்ற தேசிய அணியினருக்கு டத்து ஸ்ரீ அன்வார் பாராட்டினை தெரிவித்தார். 2010 சீனா குவாங்சோவில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டியில் தேசிய அணி அடைந்த சிறந்த சாதனைக்கு நிகராக இந்த வெற்றி அமைந்துள்ளதாக அவர் கூறினார். தீ ஏற்படுவதற்கான இடரை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படும் சூப்பர் எல் நினோவை தொடர்ந்து நாடு முழுவதும் புகை மூட்டம், அதீத வெப்ப பகுதிகள் மீதான கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சர் டத்து ஸ்ரீ ஆத்து ஜோசப் குரூப் தெரிவித்தார். கடந்த சனிக்கிழமை ஜொஹூர் யோங்பெங்கில் இடைநிலை பள்ளியில் உயிரற்ற நிலையில் கண்டெடுக்கப்பட்ட 16 வயது மாணவி ஐரின் சோஃபியா முகமது ஹைருல் ஃபைசாலின் உடல் நேற்றிரவு 7:50 கம்போங் பரிட் அர்ஷாத் இஸ்லாமிய இடுகாட்டில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்தியாவில் தேர்தல் ஆணையத் தலைவர் கணேஷ்குமாரை பதவி விலக கோரி எதிர்க்கட்சி தரப்பினர் ஞாயிற்றுக்கிழமை 3வது நாளாக பேரணி நடத்தினர். உலகின் மிகப்பெரிய மக்களாட்சியை கொண்டுள்ள அந்நாட்டில் வாக்காளர் பட்டியலின் மீளாய்வில் மில்லியன் கணக்கான மக்களின் பெயர்கள் அகற்றப்பட்டன. தேர்தல் ஆணையம் இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ளது. துருக்கியின் தென்பகுதியில் 5 மிதமான நிலநடுக்கங்கள் பதிவு செய்யப்பட்டன. சிரியாவின் வடக்கிலும் அவை உணரப்பட்டன. எனினும் இருதரப்பிலும் உயிருடன் பொருட்சேதம் ஏற்படவில்லை. பிற்பகலிலும் மாலையிலும் அந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதாக துருக்கியின் பேரிடர் உதவி நிறுவனம் கூறியது. விளையாட்டு. யுஎஃபா நாடுகள் லீக் கார்பந்து. போர்த்துகல் 2-1 என்ற கோல்களில் நோர்வேயை வெற்றி கொண்டது. போர்த்துகல் அதன் நட்சத்திர ஆட்டக்காரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ இன்றி அடைந்த இந்த வெற்றியை தொடர்ந்து காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. கொன்சாலோ ராமோஸ், ஜுவா கன்சிலவும் போர்த்துகலுக்கான 2 கோல்களை அடித்தனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: நிறம் காலைமணி 6:04 இடம்பெறுவது தீன் சுவை காணுங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன்சுவை கானங்கள் நிகழ்ச்சியினை காரி அல் அஃபேஸ் அல் ஹாஜ் உஸ்தாஸ் அப்துல் கையூம் ஜமாலி ஃபையாசி அவர்கள் வழங்கும் சூரத்துல் ஹுஜ்ரத் வசனம் 13 தொடங்குவோம்.
2: அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்.
3: எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன்.
2: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
3: அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். யா

மனிதர்களே, நிச்சயமாக நாம் உங்களை ஓர் ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே படைத்தோம். நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு பின்னர் உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம். ஆகவே உங்களில் எவர் மிகவும் பயபக்தி உடையவராக இருக்கின்றாரோ அவர்தாம் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக மிக்க கண்ணியமானவர். நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிபவன், யாவற்றையும் சூழ்ந்து தெரிந்தவன்.

0: அன்பான மீனலஃபம் நேர்களே, இன்று பாடல்களுக்கு இடையிலே அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி அவர்கள் வழங்கும் சிந்தனை துளிகள் சிலவற்றை செவிமடுப்போம்.
1: அன்பான நேயர்களே, குர்ஆன் இந்த சொல் அல் குர்ஆனில் 70 தடவை பயன்படுத்தப்பட்டுள்ளது. கர என்ற சொல்லிலிருந்து இது பிறந்தது என்பதே பெரும்பாலானவர்களுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனுடைய பொருள் ஓதுதல் என்பதாகும். இக்ரா ஓதுக என்பதே முதன் முதலில் இறங்கிய திருவசனத்தின் துவக்கமாக இருப்பதால் அச்சொல்லிலிருந்து ஓதப்படுவது பொருள்படும் என்பதாக குர்ஆன் எனும் சொல் தோன்றியது என்று கூறுகின்றனர். ஆனால் நபித்தோழர் கத்தாதா ரதியல்லாஹு தாலான்ஹு மற்றும் அபு உபாதா ரதியல்லாஹு தாலான்ஹு அவர்களும் ஒன்று சேருதல் என்று பொருள்படும் கரண என்னும் சொல்லிலிருந்து பிறந்தது என்று கூறுகின்றனர். அல் குர்ஆனிலே அல்லாஹு தாலா வைன்ன அலைனா ஜமஹு வ குர்ஆனா, அதனை ஒன்று சேர்த்து நீ ஓதும்படி செய்வதும் நம்மீதுள்ள கடமையாகும் என்பதை எடுத்துரைக்கின்றனர். கிபி 610 ஆகஸ்ட் 23 ஞாயிறு பின்னேரம் 24 திங்கள் இரவு ரமலான் மாதம் இந்த அல் குர்ஆன் இறங்க துவங்கியது. ஹிரா மலையில் வீற்றிருந்த அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இறைவனுடைய ஆணைப்படி ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் எனும் வானவர் இதனை கொண்டு வந்தார்கள். 23 486 தடவைகள் இது தேவைக்கு தகுந்த வண்ணம் சிறிது சிறிதாக இறங்கியது. இதனை ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருமுன் ஓதியதும் அவர்களும் ஓதுவார்கள். அதன் பின் அவர்கள் தங்களின் தோழர்களின் முன் ஓதுவார்கள். நபித்தோழர் சைதுனா அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு மற்றும் இப்னு மசூத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு ஆகியோர் இதனை உடனே மனனம் செய்து கொள்வார்கள். புனித மதீனமா நகரம் சென்ற பின் உதவியாளர்களும் திண்ணை தோழர்களும் ஆக 101 பேர்கள் அல் குர்ஆனை மனனம் செய்து கொண்டனர். உடனே 14 எழுத்தாளர்கள் இந்த அல் குர்ஆனை முதன் முதலாக தோல் மற்றும் மரப்பட்டை பலகை ஆகியவை மீது எழுதுவார்கள். எழுதி முடிந்ததும் அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதப்பட்ட எழுத்தின் மீது தங்களின் விரல்களால் தடவி பார்ப்பார்கள். தவறு இருக்கும் இடத்தில் தடங்கள் ஏற்படும், அது அப்பொழுதே திருத்தப்பட்டு விடும்.

அன்பான நேயர்களே, 23 ஆண்டுகளில் மொத்தம் இறங்கிய அல் குர்ஆனுடைய வசனங்கள் 6666 ஆயத்துக்களாகும். இவற்றை அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 114 அத்தியாயங்களாக அமைத்தார்கள். இவற்றில் 86 அத்தியாயங்கள் திரு மக்காவில் இறங்கியவை, 28 அத்தியாயங்கள் திரு மதீனாவில் இறங்கியவையாகும். பொதுவாகவோ ஒரு கேள்விக்கு பதிலாகவோ ஒரு நிகழ்ச்சிக்கு விளக்கமாகவோ இதனுடைய வசனங்கள் இறங்கின. சில பொழுது திரு வசனங்களாகவும், சில நேரங்களில் ருக்கு ஐன்களாகவும், வேறு சில நேரங்களில் ஒரு அத்தியாயமாகவும் இந்த அல் குர்ஆன் இப்படி இறங்கியது. ஒவ்வொரு திருவசனம் இறங்கியதும் இதனை இந்த திருவசனத்திற்கு அடுத்தபடியாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆணையிட்டார்கள். முதன் முதலில் மக்காவில் இறங்கிய அல் குர்ஆனுடைய வசனம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்று துவங்கக்கூடிய வசனமாகவும், மதீனாவில் முதல் முதலில் இறங்கிய வசனம் சூரா அல் பக்ராவாகும். திருக்குர்ஆனை ஓதி வரும் பொழுது 14 இடங்களில் சஜிதா செய்ய வேண்டிய திருவசனங்கள் வருகின்றன. இதில் 29 அத்தியாயங்கள் அலிஃப் லாம் மீம் போன்ற எழுத்துக்களால் துவங்குகின்றன. சைதனா அபூபக்கர் அலியுல்லாஹு அவர்களின் கிலாபத்தின் போது நடந்த யமாமா போரில் அல் குர்ஆனை மனனம் செய்திருந்த 100 கணக்கான ஹாஃபில்களும் காரிகளும் இறந்து விடவே சைதனா உமர் அலியுல்லாஹு தாலானு அவர்கள் அபூபக்கர் அலியுல்லாஹு தாலானு அவர்களை அணுகி குர்ஆனை எழுதி வைத்திட வேண்டிய அவசியத்தை எடுத்துரைத்தனர். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு தாலானு அவர்கள் ஜெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு தாலானு அவர்களை வரவழைத்து இதனை ஒருங்கு சேர்த்து காகிதத்தில் எழுதி வைக்குமாறு பணிந்தனர். எனவே அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் தோளிலும் மரப்பட்டைகளிலும் எழுதி வைக்கப்பட்டிருந்த குர்ஆனின் திருவசனங்களை ஒருங்கு சேர்த்து அவற்றை பிரதி செய்தனர்.

அன்பான நேயர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் கிலாபத்தின் போது குர்ஆனுடைய 114 அத்தியாயங்களும் வரிசை கிரமமாக தொகுத்து முதன் முதலில் ஹிஜ்ரி 11 காகிதத்தில் எழுதப்பட்டன. அதனை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தம் கைவசம் வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு பின் அது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் இருந்தது. அவர்களுக்கு பின் அது ஹப்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. ஹிஜ்ரி 30 ஆண்டில் ஒரு நாள் ஹுசைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அணுகி தாம் போர் அணியில் சேர்ந்து சிரியா ஈராக் ஆகிய நாடுகளுக்கு சென்றிருந்த பொழுது அங்குள்ள மக்கள் பல்வேறு விதமாக குர்ஆனை ஓதி வந்ததை தாம் பார்த்ததாகவும், ஆரம்பத்திலேயே அதனை கிள்ளி எரியாவிட்டால் யூத நசராணிகளுடைய வேதங்கள் போன்று அல் குர்ஆனிலேயும் பலவிதமான வேறுபாடுகள் ஏற்பட்டு விடுமோ என்று தாம் அஞ்சுவதாகவும் கூறினர். அது கேட்ட செய்தனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹப்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் இருந்த அல் குர்ஆனின் பிரதியை வாங்கி வருமாறு செய்து ஸைத் இப்னு சாபித், அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர், ஸைத் இப்னு ஆஸ், அப்துல் ரஹ்மான் இப்னு அல் ஹாரிஸ், இப்னு ஹிஷாம் ஆகியோர் அடங்கிய ஒரு குழுவை அமைத்தனர். இந்த குழுவில் ஸைத் இப்னு சாபித்தை தவிர்த்து ஏனைய மூவரும் குரைஷிகளே ஆவார். சைதுனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த மூவரையும் நோக்கி, உங்களுக்கும் ஸைத் இப்னு சாபித்துக்கும் ஒரு திருவசனம் பற்றி கருத்து வேறுபாடு ஏற்படின் அதனை குரைஷிகளின் பேச்சு வழக்குப்படி எழுதுங்கள், ஏனெனில் குர்ஆன் குரைஷிகளின் பேச்சு வழக்கப்படியே வந்தது என்று கூறினர். அவர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு அதனை எழுதி பல பிரதிகள் எடுத்தனர். இதன் பின் ஹப்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடமிருந்து வாங்கப்பட்ட பிரதியை அவர்களிடம் திருப்பி கொடுத்துவிட்டு புதிதாக எழுதப்பட்ட பிரதிகளில் ஒன்றை தாம் வைத்துக் கொண்டு ஏனையவற்றில் ஒவ்வொரு பிரதியை பல்வேறு நாட்டு ஆளுநர்களுக்கும் அனுப்பி வைத்தனர். சைதனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அங்கிருந்த மாறுபட்ட குர்ஆன் பிரதிகள் கலீஃபாவின் ஆணைப்படி எரிக்கப்பட்டன. இந்த பிரதிகள் ரஸ்மே உஸ்மான் என்பதாகவும் முஸ்ஹஃபே உஸ்மான் என்பதாகவும் பெயர் பெற்றன. அவற்றில் ஒன்று இன்று உஸ்பெகிஸ்தானில் உள்ளது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பிரதி எடுத்து ஓதி வந்த முஸ்ஹஃபே உஸ்மானி இப்பொழுது மஷ்ஹதே அலியில் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டிருக்கின்றது. இது 28 மெய்யெழுத்துக்களால் மட்டுமே எழுதப்பட்டதே அன்றி அதில் அகர இகர உகர எழுத்துக்கள் இல்லை. இதன் அபாயத்தை உணர்ந்து 9 உயிர் எழுத்துக்களை தயார் செய்து தந்தார்கள் அபுல் அஸ்வத் அலி அவர்கள். அந்த முறைப்படி எழுதப்பட்ட அல் குர்ஆன் ஒரு புள்ளி கூட வித்தியாசப்படாது அச்சடிக்கப்பட்டு உலகம் முழுவதும் இன்று பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. அல் குர்ஆனுடைய அருமை பெருமைகளை தெரிந்து அதனை அதிகம் அதிகம் ஓதி அல்லாவிடத்தில் அன்பையும் அருளையும் பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக.

0: நேர்களே, இறைவன் கொடுப்பதை தடுப்பவர் எவரும் இல்லை, இறைவன் தடுத்ததை கொடுப்பவர் எவரும் இல்லை. ஆகையால் இருப்பதைக் கொண்டு மனநிறைவு கொள்வோம். நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞான் ஜாக்கிம்.
0: நேர்களே, மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத்துறை ஜாக்கிமின் ஏற்பாட்டில் ஹிஜ்ரி 1448 அதாவது 2026 ஆண்டின் அனைத்துலக அல் குர்ஆன் ஓதுதல் மற்றும் அல் குர்ஆன் மன்னன போட்டி 6/10/2026 முதல் 10/10/2026 வரை இரவு மணி 8:45 தலைநகர் கோலாலம்பூர் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் டேவான் மிர்டிகாவில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்வின் நேரடி நிலவரங்களை இரவு மணி 9:15 மின்னலஃபமில் செவியேற்க வராதீர்கள். பொதுமக்கள் திரளாக இந்நிகழ்வில் கலந்து கொள்ள அழைக்கப்படுகின்றீர்கள்.
2: நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.
3: நேரம் காலை மணி 6:30.

0: இனிய வணக்கம் வணக்கம். இன்னும் உங்களை தேடி வந்தாச்சு தெய்வீகன் மோகனோடு. இன்றைய நாளை நல்லபடியா தொடங்குறதுக்கு நீங்க எல்லாருமே காத்துட்டு இருக்கீங்க.
1: வாரத்தின் தொடக்கம் திங்கட்கிழமை பொழுது வணக்கத்தோடு நம்ம தொடங்குறோம். இன்றைக்கு 10 மணி வரைக்கும் நல்ல கலகலன்னு நிறைய சுவாரஸ்யமான தகவல் எல்லாம் காத்துட்டு இருக்குங்க.
0: திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ ஆண்டு புரட்டாசி திங்கள் 18 2026, அக்டோபர் 5 திங்கட்கிழமை இன்று. இன்றைய நாள் நமக்கு எல்லாம் நினைச்சதை விட ரொம்ப ரொம்ப சிறப்பான மகிழ்ச்சியான நாளாக இருக்கணும். இன்றைக்கு கருணையின் வடிவான வள்ளலார் அவருடைய பிறந்த தினம் மோகன்.
1: ஆமா, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. சின்ன வயசுல இருந்து நிறைய இந்த ஒரு விஷயத்தை நம்ம தேவாரத்துல நம்ம அதிகமா பாடி இருப்போம், அதிகமா அதை பத்தி நிறைய நம்ம தெரிஞ்சிருப்போம் இல்லையா. அதை வழங்கியவரே அவர் தான்.
0: வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னார். இந்த ஒரு வரியே வந்து வள்ளலார் அவர் யார் அப்படின்றத நமக்கு சொல்லுது. ஒரு மனிதருடைய துயரத்தை மட்டுமல்ல, ஒரு செடி வாடுவதை கண்டாலும் மனம் வாடியவர் தான் அவர். அதனால தான் வள்ளலாரின் வாழ்க்கையை பற்றி பேசும்போது முதல்ல நினைவுக்கு வருவது கருணை. இவர் வந்து கருணையை வலியுறுத்தி இருக்கிறாரு. எல்லாரிடமும் அன்பு செலுத்துவோம், கருணையோடு பழகுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால இன்னைக்கு வாழ்க்கையில நம்ம ஒண்ணு பண்ணும்போது அது மத்தவங்களுக்கு எந்த விதமான தீங்கையும் கொடுக்க கூடாது, அவங்களுக்கும் நன்மையை கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு நம்ம தொடங்கலாம்.
1: இறைவனை ஒளியாய் பார்த்தவர், அந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு வாழ்க்கை பயணத்திலும் இந்த ஒளிக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அந்த மாதிரி பிரகாசமான ஒளி நம்ம வாழ்க்கையில எல்லாரும் மனசிலும் மலரட்டும்.
0: வள்ளலார் அவர்களுடைய வாழ்க்கையில சொன்ன தத்துவங்கள்லாம் இருக்கலையே, அதெல்லாம் நினைவு கூர்ந்து இன்றைய பொழுதை நல்லபடியா தொடங்கலாம். இது வணக்கம் இன்னல்.

0: வணக்கம். இன்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் கோச் வின்குமார்.
1: இன்னைக்கு நம்ம பிளாங்க் ஜாக் ஒர்க் அவுட் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். வாங்க. இது வந்து ஹை பிளாங்க் பொசிஷன்ல வந்து இருந்து இரண்டு கால்களையும் ஒரே நேரத்தில் வெளியே கொண்டு வந்து மீண்டும் உள்ளே கொண்டு வரணும். இது வந்து ஏறக்குறைய ஜம்பிங் ஜாக் மாதிரி, ஆனா பிளாங்க் பொசிஷன்ல இருந்து 20 முதல் 30 ரேப்ஸ் வரைக்கும், அப்படி இல்லைன்னா 30 முதல் 45 வினாடி வரைக்கும் 4 செட் வந்து இதை நீங்க செய்யணும். இது உங்களோட கோ மசில்ஸ் மற்றும் ஷோல்டர், நம்மளோட கை கால்கள் இது எல்லாத்தையும் ஸ்ட்ரெங்தன் செய்யறது மட்டும் இல்லாம ஹார்ட் ரேட்டையும் கொஞ்சம் அதிகரிச்சு நம்ம உடம்புல உள்ள அந்த ஃபேட்டை வந்து பர்ன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையா இருக்கும். இந்த ஒர்க் அவுட்டை தொடர்ந்து நீங்க செய்யும் போது கண்டிப்பா அந்த மாற்றத்தை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. அடுத்த வாரம் இன்னொரு ஒர்க் அவுட் மூலமா கண்டிப்பா உங்களை சந்திக்கிறேன். நன்றி.

0: முதல்ல நம்முடைய எண்ணத்துல எல்லாத்தையும் விதைக்கணும், அதுவே ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணும் சொல்ற மாதிரி ஒரு பாடல் உங்களுக்கு நாங்க கொண்டு வந்திருந்தோம்.
1: சரி, கடந்த 24 மணி நேரத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்க போறோம். தொடக்கமா மலேசிய நண்பன் சொல்லுங்க.
0: ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி, ஆசிய விளையாட்டு போட்டியில் 9 தங்கங்கள் உட்பட 32 பதக்கங்களுடன் மலேசிய அணி சாதனை படைத்திருக்கின்றது. 6 தங்க பதக்கங்களுக்கு தான் குறி வச்சிருந்தோம், மேலும் 7 வெள்ளி பதக்கங்கள், 20 வெண்பல பதக்கங்களுக்கு தான் நம்ம வந்து குறி வச்சிருந்தோம். ஆனா அந்த 6-9 மாறியது. அத்தனை வீரர்களுக்கும் பாராட்டுகளை பிரதமர் சொல்லியிருக்கிறார்.
1: நேற்று தினத்தோடு ஆசிய விளையாட்டு போட்டிக்கும் ஒரு நிறைவு வந்துருச்சு. சரி, அடுத்து மக்கள் ஓசையில் வந்திருக்கக்கூடிய செய்தி, மலேசியாவில் முதியோர் எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் இந்த ஆண்டு மலேசிய மக்கள் தொகையான 34.4 மில்லியனில் 4.2 மில்லியன் பேர் முதியவர்களாக இருக்காங்க அப்படின்னு ஒரு விவரம் வந்து வழங்கப்பட்டிருக்கு.
0: அடுத்தபடியாக கவனத்தை ஈர்த்தது, வார இறுதி நாளில் எல்லாரும் வந்து இந்த செப்பாங் F1 சர்க்கெட் இருக்கலையா, பந்தய தள்ளத்தின் மீது கவனத்தை செலுத்தி இருந்தும் பிரதமர் வந்து வருகை மேற்கொண்டிருந்தாரு. அப்ப அங்கிருந்த ஒரு பத்திரிகையாளர் வந்து கேட்கிறாரு, ஒரு நிருபர் கேட்கிறாரு, F1 மலேசியாவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கானு பிரதமர் சொல்லியிருக்காரு, அது பற்றி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. ரொம்ப சிறப்பாகவே இந்த போட்டி வந்து நடந்தது, அது வந்து எல்லாத்துடைய கவனத்தையும் ஈர்த்தது.
1: மற்றொரு செய்தி, ஜூலை மாதம் வணிக உரிமம் புதுப்பிக்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட இருந்து கடந்த 2 மாதங்களாக கோலாலம்பூரில் மொத்தம் 8,000 அதிகமான வர்த்தகர்கள் அவங்களுடைய வணிக உரிமங்கள் வந்து புதுப்பித்திருக்காங்க அப்படின்னு ஒரு விவரத்தை கூட்டரசு பிரதேசத்துக்கான பிரதமர் துறை அமைச்சர் ஹனாயோ தெரிவிச்சிருக்காங்க.
0: மேல் விவரங்களுக்கு இன்றைய பத்திரிகைகளை வாங்கி படிக்க மறக்காதீங்க. மணி 6:42 ஆயிருச்சு.
1: சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மள சுத்திய வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து நல்லா நம்மளை சிரிக்க வச்சுட்டே இருப்பாங்க.
0: இப்ப காலையிலேயே நீங்க வந்து எழுந்திருக்கிறீங்க இல்லையா, உங்களுடைய அந்த சூழல், அதாவது உங்களை சுத்தி இருக்கிற அந்த நிலையை யாரு மாத்தி அமைப்பா, பட்டு உங்களை சிரிக்க வச்சிருவாங்க. அது யாரு? நீங்க ஒருவேளை அலுவலகத்துக்குள்ள நுழையலாம், யாரோ ஒருத்தருடைய முகம் உங்களை சிரிக்க வைக்கும், இல்ல நீங்க ஒரு பொது போக்குவரத்துல போகலாம், அங்க யாராவது இந்த மாதிரி உங்களை எப்போதும் சிரிக்க வைக்கிற ஒரு நபர்னா யார சொல்லுவீங்க?
1: அது நண்பர்களா கூட இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களை இன்றைக்கு நீங்க அழைத்து எங்களோட பகிர்ந்துக்க போறீங்க. 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8
0: இது கண்டிப்பா நீங்க சொல்லி ஆகணும். சிரிக்க வைக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, சிரிக்கவே மாட்டேன் அப்படின்னாலும் நீங்க கூப்பிடணும். ஏன் நீங்க சிரிக்கலன்னு கேக்குறோம் நாங்க.

காலையிலே கதை பேசலாம். ஜப்பான் நாட்டில் ஒரு கடலோர நகரம் இருந்தது. அந்த நகரத்து மக்கள் மீன் உணவை மிகவும் விரும்பி சாப்பிடுவார்கள். ஆனால் அவர்கள் வாழும் இடத்தில் மீன் எளிதாக கிடைக்காது. பல கிலோமீட்டர் தூரம் கடலுக்கு சென்றுதான் மீன் பிடிக்க முடியும். மீன் பிடித்து திரும்பி வர 2 நாட்கள் ஆகும். அதனால் மீனின் புதுசுவை கொஞ்சம் குறைந்துவிடும். முதலில் மீனவர்கள் மீனை பனிக்கட்டிகளுடன் பாதுகாத்து கொண்டு வந்தார்கள். ஆனால் மக்களுக்கு அந்த சுவையில் திருப்தி இல்லை. அடுத்த முறை உயிரோடு இருக்கும் வகையில் ஒரு பெரிய தண்ணீர் தொட்டியில் மீன்களை வைத்து கொண்டு வந்தார்கள். ஆனால் அப்போதும் மீனின் சுவையில் சிறிது மாற்றம் இருந்தது. இதற்கு காரணம் என்ன என்று யோசித்த மீனவர்களுக்கு ஒரு புதிய யோசனை தோன்றியது. அடுத்த முறை அந்த தண்ணீர் தொட்டியில் சிறிய மீன்களுடன் ஒரு பெரிய மீனையும் சேர்த்து வைத்தார்கள். பெரிய மீனிடம் இருந்து தப்பிக்க சிறிய மீன்கள் 2 நாட்களும் சுறுசுறுப்பாக நீந்திக் கொண்டே இருந்தன. அவை சோம்பலாக இருக்கவில்லை. அதனால் கரைக்கு வந்த பிறகும் அந்த மீன்கள் மிகவும் சுறுசுறுப்பாகவும் புதுசாகவும் இருந்தன. அப்போதுதான் மீனவர்களுக்கு ஒரு உண்மை புரிந்தது. சவால் இருக்கும் போதுதான் உயிர்கள் தங்கள் முழு திறமையும் வெளிப்படுத்துகின்றன. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? நம் வாழ்க்கையும் இதே போலதான். பிரச்சனைகள் என்பது நம்மை அழிக்க வருவதல்ல, நம்மை வலிமையாக்கவும் முன்னேற்றத்திற்கு தள்ளவும் வருகிறது. பிரச்சனை இல்லாத வாழ்க்கையில் நம் சோம்பலாகிவிடலாம். ஆனால் சவால்கள் வரும்போதுதான் நம்முடைய திறமை, தைரியம், விடாமுயற்சி எல்லாம் வெளிப்படும். வாழ்க்கை உங்களுக்கு சவால்களை கொடுக்கிறது என்றால் அது உங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையின் அடையாளம் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணேஷ்.

0: அப்படின்னா தினம் தினம் நமக்கு சுபதினம் தான். மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அதுவே ஒரு பெரிய கூறு. அதை பத்தி தான் வள்ளலார் அவர்களும் சொல்லியிருந்தாங்க காலையில் நிகழ்ச்சியுடைய தொடக்கத்திலேயே சொல்லியிருந்தோம்.
1: சரி, இன்றைக்கு நேர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், உங்களை சுத்தி இருக்கக்கூடியவங்க உங்களை அப்படியே மகிழ்ச்சி படுத்திக்கிட்டு சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருந்தோம்.
0: ரோஷன் வந்திருக்காரு,
2: ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் தான், அதுல வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்க நாலு பேர் இருக்கும், அவ்வளவுதான்.
1: நாலு பேர், அந்த நாலு பேர் யாரு?
2: அது கிடையாது, எங்க இடத்துல உள்ளவங்க தான், பக்கத்துல பின்னாடி அந்த மாதிரி அங்க எங்க வீட்டுக்கிட்ட
1: உள்ளவங்கதான்.
2: அப்ப நாங்க நாலு பேர் ஒரு குரூப்ல இருப்போம். அப்ப நாங்க என்னக்கா, எங்க இடத்துல வந்து ஏதாவது ஒரு கதை நடந்து நடந்தாலும் ஏதாவது வந்து சும்மா பேசி போட்டுக்கிட்டே இருப்பாங்களா. பேசி போடுறப்ப அவங்க வந்து கொஞ்சம் எப்படி சொன்னா ஒரு காமெடியா பேசி போடுவாங்க. அது கேட்டாலே செய்தி வந்து அது கேட்கறப்ப ஒரே சிறப்பா தான் இருக்கும். எங்களுக்குள்ள நாங்களே கலாச்சிக்கிற மாதிரி இருக்கும்.
0: நீங்க காலையில அன்னைக்கு வந்து நல்லா உங்களோட மூட் வந்து நல்லா இல்லன்னு வச்சுக்கோங்களேன்.
2: ஆமா,
0: அந்த அந்த வாட்ஸ்அப் குரூப்க்கு போனோடனே எல்லாம் மாறிடும்.
2: ஆமா, மாறிடும். போட்டமாக்கா அது இவங்க அவங்க கலாய்க்கிறது அவங்களை ஒரு கலாய்க்கிறது, அது அப்படியே அந்த கலாய்ச்சியிலேயே ஒரு காமெடி மாதிரி ஆயிரும்.
1: ஆனா மனசு சரிப்படுறதுக்கு அவங்களை விட ஒரு பெரிய ஆள் இருக்க முடியாது. ஆனா அந்த மாதிரி இருக்கிறதும் நல்லதுதான்.
2: ஆமா, ஏன்னா அது வந்து என்ன சொல்றாங்க, அந்த ஒரு டென்ஷன் எல்லாம் மறந்துட்டு அதுல ஏதோ வந்து எங்கேயோ பேசி எங்கேயோ போய் இவங்களை எங்க யார யாரோ கலாய்ச்சி அது கொஞ்சம் வித்தியாசம் மாறி போயிடும்.
0: ஓ, இப்ப நீங்க இன்னைக்கு சிரிக்கல அப்படின்னு ஞாபகம் வந்துச்சுன்னா பட்டு அந்த குரூப் தொடர்ந்துருவீங்க. நாலு பேர் நமக்கு இருக்கணும்ல, அந்த மாதிரி அவர் ஒரு நாலு பேரோட சுத்திக்கிட்டு இருக்காரு.
1: சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா இயல்பாவே பேசும்போது அந்த சிரிப்பு காற்று அந்த திறன் இருக்கும்.
0: ஆமா ஆமா,
1: பேசும்போதே ஒரு மாதிரி சிரிச்சிருவோம். அந்த மாதிரி நண்பர்களும் அமைவதுன்றது பெரிய வரந்திரமா.
0: நீங்க என்ன பாக்குறீங்கல்ல, சிரிப்பீங்களா இல்லையா?
1: ஆனா உங்களை பார்த்தா அப்படி சொல்றது கொஞ்சம் குறைவு தான்.
0: ஆனா மோகனுக்கு நல்லா சிரிப்பு வரும், காலையில அழைப்பிலேயே சிரிச்சுதான் அவரு கூப்பிடுவோம்.
1: மனசு விட்டு சிரிக்கிறத
0: சொல்லுவாங்க. சிரிக்கிறவங்களை பக்கத்துல வச்சுக்கோங்க. அலுவலகத்துக்கு இப்ப போயிட்டு இருப்பீங்க இல்லையா, அங்க போன நீங்க முதல்ல ஒரு சின்ன புன்னகையை குடிங்க. அதுதாங்க சிரிப்பு.
1: யாரும் சிரிக்கலாம், நம்மளே ஆரம்பிச்சிடணும்.
0: நாங்க சிரிச்சு சிரிச்சு உங்களை நிகழ்ச்சி படிச்சுட்டு இருக்கோம். நல்லா சிரிச்சுட்டே போங்க. இன்றைய பொழுது நண்பா, நீ ஒரு இலவச டாக்ஸி அப்படின்ற மாதிரி ஒரு கதை சொல்லிட்டு போனா.

பேரரசருக்கும் பஹ்ரைன் மன்னருக்கும் இடையிலான உறவு. மலேசியா F1 பந்தயத்தை ஏற்று நடத்த தேர்வு. சூப்பர் எல் நினோ, அதீத வெப்ப பகுதிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். பேரரசர் சுல்தான் இப்ராஹிமிற்கும் பஹ்ரைன் மன்னர் ஹமர் பின் இசா அல் கலீஃபாவிற்கும் இடையிலான உறவினால் பஹ்ரைன் கிராண்ட் பிரி ஃபார்முலா 1 போட்டியை ஏற்று நடத்த மலேசியா தேர்ந்தெடுக்கப்பட்டதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். இந்த நியமனம் நாட்டின் மீது பன்னாட்டு சமூகம் கொண்டுள்ள நம்பிக்கையை குறிக்கின்றது. அதோடு உலக அரங்கில் மதிக்கப்படும் நம்பகமான பங்காளி என்ற அதன் நிலையையும் வலுப்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்நிலையில் மலேசியாவிற்கும் பஹ்ரைனுக்கும் இடையிலான இந்த ஒத்துழைப்பு உறவை வலுப்படுத்துவதோடு இரு நாட்டு மக்களுக்கு நன்மையளிக்கும் பல வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையை பிரதமர் வெளியிட்டுள்ளார். இதனிடையே செப்பாங் பந்தய தளத்தில் நடத்தப்பட்ட பஹ்ரைன் கிராண்ட் பிரி உலகளவில் உள்ள விளையாட்டு ரசிகர்களுக்கு அர்த்தம் பொதிந்த அனுபவமாக இருக்கும் என டத்துஸ்ரீ அன்வார் கூறினார். அனைத்து வீரர்கள், அணிகளின் சிறப்பான செயல்பாடுகள், அந்த மதிப்புமிக்க பந்தயம் விறுவிறுப்பாகவும் கடும் போட்டி நிறைந்ததாகவும் இருந்தது என்றார் அவர். அனைத்து பந்தயக்காரர்களுக்கும் பிரதமர் தமது நன்றியை உரித்தாக்கினார். இதில் வெற்றி பெற்ற ரெட்புல் அணியினருக்கும் அதன் வீரர்கள் மேக்ஸ் வெஸ்டப்பன், கிமி ஆண்டோனெல்லி, லூயிஸ் ஹாமில்டன் ஆகியோருக்கு டத்துஸ்ரீ அன்வாரும் பஹ்ரைன் பட்டத்து இளவரசர் சல்மான் ஹமர் அல் கலீஃபாவும் வெற்றி கிண்ணத்தை வழங்கினர். இவ்வேளை ஐச்சி நகோயா ஆசிய போட்டியில் 9 தங்கப் பதக்கங்களை பெற்ற தேசிய அணியினருக்கு டத்துஸ்ரீ அன்வார் பாராட்டினை தெரிவித்தார். 2010 சீனா குவாங்சோவில் நடைபெற்ற ஆசிய போட்டியில் தேசிய அணி அடைந்த சிறந்த சாதனைக்கு நிகராக இந்த வெற்றி அமைந்துள்ளதாக அவர் கூறினார். அவர்களின் சிறந்த பங்களிப்பின் வாயிலாக மலேசிய மக்களின் பெருமையாக திகழ்வதற்கு நன்றி எனவும் தொடர்ந்து பல அரங்குகளில் வெற்றியை குவிக்க வாழ்த்து என பிரதமர் தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். 9 தங்கம், 7 வெள்ளி, 16 வெண்கல பதக்கங்களுடன் தேசிய அணி ஆசிய போட்டியை நிறைவு செய்துள்ளது. தீ ஏற்படுவதற்கான இடரை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படும் சூப்பர் எல் நினோவை தொடர்ந்து நாடு முழுவதும் புகை மூட்ட நிலவரம் தொடர்ந்து கண்காணிக்கப்படும். அதீத வெப்ப பகுதிகளிலும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. புகை மூட்டத்தை குறைக்கவும் முதன்மை அணைகளில் நீர்மட்டத்தை உயர்த்தவும் தேசிய பேரிடர் நிர்வாக நிறுவனம் நட்மாவுடனான கூட்டு முயற்சியில் செயற்கை மழையை பொய்விக்கும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுவதாக இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சர் டத்துஸ்ரீ ஆத்து ஜோசப் குரு தெரிவித்தார். நெக்ரிசம்பிலான் ஆட்சியாளராக துவான்கு முஹ்ரிஸ் துவான்கு முனாவிர் தொடர்ந்து நிலைத்திருப்பார் என மாநிலத்தின் சட்ட நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. 2008 December 29 நாள் மாநில சட்டங்களுக்கு உட்பட்டு 11th யங்டி பொருத்துவான் பிசாராக துவான்கு முஹ்ரிஸ் அறிவிக்கப்பட்டதாகவும் பின்னர் 2009 October 26 1959 நெக்ரிசம்பிலானின் அரசியலமைப்புக்கு ஏற்ப அதிகாரப்படியாக அரியணையில் அமர்ந்தார் என அந்த மன்றத்தின் செயலாளர் ராஜ நொராஸ்லி ராஜ நோர்டின் குறிப்பிட்டார்.

0: பட்டார். யாங்டி பொருத்துவ மன்றத்தின் உட்பிரிவு 19 கீழ் அவர் தொடர்ந்து இப்பதவியை வகிப்பார் என்றார் அவர். கடந்த சனிக்கிழமை ஜொஹூர் யோங்பெங் இடைநிலை பள்ளியில் உயிரற்ற நிலையில் கண்டெடுக்கப்பட்ட 16 வயது மாணவி ஐரின் சோஃபியா மொமர் ஹைருல் ஃபைசாலின் உடல் நேற்றிரவு 7:50 கம்போங் பாரிட் அர்ஷாத் இஸ்லாமிய இடுகாட்டில் அடக்கம் செய்யப்பட்டது. சம்பந்தப்பட்ட மாணவி இரத்த வெள்ளத்தில் சுய நினைவின்றி பள்ளி மண்டபத்தில் கண்டெடுக்கப்பட்டார். அம்மாணவியின் உடல் சுல்தானா நூரா இஸ்மாயில் மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. குடும்பத்தினர், உறவினர்கள், பள்ளி நண்பர்கள், ஆசிரியர்கள் என 100 மேற்பட்டோர் அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தினர். முன்னதாக இச்சம்பவம் தொடர்பான விசாரணைக்கு உதவ 16 வயது இளைஞரை வரும் வெள்ளிக்கிழமை வரை 6 தடுத்து வைக்க பத்துபஹாத் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் ஆணை வெளியிட்டது. சந்தேக நபர் சம்பவம் நிகழ்ந்த அதே நாளில் யோங்பெங் வட்டாரத்தில் 7:00 கைது செய்யப்பட்டார். அவர் பாதிக்கப்பட்டவரின் சக வகுப்பு தோழர் என நம்பப்படுகிறது. அவரிடமிருந்து கை தொலைபேசி, ஓர் இணை சீருடை, காலனி ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டதாக ஜொஹூர் போலீஸ் தலைவர் டத்து அப்துல் ரஹ்மான் அர்ஷர் தெரிவித்தார். இச்சம்பவத்திற்கான காரணம் விசாரணையில் உள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: அரசாங்க தொடர்புடைய விவரங்கள் தேவையா? பதிவு மற்றும் விண்ணப்ப முறைகளை அறிய வேண்டுமா? கல்வி, வர்த்தகம், சமூகம், சுகாதாரம் என அனைத்து விவரங்களையும் அறிய உங்களுக்காக மை கவர்மெண்ட் அகப்பக்கம். மேல் விவரங்களுக்கு www.malaysia.gov.my.
0: இந்தியாவில் தேர்தல் ஆணைய தலைவர் கணேஷ்குமாரை பதவி விலக கோரி எதிர்க்கட்சி தரப்பினர் ஞாயிற்றுக்கிழமை 3வது நாளாக பேரணி நடத்தினர். உலகின் மிகப்பெரிய மக்களாட்சியை கொண்டுள்ள அந்நாட்டில் வாக்காளர் பட்டியலின் மீளாய்வில் மில்லியன் கணக்கான மக்களின் பெயர்கள் அகற்றப்பட்டன. தேர்தல் ஆணையம் இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ளது. ஆனால் குமார் இதுவரை இது குறித்து எங்கும் விளக்கமளிக்கவில்லை. வாக்காளர் பட்டியல் தொடர்பான முக்கிய முடிவுகள் குறித்த மனுக்களை உச்சநீதிமன்றம் திங்கட்கிழமை விசாரிக்கும் என்று உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிரேசில் அதிபர் தேர்தல் வாக்குகள் எண்ணப்படும் நிலையில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலா டி சில்வாவை விட வலதுசாரி முன்னாள் அதிபர் ஜைர் போல்சோனாரோவின் புதல்வரும் செனட்டருமான ஃபிளாவியோ போல்சோனாரோ முன்னணியில் உள்ளார். இதுவரை போல்சோனாரோ 51 வாக்குகளையும் லூலா 41 வாக்குகளையும் பெற்றுள்ளனர். இதர வேட்பாளர்கள் இன்னும் ஒற்றை இலக்கத்தில் உள்ளனர். முதல் சுற்று வாக்கெடுப்பில் வெற்றி பெற ஒரு வேட்பாளர் 50 மேல் வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். துருக்கியின் தென்பகுதியில் 5 நிலநடுக்கங்கள் பதிவு செய்யப்பட்டன. சிரியாவின் வடக்கிலும் அவை உணரப்பட்டன. எனினும் இரு தரப்பிலும் உயிருடர் பொருட்சேதம் ஏற்படவில்லை. பிற்பகலிலும் மாலையிலும் அந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதாக துருக்கியின் பேரிடர் உதவி நிறுவனம் கூறியது. அவை 4.3 to 4.9 வரையிலான அளவில் இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 2023 பிப்ரவரியில் இரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் நிகழ்ந்த பகுதியிலிருந்து 150 km அவை பதிவு செய்யப்பட்டன. 2023 துருக்கி நிலநடுக்கத்தில் 53,000 பேர் உயிரிழந்தனர். எத்தியோப்பியாவின் வட்டார எதிராளிகள் எகிப்து, எரிட்ரியா, சோமாலியா, சூடான் ஆகியவை ஞாயிற்றுக்கிழமை சந்தித்தன. எகிப்தின் கடற்கரை நகரம் எல் அலைமீனில் நடைபெற்ற இச்சந்திப்பில் அமைதியான முறையில் வட்டார சிக்கல்களுக்கு தீர்வு காண வலியுறுத்தப்பட்டது. எத்தியோப்பியாவில் தீவிரமடைந்துள்ள மோதல் எல்லை கடந்து விரைவடையும் என ஐயுறப்பட்டதை தொடர்ந்து அவை கூட்டம் நடத்தின. கடந்த சில ஆண்டுகளாக நில வளமுடைய எத்தியோப்பியாவுடன் அந்த 4 உறவில் விரிசல் ஏற்பட்டது. குறிப்பாக நைல் நதியில் எத்தியோப்பியா எழுப்பும் அணை நாட்டுக்கான நதி நீர் பங்கை பாதிக்கக்கூடும் என எகிப்தும் சூடானும் ஐயுறுகின்றன. விளையாட்டு. யுஇஃபா நாடுகள் லீக் கார்பந்து. போர்த்துகல் 2-1 கோல்களில் நோர்வேயை வெற்றி கொண்டது. போர்த்துகல் அதன் நட்சத்திர ஆட்டக்காரர் கிறிஸ்தியானோ ரொனால்டோ இன்று அடைந்த இந்த வெற்றியை தொடர்ந்து கால் இறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. கொன்சாலோ ராமோஸும் சுவாங் கன்சிலவும் போர்த்துகலுக்கான இரு கோல்களை அடித்தனர். அந்த அணி ஆட்டத்தின் கடைசி நிமிடங்களை 10 வீரர்களுடன் விளையாடியது. இதனிடையே டென்மார்க்கிற்கு எதிரான ஆட்டத்தில் முன்னணி விளையாட்டாளர்களுள் ஒருவராக களமிறக்கப்படாததை அறிந்து கொண்ட ரொனால்டோ கடந்த புதன்கிழமை தேசிய அணியிலிருந்து வெளியேறினார். பேரரசருக்கும் பஹ்ரைன் மன்னருக்கும் இடையிலான உறவு. மலேசியா ஃபார்முலா 1 பந்தயத்தை ஏற்று நடத்த தேர்வு. சூப்பர் எல் நினோ, அதீத வெப்ப பகுதிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று 2008 ஆண்டு இன்றைய நாளில் பூப்பந்து முதன்மை இரட்டையர் கூ கென் கே டன் போன் ஹியோங் மாக்காவில் நடைபெற்ற தங்க கிராண்ட் பிரீ பொது பூப்பந்து போட்டியில் வாகை சூடினர். இறுதிப் போட்டியில் தைவானின் ஃபங் சே மின் லீ ஷெங் மோ இணையை 31 நிமிடங்களில் 21-16 21-18 என்ற புள்ளி கணக்கில் அவர்கள் வீழ்த்தினர். இதன் மூலம் நாட்டின் தங்க இரட்டையர் முந்தைய தொடரில் பெற்ற வாகியர் பட்டத்தை தக்க வைத்துக் கொண்டனர். இந்த வெற்றி நாட்டின் முதல் நிலை வீரர் லீ சோங் வே இறுதிப் போட்டியில் இந்தோனேசிய ஆட்டக்காரர் தௌஃபிக் ஹிடாயத்திடம் கண்ட தோல்வியினால் ஏற்பட்ட ஏமாற்றத்திற்கு ஓரளவு ஆறுதலாக அமைந்தது. மற்றொரு மலேசிய விளையாட்டாளர் ஜூலியா வாங் பே ஜியானும் மகளிர் ஒற்றைய பிரிவு இறுதிப் போட்டியில் ஹாங்காங்கின் ஜௌமியிடம் வெற்றியை இழந்தார்.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: காலையிலிருந்து சொல்லிட்டு இருக்கோம், வாழ்க்கையை கொண்டாட தொடங்குவோம். இன்றைக்கு அக்டோபர் 5ஆம் தேதி 2026 திங்கட்கிழமையை நீங்க கொண்டாட தயார்னா அந்த மகிழ்ச்சி கொடுக்கறதுக்கு வணக்கம் இன்னல் முழுசா காத்துட்டு இருக்கு.
1: மோகன் தெய்வீகன் இன்றைக்கு உங்களோட பேசிட்டு இருக்கோம். இன்றைக்கு திங்கட்கிழமை அப்படின்றதுனால இன்றைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ரொம்ப அழகான ஒரு தலைப்படம் எடுத்திருக்கோம்.
0: வாழ்க்கையை செம்மையா வாழணும், நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த வாழ்க்கையை அவ்வளவு நல்லா வாழ்றதுக்கு நம்ம வீட்டுல யாரோ ஒருத்தர் ஒரு பெரிய காரணமா இருப்பாங்க. நம்ம வந்து ஒரு மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டே இருந்திருப்போம். டக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய முயற்சி இல்ல அவங்க எடுத்த ஏதோ ஒன்று தான் நம்ம குடும்பத்தையே மாத்தி இருக்கோம், தலைமுறையே வந்து நல்ல வழிக்கு கொண்டு போற ஒரு பெரிய பாதையை கொடுத்திருக்கோம்.
1: இந்த குடும்ப பாதையை மாத்தி விட்டுருப்பாங்க. சில பேர் வந்து குடும்பத்துல முதல் பட்டதாரியா இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் வரவங்க வந்து படிச்சிருப்பாங்க. சில பேர் வணிகத்துல ஈடுபட்டிருப்பாங்க, பாட்டுக்கு போன ஒரு குடும்பத்துல வணிகத்துல வந்து ஈடுபட வச்சு அப்புறம் பார்த்தா ஒரு பெரிய தொழில் செய்ய ஒரு பெரிய காரணமா இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி பல காரணங்கள் பல வழிகள் மாத்தி விட்டுருப்பாங்க.
0: ஒரு குறைந்த வருமானம் பெறக்கூடிய ஒரு குடும்பமா நம்ம இருந்திருப்போம். நம்ம குடும்பத்தை இன்னைக்கு மாத்தி அமைச்ச ஒரு பெருமை நம்ம வீட்டுல இருக்கிற அப்பாவுக்கோ சித்தப்பாவுக்கோ நம்ம தாத்தாவுக்கோ யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. அந்த மாதிரி மோகன் சில பேருக்கு வந்து இந்த குடும்பத்திலேயோ இல்ல அவங்கள சுத்தி இருக்கிற வாழ்க்கை சூழல சின்ன சின்ன சலசலப்புகள் பிரச்சனைகள் இருந்துட்டே இருந்திருக்கும். அதுக்கு ஒரு முடிவு கொடுத்த ஒரு நபர் இருப்பாங்க இல்லையா, அவங்களை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். என்ன நடந்த கதை அதுதான் நாங்க கேக்குறதுக்கு.
1: எல்லாத்திலயும் என் குடும்பத்தை இழுத்து விடுறதுனால இப்ப என்னோட குடும்பத்துல தெய்வீக இப்ப இந்த அறிவிப்பு இந்த ஒரு ஊடகம் அப்படின்னா நான் முதன் முதல்ல
0: நீங்க தான் முதல்.
1: இதுக்கப்புறம் எத்தனை பேர் வர போறாங்க நமக்கு தெரியல.
0: ஒரு குடும்பத்துல ஒருத்தர் எல்லாரும் வர வேண்டாம்.
1: இந்த மாதிரி உங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கோ ஒருத்தர் மாத்தி இருப்பாங்க.
0: சில பேர் வீட்டுல பாத்தீங்களா மூத்தவங்க டாக்டரா இருந்திருப்பாங்க, கீழே இருக்கிற 2-3 பேரும் டாக்டரா இருந்திருப்பாங்க. ஆமா, அப்புறம் இந்த பட்டதாரிகள் உருவாகியதும் அப்படிப்பட்ட ஒரு கனவாக தான் இருந்திருக்கும். இத பத்தி எல்லாம் பேசுவோம். திங்கக்கிழமை ஒரு நல்ல நேர்மறையான கூரை உங்ககிட்ட போய் சேர்க்கணும் அப்படின்றத எங்களுடைய ஆசை. கல்யாண விருந்து பாட்டு வந்துட்டு இருக்கு,
1: நீங்களும் அழைக்கலாம். 3-2-2-2-7 3-3 அல்லது 4-7-6-8 கல்யாண

0: உருமாற்ற பிரிவு மித்ராவின் தலைமை இயக்குனர் ரவீந்திரன் நாயர்.
1: நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, இந்த ஃபர்ஸ்ட் இயர் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் போறவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு உதவியா கேட்கறாங்க. இந்த வாட்டி வந்துட்டு 5000 லேப்டாப் அறிக்கைப்படுத்திருக்கோம். அதே நேரத்தில் வந்துட்டு அந்த டார்கெட் குரூப் சொல்றாங்களே யாருக்கு போய் சேரணும்னு அதையும் வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். போன வருஷம் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த 3000 லேப்டாப் கொடுக்குறப்ப ஃபர்ஸ்ட் இயர் டிகிரி ஸ்டூடெண்ட் டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸ் தான் மெயினாக டார்கெட் பண்ணி கொடுத்தோம். இந்த வாட்டி வந்துட்டு அதே ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் டிகிரி டிப்ளமா, பட் வி எக்ஸ்பேண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஃபவுண்டேஷன் செய்கிற ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்டிபிஎம் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து B40 கேட்டகரியும் M40 கேட்டகரியும் உள்ளவங்க அப்ளிகேஷன் போடலாம். ரெண்டு கேட்டகரியும் எஸ் வி ஓபன் ஃபார் த போத். இப்போதான் அப்ளிகேஷன் திறந்திருக்கோம். இதுக்கு வந்து நம்மளுக்கு 31st October வரைக்கும் நம்ம டைம் கொடுத்துருக்கோம். இந்த 14 செப்டம்பர்லேருந்து 31st October வரைக்கும். ஏன்னா செட்டன் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் வந்து மாச கடைசி இந்த மாச கடைசியில் தான் போய் அவங்கள்ட்ட ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. யூனிவர்சிட்டியில் ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்ம் வந்துட்டு அவங்க யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டியிலேருந்து ஹாலிவால் பிளாஜார் இருப்பாங்க, அங்கே அவங்க சாப் சைன் வாங்கி சாப் வாங்கணும். அது வந்து கன்ஃபர்மேஷன், ஏன்னா இந்த ஸ்டூடெண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அங்கே படிக்க போறாங்க. இந்த காரிஸ் பண்ண முழுசா படிக்கணும், ரொம்ப பேச்சு கூட இல்லை. இந்த லேப்டாப்போட போனா ஒரு 4 பேஜ் தான் இருக்கு காரிஸ் பண்ணுவார். நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ண கால் பண்ணுவாங்க, மொதல் அவங்க சொல்ல காரிஸ் பண்ண படிங்க, படிச்சாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன வேணும்ட்டு. அப்ப நீங்க அப்படியே வந்து வேற ஏதாச்சும் கிளாரிபிகேஷன் கேள்வி கேட்கறதால நீங்க இமெயில் அனுப்புறீங்களா கால் பண்றீங்களா ஸ்பெசிபிக்கா இருக்கும். நம்ம டைம் கொடுத்துருக்கோம், இந்த 14 செப்டம்பர்லேருந்து 31 அக்டோபர் வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் திறந்திருக்கும். காரிஸ் பண்ண படிங்க, அது படி உங்களோட விண்ணப்பத்தை போடுங்க தான் நம்ம சொல்றோம்.
0: இது குறித்த விண்ணப்பத்திற்கும் மேல் விவரங்களுக்கும் mitra.gov.my

0: ரதிமா கேட்டுட்டு வந்தோம் சாயபியங்கருடைய பாடல் மணிப்பு 7:28.
1: இன்னைக்கு நேர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அதை பத்தி தான் நேர்களும் நம்மோட பகிர்ந்துக்க போறாங்க.
0: சிவா நல்லா இருக்கீங்களா நண்பரே?
2: நல்லா இருக்கேன், வணக்கம்.
0: வணக்கம் உங்களுக்கு. சனி ஞாயிற்றுக்கிழமை நல்லபடியா போனிச்சா?
2: நல்லபடியா போனிச்சு. கிளாங்ல போயிட்டு தீபாவளிக்கு ஷாப்பிங் எல்லாம்
0: என்ன வந்துருச்சா?
1: வாங்கிட்டீங்களா? என்ன வாங்கினீங்க முதல்ல?
2: பிள்ளைங்களுக்கு தான் துணிமணி, அப்புறம் எனக்கு ஒரு சட்டை, ஒரு சேலை.
0: இப்ப முதல் கட்டம் முடிஞ்சிருச்சு.
2: முதல் கட்டம் முடிஞ்சிருச்சு, இன்னும் இருக்கு. அடுத்த வாரம் வேற போவாங்க.
0: அது வாரம் வாரம் போகும், இது தொடர்கதை ஆகும்.
2: கண்டிப்பா உங்களுக்கே தெரியும் ஃபேமிலிங்களை பத்தி.
1: ஆமா, சரி நீங்க சொல்லுங்க. உங்க குடும்ப பாதையை மாத்தனவர்னா யார சொல்வீங்க நீங்க?
2: எங்க மூத்த அண்ணன். எங்க வீட்டுல அவருதான் முத முத வந்து பாலிடெக்னிக் போனாரு. இப்போல அவரு போனதை வச்சுதான் எங்களோட மூணாவது அண்ணன் வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அவரும் பாலிடெக்னிக் உப்புமா போனாரு. என்ன வந்து அது தாண்டி பாலிடெக்னிக்ல இருந்து ஜப்பான் அனுப்பிருந்தாங்க அவரை ட்ரைனிங்க்கு 6 மாசம். அப்புறம் அது முடிச்சுட்டு யூனிவர்சிட்டி மலையால போய் கிராஜுவேட் பண்ணாரு மெக்கானிக்கல். அவங்க எல்லாம் படிச்சு வந்தாங்க சொல்லிட்டு அப்புறம் எஃப்ஐடி படிச்சேன் நானு.
0: பட்டதாரி வந்து மூத்த அண்ணன் தொடங்கினதுதான், அதுக்கு பிறகு அடுத்தடுத்து அப்படியே மாற்றங்கள்.
2: ஆமா, அப்படியே வீட்டுல மாறி மாறி அப்படியே பழைய படிச்சு வந்தாங்க.
1: அதுக்கு முன்ன பட்டதாரி எல்லாம் வீட்டுல யாரும் இல்ல.
2: அதுக்கு முன்னிக்கு அப்பா வந்து 6ஆம் பொறுக்குதான் படிச்சாரு. ஏன்னா அப்பா வந்து தஞ்சை மலையில வந்து பெஸ்ட் ஸ்டூடெண்ட், பட் என்ன ஒண்ணு வசதி இல்லாதனால 6ஆம் பொறுக்கு பாடிட்டாரு.
0: மேல் படிப்புக்கு போன முதல் நபர் அண்ணன் தான் இல்லையா? அதுக்கப்புறம் உங்களுடைய குடும்பம் எப்படி எல்லாம் மாறுனுச்சு, என்ன மாதிரி மாற்றத்தை பாத்தீங்க சிவா?
2: அதுக்கப்புறம் எங்க வீட்டுல கொஞ்சம் படிப்படியா முன்னேற்றங்க இருந்துச்சு. ஏன்னா அப்புறம் அண்ணன் நல்லா படிச்சு வந்தாங்க, அப்புறம் வீடு வாங்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எங்க வீட்டுல முதல்ல காடி வாங்கினதும் எங்க பெரிய அண்ணன் தான். அதுக்கப்புறம் நாங்களும் அப்படியே ஃபாலோ பண்ணி காடி வீடு வாங்கி இப்படியே கொஞ்சம் முன்னேறணும்.
0: அப்படின்னா சொந்த வீடு சொந்த கார் இதெல்லாம் அண்ணன் படிக்க போய் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த பிறகுதான் எல்லாம் வந்துச்சு.
2: ஆமா,
0: தலைமுறை மாற்றம் அங்கிருந்து நடந்திருக்கு சிவா.
2: ஆமா, அதுல இருந்து ஆரம்பிச்சுட்டீங்க.
1: ஆமா, அண்ணனுக்கு தான் ஒரு பெரிய நன்றி சொல்றேன். குடும்பத்தின் பாதையே மாத்தி விட்டு இருக்காரு இல்லையா?
2: கண்டிப்பா கண்டிப்பா.
0: சரி சிவா, ரொம்ப ரொம்ப நன்றி நண்பரே. திங்கக்கிழமை உங்களுக்கு அமோகமா இருக்கட்டும், அப்புறம் தீபாவளி இன்னும் களை கட்டட்டும். சரியா?
2: நன்றி நன்றி.
1: இந்த வாரமும் மறக்காம போங்க வாங்குறதுக்கு.
0: அப்படியா? சரி நண்பரே, நன்றி
2: நன்றி நன்றி.
1: அழைத்து உங்க வீட்டு கதையும் சொல்லுங்க.
0: இந்த தலைமுறையை மாற்றியது யார்?

0: வணக்கம், இன்னல் கேட்டுட்டு இருக்கீங்க மணி இப்போ 7:35. இன்னைக்கு ஒரு நல்ல தலைப்பு ஒண்ணு உங்ககிட்ட கொடுத்திருக்கோம். நாங்க
1: உங்க குடும்பத்தின் பாதையை மாற்றி அமைத்தவர் அப்படின்றது ஒருத்தவங்க இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஒரு குடும்பமா இருக்கும் போது சில சில மாற்றங்கள் வந்து அந்த குடும்பத்துல ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கும். அது நல்ல பாதிப்பா இருந்தா வரவேற்க கூடியதுதான் இல்லையா? அந்த மாதிரி கதைகளை சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம்.
0: முதல்ல சொன்னாரு இல்லையா, அண்ணன் தான் வந்து மாத்தி அமைச்சாரு அப்படின்ட்டு. இப்போ பிரவீனா வந்திருக்காங்க, கேக்கலாம்.
2: இப்ப நான் வாழ்ந்துகிட்டு இருக்க கரண்ட் லைஃப் வந்து என் ஹஸ்பண்ட் நான் வந்து இதுக்கு முன்னுக்கு நாங்க வந்து திருமணம் ஆகி சிங்கப்பூர்ல என் ஹஸ்பண்ட் வேலை செஞ்சுக்கிட்டு 4 மணிக்கு இறங்கிட்டு போறது, திரும்பி 10 மணிக்கு வருது, அந்த லைஃப்ல இருந்தோம். இப்ப அவர் எடுத்து வைத்த ஒரு அடி சொந்தமா ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வைத்தது. நாங்க திரும்பிய ஹோம் டவுன்க்கு வந்து என்னோட குழந்தை என்னோட ஹஸ்பண்ட் எல்லாம் ஒற்றுமையா அவர் எடுத்த ரிஸ்க் தைரியமா எடுத்து வச்ச ஒரு அடி இப்ப நாங்க இருக்கிற நல்ல லைஃப்கான ஒரு படியா இருக்கிறது. எங்களோட ருட்டீன் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. 4 மணிக்கு எழுந்திரிக்கிறது, திரும்பி 10 மணிக்கு தான் பாப்போம், அப்ப திரும்பி மறுநாள் 4 மணிக்கு எழுந்திரிக்கிறது, அப்படிதான் இருக்கும்.
1: ஆனா இதுக்கு முன்னாடி அவர் வியாபாரம் பண்ணாரா இல்ல இப்பதான் முதன் முறையான முயற்சி?
2: இதான் முத தடவை எடுத்து வச்சிருக்காரு.
0: சரி, எது அவர் அப்படி டக்குன்னு பரவாயில்ல இப்படி செய்ய ஆரம்பிப்போம் அப்படின்னு செய்ய வச்சுச்சு?
2: பிள்ளைங்களை தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. எப்ப நம்ம சிங்கப்பூர் போனோமோ அப்ப வந்து அவருக்கு வந்து அங்கதான் ஒரு தன்முனைப்பே வந்தது. ஏன்னா நம்மனால இன்னொருத்தவங்க தொழிலுக்கு வந்து 4 மணிக்கு எழுந்துச்சு 10 மணி வரைக்கும் வேலை செஞ்சு அவ்வளோ முயற்சி நம்மனால அவ்வளவு எஃபெக்ட் போட முடியறப்ப ஏன் நம்மனால நம்ம சொந்த தொழிலுக்கு செய்ய முடியாது? இதே முயற்சிய இதே உழைப்ப நம்ம சொந்த தொழிலுக்கு போட்டோம்னா நம்ம சொந்தமா இன்னும் நல்லா முன்னேறலாம்ல. இன்னொருத்தவங்களுக்கு நம்ம அவ்வளோ முயற்சி போட முடியறப்ப ஏன் நம்மனால நம்ம சொந்த தொழிலுக்கு போட முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் அவர் ஆரம்பிச்சாரு. அனுபவமும் இல்லாம தைரியமா ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஆரம்பிச்சாரு.
0: பாருங்க, அதுதான் ஒரு ஒரு ஒரு கட்டத்துக்கு போகணும்னா ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஒரே வீட்டுல இருந்தாங்கன்னா பாத்துக்கிறதே இல்ல, 4 மணிக்கு போறோம் 10 மணிக்கு வரோம், இப்படிதான் சரியா வாழ்ந்து ஆகணும். ஏதோ ஒரு மாற்றம்னா சரி பரவாயில்ல, எதையாவது விட்டு கொடுத்து ஒரு தைரியமா செயல் எடுத்து வைப்போம்னு அவங்க கணவர் எடுத்து வச்ச முயற்சி தான் இது.
1: அவங்க அடிக்கடி இது சொன்னதுதான், அந்த தைரியமான முடிவுகள் தான் குடும்பத்தின் பாதையை மாற்றும். அது நம்மவர்கள் நிறைய பேர் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க.
0: உங்க வீட்டுல அது யாருடைய முயற்சி, யாருங்க அந்த மாற்றத்துக்கு வித்துட்டவர், அதை பத்தி பேசுவோம். சொல்லி 3228 2573
1: அல்லது 4768
0: அந்த கௌதம் மேனனுடைய இசை நிகழ்ச்சி நடக்குது இல்லையா, அதுக்கு உங்களுக்கு இலவச நுழைவு சீட்டு வேணும்னா இப்பவே எங்களுக்கு கூப்பிடுங்க, அதே எண்கள் தான்.
1: ஆமா, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: கேக்குதுங்களா சார்?
1: நல்லா கேக்குதுமா, கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. யாரு யாரு
0: சார்? என் பையன் ஒரு 2 மணி நேரமா காணும் சார், ஒரே பதட்டமா இருக்கு சார்.
1: 2 மணி நேரமா காணமா, இப்பதான் அழைக்கிறீங்க?
0: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேனோ, இப்பதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார்.
1: அதிகமாவா? அதிகமானா
0: அதிகமானா அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
0: சார். நான் பிள்ளைய காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார் ஒரு இதுல நம்ம பேசிட்டு இருக்கீங்க?
1: பின்ன என்னமா, லைக்ஸ்க்கு ஆசைப்பட்டு பிள்ளையோட தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யும் போது உங்களுக்கு பதறல, இப்ப பதறதா?
0: சார்
1: என்னது,
0: என் பையன் கிடைச்சிட்டான் சார், இங்கதான் இருந்திருக்கான்.
1: நினைவுகளுக்காக பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார், சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல்
2: வணக்கம், நான் தேவேந்திரன்.
3: வணக்கம், நான் சூரிய சங்கர் ஹரிசங்கர்.
2: நாங்க ரெண்டு பேரும் வந்து கரத்தில ஏசியன் கேம்ல வெண்கலம் பதக்கம் ஜெயிச்சோம்.
3: எங்க வெற்றிக்கு நாங்க மட்டும் காரணம் இல்ல, நீங்களும் காரணம். எப்போதுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்.
4: பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
5: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு. யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னலப்பா.

0: 7:45 போன வாரம் வெள்ளிக்கிழமையில இருந்து ஒரு போட்டி அங்கத்தை நம்ம உருவாக்கி இருக்கின்றோம். வசனம் ஒண்ணு கொடுப்போங்க, அதுக்கேத்த மாதிரி நடிச்சு காட்டணும், அப்பதான் உங்களுக்கு வந்து இலவச நுழைவு சீட்டு கிடைக்கும். கௌதம் வாசுதேவ் மேனனின் 25 வருட பயணம், 1-2 25 years of GVM, October 10 இந்த வாரம் சனிக்கிழமை த ஆர்ச் கேலரிஸ் KL நடைபெறவிருக்கின்றது. அந்த போட்டி தான் இப்போ இடம் பெறுகின்றது. அதுல பங்கெடுக்கிறதுக்கு தான் நம்ம போட்டியாளர் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. யார் மோகன் வந்திருக்கா?
1: ஆமா, இன்றைக்கு வந்து யாரு? சிவகாமி.
0: கிளைங்கில இருந்து சிவகாமி வந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும்ல போட்டி எப்படி இருக்கும்னு?
2: தெரியும், அந்த ஒரு திரைப்பட வசனம் ஒளிபரப்புவீங்க, அதை கேட்டுட்டு அதே மாதிரி சொல்லி காட்ட வேண்டுமான்னு
0: காத்திருந்தீங்க தானே? திங்கட்கிழமை எப்படியாவது பங்கெடுக்கிறோம், ஜெயிக்கிறோம்னு.
1: அதே மாதிரி இல்ல, ஒட்டு மொத்தத்துல நடிச்சு காட்டணும் நீங்க.
2: ஐயோ, அது கொஞ்சம் கஷ்டம் தான்.
0: இப்ப வருது உங்களுக்கான வசனம், கேளுங்க.
2: ரொம்ப
0: பிரபலமான வசனம் வேட்டையாடு விளையாடுல. வாங்க,
2: என்ன மணி? என் கண்ணு வேணும்னு சொன்னியாமே.
0: இல்ல சார், நான் கேக்கலையே.
2: என் கண்ணை கொண்டு வர 5 லட்சம் குடுக்கறதா சொல்லி இருந்தியா? உனக்கே வீண் கஷ்டம், நானே வந்திருக்கேன்.
0: சிவகாமிக்கு நாங்க நுழை வச்சுட்டு குடுத்துறோம். சரியா சொல்லிட்டீங்க.
2: நன்றி. என்ன
0: ரொம்ப பிடிக்குமோ ஜிவிஎம்னா?
2: உங்களுக்கான
0: நுழை வச்சுட்டு வந்துட்டே இருக்கு சிவகாமி. கண்ணு வேணும்னு கேட்டீங்களா?
2: நீங்க கேட்டது.
0: நன்றி. டிக்கெட்டுகளுக்கு ticket2u.com.my. ஸ்ருதி ஹாசன், சத்யபிரகாஷ், கிரீஷ், சைந்தவி, கார்த்திக், பிளாசே, ஹரிப்ரியா, பால் டப்பா உடன் 1-2 25 years of GVM இந்த வாரம் சனிக்கிழமை காத்துட்டு இருக்கு.
1: சிவகாமி வந்தாங்க, வசனத்தை சொன்னாங்க, இளவச நுழைவு சீட்டுகளையும் பெற்றுக்கிட்டாங்க.
0: வாங்க, நீங்க இப்ப கூப்பிடலாம் எங்களுக்கு. தலைமுறையை மாற்றியது யார்?

0: 7:54 வணக்கம் இன்னல்ல. இன்றைக்கு நாங்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், நிறைய பேர் கூப்பிட்டு சொன்னீங்க, எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க உங்க வீட்டு கதையெல்லாம் கேட்கறதுக்கு.
1: உங்க குடும்ப பாதுகைக்கு மாற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம்.
0: இப்போ நமக்கு ஷாலாம்ல இருந்து எட்வின் வந்திருக்காரு.
2: எங்க சைட்ல வந்து முதல் காலேஜ் போனது வந்து 94, அதோட டிப்ளமோட முடிஞ்சு. அடுத்தது வந்து தங்கச்சி ஃபார்ம் 6 முடிச்சுட்டு மக்தா போயிட்டு டிப்ளமா மாஸ்டர் அப்படி இப்படின்னு போனோன்னு அதோட என்கரேஜ்மெண்ட் தான், நீ படிக்க வேண்டியதானே அப்படி இப்படின்னு சொல்லி புஷ் பண்ணோன்னு தென் அப்புறம் மாஸ்டர்ஸ் முடிச்சேன். சரி போதும் அப்படின்னு விட்டாச்சு. தென் அப்புறம் தங்கச்சி PhD கண்டினியூ பண்ணோன்னு 1 இயர் கழிச்சுட்டு ஏன் நீனும் படிக்க வேண்டியதானே அப்படின்னு என்கரேஜ் பண்ணிச்சு. சரி என்னடா இதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு நானும் டிபிஏ எடுத்தேன். டிபிஏ எடுத்து ஃபர்ஸ்ட் டிபிஏ முடிச்சுட்டு இப்ப செகண்ட் டிபியும் செஞ்சிட்டு இருக்கேன். ஸோ என்கரேஜ்மெண்ட்னு பாத்தீங்கன்னா மை யங்கர் சிஸ்டர்ல. அப்ப அதனால வந்து இப்ப என்னோட சன் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகுறா, ஏன்ப்பா நீங்க எவ்வளவு படிக்கிறீங்க
1: இப்படி படிக்கிறீங்களா, கடைசி என்ன மாட்டி விட்டீங்க அந்த மாதிரியா?
2: ஆமா, சோ அதான் சொன்னேன், என்கரேஜ்மெண்ட் தானியா கோவிந்தன் ஸ்டடி.
0: நீங்க சொல்லுங்க, இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்ல, அத்தை தான் காரணம் அப்படின்னு
1: வந்திருக்காங்க.
3: எங்களுடைய வீட்டுக்கு அது வந்து எங்க தலைமுறையை மாற்றது, அங்க அக்கா தான் ஃபர்ஸ்ட் SCPM எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கதான் யூனிவர்சிட்டி போனாங்க, அவங்களை ஃபாலோ பண்ணி நான் வந்து SCPM எடுத்து யூனிவர்சிட்டி மலேசியா சரவாக் போனேன். அதுக்கப்புறம் என்னோட தங்கச்சி ஃபர்ஸ்ட் தங்கச்சி வந்து இப்ப வந்து பாலிடெக்னிக் முடிச்சுட்டு இப்ப UMC படிக்கிறாங்க.
0: அது வரைக்கும் யாரும் இல்ல,
3: அது வரைக்கும் எங்க ஃபேமிலி யாரும் இந்த கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி போனதில்ல, எல்லாம் பிரைவேட்டா போனாங்க. அக்கா போனோன்னு எல்லாரும் ஓ நீ SCPM செஞ்சிருக்கியா, அதுக்கப்புறம் ஓ நீங்க யூனிவர்சிட்டி போயிட்டியா. சோ அவங்கதான் அப்பா வந்து ஒரு
0: பெரிய புகைப்படமா வாங்கி மாட்டி இருப்பீங்களா? பிள்ளைங்களோட வாழ்க்கை சூழல் பார்க்கும் போது ஏதாவது மாத்தி அமைக்கணும் நினைச்சு அன்னைக்கு எடுத்த முயற்சி, நான் சந்த ஆட்டோ வாங்கணும்ன்ற வேகத்துல ஓடுனே. இன்னைக்கு என் பிள்ளைங்கள்லாம் பெரிய அளவுல வேலை செய்யறாங்க, இதனால இது என்னோட சொந்த ஆட்டோ, விருப்பப்படி நான் ஓட்டுறேன், இதுதாங்க வாழ்க்கை. நமக்குன்னு ஒரு சிந்தனை மாற்றம் வரணும், அது எனக்கு ஒரு சார் ஒரு நாள் வந்துச்சு சார் அப்படின்னு சொன்னாரு.
1: இந்த மாதிரி குடும்ப பாதையை மாற்றக்கூடியவர் நம்மை சுற்றி நம்ம குடும்பத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. அவர்களை நம்ம நினைச்சு பார்க்கணும், அவர்களை மறந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம வாழ்க்கை எப்படி வேணா போகலாம், இப்படிதான் போகணும் அப்படின்னு ஒரு வரையறுத்து அந்த பாதையை தொடக்கி வச்சவங்க அவங்க தான்.
0: 90களில் ஒரு குடும்பத்துக்கு ஒரு பட்டதாரி உருவாகணும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையை விதைத்து அதை அப்படியே செஞ்ச எல்லா அப்பாக்களுக்கும் இந்த வேளையில பெரியதொரு நன்றியை சொல்கிறது வணக்கம் இன்னல்.